திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை பண் காந்தார பஞ்சமம் நமச்சிவாய திருப்பதிகம். இந்த பதிகம் திருநாவுக்கரசு பெருமானை சமணர்கள் கல்லோடு கட்டி கடலில் இடும்பொழுது பாடியருளிய பதிகம்.

0: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது விதியை வெல்வது எப்படி. தலைப்பு, திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த சடையா எனுமால் என தொடங்கும் பதிகம். பாடியிருப்பவர் திருவிடை மருதூர் சம்பந்த தேசிகர். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சர்ப்பதோஷத்தால் திருமணம் தள்ளிப்போவதை தவிர்ப்பதற்கு ஓத வேண்டிய திருப்பதிகம் திரு ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளியவை. பண் இந்தளம், ராகம் மாயாமாளவ கௌளை.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு ஐயாறு. திருவிராகம் பண் வியாழக்குறிஞ்சி.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் கோயில் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை பொதுப்பதிகம் சித்தத்தொகை திருக்குறுந்தொகை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சென்னிப்பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: is from shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு நடுங்க நாட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு மடற்றிரம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம் 9 திருமுறை பாடல் ஒளிவளர் விளக்கே. பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு பிண்டலிங்கம். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் ஏழாம் தந்திரம் பிண்டலிங்கம்.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. பட்டினத்து பிள்ளையார் அருளிச் செய்த கோயில் நான்மணி மாலை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

உரிமையிற்பாடி திருமணப் பஞ்சருள் அமரர் முன்பூந்தருகு சாத்தி நில் தமர் பெயர் எழுதியவரின்

கேட்டால் எல் போல்வார்க்கு உடல் நிற்க இயல்வதன்று தடமாலை முடிசாய்த்து பணிந்தவானோர் அஞ்சுள்டாய் அங்கர் நீர் நஞ்சுள்ளீரே நஞ்சுமிழ் பகுவாய் வெஞ்சினமாசுணம் தல் முதல் முறுக்கனில்.

அருள் அணியில்ந்தி ஒரு வயிறோம்பற்கே பல்லுயிர் செகுத்து வல்லி தில் அருந்தி அயத்தனுள் இருந்தொனு போருள் பெயர்த்து நின்றே என் தோல் வீசி கள்தோர் உருங்க தொல்லை.

உள்ளத்தோடு உலக குழைத்தொரு நாள் உள்ளதும் உலகம் ஒன்று அளந்து உழி ஆங்கு அவள் ஈரடி நிரம்பிற்று இளவே தேரில் உரைப்போர்க்கு அல்லதவள் குறைவில்தே இணையனாகிய தனி முதலே

வந்து விளைந்து ஏவரும் காண ஆடுதி அது எனக்கு அரிசையும் விளைக்குமல்றே.

நெறிதரு குழலை அறல் எல்பர்கள் நிழலெழு மதியம் நுதல் எல்பர்கள் நிலவினுள் வெளிது நகையல்பர்கள் நிரல்வரு கலசம் உலையல்பர்கள்

இணைய மடமங்கையர் அழகியர் அமையும் அவர் இல் செய்ய மறிவழு உடைய கரல் எல்கிலர் மரலியை முடியும் அருள் எல்கிலர் மதிப்பொதி சடிலதா மதிப்பொதி சடிலதரல் எல்கிலர் மலை மகள் மறுவு புயல் எல்கிலல் எல்கிலர் சிறு பொழில் நிலவு சிலை எல்கிலர் திருநடல் நவிலும் இறையல்கிலர் சிவகதி அருளும் அரசெல்கிலர் சிலர் நரகுருவர்

பிறப்பு எல்லல் பெருங்கடல் உறப்புகள் தனைக்குள் துயர்த்திரையே உபட்டில் பெயர்.

கட்டியுள் சொற்பல கத்தனியும் குடும்ப பாசம் நெடுந்தொடப்போ ஐவர் ஐ

திருச்சிற்றம்பலம். தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு: திருமூல நாயனார் புராணம். பாடியிருப்பவர் குற்றாலம் திரு சுப்பிரமணியம் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி, இதில் எம்பெருமான் திருஞான சம்பந்தர் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? சீகாழிப்பதியில் ஒரு ஞான குழந்தை, இதுதான் இன்னைக்கு கதை. சரியா, இந்த சீர்காழிப்பதி எங்க இருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டுல காவிரி பாய்ந்து வளமான சோழ நாடு இருக்கு இல்லையா, அங்க இருக்குது. இந்த சோழ நாட்டுல சீர்காழிங்கிற பதி ரொம்ப செழிப்பான பதி. செழிப்பு மட்டும் இல்ல, ரொம்ப சிவன் திருவருள் நிறைஞ்ச பதி. சரியா, இந்த ஒரு பதி மாத்திரம் ஊழி காலத்துல கூட அழியாது. அது என்ன ஊழி காலம்? நம்ம சிவபெருமான் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு நாள் மொத்த உலகத்தையும் தண்ணிக்குள்ள அழுத்திடுவார். சரியா, அப்போ மொத்த உலகமும் கடல் சூழ்ந்து போயிடும், எந்த உயிரும் இருக்காது. அந்த நாள்ல சிவபெருமான் மட்டுமே இருப்பார், வேற எந்த உயிருமே இருக்காது. அப்படி ஒரு காலத்துல தான் ஊழிக்காலம்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த ஊழிக்காலத்துல எல்லா தலங்களுமே அழிந்து போகும்போது கூட, நீருக்குள் அமிழ்ந்து போகும்போது கூட, இந்த ஒரு தலம் மட்டும் மிதந்துட்டே இருக்கும், அழியாம மிதக்கும். அப்படி ஒரு சிறப்புடையது இந்த ஊரு. அதனால இந்த ஊருக்கு தோணிபுரம்னு ஒரு பேரே உண்டு. எப்படி கடல்ல ஒரு தோணி மிதந்துட்டு இருக்குமோ, தண்ணியில மிதக்கும் இல்லையா தோணி, அதுபோல இந்த ஊர் மட்டும் மிதக்கும். அதனால அதுக்கு தோணிபுரம்னே ஒரு பேர் உண்டு. அப்புறம் இந்த ஊர்ல அந்த காலத்துல, ரொம்ப முந்தைய காலத்துல, பிரம்மன் வந்து நம்ம சிவபெருமான பூஜை பண்ணியிருக்கார். அதனால இந்த ஊருக்கு பிரம்மபுரம் அப்படின்னே ஒரு பேரு. சரியா, பிரம்மபுரம் அப்படிங்கறதான் இந்த ஊருக்கு ஒரு முதல் பேர். அப்படி ஒரு சிறப்பான தலம் இது. இந்த தலத்துல சாமிக்கு தோணியப்பர்னு பேர், அம்மைக்கு பெரிய நாயகின் பேர். சரியா, அந்த தலத்துல இருக்கிற அந்த குளத்துக்கு பிரம்ம தீர்த்தம்னு பேர். ஏன்னா பிரம்மன் வழிபட்ட தலம் இல்லையா, அதனால அதுக்கு பிரம்ம தீர்த்தம்னு அந்த குளத்துக்கு பேரு. அந்த ஊருக்கு பிரம்மபுரம்னே ஒரு பேர். இந்த ஊருக்கு ஒரு பேரு ரெண்டு பேர் இல்ல, 12 திருப்பெயர்கள் இருக்கு. அந்த 12 திருப்பெயர்களை நம்ம வயால சொன்னாலே உங்க துன்பம் எல்லாம் ஓடிடும். சரியா, அந்த 12 பேரை ஆட்சி சொல்ற எழுதி வச்சுக்கிறீங்களா? பிரம்மபுரம், வேணுபுரம், புகழி, வெங்குரு, தோணிபுரம், பூந்தராய், சிறப்புரம், புரவம், சண்பை நகர், காளி, கொச்சைவயம், திருக்கழுமலம். சரியா, இப்படி 12 பேர் உண்டு அந்த தலத்துக்கு. சரியா, இப்படி ஒரு சிறப்பான தலம். இந்த தலத்துல அன்பனர் குலத்துல கவுனியர் கோத்திரத்துல சிவபாத இருதயர்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவருடைய துணைவியார் பகவதி அம்மையார். இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ஒழுக்கமானவங்க, நம்ம சிவபெருமானையே என்னாலும் வணங்குறவங்க. சரியா, இவங்க மாத்திரம் இல்ல, இவங்களுடைய குடும்பம், இவங்களுடைய பரம்பரையே சிவபெருமானை விட்டு வேறு ஒரு தெய்வத்தை வணங்காத சிவநெறியில் நின்ற பரம்பரை. சரியா, இப்படி ஒரு தவமுடைய பரம்பரை. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு தவமுடைய பரம்பரையில தான் ஒரு ஞான குழந்தை பிறக்க முடியும். ஒரு ஞான குழந்தை பிறக்க முடியும், பிறக்கணும்னா ஏதோ ஒரு குடும்பத்துல பிறக்க முடியாது. சரியா, இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த காலம், இந்த சிவபாத இருதயரும் பகவதி அம்மையாரும் வாழ்ந்த காலம் இருக்கு இல்லையா, அந்த காலம் வந்து சமணமும் பௌத்தமும் அதிகமா கோலோச்சி இருந்தது. நம்ம திருநீற்று நெறி, நம்ம சைவ நெறி ரொம்ப முடக்கப்பட்டு இருந்தது. சரியா, அப்ப அவருக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். அப்போ அந்த ஊரில் சாமி தோணி எப்போ இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட அவர் எப்போதும் விண்ணப்ப வைப்பாரு, இந்த பரசமயத்தெல்லாம் மொழியடிச்சு சைவ நிறைய தலை தோங்க செய்யும்படியா ஒரு மகவு வேண்டும் அப்படின்னு சாமி தினமும் விண்ணப்பம் வைப்பாங்க. மகவுன்னா என்னர்த்தம், குழந்தைன்னு அர்த்தம், சரியா? இந்த விண்ணப்பத்தை நம்ம சிவபாதை இருதய தினமும் தோணியப்பத்தை வைப்பார். என்ன விண்ணப்பம், பரசமயத்தெல்லாம் ஒடுக்கி திருநீக்கு நெறி தழைக்க ஒரு மகவு வேண்டும் அப்படின்னு அவர் விண்ணப்பம் வைக்கிறார். சரியா, இந்த பரசமயத்தை ஒடுக்கிறதுக்கு ஒரு சாதாரண குழந்தையால முடியாது இல்லையா. அப்போ நம்ம சாமி நம்ம சிவபாத இருதயருடைய வேண்டுதல் நிறைவேற்றணும் இல்லையா, அதுக்காக நம்ம சாமி என்ன பண்ணுவார், சாமி திருவடியில் ஏற்கனவே ஒரு உயிர் இருக்கும், அந்த உயிர் ரொம்ப தவவுடைய உயிர், எப்போது சிவத்தை மறக்காம நினைச்சிட்டே இருக்கிற ஒரு உயிர் இருக்கும், அந்த உயிரை சாமி ஒரு கணம் மறக்கும்படி செஞ்சு அந்த உயிரை இப்போ சீர்காழிப்பதியில சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் மகனாக பிறக்கும்படி செய்தார். சரியா, அப்ப என்ன அர்த்தம், ஒரு ஞானமுடைய ஒரு உயிர், ஏற்கனவே சிவத்தை மறக்காம இருந்த ஒரு உயிர் இப்போ சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் மகனாக சீர்காழிப்பதியில் அவதாரம் செய்திருக்கிறது. எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, அப்படியே பெயர் சூட்டு விழா, குழந்தைய தொட்டில் இடுற விழா, இதெல்லாம் ரொம்ப சிறப்பா செய்யறாங்க. சரியா, இப்படியே அந்த குழந்தை அருமையா வளர்ந்து 3 வயசு ஆயிடும் அந்த குழந்தைக்கு. சரியா, இந்த குழந்தை வளரும் போதே இந்த 1 வயசுலேருந்து இந்த 3 வயசு பிறந்ததுலேருந்து 3 வயசு வரைக்கும் கூட எப்போதும் அது மனசில் அந்த முன்னாடி சாமியை மறக்காமல் இருந்ததுலேயே அந்த உயிர் அந்த தேடல் இருந்துகிட்டே இருக்கும், சிவபெருமானுடைய அந்த திருவடி தேடல் இருந்துகிட்டே இருக்கும் அந்த குழந்தைக்கு. சரியா, அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கும், அது முந்தின பிறவியில் முந்தின நிலைமையில எப்படி இருந்ததோ அந்த தேடல் இப்போ இருந்துகிட்டே இருக்கும். சரியா, இப்போ இந்த குழந்தைக்கு 3 வயசு. ஒரு நாள் அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, குளிக்க போறாங்க. அந்த கோயில்ல திருக்குளத்துல பிரம்மதீர்த்தம்னு சொன்னா இல்லையா, அந்த குளத்துல குளிக்க போறாங்க அவங்க அப்பா. அப்ப இந்த குழந்தை நானும் வரேன்னு அடம் பிடிக்குது. அவங்க அப்பா, நீ வராது, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ அம்மா கூட இரு அப்படின்னு கோபமா சொல்லி பாக்குறாங்க. அந்த குழந்தை காலை உதச்சு காலில் ஒரு பெரிய கொலுசு போட்டுருக்கு இல்லையா, சரண்டு சப்தம் கேட்கிற மாதிரி உதச்சு அடம் பிடிச்சு அழுது அந்த குழந்தை. சரி, இவ்வளவு அடம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்றாங்க, அந்த குழந்தையும் எடுத்துக்கிட்டு குளத்துக்கு குளிக்க போறாங்க. போனவங்க என்ன செய்யறாங்க, அந்த குளத்துடைய படிக்கட்டு இருக்கும் இல்லையா, அந்த படிக்கரையில குழந்தைய உட்கார வச்சுட்டு ஏறி எங்கேயும் போயிடாது என்ன அப்படின்னு குழந்தைக்கு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, குளத்துக்குள்ள இறங்கி தண்ணிக்குள்ள இறங்கி அப்படியே குளிக்க நடு குளத்துக்குள்ள போயிட்டாங்க. சரியா, போனவங்க தண்ணிக்குள்ள முழுகி நிக்கிறாங்க. அப்படி முழுகி நிற்கும் போது அப்பா வெளியே தெரிய மாட்டாரு இல்லையா, அதை பார்த்தோன்னே அப்பா காணமே அப்படின்னு குழந்தை அழ ஆரம்பிச்சு. அழுத குழந்தை, இதனால் வரைக்கும் சிவத்தை மறக்காம இருந்த அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அதனால அப்பா எங்க குளத்துக்குள்ள இறங்கினாங்களோ அதை பார்த்து அழாம கோபுரத்தை பார்த்து அழு. அந்த திருக்கோயில் பெரிய கோபுரம் உண்டு இல்லையா, அந்த கோபுரத்தை பார்த்து அம்மே அப்பா அப்படின்னு அழு. குழந்தை அழுது, அம்மா அப்பா தாங்குவாங்களா, நம்ம சிவபெருமான் தான் எல்லா உயிர்களுக்கும் தாயும் தகப்பனும் இல்லையா, அதனால அவர் என்ன பண்ணுவார், உமையம்மையை கூப்பிட்டு வந்துடுவார். வந்தவர் உமையம்மைக்கிட்ட சொல்லுவாரு, குழந்தை அழுது, நீங்க முளைப்பாலை எடுத்து தங்க கிண்ணத்துல எடுத்து அந்த குழந்தைக்கு ஊட்டு அப்படின்னு சொல்லிட்டு அம்மை கிட்ட அப்பா சொல்லுவாங்க. யாரு, சிவபெருமான் உமையம்மை கிட்ட சொல்லுவாங்க. சரியா, உமையம்மை அப்படியே அந்த குளக்கரைக்கு வந்து முளைப்பாலை எடுத்து அதுல என்ன பண்ணுவாங்க, சிவஞானத்தை அப்படியே குழச்சிருவாங்க. இப்ப நம்ம பாலில் வந்து சர்க்கரையை போட்டு குழச்சிட்டோம்னா அது இனிப்பு பால் ஆயிடுது இல்லையா, அது மாதிரி நம்ம அம்மை என்ன பண்ணுவாங்க, பாலை எடுத்து தங்க கிண்ணத்துல எடுத்து அதுல சிவஞானத்தை குறைச்சிருவாங்க. சிவஞானத்தை குறைச்சிட்டா அந்த பால் ஞானப்பால் ஆயிடும். அந்த பாலை அந்த குழந்தைக்கு ஊட்டுறாங்க அம்மா. சரியா, ஊட்டி முடிச்சோடனே குழந்தை அழுகையை விட்டுடுது, அப்படியே அம்மை மறைஞ்சிடுறாங்க. சரியா, இப்போ வாயெல்லாம் பாலா இருக்கு, குழந்தை பால் குடிச்சிருக்கு இல்லையா, அதில் பாலா இருக்குது. இப்போ அவங்க அப்பா குளிச்சுட்டு வெளியில வர்றாங்க. அந்த அவங்க குழந்தை வாயில பாலை பார்த்துட்டு அப்படியே குச்சி எடுத்து, யார் கொடுத்த எத்தி பாலை உண்ட அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ குழந்தை, இதோ இவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு அழகா அப்படியே தன்னோட சின்ன கையை நீட்டி அந்த சின்ன விரலை அப்படி நீட்டி அப்படியே சாமியை காமிக்குது. அந்த விடை மேல அம்மையப்பறம் அப்படியே சாமி காட்சி கொடுக்குறாங்க. அந்த குழந்தை காட்டுது. சரியா, ஆனா அப்பாவுக்கு தெரியல, குழந்தை காட்டுற இடத்துல பாக்குறாரு அப்பா, ஆனா பார்க்க ஒன்றும் தெரியல. இந்த ஞான குழந்தைய பெறுவதற்கு தவமுடைய அப்பாவுக்கு அந்த குழந்தை சாமியை நேரில் காட்டும் போது அதை பார்க்குற தவம் இல்லை. சரியா? இப்ப குழந்தை அப்படியே சாமிய காட்டினா அப்படி சாமி அப்படியே மேகத்துக்குள்ள மறைகிறாரு. அவரோட சாமியுடைய சிவபெருமானுடைய அந்த தோடு போட்டு அந்த செவிகள் தான் தெரியுது. அப்ப அப்படியே தோடுடைய செவியன் அப்படின்னு அப்படியே தமிழ் பதிகம் பாட ஆரம்பிக்குது.

சரியாக ஒரு மகவு வேண்டும்னு நம்ம கேட்ட அந்த விண்ணப்பத்தை சாமி நிறைவேற்றிருக்காரு அப்படிங்கிறது அப்பாவுக்கு ஒரு மாதிரி புரிய வருது. சரியா, அந்த குழந்தை என்ன பண்ணுது, அப்படியே கோயிலுக்குள்ள போய் அந்த தோணியப்பரை வழிபட்டு அப்படியே பாடல் பாடுது. மூணு வயசு குழந்தை இதுவரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கே போகல, ஆனா இப்ப தமிழ் பதிகம் அப்படியே அருமையா பாடுது. அதை பார்க்கும்போது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, எப்படி ஒரு குழந்தை இப்படி பாடுது அப்படின்னு. அந்த ஞான குழந்தைய பார்த்து பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அப்படியே வணங்கி நிக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாம் அப்படியே வணங்கி நிக்கிறாங்க. சரியா, இந்த ஆச்சரியமான நிகழ்வு சீர்காழி பதியில நடந்தது. சரியா, இன்னைக்கு சீர்காழி திருக்கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த குளக்கரையில ஒரு அலங்கார வளைவு இருக்கும், அந்த வளைவுல இந்த நிகழ்வு. அப்பா அந்த குச்சி எடுத்து கோல் வச்சுற மாதிரி, அங்க பக்கத்துல திருஞான சம்பந்தம் நிக்கிற மாதிரி அந்த சிற்பம் இன்னைக்கும் பார்க்கலாம் நம்ம. அப்புறம் அந்த கோயில்ல வந்து திருஞான சம்பந்தத்துக்கு தனியா ஒரு சன்னிதியே இருக்குது. நீங்க அடுத்த தடவை அந்த கோயிலுக்கு போகும்போது அதையெல்லாம் பார்த்து கவனிங்க. என்ன இப்போ திருமுலைப்பால் திருவிழா அப்படின்னு இந்த நிகழ்வை திருவிழாவா ஒவ்வொரு வருடமும் இந்த கோயில்ல கொண்டாடுறாங்க. வாய்ப்பு கிடைச்சா போய் கலந்துக்கோங்க. என்ன இப்போ திருஞான சம்பந்தர் அவதாரம் ஆயிடுச்சு. நம்ம திருஞான சம்பந்த பெருமானுக்கு நம்ம சாமி சிவபெருமான் அழகான ஒரு பொன்னாளாகிய தாளம் கொடுத்தார். சரியா, அந்த பொன்னாளாகிய தாளத்தை பொற்றாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொற்றாளம் எப்படி கிடைச்சது, எங்க கிடைச்சது? இப்போ திருஞான சம்பந்த பெருமான் எப்படி சீர்காழி பதியில அவதாரம் செஞ்சாரு, மூன்று வயதுல நம்ம சாமி ஞானப்பால் கொடுத்து அந்த குழந்தைய ஆட்கொண்டார் இல்லையா. சீர்காழி பதியில தான் அவர் அவதாரம் செஞ்சாரு, சீர்காழி பதியில தான் ஆட்கொள்ள பெற்றார் இல்லையா. ஞானப்பால் கொடுத்து ஆட்கொள்ள பெற்றார். அந்த ஞானப்பால வந்து குழந்தை அருந்தின உடனே அப்படியே ஞானம் எல்லாம் கைவர பெற்றது. அந்த குழந்தை மூணு வயசுலயே முழு ஞானத்தின் உருவமா மாறிடும். சரியா, அப்புறம் அந்த இது நடந்த உடனே அந்த அதிசயத்தை எல்லாரும் சுத்தி இருந்து பார்ப்பாங்கல்ல, அந்த ஞானப்பால் நிகழ்வு நடந்து அந்த குழந்தை வந்து ஞான குழந்தையாகி அப்படியே பெருமான தமிழ் அழகா பாடும். அதை பார்த்தோன்னே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நிற்பாங்க. ஒரே வியப்பு, எப்படி இந்த அதிசயம் நடக்க முடியும், இது போல ஒரு அதிசயம் வேற எங்கேயாவது நடக்க முடியுமா அப்படின்னு எல்லாரும், அந்த ஊர் மக்கள் எல்லாம் சுத்தி நின்ன மறையவர்கள் எல்லாம் அதிசயப்பட்டு நிற்பாங்க. அந்த குழந்தை ஞான குழந்தையானோடனே அப்படியே தோணியப்பர் கோயிலுக்குள்ள போகும். தோணியப்பரும் பெரியநாயகி அம்மையும் தானே, நம்ம சீர்காழி பதியில சாமி தோணியப்பர் அம்மை பெரியநாயகி, அங்க அப்படியே கோயிலுக்குள்ள போய் அந்த குழந்தை அப்படியே அழகா பெருமான வணங்கி நிற்பார். சரியா, இப்ப திருஞான சம்பந்த பெருமான் பெருமான வணங்கி அம்மைய வணங்கி தன்னை ஆட்கொண்ட பெருமானும் அம்மையும் இவங்கதான் அப்படின்னு அப்படியே மனசு நிறைய அன்பு நிறைய அப்படியே வணங்கி நிற்பார். சரியா, எல்லாம் மலர் மாறி பொழிவாங்க. இப்ப எல்லாரும் அதிசயப்பட்டு நிப்பாங்க சுத்தி இருக்கவங்கல்ல. அப்ப அவங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய அப்படியே எடுத்து தன் தோல் மேல வச்சுட்டு அப்படியே திருவீதியில வளம் வருவாங்க. சரியா, அப்ப இந்த செய்தி அதுக்குள்ள ஊர்ல எல்லாம் தெரிஞ்சிடும். இப்ப எல்லாரும் வந்து நம்ம ஞானத்த சம்பந்த பெருமான வணங்கி துடிச்சு நிப்பாங்க. சரியா, எல்லா பெண்களும் அழகா பூரண கும்பம் எல்லாம் ஏந்தி நம்ம ஞான சம்பந்த பெருமானுக்கு மரியாதை செய்வாங்க. சரியா, இப்படியே திருவீதி எல்லாம் வளம் வந்து அவங்க அப்பா தோல் மேல இருந்து திருவீதி எல்லாம் வளம் வந்து அப்படியே தன்னோட வீட்டுக்கு போயிடுவாங்க. சரியா, தன்னோட வீட்டுக்கு போனோடனே அவருக்கு வந்து திருஞான சம்பந்த பெருமான் இப்ப சாமியால் ஆட்கொள்ளப்பட்டார் இல்லையா. அதுக்கப்புறம் அவரோட அறிவு எப்போதும் சிவன் திருவடியில தான் இருக்கும். சரியா, உடம்பு ஒரு இடத்துல இருக்கும், ஆனா அறிவு எப்போதும் பெருமான் திருவடியிலேயே இருக்கும். சரியா, பெருமான் நினைவிலேயே இருக்கும். அப்படியே அந்த ரெண்டு தாமரை போன்ற சாமியோட திருவடி இருக்கு இல்லையா, அந்த திருவடி நினைச்சிட்டே இருப்பார். அப்படியே அன்னைக்கு ராத்திரி தூங்கும் போது கூட அப்படியே அந்த திருவடி நினைவிலேயே அவர் அறிவு இருக்கும். ஆனா அவர் தூங்குவார். தூங்கி எழுந்து அடுத்த நாள் காலையில நம்ம சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வேகமா எழுந்து என்ன பண்ணுவார், கோயிலுக்கு முதல்ல போவார், தோணியப்பர் கோயிலுக்கு. சரியா, அப்ப அவங்க அப்பாவும் கூட போவாங்க. தோணியப்பர் கோயில்ல போய் என்னை ஆட்கொண்ட அம்மையப்பர் இவங்கதான் அப்படின்னு அப்படியே பெருமானையும் அம்மையும் வணங்கி அப்படியே வணக்கத்தோட நம்ம திருஞான சம்பந்த பெருமான் நிற்பார் சாமி முன்னாடி. அப்புறம் பக்கத்துல திருக்கோலக்கான்னு ஒரு இடம் உண்டு. அந்த திருக்கோலக்காவுக்கு போகணும்னு அவருக்கு தோணும். சரியா, இந்த திருக்கோலக்கா எங்க இருக்கு தெரியுமா, சீர்காழியில இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. சரியா, அந்த இடத்துக்கு போய் பெருமானை வணங்கணும்னு நம்ம ஞான சம்பந்த பெருமானுக்கு அறிவுல ஒரு விருப்பம் வரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, சரி அந்த திருக்கோலக்காக்கு போலாம் அப்படின்னு கிளம்புவாங்க. இப்ப சின்ன குழந்தை இல்லையா, சின்ன குழந்தை எப்படி 1 கிலோமீட்டர் நடக்கும் இல்லையா, காலெல்லாம் நொந்து போயிடும் இல்லையா. அதனால என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பா குழந்தையை நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தோல் மேல வச்சுக்குவாங்க. சரியா, அப்பா தோல் மேல திருஞான சம்பந்த பெருமான் இருக்காரு. அப்படியே திருக்கூட்டம் எல்லாம் கூடிய போகுது, மறையவர்கள் எல்லாம் கூடிய போறாங்க, பக்கத்துல கோயிலுக்கு எல்லாரும் போறாங்க.
சரியா போற வழி எல்லாம் அப்படியே இயற்கை.

காட்சி. அது சோழ நாடு இல்லையா, அதனால அப்படியே செழிப்பா இருக்கும், எல்லாம் நிறைய நீர்நிலைகள் இருக்கும், அங்கெல்லாம் மீன் எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருக்கோம். அந்த நீர்நிலைகள்ல பெண்கள்லாம் அப்படியே நீந்தி நீந்தி விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த இயற்கை காட்சி எல்லாம் அப்படியே பார்த்துட்டே போவாரு நம்ம ஞான சம்பந்த பெருமான். சரியா, நம்ம ஞான சம்பந்த பெருமான் எப்பவுமே அவரோட பாடல்கள்ல அவர் பாடுற பார்க்கிற அந்த இயற்கை காட்சி இருக்கு இல்லையா, அதையும் அழகா பதிவு செஞ்சிருப்பாரு. சரியா, பதிவு செய்வாரு. அவர் இறைவனை பார்க்கும் போதும் அவருக்கு எந்த உருவம் எப்படி காட்டப்படுதோ அதை அப்படியே பதிகத்துல பதிவு செய்வார். அது என்ன பதிகம், பதிகம்னா என்ன தெரியுமா, பத்து பத்து பாடலா ஒரு தொகுப்பா பாடுறதுக்கு பேரு பதிகம்னு பேர். சரியா, நம்ம ஞான சம்பந்த பெருமான் அந்த பத்து பாடல்களை தொகுப்பா பாடிட்டு பதினோராவது பாடல்ல இந்த பாடல்களை பாடுவதால் என்ன பயன் கிடைக்கும், என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கறத பதிவு செஞ்சிருப்பார். சரியா, அதனால அந்த பதினோராவது பாடல் அந்த பதிக பலனை சொல்லுகிற பதினோராவது பாடல் இல்லையா, அது அந்த பதினோராவது பாடலுக்கு திருக்கடை காப்புன்னு பேரு. என்ன பேரு, திருக்கடை காப்பு. சரியா, இப்படி நம்ம ஞான சம்பந்த பெருமான் எப்பவுமே இந்த மாதிரி பதினோரு பாடல் இருக்கிற முறையிலேயே பாடுவாங்க. அவங்க பாடின நிறைய லட்சக்கணக்கான பாடல் பாடியிருக்காங்க, அதுல நமக்கு கிடைச்ச பாடல்களை ஒன்னா தொகுத்திருக்காங்க, திருமுறைங்கிற பேர்ல தொகுத்திருக்காங்க. அந்த தொகுப்புல முதல் மூன்று திருமுறை நம்ம ஞான சம்பந்த பெருமான் பாடிய பாடல்கள். சரியா, இந்த பதிகங்களை எல்லாம் தொகுத்து மூன்று திருமுறைல வச்சிருக்காங்க நம்ம பெரியவங்க. அந்த மூன்று திருமுறையா தொகுத்திருக்காங்க. அந்த மூன்று திருமுறைக்கும் திருக்கடை காப்புன்னே பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு ஒரு பதிகத்திலையும் அந்த பதிக பலனை சொல்லுகிற திருக்கடை காப்பு பகுதி இருக்குது. அதனால அவரோட அந்த திருமுறைக்கு பேரே திருக்கடை காப்புன்னு நம்ம பெரியவங்க வச்சிருக்காங்க. சரியா, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, நம்ம ஞான சம்பந்த பெருமான் பாடிய திருமுறைகள் முதல் மூன்று திருமுறைகளா தொகுக்கப்பட்டிருக்கு. அந்த மூன்று திருமுறைகளுக்கு என்ன பேரு, திருக்கடை காப்புன்னு பேரு. சரிங்களா, பதிகம்னா என்ன, பத்து பாடல்களை ஒரு தொகுப்பா பாடுவதற்கு பேரு பதிகம். சரிங்களா, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்ப நம்ம ஞான சம்பந்த பெருமான் எங்க போயிட்டு இருக்காரு, திருக்கோலக்காவுக்கு போயிட்டு இருக்காரு. வழியில இயற்கை காட்சி எல்லாம் பார்த்துட்டே போறாங்க. சரிங்களா, அங்க போனோடனே அப்படியே கோயில வளமா வந்து அப்புறம் சாமி திருமுன்னாலே நிக்கிறாங்க. அங்க சிவலிங்க திருமேனி இல்லையா. நம்ம அருளாளர்கள் எல்லாருமே கோயிலுக்கு போனா முதல்ல கோயில வளம் வந்து அப்புறம்தான் சாமி திருமுன்னாடி நின்னுருக்காங்க. நம்மள என்ன பண்றோம், நேர கோயிலுக்குள்ள போயிடுறோம் முதல்ல இல்லையா. அப்படி இல்லாம நம்ம அருளாளர்கள்லாம் பார்த்தா நம்ம சம்பந்த பெருமான், நம்ம ஞாபகரச பெருமான், நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகள் எல்லாருமே கோயிலுக்கு போன இடங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இல்லையா பெரிய புராணத்துல. அதுல எல்லாம் பார்த்தா முதல்ல அவங்க நுழைஞ்சவுடனே கோயில வளம் வந்து அப்புறம்தான் சாமி திரும்பி நின்றுருக்காங்க, அப்புறம்தான் சாமியை பாடி வணங்கியிருக்காங்க. சரியா, இது ஒரு கருத்தை நம்ம கவனிச்சு வச்சுக்கணும். சரி, அப்போ இப்ப நம்ம சம்பந்த பெருமான் என்ன பண்ணிருக்காரு, கோலக்கா பெருமான் முன்னாடி நிக்கிறார் இல்லையா. அங்க அப்படியே சிவலிங்க திருமேனி அப்படி வணங்கி நிக்கிறாரு. அவருக்கு அப்படியே என்ன உருவம் தெரியுது தெரியுமா, அப்படியே சடாமுடி, அதுல அப்படியே பிறை, அப்படியே மேல உடம்பெல்லாம் அப்படியே வெந்நீர், அப்புறம் கீழ் உடை. இந்த மாதிரி ஒரு கோலத்துல அப்படியே சாமியும் தெரியுறாரு அறிவுல. யார் அறிவுல, நம்ம சம்பந்த பெருமானுடைய அறிவுல. அப்படியே சாமி சடை பிறை சாம்பல் பூச்சு கீழுடை இதோட அப்படியே அவர் மனக்கண்ணில் தெரியுறாரு. அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணிருப்பா, அப்படியே கையை தட்டி தட்டி அழகா சந்தம் அமைச்சு பாட்டு பாடுறாங்க. யாரு, நம்ம திருஞான சம்பந்த பெருமாள். சரியா, வழியில என்ன இயற்கை காட்சி பார்த்தாரு, நீர்நிலைகள்ல எல்லா மீன் எல்லாம் துள்ளி குளிக்கிற மாதிரி பாடலாம் பார்த்தாரு இல்லையா, அதையும் சேர்த்து பாடிடுவார். எப்படி பாடினார் தெரியுமா, மடையில் வாழை பாய மாதரா

0: உடையும் கொண்ட உருவம் என்கொலோ அப்படின்னு கைய தட்டி தட்டி அழகா சந்தத்தோடு பாடுவார். சரியா, தாளக்க தாளக்கட்டோடு பாடுவார். சந்தத்தோடு பாடுறதுன்னு என்ன, தாளக்கட்டோடு பாடுறது. சரியா, தாளக்கட்டோடு அழகா எதிரி முனையெல்லாம் வச்சு ரொம்ப அருமையா பாடுவாரு நம்ம ஞாபக சம்பந்த பெருமாள். சரியா, அப்படி கைய தட்டி தட்டி பாடுவாரா, சின்ன குழந்தை கை இல்லையா, அந்த கை மல்லிகைப்பூ மாதிரி பூ மாதிரி இருக்கும் இல்லையா, அப்படியே அந்த கை தட்டி தட்டி பாட பாட கையெல்லாம் திறந்துருது குழந்தைக்கு. அப்போ நம்ம சாமி என்ன பண்ணுவாரு, அப்படியே பொன்னாலாகிய ஒரு தாளம், பொண்ணுலன்னா தங்கம் இல்லையா, தங்கத்தாலாகிய ஒரு தாளம் அப்படியே நம்ம ஞான சம்பந்த பெருமான் கையில கிடைக்கும்படி நம்ம சாமி அருள் செய்வார். சரியா, அந்த தாளம் அப்படியே கையில கிடைச்சோன்னு ஞான சம்பந்த பெருமான் அந்த சாமியோட திருவுருளால கிடைச்சது இல்லையா, அது அப்படியே தலைமேல சிறசு மேல வைப்பார். அந்த தாளத்துல ஐந்தெழுத்து பொறிக்கப்பட்டிருக்கும். ஐந்தெழுத்துன்னா என்ன, நம சிவாய அல்லது சிவாய நம இல்லையா, அந்த ஐந்தெழுத்து அதுல பொறிக்கப்பட்டிருக்கும். அது அப்படியே நம்ம ஞான சம்பந்த பெருமான் கையில வாங்கி அப்படியே தலைமையில வச்சுக்குவாங்க, திருமுடி மேல வச்சுக்குவாங்க. சரியா, வச்சு வணங்கி அப்புறம் மிச்ச இருக்க பாட்டு அந்த தாளத்தை தட்டி தட்டி பாடுவாங்க. பாடி திருக்கரைக்காப்பு பாடி அந்த பாடலை நிறுத்துவாங்க. சரியா, இப்ப என்னாச்சு, நம்ம கோலக்கா பெருமான் நம்ம திருஞான சம்பந்த பெருமான் குழந்தை, அந்த குழந்தை கை நோகக்கூடாது தாளம் போடும்போது அப்படிங்கிறதுக்காக பொன்னாளாகி ஒரு தாளத்தை நம்ம சாமி கொடுத்துருக்காரு. என்ன ஒரு கருணை இல்லையா, நம்ம சாமியை அப்படித்தான் நம்மளை பார்த்து பார்த்து கவனிப்பாரு. எல்லா உயிர்களையுமே சாமி பார்த்து பார்த்து கவனிப்பாரு, நம்ம தான் அதை உணர்றதே இல்லை. சாமி எனக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னு நம்ம வந்து நன்றி இல்லாம கேட்டுடுறோம் இல்லையா. ஆனா சாமி ஒரு ஒரு உயிரையும் பார்த்து பார்த்து கவனிச்சு நம்மளை வளர்த்து எடுக்கிறாரு. சரியா, அதனால அந்த நன்றியை நம்ம என்னைக்குமே மறக்கக்கூடாது. சரியா, இப்ப என்னாச்சும், நம்ம ஞான சம்பந்த பெருமானுக்கு அழகான பொற்றாளம் கிடைச்சது இல்லையா. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பொற்றாளம் வாங்கினோடனே திரும்ப சீர்காழிக்கு வர்றாங்க. திரும்ப சீர்காழிக்கு வரும்போது அவங்க அப்பா என்ன பண்றாங்க, அதே போல தோல் மேல குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து சீர்காழி பள்ளிக்கு வர்றாங்க. சீர்காழியில வந்து திரும்பவும் சீர்காழியில இருக்க திருக்கோயிலையும் வலம் வந்து வணங்கி அப்புறம் திருமுன் நின்று அப்படியே ஒரு பாட்டு பாடுறாங்க. பூவார் கொன்றை அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகத்தை நம்ம ஞான சம்பந்த பெருமான் பாடுறாரு. அழகான தமிழ் பதிகம். சரியா, இந்த பாடலை பாடி அப்படியே சாமியை வணங்கி நிறைவு செய்யறாங்க. சரியா, இப்போ என்னென்ன தெரிஞ்சிட்டோம், கோலக்கா பெருமான் நம்ம ஞான சம்பந்த பெருமானுக்கு தாளம் கொடுத்தார், பொற்றாளம் கொடுத்தார் இல்லையா. அதனால சாமி பேரு தாளம் ஈந்த ஈஸ்வரர். சரியா, திருக்கோலக்கால சாமி பேரு தாளம் ஈந்த ஈஸ்வரர். அம்மை பேரு என்ன தெரியுமா, ரொம்ப அழகான பேரு, ஓசை கொடுத்த நாயகி. அந்த தாளத்தை தட்டும் போது ஒரு ஓசை வரணும் இல்லையா, அந்த ஓசையை கொடுத்தது நம்ம அம்மை. அதனால அம்மைக்கு பேரு ஓசை கொடுத்த நாயகி. சரியா, அப்புறம் இந்த கோயிலுக்கு இன்னைக்கு கூட பேரு தாளமுடையார் கோயில், இன்னைக்கு கூட அந்த பேர் தான் இருக்கு. ஏன்னா அங்கதான் சாமி தாளம் கொடுத்தாரு இல்லையா, அதனால அந்த கோயிலுக்கு இன்னைக்கும் பேரு தாளமுடையார் கோயில். சரியா, சாமி பேர் என்ன, தாளம் ஈந்த ஈஸ்வரர். அம்மை பேரு ஓசை கொடுத்த நாயகி. அந்த கோயில் என்ன தலம் பேர், என்ன, திருக்கோலக்கா. சரியா, அந்த கோயிலுக்கு இப்ப என்ன பேரு, தாளமுடையார் கோயில். இத குழந்தைகள் குறிச்சு வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, இனி ஞான சம்பந்த பெருமான் வாழ்வு நடந்த மற்ற அதிசயங்களையும் இனி வரும் கதைகள்ல பாக்கலாம். சரியா, இனி நாளை பாப்போமா, திருச்சி செம்பலம்.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: தலம் திருமங்கலக்குடி. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை

0: ஊச்சிவாய் நமர், நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருஞான சம்பந்தர் அருளிய திரு ஆணைக்கா பதிகம். வழங்குபவர் ஜெகன் கோதுவார் அவர்கள். வணக்கம்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருவானைக்கா திருத்தலத்திற்குரிய கௌசிக பண்ணிலே அமைந்த திருவிராகம் என்ற அமைப்பிலே அமைந்த திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருநாவுக்கரசு நாயனார் அருளிய திரு ஆணைக்கா பதிகம். வழங்குபவர் ஜெகன் கோதுவார் அவர்கள். வணக்கம்.
0: திருச்சிட்டு

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 50வது திருப்பதிகம் ஆனந்த மாலை. தில்லை சிதம்பரத்தில் அருளிய இப்பதிகம் சிவானுபவ விருப்பம் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளியது. இதற்குரிய ராகம்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை கோயில் சிதம்பரம் தலத்தில் பாடியருளிய பதிகம் ராகம் நாதநாமக்கிரியை தாழம் சதுசரஜாதி திரிபுடை.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம், திருக்கைலாய போற்றி திருத்தாண்டகம், ராகம் ஹரிகாம்போதி.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பாண்டிய நாட்டு திருப்பதிக பாடல்கள். பாடியிருப்பவர்கள்: தேவகோட்டை திரு முத்தையா தேசிகர் அவர்கள் மற்றும் காரைக்குடி திரு சோமசுந்தர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்
1: ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமி

0: திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பாண்டிய நாட்டு திருப்பதிக பாடல்கள். பாடியிருப்பவர்கள்: தேவகோட்டை திரு முத்தையா தேசிகர் அவர்கள் மற்றும் காரைக்குடி திரு சோமசுந்தர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருவான அருளி செய்துள்ள திருப்பூவனம்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பாண்டிய நாட்டு திருப்பதிக பாடல்கள். பாடியிருப்பவர்கள்: தேவகோட்டை திரு முத்தையா தேசிகர் அவர்கள் மற்றும் காரைக்குடி திரு சோமசுந்தர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்
1: ஆறாம் திருமுறை திருப்பூவனம் திருநாவுக்கரசன

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்யின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பாண்டிய நாட்டு திருப்பதிக பாடல்கள். பாடியிருப்பவர்கள்: தேவகோட்டை திரு முத்தையா தேசிகர் அவர்கள் மற்றும் காரைக்குடி திரு சோமசுந்தர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: பாண்டி பதியமாகிய ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமியாருடைய திருச்சுழியல் கங்கை கடல்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: கடலாகிய பாலகுஜாம்பாள் சமேத கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே சிதம்பரபுராணம் திருச்சிற்றம்பல சருக்கத்திலே 94வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன்.
2: சித்து என்றால் ஞானம், அம்பலம் என்றால் ஞானாகாயம். ஞானாகாயம் சொல்லுவோம்.
1: சிற்றம்பலம். அதனால சிற்றம்பலம் சொல்றது. திருச்சிற்றம்பலம் என்று உள்ள ஓராடி நெடுவாலை அதை ஒண்ணு விரித்து எழுதி உரைக்க பார்த்தோம். அதை விரிச்சு சொன்ன சொல்ல முடியாதுன்னா சுவாமியே சொல்ல முடியாது. அவ்வளவு குருவகுரு மற்றும் தலங்களின் கலை தங்க தங்க எமக்குடைய வடிவம் தில்லை நற்றல மீதின் உறைந்தென்றா என்னான் மிக வழங்க நன்னானுப்போம். மற்ற தலங்களில் நமது கலை தங்கி இருக்க நமது கலை தங்கி இருக்க மற்ற தலங்களில நம்முடைய கலை தங்கி இருக்க நாம் பரிபூரண கலையுடன் மகாருடன் கொண்டு நன்னது வந்து சிதம்பர தலத்தின் மகளுடன் எப்போதும் பிரகாசித்துக் கொண்டு சொல்ல மற்ற தலங்களிலே நம்முடைய கலை தங்கி இருக்கும். நம்ம கலையில ஒன்று தங்கி இருக்கு, அப்படி நம்ம கலையிலே ஒன்று தங்கி இருக்கும். சிதம்பரத்தில் பரிபூர்ண கலை ஒன்று தங்கி இருக்கும். எப்போ சுற்றிடும் அங்கவற்றின் இந்த விளக்கம் இல்லை, மற்ற தலங்களிலே இந்த விளக்கம் இல்லை. வேதங்களில் துதிக்கத்தக்க இக்கைலாசத்தில் அப்பிரகாசம் நமக்கு இல்லை. அந்த பிரகாசத்தோடு நாங்கள் இல்லை. அது ஏனென்றால் அது ஏனென்றால் ஆட்பூரணத்துள்ளோடு உள்ள பொற்றளவாதிஷம் ஈதலால் யாவையும் கொல்லி உண்டாகும். ஈதாதலால் அயாலே விராட்பூரணனாகிய பூமி தேவனுக்கு இதய கவலமாக அது விளங்குகின்ற முடியினால. இப்ப பிண்டத்திலே இதய கமலத்தில் எப்படி இருக்கிறார் சுவாமி? பிண்டத்தில் இதய கமலத்தில் சுவாமி இருக்கிறதாக பூசிக்கிறோம். மற்ற தலைவர்களில் இருப்பதாக இன்னி பூசிவில்லை. மூலாதாரம் விவாதித்தார்கள், ஆறு ஆதாரங்கள் இருந்தாலும் கூட அந்த காலங்களிலாம் நாம பூஷிக்கிறது இல்லை. சொல்லிக்கிட்டு தான் இருக்கலாமே தவிர, மூலாதாரத்துல கடவுள் இருக்கிறாரு, நாபிதாரத்துல விஷ்ணு இருக்கிறாரு, அங்க பிரம்மா இருக்காரு, இங்க எங்க இருக்கிறாருன்னு நூல சொல்லிட்டு போவதை விட ஆனால் எல்லாரும் நெஞ்சம் உனக்கே இடமாக அப்படி சொல்லணும். நெஞ்சம் நெஞ்சம்தான் பூச அந்த யாகங்கள் புத்தி சாதனமா அறிந்துகிறது நான் அனுசுத்தியாகும் என்று சித்தத்தை வைத்து பூசிக்கிறோம். எங்க இருக்கிறார் சுவாமி? சித்தத்தை சிவன் மாறி வைத்தார். சித்தத்தை சென்னையை வைத்தார், ஊக்கம் வைத்தார், காலை வைத்தார், கண்ணை வைத்தார். சித்தத்தை சிவன் மாறி வைத்தார் சுவாமி. எங்க இருந்தாரு? சித்தத்தை சித்தத்துள் இழைக்கும் தேனே, சித்தத்துள் தித்திக்கும் தேனே. திரும்ப சேப்பா, சித்தத்துள் தித்திக்கும் சுவாமி. எங்க இருக்காரு? சித்தத்துள். சொல்லப்பிரபுரவனை சொல்லிச்சு, நான் இருக்கிற அந்த காரியத்துக்கு போன சொல்றான்ல, நான் சொல்றேன். எதை தொட்டு சொல்றான்? கண்ணை தொட்டு சொல்றானா, காதை தொட்டு சொல்றானா, தலைய தொட்டு சொல்றான்? தலை பிரதானம் தானே, அதை தொட்டு சொல்ல இல்ல எங்க சொல்றேன் நான் இருக்கோம் அப்படின்னு நெஞ்ச தொட்டு சொல்றேன். என்ன காரணம்? இங்கதான் சாமி இருக்கிற நெஞ்சாலாம் நிறைந்து நின்றாயே, நெஞ்சாலாம் நிறைந்து நின்றாய். அதனால இந்த குண்டத்திலே ஹிருதய தானத்தை கவனமாக பாவித்து இருதய கமலத்திலே இருதய கமலத்தூரும் தேனவன்காம் என்கிறார் அப்பர் சுவாமி. இருதய கமலத்தூர் இதய கமலம்னு சொல்றது. இதய கமல

வலைக்குள் வளைந்தது சுடர் பொற்சுகளும் பொற்கிரியும் சாற்றுகின்ற வலைத்தறிய பகிர்ந்த அண்டங்களின் இறுதி வர மறுநாளும் வரைக்கமலம் வளர் வருவதும் ஆறு வழியாமல் விளங்குகின்றேன். அதனால இப்படி சொல்லுகின்ற இந்த குண்டரீகபுரம் சிதம்பரத்துக்கு குண்டரீகபுரம் ஒரு பெயர், குண்டரீகமா தாமரம் குண்டரீகபுரம். அதோட நடுவில் மறைந்து பிரகாசிக்கிற பொன்னம்பலம் என்கின்ற மூன்று சிகரங்களுடைய பொன்மலை, பூமிக்குள்ள பொன்மலை இருக்கான், பூமிக்குள்ள பொன்மலை இருக்கான் பொன்னம்பலம் என்று மூன்று சிகரங்களுடைய பொன்மலையும் சொல்லுவதற்குரிய அண்டவிகரண்டங்கள் அழியும்படி மகா பிரளயங்கள் வந்த போதும் அழியாமல் இருந்து விளங்கும். செப்பரிய நம் உருவ பொற்பதி நம் அருள் உருவம், வேதாகமங்களில் சொல்லுகின்ற மகிமையுடைய அந்த கனக சபை நம்முடைய திருவுருவம், நம்முடைய திருவுருவம், அந்த சபையே நம்முடைய உருவம் சபையால். அப்பதியா அப்பதிசேர் பரமானந்த கூவர் கடுத்த மேல்வால் ஒப்பதிய சிவருடைய தென்பானந்த அன்பாலி உமைகண்டு உமைகண்டேத்தம் மிப்பரமானந்தனிடம் அங்குருகார் கண்டதரை விடு சேருவார். அதனாலே அந்த சிதம்பர தலமானது அணுக்கரக சந்தி உருவம், இரண்டும் எப்போதும் அழிவில்லாமல் இருக்கும் பரமானந்த கூபதீர்த்தத்துக்கு மேற்பாலாகும். பரமானந்த உபம் கீழ் பக்கத்தில் இருக்கிற கிணறு, அதற்கு மேல்பாலாகும். பரமானந்த உபங்கிறது கிணறு உள்ள இருக்கிறது, அதுக்கு மேல்பாலாகும். சிவகங்கை தீர்த்தத்துக்கு தென்பாலாகும், சிவகங்கை தீர்த்தத்துக்கு தென்பாலாகும். திருச்சிற்றம்பலத்தில் இந்த பார்வதி இருக்கிறாளே, இவ அங்க சிவகாம சுந்தரிங்கிற பேரோடு இருக்கிறார். சிவகாம சுந்தரி நம்மை கண்டு துதித்து மகிழ்வு எழுதுகிறார், நம்மை கண்டு துதித்து மகிழ்கிறார். நான் ஆடுற கூத்த பார்த்து ரொம்ப சந்தோஷம், கூத்து பாக்கறதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த அம்மாவுக்கு சிவகாமிக்கு கூத்து பாக்கறதுல அது வீட்டுக்கார ஆடுற கூத்து, வீட்டை கொடுக்கறதுக்காக கூத்தாடுறான் வீட்டுக்காரி, வீட்டை கொடுக்கறதுக்காக யாருக்கு மக்களுக்கு, நமக்கு வீட்டை கொடுப்பதற்காக கூத்தாடுறான், அது வீட்டு வீட்டு கூத்துருக்கு. அதனாலே பெய்மையா என்பது பரமானந்த நாட்டியத்தை, நாட்டியத்துக்கு என்ன பரமானந்த நாட்டியத்தையே அங்க ஒருவரம் கண்டு தரிசனம் செய்தவர்கள் மோட்சம் என்று முத்தி வீட்டை பெறுவார். தரிசனம் செய்தவர்களுக்கு முத்தியை கொடுக்கும், தரிசன பரகதி ஆனால் நமோ நம தரிசனம் பண்ணியவுடனே முத்தியை கொடுப்பது சிறப்பாக. காசியிலே இறக்கவில்லை, இறக்கவில்லை திருவாரூர் பறக்கவில்லை, சிதம்பரம் தரிசனம் பண்ணலாம். திருவண்ணாமலை நினைச்சாமுத்தி, நினைச்சாமுத்தி நினைக்கிறா சரணியத்தில் இருக்குதா, நெஞ்சு சொல்ல முடியாது, கண்ணால பார்க்கலாம் சிதம்பரத்தை தரிசனம் புரியுதா. நினைப்பது கடினம், பிறப்பது கடினம், இறப்பதும் கடினம், தரிசனம் பண்ணினா முத்தி கொடுப்பது தில்லை. அதனாலே தில்லை அதுலயும் அந்த இது சொன்னாரு, நம்ம கோயில் புராணத்தில் உமாவதி சிவன், கோயில் புராணத்தில் உமாவதி சிவன் சொல்றாரு, காசியில இறந்தால் முத்தி அல்லவா, காசியில இறந்தால் முத்தி அல்லவா, அப்படிதானே சொல்லுது வாஸ்தவம். ஆனா சிதம்பரத்தில் இருந்து ஒருவன் காசிக்கு போய் இறந்தான்னு முத்தியை தரமாட்டார், அசட்டு போய் அது அங்க விட்டு விட்டு இங்க வேண்டாம் வந்தாலும் முத்தியை தரமாட்டார். ஆனா காசியில இருந்து ஒருத்தன் சிதம்பரத்தில் இருந்தாலும் முத்தி உண்டான், புரியுத. காசியில் இருந்து ஒருத்தே சிதம்பரத்துக்கு வந்தான்னா முத்தி உண்டு. தேசமார் மன்றகன்று மன்று சிதம்பரத்தை விட்டுட்டு சிவகதி அதனை உற்றார் காசியில் இல்லை, தில்லை கதி தரும் என்று அணைந்தார். காசியில் இருந்து ஒருத்தன் தில்லைக்கு வந்து முத்திய பொருளானும் தில்லை கதி தரும் என்று அணைந்தார், பாசமதாக முத்தி பணித்திடும் என்றால் இந்த ஈசவது அருள் இறக்கத்து எல்லாம் யார் சொல்லுவார் என்பது கோயிப்புறம். அதனால உனக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் உயர்ந்தது, அத்தனை தலைவர்களுக்கும் மேலே உயர்ந்தது சிதம்பரம், இப்ப புரியுதா, அத்தனை தலைவர்களும் உயர்ந்தது, அத்தனை தலைவர்களுக்கும் உயர்ந்தது தில்லை. ஆகவே அதை தரிசனம் பண்ணினா முத்தி, தரிசனம் பண்ணினா முத்தி. அதை வந்து மானியம்னு சொல்றோம், இல்ல மானியம் விட்டுருக்கிறோம் சொல்ல மானியம் விட்டுருக்காராம் தில்லை புரிய சரியே கிரியே யோகம் ஞானம் செய்தல்லவா முத்திய பண்ணணும், சரியாய் கிரியாய் யோகம் ஞானம் இதெல்லாம் முக்கிய பெறணும். சாதாரணமா இருக்க எல்லாரும் எரிய கிரிய ஞானம் செய்ய முடியுமா, செய்யாதவனும் வந்து கும்பிட்டாங்க முக்கியடாங்க, அதான் வினாபவத்தன் மானியம். எது சிதம்பர புராணம் சொல்லும் கோயில் புராணம். ஆகையினாலே குடதிசையில் கொடுமுடிப்பால் எவை கருதி, குடதிசைப்பால் மேற்கு திசையிலே திருச்சிற்றம்பலம்

சேர்த்து செய்து எம்மை கருதி கந்தருவர் குலவும் குலவுமானோர் அடன் முனிவர் சித்தன் முதல் இருப்பன். அதனாலே மேற்கு திசையில தேவ கூட்டங்களும் காமாதி முதலான அந்தரங்க சத்துருக்களை, காமாதி முதலான அந்தரங்க சத்துருக்கள், சத்துருக்கள் வெளியிலே இருக்காங்களா, உள்ளே இருக்கிறாங்க. அந்த சத்துருக்கள் அந்தரங்க சத்துருக்கள்னு பேர். கோபம், குரோதம், லோபம், மோகம், மதம், வாச்சரியம் ஆகிய இப்படிப்பட்ட சத்துருக்கள் உள்ளே, அவர்களுக்கு அந்தரங்க சத்துருக்கள், அந்தரங்க சத்துருக்கள் உள்ளே இருந்து நம்ம கொடுப்போம். மரப்புங்கிற நெருப்பு வச்சாப்புல உள்ளே இருந்து மரத்தை திருடும். அது போல அந்த அந்தரங்க அந்தரங்க சத்துருக்களை வென்ற உள்ளது அவர்களும் சித்தர்களும். அதற்கு மேல தெய்வத்தன்மை பெற்றவர்கள் எல்லாம் வாசமாயிருந்து நாம் செய்கின்ற திருச்சிற்றம்பலத்தில் ஆனந்தரங்கஜி விநோதத்தை தரிசனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். மேற்கு திசையிலிருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடல்முனிவர் சித்தர் முதல் இருப்பதென அருள் செய்தா செய்தான் அருளால் அண்டம் தொடர்புடைய சராசரமாய் துல்லுயிராய் பல்லுயிர்க்கும் துணையாய் நாதம் படர்மறையாய் மறைமுடிவாய் முடியாத பராபரமாம் பரமானந்தம். அதனாலே தரிசனம் செய்து கொண்டு எப்போ இருப்பார்கள், அதற்கு மேலே பிரமாண்டங்களில் தாமர சங்கங்களுமாய் அவைகளின் ஸ்ரீவருவமாய் புராண கோடிகளுக்கு துணையாய் சத்ருவமாயிய வேதங்களாய் வேத முடிவாயும் ஒரு காலத்திலும் அழிவில்லாத பராபர வஸ்துவாய் விளங்கும் பரமானந்தன் சிவபெருமான் அவன் திருமாலுக்கு உபதேசம் பண்ணினான். திருமாலுக்கு உபதேசம் ஆதிமறை திருவாக்கால் அருள் செய்த உரைகேளா அன்புமிக்கோன் மாதவன் இறைவையால் இந்த வேதாகமங்களை முடிந்த திருவாக்கினாலே உபதேசத்தை கேட்டான் மாதவன். மாதவன் செய்தபடியினாலே அவன் கேட்டான். இல்லையா கேட்கிறேன். மாதவன் திருமாலுக்கு மாதவன் ஒரு பையன் குமரகுரு அப்படின்னாரு. சொல்லைய குமரகுரு சாமி அவனுக்கு மாதவன் என்கிற பேர் தகாதுன்னாரு. மாதவன் பெரிய தவத்தை உடையவனா இருந்தா, பெரிய தவம் உடையவனா இருந்தா திருடைய கண்டுகணும் இல்ல, காண முடியாமே அப்படி பண்ணாரு அவரு. ஆகவே அப்படி மாதவராகினாலே கேட்டான். அதற்கு மேலே கத்தனே பரம்பரனே அமலனே பகவானே பிரகாசம் இருந்திய வெள்ளிமலையில் இருக்கும் லோகநாயகனே காமனை எரித்த கண்ணனே புனிதனே சிதம்பரனே என்று அநேக கதோத்தரங்களை செய்து பரமசிவத்தனது பாதார வந்தங்களில் பலதரம் தொண்டனற்றிலிருந்து ஆசையுடன் விண்ணப்பம் செய்கின்றார். மேலும் விண்ணப்பம் செய்கிறார் திருவார. நின்னுடைய கருணையினால் எனக்குரிய பரிதோறும் என்னை ஏத்தி உன்னுடைய கருணையினாலே நீ எழுந்திருக்கிற ஆலயங்களில் எல்லாம் என்று உன்னை வணங்கி மண்ணிறையின் தண்ணிறந்த மண்ணிறையின் தனன் மண்ணிறையின் தண்ணிறந்த புண்டரிக புறத்திடை நான் மரங்கள் சூழ புன்னவையில் நின்றாடு ஆனந்த தாண்டவன் யான் போற்றி கண்டு முன்னே மகிழ்ந்து இறங்கி உவந்திடுமாறு என் சிந்தையுமான் முயங்கிட்டிருந்தேன். அதனால நீ எழுந்திருக்கிற தலங்கள் எல்லாம் என்று வணங்கி அதற்கு மேல் இந்த பொன்னம்பரத்திலே நான் எப்போது இருந்து உன்னை வணங்குறாப்ப வணங்க வேணும்னு எனக்கு ரொம்ப ஆசை வருது சாமி அப்படின்னாரு திருமா. எப்போது இருக்கணும்னு ஆசை, அதனாலதான் எப்போது இருக்கிறாரு, எப்போது இருக்கிறார், எப்போது இருக்கிறாரு, குடும்பத்தோட குடியா வந்துட்டாரு. ஆனா அது மாத்தி போட்டுட்டான். வானவர் நாயக நினைவு திருவுள்ளத்து அருள் இளரேன் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாயிருக்கிற சுவாமியே தேவர்களுடைய உள்ளத்திலே அருள் செய்வோன்று நினைக்கவில்லையானால் மனிதர் வானோர் ஏனைய யாவரும் அந்த தலம் இதயம் தன்னால் எழ மாட்டார். உங்களுடைய திருவுள்ளத்துல ஒரு அருள் இருந்து அவர்கள் புத்தியிலே புகுந்து நீ கும்பட வச்சா தாங்க போடுவா, இல்லைன்னா என்ன மாட்டான் அந்த தலத்தை. இன்னும் சிதம்பரத்துக்கு போகாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க, சிதம்பரத்துக்கு போகாதவங்க எவ்வளவு இருந்தா தெரியுமா, நிறைய பேர் சிதம்பரத்துக்கு போகாம இருக்கிறவன் நிறைய பேர், சிதம்பரத்துடைய பெருமை தெரியாம நிறைய பேர் உங்களுங்களா இருக்காங்க. ஏராளமா இருக்கும் சிதம்பரத்துக்கு போகாதாலும் ஏராளமா. அது திருவருள் இல்லாமையினால அதை மனசுல என்ன மாட்டாங்க. யாருனது திருவருளுக்கு உரிய திருமார் சொல்லுகிறார், யார் திருவுக்கு உரிய கருணையினால் இதற்கு ஞானவனி அம்பலத்தின் நாடகம் கண்டு இறஞ்சி
நிதி நல்காயம். அதனால சகும்பத்துக்கு சென்று அந்த நாடகத்தை பார்க்க முடியாத எனக்கு அருள் உண்ணுவாயாக என்று கேட்டார். ஆயருடைய கேட்டருளின் நெடுவாரையே நமக்குரிய அன்பர் நம்மை நேயமுடன் நினைந்து உரிய நாமமுடன் நன்கதையே நிகழ்த்தி கேட்டு மாயவனை பகல் உரிய ஆனந்த கடன் உரிய வாழானின்ற தூய அறிவுடன் இருப்பர் என்றும் ஆசைகளை தொடர்பு கொண்டார். மாதவனே, பலன் கேட்டதற்கு கருணை கொண்டு மாயவனே, நமக்கு விருப்பமாகிய பக்தர்கள் நம்மை அந்தரங்க பக்தியுடன் தியானம் செய்து சிவநாமங்களையும் மகிமையையும் பெரியோர்களா சொல்ல கேட்டு மாயாசம்பந்தமான சத்துருக்களை தொலைத்து ஆனந்த கடவுள் மூலி வாழ்ந்து பரிசுத்த ஞானத்துடனே எப்போதும் இருப்பார்கள். மாயா சம்பந்தமும் பாசக்கடலும் சேரார்கள், சேரமாட்டார்கள். உரியவக்கு அவர் தம்மில் உயர்ந்தோர்கள் ஒத்தோர் வேர் உரைக்க உண்டு. அதனால அவர்கள் நமக்கு உரியவர்கள், அவர்கள் நமக்கு உரியவர்கள். அவர்கள் ஒத்தோரும் நமக்கு சமானமானவர்களும் வேறு இல்லை. அரியது என அவருக்கு எஞ்ஞாரும் யாதுமேலே அளவில்லாத விரிவுறு புவனத்து இல்லாத பொருளேனும் விரும்புவாரே பெருது பெரிதுமையும் நம்புவரே எம்முடைய நன்னியமும் பேசுங்காரே. அதனால அப்படிப்பட்ட ஞானிகளுக்கு சமானமானவர்கள் வேறே கிடையாது. அவர்கள் எந்த பொருளை விரும்பினாலும் மூன்று புவனங்களிலும் அவர்களுக்கு கிடைக்காத பொருள் இல்லை. அவர்களுக்கு உண்டாக்கி கொடுப்பதை, சந்தோஷத்தை உண்டாக்கி கொடுப்பதே எமக்குரிய நன்னிதி என்று சொல்லப்படும். பிறந்தாலும் எமக்குரிய அன்பருக்குள் உத்தமனி. அதனால அப்படிப்பட்ட அன்பர்களுக்குள்ளே நீ உத்தமன். திருமால சொன்னார், வைஷ்ணவர்லாம் இதை படிக்கணும், வைஷ்ணவர்லாம் இதை படிக்கணும். படிக்க பிறந்தாலும் எமக்குரிய அன்பருக்குள் உத்தமன், எனக்குள்ள அன்பர்கள் எண்ணில்லாதவர், அவர்களுக்குள்ள நீ உத்தமன். போற்றி கேட்ட வரந்தாள் ஒன்று அறத்தந்தோம், கட்ட வரத்தை உடனே தந்தோம், தாழாமல் தந்தோம், தாமதம் இல்லாமல் தந்தோம். மாதவர் வானவர் முதலோர் மயக்கும் மாயை உறந்தாள அக்கிரியில் பச்சிமப்போச்சகரத்தில் உறைகின்றார்கள். பறந்தாம அங்கவதன் உடன் இறங்கி மந்தினிடம் பார்த்து வாழ்வாய். அதனாலே தபோதவர்களையும் மயக்கக்கூடியதாயிருக்கிற மாயையினுடைய வலிமை குறைய தபோதனர்களையும் மயக்கக்கூடியது மாய. தபோதன் தபத்தின் வச்சுக்கோ, நல்ல தங்கச்சங்கடி கிடந்துச்சுன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவான், நம்ம என்ன பண்றத போய் அப்படின்ட்டா போவான், எடுத்துட்டு தான் போவான். அதனால மயக்கக்கூடிய அப்படிப்பட்ட மயக்கத்தை நீக்குவதற்காக தங்கமலையின் மேற்சிகளின் கனகமய குடும்பியில் முனிவர்களும் தேவர்களும் ஞானசுரூபம் படைத்திருக்கின்றார்கள். பரந்த அவனே, நீ அங்கு அவருடனே ஒரு திருச்சிற்றம்பலத்தை ஆனந்த நடனத்தை தரிசனம் செய்து கொண்டு வாழ்வா என்று பரமசிவன் அனுக்கிறார். அதற்கு மேற்கே தங்கமலைக்கு மேற்கே கனகமய கொடுமுடின்னு இருக்குதான். சிதம்பரத்துக்கு மேற்கே வெளியில இருப்பெல்லாம் தெரியாது, அதிலே வானவர்கள் முனிவருடன் ஞான சுரூபம் படைத்திருக்கிறார்கள். தவன் செய்து இருக்கா அங்க இருந்து நம்முடைய நடனத்தை தரிசிப்பாயா. வடிவு வடி இறுதியிலா இன்ப உருவாய், வடிவு அதாவது உருவம் அடி தோற்றம் இறுதி முடிவு இல்லா இன்ப உருவாய் உலக வாழ்க்கை என்னும் நெடிய நமது உண்மைதனை நினைந்து நினைந்து அனவரத நிறைய ஆனந்த படிக மணி அம்பலத்தூர் பரமானந்த பறவை படிந்து மொழி அடிமுடிவு காணாத ஆனந்த தாண்டவன் என்று ஆடான்றோம். அதனால மாயா சம்பந்தமான தேகம் முடிவில்லாத பிரபஞ்ச வாழ்க்கையில் போகுவதெல்லாம் அது உணராமல் பெரிதாகிய நமது உண்மை என்ற ரகசிய பொருளை இடைவிடாமல் தியானம் செய்து கொண்டிருக்க எப்போதும் பரிபூரணானந்தமயமே திருவுரு கொண்ட ரத்தனத்தில் உடி கொண்ட ஞான சபையிலே பரமானந்த கடலுள் தோய்ந்து ஆதி அந்தங்கானதாகிய பரமானந்த நடனம் எப்போதும் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நடனத்துக்கு அளவே இல்லை. இந்த நடனத்துடைய பெருமைக்கு அளவில்லை, யாராலையும் அதை சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அந்த நடனத்துடைய பெருமை யாராலையும் சொல்ல முடியாது. எல்லையில் எல்லையில் ஆனந்த நடம் இன்புறக் கண்டு உருகி இனிதிருந்து இனிதிருத்தி அந்த தில்லநகரிடத்து உறையோர் மனாகுலங்க தீவினைகள் தீய நோய்கள் அல்ல நிற்க
அருவச்சம் மன்னவரால் இடுகலக அரிகள் கோரல் வல்ல புலி அறிவல வருவ பதங்கள் மருவியே மாற்றுவாயார். அதனாலே நம்முடைய ஞான நடனத்தை நீ தரிசனம் பண்ணிக்கொண்டு சிதம்பர தலத்தில சுகமாயிரு. அந்த தலத்தில இருக்கின்றவர்களுக்கும் வந்து பணிகின்றவர்களுக்கும் மனக்கவலை, பாவம், தீராத வியாதி, துன்பங்களுக்கு இடமாகிற பஞ்சகாரம், அரசர்களால் வரும் கலகம், சத்துருக்கள், பயம், புலிய சிங்கம், புலிகரடி, மிருகங்களால் வரும் பயங்களை எல்லாவற்றையும் நீக்கி எல்லாத்தையும் காப்பாற்றிக்கிட்டு வருவாயா அப்படின்னு திருவாரூர். அதற்கு மேலே கண்டிப்பே வீரன் விபூதி உத்தராட்சம் அணிந்து நமது இயல்பாடி நம்முடைய பெருமையை பாடி எம்மையே கருதி ஏற்ற துண்டுபுரி தொண்டருக்கு ஒரு இடையூறு உண்டானாலும் நம்முடைய தொண்டர்களுக்கு நம்மையே பாடி நம்மையே பூஜிக்கின்ற நம்முடைய ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கின்ற தொண்டர்களிடையே உண்டானாலும் தூய நேயம் கொண்டதனை ஒழித்து அந்த தலம்புறக்கு இயல் உனக்கு கொடுத்தோம். நண்பர்களுக்கு வருகின்ற இடையூற்றை நீக்குவதற்கான தகுதி உனக்கு கொடுத்தோம். அதனால நம்ம சாமி தான் மகாவிஷ்ணு சாமி, நம்ம சாமி தான். அது வேற வகையா மாத்திட்டா அதனால நம்ம போய் கும்பிடவும் அவன்கிட்ட பிரசாதம் வாங்கிக்கவும் ஒத்துவரா போச்சு. பயனறிந்த அவ்வழி என்னும் அளவில் அயனோடு மால் நமக்கு அந்நியம் அல்ல, திருமந்திரம் அந்நியர்கள் அல்ல, நம்ம சாமி தான். ஆனா அதை வேறு வகையாக மாற்றி பண்ணி அப்படின்னாலும் நம்ம போய் கும்பிட பிரசாதம் வாங்கிக்க வாய்ப்பில்லாம் போச்சு. தலம்புறத்தை உனக்கு கொடுத்தோம் என்றான் அண்டவெல்லாம் உன்னாளில் அன்னவனைய புறந்தளிக்க அருளும் அண்ணல் என்று இப்படி எல்லாம் திருநாள் கேட்டதுக்கு சொல்லி அவர் சிதம்பரத்துக்கு வருவதற்கான வரத்தையும் அள்ளி தொழவும் கும்பிடவும் வரத்தையும் கொடுத்து உன் அன்பர்களை காக்கும்படியான தகுதியையும் கொடுத்தோம் சுவாமி அருளி செய்தார். அதற்கு மேலே வருகின்ற செய்திகள் விஷயங்களை எல்லாம் இன்னும் சிறப்பாக இருக்கு. அவைகளெல்லாம் தவறாமல் வந்து கேட்டு திருவருளை பெருவீரடாக என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்றன. நம்ம பார்வதி நூத்தி பதினைந்து பாடல் வரையில சொல்லியிருந்தது. திருச்சிற்றம்பல சங்கத்துல 115 பாடல், 15 வரையும் சொல்லியிருந்தது.

0: ஓம் நமசிவாய்.
1: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
0: ஓம் நமசிவாய்.

ஸ்தலம் திருமங்கலக்குடி. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த இரண்டாம் திருமுறை பண் இந்தளம் ராகம் நாதநாமக்கிரியை.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது தாய்மான அடிகள் அருளிய பாடல்கள். தலைப்பு சின்மயானந்த குரு. பாடியிருப்பவர் திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை வே பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: அதனை தொடர்ந்து சின்மயானந்த குரு. இது உலகமெல்லாம் தெரிந்த அற்புதமான பகுதி. ஒவ்வொரு பாடல்களிலும் ஒவ்வொரு திருமுறைகளிலும் அந்த ஒரு சில பகுதிகள் மிகுதியாக சிறப்பாக இடம்பெறும். அந்த முறையில் தாழ்மானாடிகள் பாடிய இந்த அமைப்பிலே சின்மயானந்த குரு ஒரு குரு வணக்கம். மிக மிக சிறந்த உலகத்தார்களால் பாராட்டப்படுகின்ற அனைவருக்கும் தெரிஞ்ச அற்புதமான ஒன்று. இந்த தட்சிணாமூர்த்தி மலக்கோட்டையில் இருக்கின்ற அந்த தட்சிணாமூர்த்தி நம்முடைய சிந்தனைக்கு வரும். வேறு எங்கும் காண முடியாத அளவிலே தட்சிணாமூர்த்தி சுவாமி சன்னிதியினுடைய பிரகாரத்திலே பிரதானமாக அற்புதமாக மிக கம்பீரமாக அமர்ந்திருக்கின்ற காட்சி. மிக தர்பாசனத்திலே இருக்கின்ற தெற்பை ஆச்சார வேதிய தம்பிரானே என்று திருப்புகளிலே ஒரு தெற்பை ஆச்சார தெற்ப பயிருக்கு தெற்ப பாயிருக்கு இல்லையா, அதன் மேல அது வந்து ரொம்ப ஆச்சாரம். புலித்தோல் முனிவர்களுக்கெல்லாம் தெற்பாசனம் சிங்காசனம். அப்படி தெற்பாசனத்தில் உட்கார்ந்து அந்த சின்மயானந்த குரு, மற்ற இடங்கள்லாம் நாலு பேர் இருப்பாங்க, இந்த தலத்தில் மட்டும் எட்டு பேர் இருப்பாங்க. திருமந்திரத்தில் கூட நாம் எல்லாம் சொன்னோம் வியாகரவாத நந்தி. அப்படியே சரகாதி முனிவர்களோடு கூட எட்டு பேர், நம்மோடு எட்டு பேர் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த திருமந்திரத்திலையும். அதனால அந்த எட்டு பேர் உள்ள அந்த அமைப்பில் அந்த தாய்மானடிகள் இன்னமும் அந்த கோயிலுக்கு போனோம்னா அப்படியே அப்படியே நிஷ்ட கூடி அப்படியே உட்கார்ந்து இருக்கிறத நாமெல்லாம் பார்த்தா நம்முடைய மனமெல்லாம் அப்படியே ஆசையோடு கூட இருக்கின்ற எல்லார் மனமும் அப்படியே ஒடுங்கிடும். ஏன்னா நம்ம திருக்கோயிலுக்கு வருவதே நம்முடைய மனம் ஒடுங்கணும். ஆசை ஆசை பேராசை ஆசை அப்படின்னு இருக்கிறதெல்லாம் ஒடுங்கி பெருமானுடைய திருவருளை திருவடியை நாம சிந்தித்தோம்னா அதுதான் ஆசைக்கு ஒரு அற்புதமான விளக்கமா சொல்லப்படுகிறது. அந்த சந்நிதியிலே பலகாலம் அந்த மௌன குரு இருந்தார். முத முதல்ல அந்த குருவுடைய தட்சிணாமூர்த்தி ஞான குருவாகிய அந்த தட்சிணாமூர்த்தி சன்னிதியிலே தான் தன்னுடைய குருவை மௌன குருவை சந்திக்கிறார். அப்பேற்பட்டதான இடத்திலே அந்த சின்மயானந்த குரு உலகமெல்லாம் தெரிஞ்ச அற்புதமான பாடல். அந்த பாடல் இப்பொழுது நம்முடைய சிந்தைக்கு வருகிறது.
3: அங்கை கொடுமல தூவி அங்கை கொடுமல தூவி அங்கமது புலகிப்பான் வினால் ஒருகி விழி நீராகவாராத

அம்புவேயனவோ ஒளிதழுதழுத்திட வணங்கு சன்மார்க்க நெறியிலா துன்மார்க்க நேனையு சன்மார்க்க நெறியிலா துன்மார்க்க நேனை தன்னருள் கொடுத்தாழ்வையோ. துங்கமிகு பக்கு வச்சனகன் முதல் முனிவோர் தொழுதருகில் வீட்டிருப்ப சொல்லறிய நெறியை ஒரு சொல்லால் உணர்த்திய சொருபானுபூதி காட்டி சொல்லறிய நெறியை ஒரு சொல்லால் சொல்லறிய நெறியை ஒரு சொல்லால் உணர்த்திய சொருபானுபூதி காட்டி செங்கமல பீடமே கல்லால் அடிக்குள் வளர் சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி.

கொடு மலர்தூவி அங்கவது உலகிப்ப தங்கை கொடு மலர்தூவி அழகிய கைகளால் அப்படின்னு சொல்றார். இந்த ரெண்டு கைகளினாலே மலர்களை எடுத்து பெருமானுடைய திருவடியை நினைத்து அழகான அப்ப வந்து இந்த கைக்கு அங்கை கொடு அப்படின்னா அழகிய கைகளால் வழக்கம் சொல்லியிருக்காங்க. அங்கை கொடு மலர் தூவி அங்கமது உலகிப்ப அப்படியே மலர் தூவி நம்ம சிந்தனையெல்லாம் வேற எல்லாம் நினைச்சுக்கிட்டு போடக்கூடாது. மரம் ஒன்று நாட கை ஒன்று செய்ய அப்படிலாம் இருக்கக்கூடாது. மனம் உடலும் சரியை கிரியைன்னு மாதிரி மனமும் அப்படியே நினைக்கும் உடம்பும் அந்த மலர்களை பெருமானுடைய திருவடிகளை தூவணும். அதுதான் உயர்ந்த வழிபாடுன்னு சொல்லப்படுகிறது. அது அந்த முறையில் அதை சொல்றார். அங்கை கொடு மலர் தூவி அங்கமது உலகிப்ப அன்பினால் உருகி விழிநீராக வாராத. அந்த விழிநீர் எப்ப வரும்னா மனம் வாக்கு காயம் இதான் திரிகரண சுத்தி. நேர்த்தி கூட சொன்னான் திரிகரணம்னா மனம் வாக்கு காயம் மூன்றினாலையும் பெருமானை நாம் நினைத்து வழிபட வேண்டும். அதனால திருக்கோயிலுக்கு போனா மனம் ஒன்றி குன்றுடையாரை கூற என் உள்ளம் குளிருமே அப்படியே பெருமானை மனத்தினாலே நினைக்க வேண்டும். பெருமானுடைய புகழ்களை வாய் பேச வேண்டும். உடம்பினாலே பெருமானை கைகால் கைகளால் கைகால் கூப்பி தொழில் அப்படிங்கிற அடியார்கள்லாம் சாமி சன்னதியில போனாக்க கைகளும் தலை மீது ஏற கண்ணில் ஆனந்த வெள்ளம் எயலாம் பொழிய என்று ஞானசம்பந்த பெருமான் அந்த பெருமானை மதுரையில பெருமானை வணங்கிய செய்தி எல்லாம் சேர்க்கிறார். அருமையா சொல்றேன் ஞானசம்பந்தரோட நாம என்ன பெரிய மனுஷனா. அதனால அடியார்கள்லாம் பேரருளாளர்கள் சமயாச்சாரியர் சுவாமிகள் எல்லாம் சாமி சன்னதிக்கு போன உடனே சுந்தரமூர்த்தி எல்லாரும் அப்படிதான் அப்படியே கைகளை குவித்து மனத்தினாலே பெருமானை நினைந்து அதை அப்படியே நினைப்பவர் வரும் கோயிலாக அவரை உள்ளே இழுத்து அப்படி வருகின்ற போதுதான் அவனுக்கு கண்களில் நீர் வரும். எல்லாம் இந்த ரொம்ப அற்புதமான பாடல்கள்லாம் சொல்றார். அங்கை கொடுமலர் தூவி

0: முத்தியினது ஆவேச ஆசை கடற்குள் மூழ்கி சங்கர சுயம்புவே சம்புவே எனவும் மொழிதழுதழுத்திட வணங்கும் சன்மார்க்க நெறியிலா துன்மார்க்க அப்படிலாம் வணங்கணும், ஆனா நான் அப்படிலாம் வணங்கலையே அப்படின்னு சொல்றாங்க. அவங்கெல்லாம் அப்படிதான் இருக்காங்க. நம் போன்ற அன்பர்களுக்கு இப்படி எல்லாம் இருக்கணும் பெருமானை மனமே மொழிகளினாலே வணங்க வேண்டும். உடலாலும் உள்ளத்தினாலும் வாயினாலும் பெருமானுடைய புகழ்களை எல்லாம் சொல்ல வேண்டும், நினைக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்றார்.
1: துங்கமிகு வக்குவ சனகன் முதல் முனிவோர்கள் தொழுது அருகில் வீற்றிருப்ப சொல்லறிய நெறியா
0: சின்மையா அப்படி சின்முத்திர சின்முத்திரையா அப்படியே சொல்றார். அதான் வாயினால சொல்லாமல் அப்படியே மௌனமாக இருந்து அந்த சனகாதி முனிவர்களுக்கு அருளிய அந்த ஞான முத்திரை அது அப்படியே சொல்லறிய நெறியன் சொல்றார்.
1: சொல்லறிய நெறிய ஒரு சொல்லால் உணர்த்தியே சொருபானு பூதி காட்டி செங்கமலபீடமே கல்லாரடிக்குள் வளர் சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே.
0: நாம எல்லோரும் திருக்கோயிலுக்கு சென்று பெருமானை வணங்க வேண்டும். அதே போல குருமூர்த்திகள் மகாசன்னிதானம் தர்மபுராதீனம் திருவாவூர்தலை சன்னிதானம் கூனம்பட்டு மகாசன்னிதானம் இப்படியான மகாசன்னிதானங்களிடத்தில் அங்கே சென்றாலும் கைகளை குவித்து அப்படியே வணங்கி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணணும். அப்பதான் நமக்கு திருமந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே அந்த குருவை பத்தி சொல்றார். அதனால குருவை வணங்குகின்ற பொழுதும் பெருமானிடத்திலே எல்லாம் வல்ல பரம்பொருளா இருக்கின்ற சிவபெருமானை வணங்குகின்ற காலத்தில் அப்படிதான் நாம கைகளை குவித்து சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கடல் வல்க என்று மாணிக்க வாசகர் அழகா சொல்றார். அப்படியே கைகளை குவித்து சரசின் மேல குவித்து வணங்க வேண்டும். அதெல்லாம் அப்படி அழகா சொல்றார்.
1: சிறகிரி விளங்க

அத்வைத வாஞ்சையாதிய கொம்பில் தேனே உடவன் இச்சித்தபடியாகும் அறிவு அவிழ இன்பம் தாக்கும் வகை ஏது இந்நாள் சரிய கிரியையா யோக சாதனம் விடுத்தது எல்லாம் சன்மார்க்கம் அல்ல இவை நிற்க என் மார்க்கங்கள் சாராத பேரறிவது பாக்கு மனம் அணுகாத பூரண பொருள் வந்து பாய்க்கும் வழிக்கு உபாயம் அறிவித்து வட்டார பேரின்பமான சுகவாரியினை வாய் மடுத்து தேக்கி திளைக்க நீ முன்னிற்பது என்றுதான் சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்க வரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. இனிமேல் மலக்கோட்டைக்கு வருகின்ற அன்பர்கள்லாம் பாருங்க, வேறெங்கும் காண முடியாத மற்ற இடத்துல நாலுதான் இருக்கும், இங்க எட்டு முனிவர்கள் வழங்குவாங்க. தெற்பாசனத்தின் மேல இருக்கிற அந்த சின்மயானந்த குருவை பார்த்துதான் இந்த பாட்டு பாடுறாங்க. ஞாபகம் வச்சுங்கன்னு சொல்றோம். அவ்வியம் இருக்கின்ற நான் என்கின்ற ஆணவம் அடைந்திட்டு இருக்க லோபம் அருளின்மை கூட கலந்துள் இருக்க மேசாபிசாத முதலாக குணம் பல இருக்க என் அறிவூடு

0: உமனாகின்ற நாகபாதத்தினால் கட்டுண்ட உயிர்கள் மூச்சை கடிதகல பலிய வரும் ஞான சஞ்சீவியே கதியான பூமி நடுவோ செவிதம் வளர்ந்து ஓங்கு திவ்ய குடமேறுவே சிதாந்த முத்தி முதல் சிறகிரி விளங்கவரு தட்டிடமூர்த்தியே சின்மயானந்த குருவே கைவகை அனுபூதமாதியை வகுத்து அதரதர வேதமான யாவையும் வகுத்து நல்லறிவையும் வகுத்து மறை ஆதிநூலையும் வகுத்து சைவ முதலாம் அளவில் சமயமும் வகுத்து மேல் சமயம் கடந்த மோன சமரசம் வகுத்தனி உன்னை நான் அணுகவும் வகுக்க இதையோ பொய் வளரும் நெஞ்சினர்கள் காணாத காட்சியே பொய் வளரும் நெஞ்சினர்கள் காணாத காட்சியே பொய்யிலா மெய்யர் அறிவில் போத பரிபூரண கண்டிதாகாரமாய் போக்கு வரவற்ற பொருளே தெய்வமறை முடிவான பிரணவ சுரூபியே சித்தாந்த முத்தி முதலே சிறகினி விளங்க வரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே.
1: ரொம்ப முக்கியமான பாட்டு.
0: ஐந்து வகையாகின்ற பூத பேதத்தினால் ஆகின்ற ஆக்கை
1: அண்டத்திலே இருக்கின்ற நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் எல்லாம் இந்த பிண்டத்திலையும் நம்ம உடம்புலையும் நிலம் நீர் நெருப்பு காற்று எல்லாம் ஆன இந்த உடம்பு அதை சொல்ற
0: ஐந்து வகையாகின்ற பூத பேதத்தினால் ஆகின்ற ஆக்கை
1: ஆக்கைன்னு உடம்பு
0: நீர் மேல் அமர்கின்ற குமிழி என நிற்கின்றதென்ன நான் அறியாத காலமில்ல உந்தி மகிழுற உண்டு உடுத்தி இன்பமாவதே போந்த நெறி என்றிருந்தேன் ஊராயமாக நினதருள் வந்துணத்தை போன வழி தெரியவில் எந்த நிலை பேசி இடங்கவில்லை அல்லால் இறப்பொடு பிறப்பை உள்ளே எண்ணினால் நெஞ்சது மகிழரும் துயிலுரா திருவிழி இரவு மகளாய் செந்தகலின் மெழுகான தங்கம் இவை என்கோலோ சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்திய சின்மயானந்த குருவே. காரிட்டானவக்கருவரையில் அறிவற்ற கண்ணிலா குழவி போல் கட்டுண்டிருந்த அவை வெளியில் விட்டெல்லாம் அல்லாம் காப்பிட்டு அதற்கு இசைந்த பேரிட்டு மெய் என்று பேசு பால் பொய்யுடல் பிறக்க விளை அமுத ஊட்டி பெரிய புவனத்திடை போக்கு வர உருகின்ற பெரிய விளையாட்டு அமைத்திட்டே ஏறிட்டதன் சுருதி மொழிதப்பில் நமனை விட்டு இடருற உருக்கி இடர் தீர்த்து இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டில் இயந்து துயில் கொள்மின் என்று சீரிட்ட உலகன்மை வடிவான எந்த சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. கருமறிவு குகையறைய காயத்தின் நடுவில் களிம்பு தோய் செம்பனைய ஞான் காந்தக இருக்க நீ ஞான அனல் மூட்டியே கனிவு பெற உள்ளுருக்கி பருவம் அது அறிந்து நீ அருளான குறிகை குளிகையோடு வரிசித்து வேதி செய்து பத்து மாற்று தங்கமாக்கியே பணிகொண்ட பட்சத்தை என் சொல்லுகேன் அருமை பெரு புகழ் பெற்ற வேதாந்த சித்தாந்த ஆதியா அந்தம் மீதும் அத்வைத நிலையராயனை ஆண்டு உன் அடிமையானவர்கள் அறிவினோடும் திருமருவு கல்லால் அடிக்கு வளர்கின்ற சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. கூடுதல் உடன் விரிதலாம் நித்தொந்தமாய் குவிதல் உடன் விரிதலற்று குணமற்று வரவினொடு போக்கற்று நிலையான குறியற்று மரபும் அற்று நாடுதலும் அற்று மேற்கு நடுப்பக்கம் என நண்ணுதலும் அற்று விந்து நாதம் அற்று கைவகை பூதவேதமும் அற்று
1: யாதுருவின் ஞானமற்று பாயோடு தருவற்று மேல் ஒன்றற்று இரண்டற்று பார்க்கற்று மனமற்று மண்ணு பரிபூர்ண சுகவாரி தண்ணிலே வாய்வடுத்து உண்டு அவசயமா தேடுதருமற்ற இடம் நிலை என்ற மௌனியே சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்க வரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே தாரதருளாம் தந்து அருள மௌனியார் தாயனைய கருணை காட்டி தன்னை என் முடிதூட்டி அறிவில் சமாதியே சாஸ்வத சம்பிரதாயம் ஓராமல் மந்திரம் உண்ணாமல் முத்தி நிலை ஒன்றோடு இரண்டு எனும் ஆழ ஒளியனும் வெளியனும் உருயனும் நாதமும் ஒளியனும் உணர்வுறாமல் பாராது வாற்பதே எது சாதனமற்ற பரமாது பூது அனுபூதி வாய்க்கும் பண்பு என்று உணர்த்தியது வராமல் அண்ணிலே பதிந்தனின் பல அடியதம் சீராயிருக்க நினது அருள் வேண்டும் நினது அருள் வேண்டும் ஐயனே நினதரு வேண்டும் சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்கவரே தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே போதமாய் ஆதி நடு அந்தமும் இல்லாததாய் புனிதமாய் அவிகாரமாய் போக்குவரவு இல்லாத இன்பமாய் நின்ற பின் பூரணமாய் முதல் ஆதரவு வையாமல் அறிவினை மறைப்பது நின் அருள் பின்னும் அறிவின்மை தீர்த்து அறிவித்து நிற்பது நின் அருளாகி எளியனேற்கு அறிவாவதியாது அறிவிலா ஏதம் வருகையாது வினை ஏது வினை தனக்கு ஈடான காயமேது என் இச்சா சுதந்திரம் சிறந்தி நிலை இடவர இரண்டினும் அறிவு தீர தீரில் அருள் இனி உணர்த்தியனை ஆழ்வையோ சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்கவரே தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே தந்தைதாயினி என் உயிர் துணையும் நீ சஞ்சலமதி தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ உன்னை எல்லால் மற்றொரு துணை காணேன் அந்தமும் ஆதியும் அளப்பருஞ்சோதியே ஆதிய அடியாரும் சிந்தை மேவிய தாயுமானவன் தாயும் ஆனவன் எனும் சிறகிரி பெருமானி அன்பருடைய திருவடிகளை எல்லாம் மீண்டும் வணங்கி சின்மயானந்த குரு ரொம்ப அற்புதமான பகுதி தாய்மானவர் பாடல் இதெல்லாம் உலகமெல்லாம் தெரிஞ்ச ஒரு பகுதி அதனை படிக்கின்ற பேரும் கேட்கின்ற புண்ணியம் இதெல்லாம் கிடைத்திருக்கிறது இதெல்லாம் நமக்கு இதாவது யாரால கிடைச்சது பண்ணியம் சைவம் ஓஆர்ஜி இந்த இணையதளம் மூலமாக தான் நமக்கெல்லாம் கிடைக்கிறது தொடர்ந்து கிடைக்கும் எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவருளினாலே இதனை வழங்கிய அவர்களுக்கும் கேட்ட உங்களுக்கும் சொல்லுவார்க்கும் இதை கேட்பவர்க்கும் தேரில்லை என்றபடி இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த இடர்கள்லாம் நீங்கி பெருமானுடைய திருவருளினாலே அனைவரும் நலமுடன் வாழ்க எல்லாரும் இங்குற்றிருக்க நினைப்பதிலே எல்லாமும் வேறொருதனையே பராமரி மேவியவரே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவரே போற்றி தாய்மான சுவாமி மட்டுவார் குழலியம்மை திருவடிகள் போற்றி போற்றி திருத்திட்டம்பலம்.
2: மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறை

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: அப்போதியடிகளார் தனது மகன் அறவினால் கடிக்கப்பட்டு உயிரிழந்த போதும் அடியார் திருவமுது செய்வதற்கு எவ்வித மனக்கலக்கமும் இன்றி அமுது படைக்க வந்த அப்போதியடிகளின் திறம் நோக்கி மூத்த திருநாவுக்கரசின் உடலினை திங்களூரிலே சிவபெருமான் திருக்கோயிலுக்கு புறத்தே கொண்டுவர கூறுகின்றார். திருக்கோயில் வாயில் திங்களூர்

சிவசிவ, திரு ஐந்தலத்தின் துணையால் கல்லே தெப்பமாக மிதந்தவரால் ஆகாத ஒன்றுதான் ஏது? ஆயினும் பெரியோர் அமுது செய்ய இவன் சிறிது இடையூறு செய்துவிட்டான். சிவசிவன்

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: अप्पर पेरुमाल, तिरु वेन्नै नल्लूर, तिरु आमात्तूर, तिरु कोवलूर முதலிய தலங்களை வழிபட்டு பின் பெண்ணாகடம் என்னும் திருத்துங்கானை மாடம் வருகின்றார். நீண்ட சடையை உடைய சிவபெருமான் நிலை பெற்று விளங்கும் திருத்துங்கானை மாட கோயிலை திருநாவுக்கரசு சுவாமிகள் பணிந்து போற்றி பரவுகின்றார்.
3: இடம் பெண்ணாகடத்து திருத்துங்கானை மாட திருக்கோயில்.
4: வெள்ளத்தை சடையில் வைத்த வேதகீதா பரம்பொருளே, துங்கானை மாட சுடற்கொழுந்தே, எம் பெருமானே, சமண சமயத்தை சார்ந்திருந்த இவ்வுடலுடனே வாழ்வதற்கு அடியேன் மனம் இசையவில்லை, இசையவில்லை. என்னுயிர் தலைவரே, அடியேன் உய்வதற்கு தேவரீருடைய இலச்சனைகளை இம்மேல் இட்டருள வேண்டும், இட்டருள வேண்டும் சுவாமி.
2: எப்பொருட்கும் முதலும் முடிவுமாகி நின்று அருளுகின்ற இறைவரை தம் திருமேனியில் ஒரு மருங்கில் உமையம்மையைக் கொண்ட பரம்பொருளைப் போற்றி பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் எனத் தொடங்கி திருவிருத்தம் பாடுகின்றார்.
5: பொன்னார் திருவடிக்கு

ஆவா சிறு தொண்டன் என் நினைந்தான் என்று அரும்பினினோய்.

0: பெருமானின் சூலமும் இடபமும் வேண்டிய விண்ணப்பத்தினை கேட்டு செல்வம் நிறைந்த திருத்துங்கானை மாடத்து உறையும் ஈசனாரின் திருவருளால் ஒரு சிவபூதமானது அருகிலுள்ளார் யாரும் அறியாதவாறு வந்து திருநாவுக்கரசரின் திருத்தோள்களில் ஒளிமிக்க மூவிலை சூலக்குரியையும் இடபக்குரியையும் சாத்துகின்றது.
1: சிவசிவ சிவசிவ சிவசிவ சிவசிவ சிவசிவ சிவசிவ சிவசிவ சிவசிவ சிவசிவ சிவசிவ சிவசிவ சிவசிவ சிவசிவ சிவசிவா சிவசிவ சிவசிவ சிவசிவ சிவசிவ சிவசிவ சிவசிவ சிவசிவ சிவசிவ
0: தம் திருத்தோளில் நிறைந்த திரு இலச்சினைகளை கண்ட அப்பர் பெருமான் மனம் மகிழ்ந்து தம் பெருமானின் திருவருளை நினைந்து உருகி கண்களில் நீர்வடிய இறைவனுடைய தனிப்பெரும் கருணையை போற்றுகின்றார்.
1: சிவசிவ என் செல்வமே, வானோர் செழுஞ்சுடரே, சுடற்கொழும் தீசா, தேவரீருடைய பழங்கருணைக்கு அடியேன் என் செய்ய வல்லேன் இந்தையே. வேண்டுவார் வேண்டுவன வரையறாதளிக்கும் எம் வள்ளலே, அடியேன் உய்ந்தொழிந்தேன் உய்ந்தொழிந்தேன். சிவசிவ சிவசிவன்.

பிழைத்தனகள் எத்தனையும் பொறுத்தார்.

0: இம்பெருமான் திருக்கருணை
1: உலகேத்தும் உழவாரப்படையாளியா திருவடிகள்
2: போற்றி போற்றி,
1: தாண்டகச்சதுர திருவடிகள்
2: போற்றி போற்றி,
1: தமிழாளியார் திருவடிகள்
2: போற்றி போற்றி.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பாழ்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முப்பொருள். வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, சிச்சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம்.

பரசமய கோளரியை பாலராவாயனை பூ பழனம் சூழ்ந்த சிறபுரத்து திருஞான சம்பந்தப் பெருமானை தேயமெல்லாம் குறவையிட தமிழ்வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை விரவியமை ஆளுடைய வென்றிமழை இளங்கழிற்றை விரும்பி வாழ்வாம். திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி இமைகளால் பணிந்து போற்றிக்கொண்டு சிறபுற தோண்டலாகிய திருஞான சம்பந்த பெருமானின் பொன்னார் கலர்களை முக்கரணங்களால் பணிந்து அருமையான முறையிலே ஆழ்ந்த கருத்துக்களை எல்லாம் உலகிலுள்ள அனைத்து சைவ மக்களும் சிந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கும் சைவம்.org அன்பர்களின் பொறுப்பாளர்களுக்கும் எனக்கு எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம் இப்போது அந்த திருவருட்பயன் அதிலே நமக்கு இன்னும் இந்த அணைந்தோர் தன்மை தான் நமக்கு சுவிஞான போதம் 12 சூத்திரம் ரொம்ப அழகாக சொல்லும். செம்மலர் நோன்தாள் சேரலோட்டா அம்மலங்கழியி அன்பரோடு மறியி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண் எனத் தொழுமே. என்னதான் இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் எல்லாம் வந்து ஒரு நல்ல நிலைக்கு போனாலும் வாசனாமலம் தாக்கினால் மிகவும் சிரமமாகிவிடும். ஆகையால் நடமாடும் சிவமாகிய அடியார்களை வணங்க வேண்டும், சிவாலயத்தை வழிபட வேண்டும், சிவாலயத்தை சிவம் எனவே கண்டு வழிபட வேண்டும் என்று நமக்கு 12 சூத்திரம் சொல்லுகிறது. அந்த வகையிலே அதற்கு ஈடாக நமது உமாபதி சிவம் அவர்களும் இந்த அணைந்தோர் தன்மையை பற்றி நமக்கு மிக அழகாக எடுத்து உரைத்திருக்கின்றார்கள். அணைந்தோர் தன்மை அப்படிங்கிறது அணைந்தோரது தன்மை அப்படின்னு விரிகிறது. அணைந்தோர் அப்படின்னா யாருன்னா சிவபெருமான் திருவடிகளை அந்த திருவடி நிழலை அடைந்த ஜீவன் முக்தர்கள், அதாவது பூலோகத்தில் இருக்கும் பொழுதே முக்தி நிலையை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள். தன்மைனா நமக்கு தெரியும் இயல்பு. அப்போ அணைந்தோர் தன்மைனா சிவபெருமானுடைய திருவடி நீழலிலே தங்களுடைய வேட்கை அறிவு செயல்கள் நிகழப்பெற்று உள்ளும் புறமும் ஒரு தன்மை காட்சியராய் இன்புற்று இருக்கக்கூடிய ஜீவன் முத்தர்களுடைய இயல்பு என்பது பொருள். இப்ப நமக்கு இயல்பு இருக்கு. என்ன இயல்புனா புறத்தே ஒரு இயல்பும் அகத்தே ஒரு இயல்பும் இருக்கு. ஆனா ஜீவன் முக்த நிலைக்கு நம்ம போகும்போது நிச்சயமாக ரெண்டு பக்கமும் ஒரே இயல்பு தான் இருக்கும். அதுதான் அணைந்தோரது தன்மை என்று மிக அழகாக நமக்கு உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் நமக்கு எடுத்து கூறி அப்படி இருக்கக்கூடிய ஜீவன் முக்தர்களுக்கு வாசனாமலம் தாக்காது இருப்பதற்கு என்னென்ன சாதனங்கள் என்பதை கூறி நமக்கு அழகாக அதிலே விவரங்கள் எடுத்து உரைத்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக திருக்கோயில்களிலே சதா சிவபெருமானுடைய திருக்கோயில்களிலே சரியை பணிகளும் செய்யணும். சிவபெருமானேனா நமது ஞானத்தில் ஞானம் என்ற நிலையில் சாயுஜ்ய முக்தியை அடைகின்ற திருநாவுக்கரசு பெருந்தகையி அந்த நேரம் வரையிலும் அன்று வரையும் சிவபூஜை பண்ணி அந்த நேரம் வரையிலும் பணி செய்து கொண்டுதான் இருந்தார் என்று நான் பார்க்கிறேன். அன்று வரைக்கும் சரியை பணி அவர் செய்திருக்கின்றார். அதனால அவங்கெல்லாம் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அதனால நான் சரியில் இருந்து இப்போது கிரியைக்கு வந்து விட்டேன், நான் இதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, இப்போது அடுத்த நிலைக்கு சென்று விட்டேன் யோக நிலைக்கு, ஆகையால் எனக்கு இது அவசியம் இல்லை என்றெல்லாம் நாம் முடிவு செய்யவே கூடாது. வாசனாமலம் தாக்காம இருக்கணும், அவ்வளவுதான். அதற்கு தகுந்தபடி நம்மளுடைய மனம் மொழி மெய் எல்லாம் சிவத்திட்ட இருக்கிற மாதிரி நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத ஞான நூல்கள் நமக்கு அழகாக வழிகாட்டி இருக்கின்றது. சரி, அப்போ நல்ல ஜீவன் முத்தர்களுடைய உள்ளத்துல எப்படி பேரறிவு விளங்கும்? இப்ப சிற்றறிவா இருக்கக்கூடியது அப்போ ஜீவன் முக்தி நிலையில பேரறிவாக இருக்கும். அந்த பேரறிவு அந்த உயிர் விளக்கம் என்றெல்லாம் நான் பார்த்தோம் அல்லவா, அந்த மாதிரி அந்த பேரறிவு விளக்கம். அடுத்து அவங்க முக்தி நிலையை இங்கே அனுபவித்துக் கொண்டு இருப்பதால் பேரின்ப விளக்கம் இதெல்லாம் அவங்களுக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம்.
முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனது ஆரூர் கேட்டாள், பேத்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே என்பது நமது அப்பர் சுவாமிகள் தன்னுடைய அனுபவத்தையே அந்த பாடலிலே வழங்கியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அப்படி சிவபெருமான் திருவடி நீழலை அடைந்த ஜீவன் முக்தர்கள் சூக்கும தன்மாத்திரைகளால் நிகழக்கூடிய ஐம்புல விஷயங்களில் செல்ல மாட்டார்கள். ஆகையால் அவர்களுக்கு அந்த வினை அல்லது வினையால் பிறவி அப்படிங்கிற இடர்கள்லாம் அவங்களுக்கு இருக்காது. சரி, அவங்க வந்து யாருக்கும் அஞ்ச மாட்டாங்க, நமனுக்கும் அஞ்ச மாட்டாங்க, யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் சொல்றாங்க இல்லையா, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் இல்லையா, நமது அப்பர் சுவாமிகளும் சொல்றாங்க, மாணிக்கவாச சுவாமிகளும் சொல்றாங்க. அடுத்து இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை இல்லையா, அந்த நிலையெல்லாம் அப்போ வந்துடும். அவங்களுக்கு எப்போதும் இன்பமாக தான் இருப்பாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க தான் முக்தி நிலைக்கு சென்றாச்சு. அதுக்கப்புறம் துன்பத்தை பற்றினா அவங்க சிந்திக்கிறதுக்கு இடமே கிடையாது. அவங்கள்ட்ட வந்து புறப்பற்று அகப்பற்றுலாம் இருக்காது. அதனால தானே கொண்டு வந்து அப்படியே பொண்ணும் மணியும் நிறைச்சா அதையும் அள்ளி ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார்னு சொன்ன மாதிரி அப்படியே அள்ளி கொண்டு குப்பையில் கொண்டு தட்டிட்டார். இது சிவபெருமான் எனக்கு வழங்கியது என்று சொல்லிலாம் எடுத்துட்டுலாம் வரல. அவரே அவருக்கு இருந்த சொத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்திருக்கார் திருநாவுக்கரசு சுவாமிகள். அதே சமயம் அந்த நிறைவு நாள் என்று அது உலகவருக்கு உணர்த்தும் பொருட்டு சுவாமி அப்படி அரம்பையர்களை வர வைக்கும் போது பெண்ணாசை இல்லைங்கிறதையும் உணர்த்தியாச்சு. மண்ணாசை ஏற்கனவே இல்லை, தன்னோட சொத்து சுவாமிகளெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரு. அடுத்து பொன்னாசையும் இல்லை அப்படிங்கிறது தான் இதை பூரா அள்ளி கொண்டு குப்பையில் போட்டு. அப்போ எல்லா ஆசைகளையும் விட்டாதான் சிவத்தை அடையலாம். ஆசை அருமீன், ஆசை அருமீன், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன், ஆசை படப்பட ஆய் வரும் துன்பம், ஆசை விடவிட ஆனந்தம் ஆமே என்பது திருமூல தேவநாயனார் நமக்கு சொன்னது. அதனால எந்த விதமான பற்று இல்லாமல், அகப்பற்று புறப்பற்று இல்லாமல் இருப்பாங்க. அடுத்து சிவவேடம் தாங்கிய அடியார்களை கண்டால் அவர் அடிமைத்தரம் ஒன்றை நினைந்து அவரை தொழல் வேண்டும் இல்லையா. கண்டிப்பாக அடியாரை கண்டா இது யாரு அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது. எவரேனும் எல்லாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால், நெத்தியில விபூதியும் கழுத்துல உத்தராட்சமும் இருக்கிறத பார்த்தா இது யாரு அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாதான். இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும்னா இது அடியாரா சிவபெருமானான்னு யோசிக்க கூடாதான். ஏன்னா அவங்களுக்குள்ள சிவபெருமான் இருக்காரு. அதனால இந்த சாதனங்களை பார்க்கும்போது அடிக்கடி நம்ம சொல்றதுதான் பராவணமாவது நீர் அப்படின்னு சொல்றதுனால, பரா அப்படிங்கிறது அம்பாள், அதனால பறையின் வடிவம் சொன்னதுனால சிவத்தின் வடிவமும் சேர்த்துதான் நம்ம மனதில் கொள்ள வேண்டும். அந்த திருநீரு சுவாமியை ஞாபகப்படுத்துது. அதே மாதிரி ருத்ராட்சம் வந்து சிவபெருமானுடைய கண்கள், இது திருமேனி விபூதி, இது வந்து கண்கள். அப்ப அதை பார்த்த உடனே சிவம் என்று வேடத்தை கண்டாலே வணங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால சிவவேடம் தாங்கியவர்கள் யாரை கண்டாலும் சீவன் முக்தர்கள் என்ன செய்யணும், அவங்கள வந்து சிவமாகவே நினைந்து தொழ வேண்டும் அப்படின்னு அதுல அழகா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எப்போதும் சிவபெருமானை மறக்காமல் நினைந்து கொண்டே இருக்க வேண்டும், அதுதான் சீவன் முக்தருக்குள்ள இலக்கணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, அந்த அதன் பொருட்டு அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சிவன் முக்தர்கள் வந்து திருக்கோயிலுக்கு வர்றாங்க. அங்க அந்த திருக்கோயில் எழுந்தருள் இருக்கக்கூடிய சிவபெருமானை தொழும்போது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய பிராரத்துவ உடல் நீங்கும் பொருட்டு, அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிராரத்த அனுபவத்துக்காக கொடுக்கப்பட்ட இந்த சரீரம் நீங்கும் மட்டும் அவங்க உள்ளத்துல விருப்பு வெறுப்புகள் துயரம் வரவே வராது, அண்டவே அண்டாது அப்படிங்கிறது மிக அழகாக நமக்கு அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆக படிப்படியாக ஒரு, அதாவது இறைவன் உயிர், அந்த உயிர் இறைவனை அடைவதற்கு இருக்கக்கூடிய தடைகள் என்று எல்லாவற்றையும் பற்றி நமக்கு சிறப்பாக அதிலே தொகுத்து சொல்லப்பட்டிருந்தது. அதை இப்போது மீண்டும் ஒரு முறை தொகுத்து பார்த்து விடலாம். முதலாவதாக 13 நிலை, அதில் வந்து இறைவனோட சிறப்புகள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டது. அடுத்து உயிரவை நிலை அப்படின்னு சொல்லும்போது இறைவன் நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த உயிருக்காக கொடுக்கப்பட்ட இந்த உடல், அதில் உள்ள கருவிகளை பெற்று நாம் எப்படி பொருட்களை எல்லாம் நுகர்ந்து உலக பொருளையும் நுகரணும், அப்புறம் சிவத்தையும் நுகரணும், இம்மை மறுமை அம்மை எல்லாம் நமக்கு கிடைக்கும்படியாக என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது படிப்படியாக நீங்கள் வந்துடணும் 8வது அதிகாரம் வரைக்கும். அப்புறம் அஞ்செழுத்து அருள்நிலையும் சொல்லப்பட்டு முடிவாக அணைந்தோர் தன்மையும் சொல்லப்பட்டு நாம் வந்து அந்த மலவாதனை தாக்கி
அத்துவித நிலையிலிருந்து வழிவீரக்கூடாது. முக்திங்கிறதே அத்துவிதம் தானே, அந்த அத்துவித நிலையிலிருந்து வழிவீர சிவத்தை விட்டு நழுவீரக்கூடாது அப்படிங்கிறதுனுடைய தன்னுடைய வேட்கை அறிவு செயல் அதான் இச்சை கிரியை ஞானம் எல்லாமே எப்படி நடக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அதில் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, ஆக இதையெல்லாம் நாம் மனதில் எடுத்துக்கொண்டு அந்த பதிமுதிர் நிலை, உயிரவை நிலை, இருள்மல நிலை, இந்த மூன்று அதிகாரங்களும் நமக்கு அழகாக எதை சொன்னது, இந்த முப்பொருளையும் பற்றி சொன்னது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்தால இருக்கக்கூடிய மூன்று அதிகாரங்கள் வந்து இருவினை ஒப்பு, மல்லபரிபாகம், சக்தி நிபாதம் அடையப்பெற்றால் என்னென்ன கிடைக்கும், அதாவது அறியும் நெறி, உயிர் விளக்கம், இன்புறு நிலை, இதை பற்றியெல்லாம் நமக்கு சொல்லுது. அந்த ரெண்டுக்கும் நடுவில், இந்த மூன்றுக்கும் நடுவில் நாலாவது அருளது நிலையும், அருளுறு நிலையும், அஞ்சாவது அருளுறு நிலையும் இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக அந்த அருளது நிலையில வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னு, ஏன்னா நமக்கு எல்லா நிலையும் இறைவன் தான் துணையாக இருக்கின்ற, அதை நம்ம மனசில் வச்சுக்கிடணும். அருளது நிலையில திரோதான சக்தி ஆகிய அருள் வந்து சகல வர்க்கத்து மார்க்கிற்கு, அதாவது மாந்தர்க்கு, அதாவது மூன்று மலங்களும் உடையவர்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத அழகாக பகுத்தறியும்படி அந்த கருவி அருவி வளரும் வண்ணம் அந்த கூடவே இருந்து அவங்க அறியாம இருந்து உதவி செய்கிறது, உணர்த்துகிறதுன்னு பார்க்குறோம். அருளுறு நிலையில மனசுக்குள்ள நின்று அவங்க அறியாம உணர்த்தின அருள் பக்குவம் வந்தாச்சு, அதனால அவங்க முன்னால அவங்க அறியும்படி நனவுல நேராய் மானிட வடிவில் அருட்குறவனாக வந்து இறைவனுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஆண்டான் அடிமை தொடர்பு அதை அழகா எடுத்து சொல்லி ஒரு உரிமை இருக்கு. உயிர்களுக்கு என்ன உரிமைனா பேரின்பம் ஒன்று அடையக்கூடிய ஒரு உரிமை இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லி அந்த உரிமை அடைவதற்கு என்னென்ன சாதிக்க வேண்டும் என்று சாதிக்கும் முறை பற்றியும் நமக்கு தெளிவாக மாந்தருக்கு உணர்த்துகிறது என்று நாம பார்க்கிறோம். மாந்தருடைய மனமும் அதாவது பக்குவத்துக்கு தகுந்தால வேறுபடும். சிற்றின்பத்தை நுகரக்கூடிய கருவியாகவும் இருக்கும், பேரின்பத்தை நுகரக்கூடிய கருவியாகவும் இரு வகையாக இருக்கிறது. சரி, அப்ப மனம்ங்கிறது அருளது நிலையில வந்து சிற்றின்பத்தை நுகரக்கூடிய கருவியாக இருக்கு, அது நான்கு அந்த கரணங்களோட கூடுது. அதே சமயம் அருளுறு நிலையில என்னவா மாறிடுது அப்படின்னா, நமக்கு அது வந்து பேரின்பத்தை நுகரக்கூடிய தன்மைக்கு அது மாறிவிடுகிறது என்பதையெல்லாம் நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்லி அப்படியே நாம் படிப்படியாக வந்து அதன் பின்பாக இந்த அணைந்தோர் தன்மைக்கு வந்து மலப்பிணிப்பு இல்லாம நீங்கி நல்ல திருந்திய மனத்தோடு எப்போதும் இருக்க வேண்டும். ஏன்னா ரொம்ப எல்லாம் கேட்கறதெல்லாம் நல்லா தான் இருக்கு, படிக்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்கு, கற்றலும் கேட்டலும் நல்லா இருக்கு, ஆனா அதையே சிந்திச்சுக்கிட்டே இருந்து அதன் பின்பு ஒரு தெளிவு வரணும், அப்பதான் நெட்டை கூட முடியும். ஆகையால் அதையெல்லாம் நமக்கு மிக தெளிவாக அதை எடுத்து கூறி இருக்கிறது என்று நாம் பார்த்து கொண்டு அதற்கு நமக்கு பொருத்தமாக உள்ள பாடல்களை இப்போது நாம் பார்க்கலாம். இப்போது திரு பிரம்மபுரம் அவர் மிகுதியாக அவரை ஆட்கொண்ட ஒரு தலம் என்றே சொல்லலாம். அதிலே உள்ள பாடல் கொல்லிப்பண் அடையலார்புறம் சீரி அந்தனர் ஏத்த மாமட மாதொடும் பெடையலாம் கடற்கானல் புல்கும் பிரமாபுரத்து உரை கோயிலான் தொடையலார் நறுங்கொன்றையான் தொழிலே பரவி நின்று ஏத்தினாள். நீட்டா சொல்லியாச்சு. தொடையலார் நறுங்கொன்றையான், நறுங்கொன்றையான்ங்கிறது சிவபெருமானை சுட்டுகின்றது. அவருடைய தொழிலைத்தான் செய்யணும், அதை அரண்பணியே செய்யணும். அப்படி பரவி நின்று ஏத்தினால் இடையிலார் சிவலோகம் எய்துதற்கு இது காரணம் காண்மீன்களே, அப்படி காண்மீனே அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப அடையலார் புறம் அப்படின்னா தம்மை அடையாத அசுரர்களுடைய திரிபுரத்தை தீயல சினந்து எரிக்கின்ற, அவங்க இறைவனை மறந்தாங்க இல்லையா அதனால. அடுத்து அந்தனர் ஏத்த, உயிர்கள்ட்ட எப்போதும் செந்தன்மை பூண்டு ஒழுகுபவர்கள் அந்தனர்கள், அந்த சிறந்த பண்புடையவர்கள் வழிபடுகின்றார்கள். மாமட மாது அப்படிங்கிறது அம்பாளை குறிக்கின்றது. பெடையெல்லாம் கடல் காணல் புல்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதாவது அன்றில் பறவை, ஆண் பறவையும் பெண் பறவையும் சேர்ந்து அந்த கடற்கரை சோலை, அங்கே இருக்கக்கூடிய கடற்கரை சோலைகளை உடைய பிரம்மாபுரம், அதில் அம்பாளோட சுவாமி எழுந்தருள் இருக்கின்றார், உமாதேவியாரோடு இருக்கின்றார் அப்படிங்கிறத சொல்லிட்டு நறுங்கொன்றை, அதுதான் நறுமையார் கொன்றை தொடையலான் அப்படின்னு கொண்டு கூட்டி பார்த்தோன்னா மனம் பொருந்திய கொன்றை மாலையை அணிந்தவர், அந்த சிவபெருமான் வீட்டிருக்கக்கூடிய
அந்த வீட்டில் அந்த சிவபெருமான் அந்த ஆகிய சிவபெருமான் தொழிலே இல்லையா, அதுதான் நமக்கு முக்கியமானது. அதாவது திருக்கோயிலில் செய்யக்கூடிய சரியை பணி, திரு அலகிடுதல், திரு மெழுக்கிடுதல், நந்தவனம் அமைத்தல், பூ கொய்தல், பூமாலை கட்டி சாத்தல், அந்த அப்படிங்கிற திருப்பணிகளை எல்லாம் நிலையாக செய்து அவருடைய புகழால் அவரை துதித்தால் அதெல்லாம் அவருக்கு நாம் செய்யக்கூடிய, அதான் ஏத்தினால்னு வந்தாச்சு, அதனால் அதை சொல்லப்பட்டிருக்கு. தொழில் அப்படிங்கிறது சரியை பணிகளை சொல்லப்பட்டிருக்கு. பரவி அப்படிங்கிறது அவரை வழிபடுவதை சொல்லியிருக்கு. ஏத்தினால் என்று சொல்வது துதித்தல், பாடுதல். இப்படி செஞ்சால் சிவலோகம் எய்துதற்கு இடையிலார் அப்படின்னா, அவங்க சிவலோகம் சேர்வதற்கு எந்த தடையும் அவர்களுக்கு கிடையாது என்று மிக அழகாக அந்த உழவார பணி அப்படிங்கிறத நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நல்ல ஒரு வலியுறுத்திய ஒரு பாடல் என்றே நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ உங்களுக்கு சிவலோகம் அடைவதற்கு காரணம் இருக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் நிச்சயமாக சிவப்பணி செய்திருக்க வேண்டும் என்று அதிலே நமக்கு அந்த, அதாவது சரியையாளர்கள் அந்த பதமுத்தியில் இருக்கக்கூடிய சாலோகம் அப்படிங்கிறது அதில் வலியுறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அதனை தொடர்ந்து நரை மலி தரும் அலரோடு முகை நகு மலர் புகை மிகு வளரொளி நிறை புனல் கொடு தனை நினைவோடு நியதமும் வழிபடும் அடியவர் குறைவில பதம் அணைதர அருள் குணமுடை இறை உரை வனபதி சிறை புனல் அமர் சிவபுரமது நினைபவர் செயமகள் தலைவரே என்று சொல்லியாச்சு. நரை மலி தரும் அலறு, அதாவது மனம் நிறைந்த சந்தன குழம்பு. முகை நகு மலர், அரும்பா இருக்கணும். சில பூக்கள் வந்து சுவாமிக்கு அரும்பா சாத்தணும். சரி, அதுவும் மிகு புகை அப்படின்னா தூபம், வளர் ஒளி அது நன்றாக எரியக்கூடிய தீபம், மனமிக்க தூபமும் நன்றாக எரியக்கூடிய தீபமும், நிறை புனலும் கொடு நிறைவாக உள்ள நீர், இவற்றை துணையாக கையில் கொண்டு அர்ச்சித்தும் தூப தீபங்கள் காட்டியும் தன்னை நியதமும் நினைவோடும் வழிபடும் அடியவர். தன்னை என்ன கொடுத்தாச்சு, நியதம் அப்படின்னா நியமமா அப்படின்னு சொல்லுவோம்ல, விடாம தினந்தோறும் பூஜை பண்ணக்கூடியவங்க வழிபடக்கூடியவங்க அந்த அடியவர்கள் தான் ஆண்டான் அவர்கள் அடிமை என்ற உணர்விலே இருந்து சலிப்பில்லாமல் தனக்கு இறைவன் செய்யும் பேருபகாரங்களை மனதினால் நினைந்தும் வாக்கினால் மந்திரங்கள் சொல்லி வழுத்தியும் வணங்குகின்ற கிரியையாளராகிய அடியார்கள். முதல் பாடல் நம்ம சரியை பார்த்தோம், அணைந்தோர் தன்மையில் சரியையும் பண்ணணும். அடுத்து கிரியை, வசனாமலம் தாக்காதிருட்டும் பொருட்டு என்னெல்லாம் அப்பர் சுவாமிகள் நிறைவு நாள் வரைக்கும் பூஜையும் பண்ணியிருக்காரு, உழவார பணியும் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய வரலாறை நாம் பார்க்கும்போது நமக்கு அழகாக தெரியும். சரி, அடுத்து குறைவில பதம் இல்லையா, அணைதர அவங்களுடைய அறிவு நிலைக்கு தக்க அளவில் குறையாத. இப்போ இதுக்கு என்னது, சிவ சாமீப முக்தி, அந்த பதமுக்தியை அடைய. கிரியைக்கு வந்து சாமீபம், இறைவன் அருகிலே இருக்கலாம். அங்க சரியைக்கு வந்து ஆண்டானும் அடிமையுமா இருக்கணும், எஜமானும் பணியாளும் மாதிரி. கிரியைக்கு வந்து அந்த அதுக்கு வந்து சாலோகம் கிடைக்குது சரியைக்கு, கிரியைக்கு வந்து சாமீபம் கிடைக்கு அப்படிங்கறத புத்திர மார்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக அப்படி செய்து அருள் குணம் உடை இறை, அருள் செய்யக்கூடிய பேர் இரக்க குணம். நாமெல்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் காட்டுறது இரக்கம், சுவாமி நம்ம மேல காட்டுறது பேர் இரக்கம். அதனால மிக அழகாக பேர் இரக்கம் காட்டக்கூடிய சிவபெருமான். உரை வனபதி, அவர் உரையக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறை புனல் அமர் சிவபுரம். அதாவது அணைகளாலே, சிறைனா அணை, அணைகளாலே தடுக்கப்பட்ட நீரை உடைய திருச்சிவபுரம் அப்படிங்கிற தலத்தில் உள்ள கோயிலை நினைபவர், நினைபவர்னு சொல்லியாச்சுன்னா நினைந்து உருகணும், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்னன்னா தியானம்தான். அப்படி யார் உருகி வழிபாடு செய்கின்றார்களோ, அதாவது ஜீவன் முக்தர்களாகிய அடியவர்கள், அவங்க செயமகள் தலைவர். அவங்க வந்து ஜெயமகள் அப்படிங்கிறதுக்கு உரை செய்யும்போது
வெற்றி லட்சுமி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, துர்க்கை என்று சொல்லலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு, அவங்களுக்கே தலைவராக ஆகலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தான் நினைக்கிற மாதிரி தங்களால் அடைய பெற்ற அத்துவத நிலையில அவங்களாம் நிலைத்து நிற்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு வேற எந்த விதமான சிந்தனையும் நோக்கமும் நிச்சயமாக இருக்காது. சிவபூஜை பண்றவங்க எல்லாம் கண்டிப்பாக இந்த உணர்வினை மனதில் வைத்து கொண்டுதான் சிவபூஜை செய்ய வேண்டும். அதனால மிக அழகாக இதிலே நமக்கு அவர் எடுத்து சொல்லி இருக்கின்றார் அப்படிங்கறத பாக்குறோம். அந்த பூஜை பண்ணும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்படி கோயில்ல தரிசனம் பண்ணனா ஒன்று இருந்து நினைமின் என்று அப்பர் சுவாமிகளும் ஐந்து பேரறிவும் கண்களே குள்ளனு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் நமக்கு வழிகாட்டினாங்களோ, அதே மாதிரி பூஜை பண்ணும் போதும் வேற எங்கேயும் நமக்கு வந்து கவனச்சிதறல் இருக்கவே கூடாது. அதைத்தான் சித்திக்கு மேல் நூல் இல்லை என்று சொல்லக்கூடிய சிவஞான சித்தியார்ல மனமது நினைய வாக்கு வலுத்த மந்திரங்கள் சொல்ல இனமலர் கையில் கொண்டு அங்கு இச்சித்த தெய்வம் போற்றி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது உருக்கணும், மனசுல ஒரு உருக்கம் வரணும் இந்த பூஜையினால. எனக்கு இத்தனையும் செய்ய தெரியுது இந்த கிரியை, எனக்கு இவ்வளவு மந்திரங்கள் தெரிகிறது, எனக்கு இவ்வளவு பூஜா திரவியங்கள் கிடைக்கின்றது, நான் இப்படி பூஜை பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சோன்னா நிச்சயமாக அது தவறு. அந்த மாதிரி நிச்சயமாக யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கறத இதுல அந்த பக்குவம் வேணும் அப்படிங்கறத இதுல ரொம்ப அழகாக. அப்ப சிவ சாமீபமாகிய பதமுத்தி கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை இதிலே அந்த சித்தாந்த கருத்தானது இந்த பாடலிலே வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அனைந்தோர் தன்மையில் இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சரியை பாடலும் ஒரு கிரியை பாடலும் பார்த்தோம். அதன் பின்பாக அடுத்த பாடல் அதே சிவபுரம் தலத்திற்கு, சினமலி அறுபகை மிகு பொறி சிதை தரு வகை வழி நிறுவிய மனன் உணர்வோடு மலர்மிசை எழுதரு பொருணியதம் முணர்வர் தனதெழில் உருவது கொடு அடைத்தகு பரன் உறைவது நகர் மதில் கனமருவிய சிவபுரம் நினைபவர் கலைமகள் தர நிகழ்வரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, சினமலி அறுபகை, நம்ம வேண்டாம் வேண்டான்னு நினைச்சாலும் சில பொருளெல்லாம் வீட்டில் வச்சுருப்போம், குடியிருக்க வீட்டில், அதனால நமக்கு பிரயோஜனம் கிடையாது, ஆனால் அதை வச்சுக்கிட்டே தான் இருப்போம். அதே மாதிரி நம்மக்கிட்ட வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் ஒரு ஆறு பகை நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது வெகுளி குணம், அந்த கோபத்தை அந்த கோபங்கிற குணம் நிறைஞ்சிருக்கக்கூடிய, அது எதனால் வருது, காமம் குரோதம் மோகம் லோபம் மதம் மார்ச்சரியம், இதுதான் அறுபகைன்னு சொல்லுவாங்க. அது சினமலி, இந்த ஆறு இருந்தால் கண்டிப்பாக கோபம் நல்லா இருக்கும். அதனால தான் இந்த பகையெல்லாம் நம்மகிட்ட இருக்கவே கூடாது, பகைமை உணர்வை தரக்கூடிய ஆறு பகையும் நம்மகிட்ட இருக்கவே கூடாதுன்னு ஞான நூல்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லுது.

0: ஓவரான பற்று இருந்தா நிச்சயமாக என்ன செய்ய மாட்டாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஈயாத லோபின்னு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதான், இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வச்சு. இப்படி இங்க பொத்தி பொத்தி வச்சா அங்க நரகத்துல போய் தண்டனையை அனுபவிக்கும். சரி, அதற்கு அடுத்தபடியாக அப்படியே மதம் ஆச்சரியமாக, அதுவும் அந்த மூர்க்க குணங்கள் தான், அதையெல்லாம் நமக்கு சொல்லிட்டு, மிகு பொறி சிதை தரு வகை மிகுந்து இல்லையா அப்படின்னு சொல்லியாச்சு. அதாவது இந்த ஆறு பகைகளும் என்ன செய்தா, மெய் வாய் கண் மூக்கு செவிங்கிற ஐந்து ஞானேந்திரியங்கள், மனம் புத்தி சித்தம் அகங்காரம்ங்கிற நான்கு அந்தகரணங்கள், அடுத்து கண்மேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், தன்மாத்திரைகள், இந்த மாதிரி புற விஷய பொருட்கள்லையே தான் போகுதே தவிர இறைவனை நோக்கி செல்லாமல் இருக்கின்றதா, அதை அந்த மாதிரி புற விஷயங்கள்ல செல்லாது அடங்கும் வண்ணம். அடுத்து என்ன சொல்லியாச்சு, வழி நிறுவிய மனன் உணர்வோடு, அது பிராணாயாமம், மூச்சை அடக்க வேண்டும். கோபப்படக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு, கோபப்பட மூச்சு வேக வேகமா போகும், மூச்சு வேகம் வேகமாக போனால் ஆயுள் குறையும். அதனால் மூச்சை வந்து நிறுத்தி தான் நம்ம சுவாசிக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதான் அந்த மூச்சை எப்படி அடக்கணும் அப்படிங்கிறது தான் பிராணாயாமம். அனுஷ்டானத்திலையும் இந்த சமய தீஷை பெற்றுக்கொண்டு அனுஷ்டானம் செய்பவர்களும், விசேட தீஷை பெற்றுக்கொண்டு பூஜை செய்பவர்களும் கண்டிப்பாக இந்த பிராணாயாமம் செய்வாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி, அடுத்தபடியாக அதை செய்து கொண்டே இருந்தால் அந்த மூச்சு வந்து நம்மகிட்ட இருக்கும் இல்லையா, ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகமாக நம்ம மனசு வந்து செதறாது அப்படிங்கிறது. சரி, அந்த தம்பயப்படுத்திய உள்ளத்தில் நம்ம பூஜைக்கெல்லாம் அது வந்து நமக்கு ரொம்ப உபகாரமாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. மனன் உணர்வோடு, வழி நிறுவியங்கிறது பிராணாயாமம், மனன் உணர்வோடுங்கிறது அந்த உள்ளம் வந்து நம்ம வசத்தில் இருக்கணும் பூஜை பண்ணும்போது, அது பாட்டுக்கு தான் நினைச்ச மூப்பில் போகக்கூடாது. அடுத்து மலர் மிசை எழுதரு இல்லையா, எழுதரு பொருள், அதாவது உள்ளத்தாமரை, இருதய தாமரை, அதில் விளங்கி எழுந்தருள் இருக்கக்கூடிய சதாசிவம் பூர்த்தி. அகத்தை பூஜை பண்ணிட்டு தான் புறத்தே நம்ம பூஜையை பண்ணணும். அடுத்து என்ன சொல்லியாச்சு, நியதமும் உணர்பவர் அப்படின்னு சொல்லியாச்சு. தப்பாமல் பூஜை பண்ணணும், எந்த நாள்லையும் ஒரு நாள் கூட நம்ம பூஜை எடுத்த நாள்லேருந்து விடவே கூடாது. அதற்கு தக்க மாதிரி நம்ம வாழ பழகிக்கிடணும். அதனால் அந்த மாதிரி தப்பாமல் நினைந்து பூஜித்து உணர்பவர், பூஜையால் ஒரு நல்ல உணர்வு கிடைக்கும் அப்படி உணர்கின்ற அடியார்கள். அடுத்து என்ன சொல்லியிருக்குன்னா, அடைத்தகு தனதெழில் உருவது கொடுபரன். சரியா, அடையத்தகுந்தது என்னதுன்னு பார்த்தான்னா, அழகான உருவத்தை கொடுக்கக்கூடிய சதாசிவ மூர்த்தி ஆகிய சிவபெருமான் உறைவது, வீட்டிருக்கக்கூடிய கனம் மருவிய மதில், மேகங்கள் தங்கக்கூடிய மதில்களால் சூழப்பட்ட சிவபுரம்ங்கிற நகர் அந்த திருக்கோயில், அதை நினைபவர். சரியா, மனதால் நினையணும், மனதால் நினையணும்னு சொன்ன உடனே வாக்கினால் துதிக்கணும், வாக்கினால் துதிக்கணும்னு சொன்ன உடனே காயத்தால் வழிபடணும். இதெல்லாம் சேர்த்தே தான். இதெல்லாம் யார் செய்வாங்கன்னா, சீவன் முக்தர்களாக இருக்கக்கூடிய அடியவர்கள். சரி, அவங்க கலை மகள் தர நிகழ்வர் அப்படின்னா, வாணி சரஸ்வதி வந்து மெய்யறிவு கொடுக்கப்பட்டு அந்த அறிவோடு உலகத்தில் இருப்பாங்க. அதாவது தனக்கு கிடைத்த அத்துவித நிலையில் அப்படி உறைந்து நிற்பார்கள், அதை விட்டு பிறள மாட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம இதில் அழகாக நமக்கு ஞானசம்பந்த பெருந்தகை தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

ஓம் சிவாய நமஸ்தே. சைவந்தாத்தார்பின் அநேக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்தே.

கொஞ்சம் கவலை கொடுக்காம மன மகிழ்ச்சியா எங்களை காக்கணும் பெருமானி என்று சொல்லி, நீ எய்யாமல் காப்பா எமையேலோ எம்பாவா. இது குளத்துக்குள்ள இருந்து பாருங்களா, குளத்துக்குள்ள ஆர்த்த பிறவி துயர்கடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். ஆர்த்த பிறவி துயர்கடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். இந்த தண்ணீருக்கு தீர்த்தம்னு ஒரு பேர் சொல்லுவாங்க, அது பிராமணர்கள் தான் அதிகமாக சொல்லுவாங்க. தீர்த்தம் உண்டுவான் ஜலம் அல்லது தீர்த்தம், அதான் ரெண்டுதான் அவங்க வாயில வரும், தண்ணீர் வராது. இப்ப அவங்களும் நல்லா மாறி போச்சு. முன்னெல்லாம் அந்த பிராமண பேச்சுன்னா தனியா தெரியும். என்ன பண்றேன் வாடி, ஐயா வந்திருக்காரோன்னு தீர்த்தம் உண்டுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் தண்ணி உண்டுவான்னு தான் சொல்லுது, பேச்சிலேயே விளங்கும் போச்சு. அதனால இப்ப தீர்த்தம்னா புண்ணியமான தண்ணீர் நடத்தும், புனிதமான நீர் நடத்தும். ஏனமெல்லாம் விலைக்கு இழைக்கிட்டு நல்லா அது திரும்ப தண்ணி இருந்ததுனால கீழே நல்லா குத்திட்டு வடிச்சிட்டு புது தண்ணிய அது வந்து தூசுப்பு இல்லாம எடுத்து அது மேலையும் மூடி போட்டு இன்னொரு தமிழர் குடிக்கிறதுக்கு கொண்டு வந்து அது வளர்ந்து தீர்த்தம் அப்படியே ஒண்ணு முண்டு முண்டு எடுத்துருந்தது. எங்க ஆசிரியர் இல்ல, ஒரு நல்ல வைணவர், நாங்க ஏழாவது வகுப்பு படிக்கும்போது எங்களை வயசு 10-12 வயசுல அவர் இந்த தீர்த்தம் எடுத்துட்டு வந்து வகுப்புலயே சாப்பிடுவார். வகுப்புலயே வயசானவர் நிறைய பிள்ளைகள், அதனால அப்பெல்லாம் சம்பளம் என்ன எல்லாம் 70-75 தான், அவ்வளவுதான் ஹெட் மாஸ்டருக்கு அவ்வளவுதான். நாங்க கல்லூரியில் இருக்கணுங்களா 67 தானே, 50 வேலைக்கு வரும்போது வெறும் 67, 45-22-67 அப்படிதான் இந்த காலம். தீர்த்தம் கொண்டு வரணும் சொல்லி பார்த்த அப்படியே எல்லா பிள்ளைகளும் யார் பிராமண பிள்ளையோ பார்த்து, நீங்களா தம்பி, தம்பி நம்ம ஆத்துல போய், நம்ம ஆத்துல போய் தீர்த்தம் கொண்டு வரணும், நன்னா இருக்கணும். அது மாதிரி அதை கொண்டு வந்தோம்னா தீர்த்தம் வருவே சாப்பிடுவார். அது சாப்பிடும் போது அந்த மேல் துணி இருக்கும் அதை எடுத்து மறைச்சிடுவார், எல்லா பையங்களுக்கு எல்லாம் தெரியப்படாதுன்னு அல்லவா. அதெல்லாம் பழைய கால அந்த மரபுகள், மரபுகள் அடுத்த சாப்பிடுவார். அதை ரொம்ப நல்ல ஆசிரியர், ரொம்ப அருமையான ஆசிரியர். ஆர்த்த பிறவி துயர்கடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். பெருமான் நம்ம இப்ப நீளத்தை இந்த குளத்துல நீராடுகிறனே, இந்த நீராடும் போது நமக்கு வெறும் இந்த புறந்தூய்மை, திருவள்ளுவர் சொன்னார் இது நல்ல நீராடுவதனால என்னன்னாரு, இந்த உடம்புல மேல பக்கம் இருக்கிற தூய்மை ஆகும், புறந்தூய்மை நீரான் அமையும் என்று சொன்னார். ஆனா இது பொது, நம்ம இந்த நீர்நிலையிலே அதுவும் பெருமானையே பாடி நாம் இப்படி ஆடுவதனால இந்த புற தூய்மை மட்டுமல்ல இந்த உயிரையும் புனிதமாக்குவோம், புனிதமாக்குவோம். அதனால தீர்த்தன். சரி, உடம்புல என்ன அழுக்கு இருக்குது, உயிருக்குள்ள என்ன அழுக்கு இருக்குது அப்படின்னா திருவிங்கிற அழுக்கு, எப்ப பார்த்தாலும் பிறந்து பிறந்து இறக்குற அழுக்கு. ஆமா, அந்த ஆர்த்த பிறவி, ஆர்த்தன கட்டப்பட்ட பிறவி. ஏன் இந்த ஜென்மத்தில் மனுஷனா என்ன ஆராணிப்பார, அடுத்த ஜென்மத்தில் நல்லதா இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உயர்வாக கொடு, இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தில் பண்ணா வீட்டில் அதுவா பெற, எதுவா அதுவா. இப்படி ஆர்த்த பிறவி, இந்த வினையோடு இந்த உயிரை சேர்த்து கட்டி செய்த வினைக்கு ஏற்ப இந்த பிறவி கொடுக்கப்படும். அப்படி ஆர்த்த பிறவி துயர்கட, பிறவி துயர் நீங்கும்படியாக ஆர்த்து ஆடும் தீர்த்தன். நல்ல கையெல்லாம் ஒழித்துக்கொண்டு ஆடுமணியான தீர்த்தம், இந்த தீர்த்தமாகவே இருக்காண்டி. அப்ப நமக்கு இதுல குளிக்கும் போது மேல் தூய்மை மட்டுமல்ல அகத்தூய்மையும் கிடைக்கும். எந்த ஊருக்காரர் இவரு அப்படின்னாரு, குளிக்கிறது திருவண்ணாமலையில தான். ஆனாலும் தீர்த்தன் தில்லை சித்தம்பரத்தே தீயாடும் கூர்த்தன். தில்லையில சித்தம்பழம் இருக்குதே, அங்க எப்பொழுதும் விளையாடி கொண்டிருக்க முடியாத கூர்த்தன் அதே ஆசாப்பா. இந்த பாட்டை வச்ச ஒரு கால் இந்த திருவம்பாவை தில்லையில் பாடி இருக்கலாம் என்று சொல்லலாம். ஆனா எல்லா பதிப்பிலும் திருவண்ணாமலை பாடியது, திருவண்ணாமலை பாடியதாகவே இருக்கு.

முன்னையும் விளையாடினார். இப்போ சொன்னார் காப்பதும் அப்புறம் படைப்பதும் அழிப்பதும் இந்த மூன்று விளையாட்டாக செய்யலாம். காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி, நம்ம எல்லாம் ஒருத்த ஒருத்த குளிக்கும் போது என்ன பண்ற மகிழ்ச்சியா பேசுறோம், இப்படி குளிரே இப்படி குளி இந்த தண்ணி இப்படி அடி என்றெல்லாம் சொல்றோம். வார்த்தையும் பேசி வலை சீலம்ப, கையில் இருக்கிற வலையெல்லாம் நல்லா ஒலிக்குது. வார்களைகள் ஆட்பரவம் செய்ய, இடுப்புல சில மேகலை எல்லாம் இருக்குது அது ஒன்றோட ஒன்று மோதி ஒலி கேட்குதான். ஆட்பரவம் செய்ய அணி குடல் மேல் வந்தாற்ப, கூந்தல்ல வெளியில இருக்கும்போது தேன நுகரத்துக்கு வண்டு இருக்குது, இங்கதான் மேல குளிக்கிறாங்கள தண்ணிக்குள்ள இருக்கிறதுனால அந்த வண்டுகள் தலையில முக்காம மேல முச்சுக்கிட்டே இருக்கு தண்ணிக்கு மேல.

பெருமான் இடையராது நினைந்து நினைந்து விளையாடி கொண்டு நாம் இந்த நீராடுவோம் நீராடுவோம். இங்கு இதெல்லாம் பக்கா நீராடும், பக்கா நீராடும். இப்ப திருப்பாவையில குளத்துக்கே போகல, குளத்துக்கே போகல. படிச்சு வேணா பாருங்க, 30 பாட்டு இருக்கு, குளத்துக்கு போகல. முன்னால மாரணி திங்கள் மதிலிருந்தனாலா நீராட போதுமினோன்னு கூப்பிட்டாங்க, அவ்வளவுதான். குளத்துக்கும் போகல நீராடவும் இல்லை. அது ஒரு தனிப்பாங்க, நம்ம அதுக்காக படிக்க வேணும். திருப்பாவையுடைய போக்கு நீக்கு வேறு, திருவம்பாவை போக்கு நீக்கு வேறு. ரெண்டையும் ஒத்துக்கிட்டது. ஆமா படிச்சு பாருங்க, 30 பாட்டு படிச்சு பாருங்க இருக்கான்னு. இந்த கட்டுக்கோப்பு அங்க நீராட போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கோயில் எடுப்பாங்க. அங்க எல்லாம் கண்ணபிரான் கோயிலுக்கு போறோம், குளத்துக்கு போகும் கண்ணபிரான் முன்னால போய் இல்லைங்களா. ஆடி மழைக்கண்ணா அங்க போய் நின்று அது மாதிரி என்ன வந்து அங்க வந்து யாரும் கதவு திறக்கல, திறக்காததுனால ஏ வந்து நத்தின்னை நீ கூட தூங்குறிய, யசோதாய் ஏமா பெத்தம்மா நீ கூட தூங்குற என்று தூயிலுப்புல எங்க என்ன கண்ணபிரான் கிட்ட போய் எல்லாம் தூயிலுப்பு. நாம் வரும் காரியம் ஆராய்ந்தேலோர் எம்பாவாய், நாங்க வர்ற காரியத்தை கேட்க நாதி இல்லாம இருக்குல்ல ஐயா வாங்க அப்படின்னு அப்படி முடிஞ்சு போகுது. தங்களுக்குள்ள எழுப்புவதும் கண்ணபிரானை தூயிலுப்புவதும் அங்கே விண்ணப்பித்துக் கொள்வதுமாக அந்த திருப்பாய் முடியுது. தவிர குளத்தங்கர போக்குவரத்து வித்தியாதிகள் இல்லை சொல்ற, அதை நம்ம குறை சொல்ல வேணா. இதை ஒத்து நோக்கம், இது நிலை வேற அது நிலை வேற, அவ்வளவு. அவங்களும் பெரியவங்க இவங்களும் பெரியவங்க, அது அம்மா இது ஐயா, அதனால அம்மா ஐயா. எனவே பாருங்க, ஆர்த்த பிறவி துயர்கடனாம் அதான் படிச்சுட்டோமா. சூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடேலோர் எம்பாவாய். இருந்தா வருத்தப்படாதீங்க, இருந்தா இப்ப அருமையான பாட்டு இது. பைங்குவளைச்சார் மலரால்

அருமையான பாட்டு. இதெல்லாம் என்ன ஜென்மத்தையும் இதெல்லாம் அருளாளர்களால் பாட முடியுமே தவிர மற்றபடி வெறும் புலமை, வெறும் புலமை இருக்கிற யூனிவர்சிட்டி புலமையினால பாட முடியும். அதுதான் பாட்டு பாட்டா இருக்குமே தவிர இலக்கணம் எல்லாம் இருக்கு. இந்த அருமைப்பாடெல்லாம் காண முடியும். அருமையான குளம், குளத்துல இது பொண்ணு குளிச்சுக்கிட்டே இருக்கு அப்படியே குளிச்சும் முழுகிட்டு முழுகிட்டே இருக்குமா, முழு தப்பி பாக்குது பாக்குது பாக்குது. பார்த்தோன்னு ஒரு பெண்ணு பார்த்தா, ஏ பாருங்களே பைங்குவளைக்கார் மலரால் குவளை அப்படியே பூத்து வருது ஒரு பக்கத்துல. ஆமாங்க நம்ம இங்க குடிச்சுக்கிட்டே இருக்கலாம், அங்க பாருங்க கோலை பூக்குது, ஒரு பூ ரெண்டு பூவிலே நூறு பூ மாதிரி இருக்கு. அதே குளம் பெருசல்ல, திருவாரூர் குளம், அதனால நல்லா இருக்குது கோலையெல்லாம் நல்லா இருக்குது. அதை பறிச்சுட்டு வந்து வச்சுட்டா தேவலான்றது வேணாண்டி படிக்க வேணா இருக்கு, பார்த்துக்கிட்டே ரசிதே இப்படி நோட்டு பார்த்தா. அரே இங்க பாருது செங்கமல பைம்போதால் தாமரது, ஏ அங்க கோல இங்க தாமரது, அரே இது பாரு செந்தாமரே நல்ல ஒத்திக்கலாம இருக்குது, நல்ல ஒத்திக்கலாம. செங்கமல பைம்போதால் இன்னொரு சாங்க பார்த்தேன், அங்க பாரு அங்க பாரு குருகுடி குருகு கரையிலேயே உட்கார்ந்துருக்கு, எதுக்குடி ஓடு மீன் ஓடி ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் குருகு. ஏன் மீனை பார்த்துக்கிட்டே இருக்கு, ஏதாவது ஒண்ணு கிடைச்சா லவகன் போட்டுக்கலாமா, அது பாரு எப்படி உட்கார்ந்துருக்குதுன்னு அப்படியே பூனி குருகி இந்த பூனி இந்த பால் குடிக்குமாங்கிற மாதிரி இருக்குது. எதுக்கு அந்த மீன் வர்ற வரைக்கும் வந்தது பொக்குரு குடுக்கு. அரே இன்னொருத்தி பார்த்தா, ஏ இங்க பாரு பாம்ப தண்ணி பாம்பு, அதனால அது என்னது அங்க பின்னும் அறவத்த அறவம்னா பாம்பு, பின்னும் அறவத்தான் பாம்பு. நீங்க இந்த நீர்நிலையில இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஒரு கால் இந்த குவளை பூக்கிறதோ அந்த பூக்கிறது இருக்காது, தாமரை பூக்கும், தாமரை பூத்த தடாகம் அப்படின்னு நம்ம தண்டமானோட பாடியிருக்காரு அந்த காலத்துல. அது அவர் தான் பாடணும், தாமரை பூத்த தடாகம் அப்படிங்கிற ஒரு பாட்டு அவர் தான் பாடுவார். அப்படி சில பேருக்கு சில மாஸ்டர் வாய்ஸ் எம் கே டி பாவகர்னா அவருக்குன்னு சில பாட்டு இருக்குது. அப்படிதான் ஒரு காலத்துல கேட்டு வச்சாங்க கூட்டுக்கு, சி அடி கோவந்தராஜன்னா சிலது, மதுரமணின்னா சிலது. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா நல்ல இசை வல்லுநர்கள் ஒரு அஞ்சு ஆறு பேர் அந்த காலத்துல சொல்ல முடியா இருந்தது. பைங்குவளைக்கார் மலரால் அவர் ஒருத்தி பார்த்து சொன்னார், இன்னொருத்தி இங்க பாரு தாமது தாமரை பூத்து கிடக்குடி அப்படின்னு சொன்னார். நாம் செங்கமல பைம்போதால் அந்த பாரதி குருகளை கரையை உட்கார்ந்துக்கிட்டு அங்கம் குறுகினத்தால் இங்க ஒருத்தி இந்த பாம்பு பாடி ஒடியா இருக்கு, அது தண்ணி பாம்புடி ஒண்ணு பண்ணாது, இன்னும் அறவத்தால் பாம்பாது. அப்புறம் நாலு துறையும் பார்க்கறான், தான் ஒரு துறையில இருந்து குளிச்சுக்கிட்டு மற்ற நாலு துறையும் பாருங்கடி எவ்வளவு பேர் வந்து வந்து குளிச்சு குளிச்சுட்டு போறதே ஆமடி அப்படின்னாரு. இந்த எவ்வளவுங்கிறது இங்க வராது, தஞ்சை மாவட்டத்துல எம்மான்னு வரும், எம்மா பாரதி எம்மா பேர் வந்து குளிச்சுட்டு போறாங்கடி, நல்லா அம்மா பேர் வர்றாங்க இங்க போற இந்த துறையில. நீங்க வந்து நூறு இருக்கு மாதிரி கோடி போடி ஐநூறு அறுநூறு பேர் இருப்பாங்க, அதுல அதுல எழுநூறு பேர் இருப்பாங்க, சில பேர் குளிக்கிறாங்க ஆமடி. அதனால எப்படி இருக்கிறாங்க, தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் அவரவர்கள நேரத்துல குளிச்சுட்டு திருவாரூர் பெருமானம் வணங்கிட்டு அதாவது உல வைக்கணும்னு போகுது, அதுக்காக வந்துருக்கு. அது அதுக்கு நேரமாவது இல்லை, சாத்தியாடி அத்தனை பேர் வந்து மலம்னா அழுக்கு, நம்முடைய மலத்தை கழுவி கொண்டு அதான் நீராடி விட்டு எல்லாம் போறாங்க. வாரும் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் முதல்ல இந்த மாதிரி ஒரு பாட்டே இல்லவே இல்லை. குளத்துல போய் இப்படி பார்த்து அது இருக்குது, அப்படி பார்த்து அது இருக்குது, இப்படி பார்த்து இது இருக்குன்னு சொல்றதும் இல்லை. அப்படி சொன்ன பிறகு அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கிறாரே அது திருவாசகத்தில் மட்டுமே இருக்கிறது. இப்படி இந்த குளத்தை பார்க்கும் போதுடி என்னடி உனக்கு மனசுல படுது அப்படின்னாரு. என்ன படுதுன்னா இந்த மாதிரி குளத்துல குளிக்கிற வேண்டி அதுவே நல்லா இருக்குதுங்க, அது இருக்குது முடி இந்த மாதிரி இங்க குவலை அங்க தாமரை அங்க குருகு இங்க பாம்பு
நாலு துறையில அதை பார்த்துக்க 500 பேர் வந்து வந்து குளிச்சிட்டு போறாங்க. இது இந்த இத்தனையும் சேர்த்து பார்த்தா உனக்கு என்னடி தோணுது அப்படின்னு சேர்த்து பார்த்தா என்னடி தோணுதுன்னு தெரியலடி. போடு நீதான் என்ன எங்களை விட நல்ல முதல் மார்க் வாங்குற பள்ளிக்கூடத்துல தெரியலங்க சும்மா சொல்றடி ஒண்ணு. அப்புறம் தான் யோசிக்கிறான் இங்க போல அங்க தாமரை அங்க குடுகு இங்க பாம்பு எல்லா தொழிலும் வந்து வந்து எல்லாரும் போறாங்க. என்னடி நினைக்கிற விலங்கல் அடினர் பொடி பொடி பொடி மக்கு. நம்ம அம்மையப்பரா இருக்காடி குளமே, நம்ம குளமே அம்மையப்பரடி. இன்னொருத்தி 4 பேர் வந்து சேர்ந்தா எப்படி ஆமா போடி உங்களுக்கு எல்லாம் எல்லாம் என்ன ஆழம் பாக்குறீங்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியும்படி போடி. இந்த கோடைய பார்த்தா எப்படி இருக்குது நல்லா அப்படி போட்டுருக்குது. திருவாசகத்துல என்ன படிக்கிறீங்க குவளை கண்ணி கூரன் காண்க. நம்ம அம்மா கண்ணு பார்த்தா இந்த கோலைய பார்க்க வேண்டியல, இந்த கோலை பூ பார்த்தா அம்மா கண்ணை பார்க்க வேண்டியல. எனவே கோலை பூ பார்த்த வண்ணிய அம்மா தெரியுது ஆளு. அதே என்னடி உனக்கு புத்தி புத்தி நல்ல புத்தி. அப்புறம் இங்க என்ன செங்கமலப்பை போதால் சிறந்த தாமரையை பார்த்தவன் எப்படி தோணும். நம்ம பெருமான் எப்படி இருப்பாரு

சக்கச்சவே நிறுத்தாது. இந்த செந்தாமரையை பார்த்தாலே இதை பார்த்தா நம்ம பெருமானுடைய உடம்பை பார்க்க வேண்டியதுல, பெருமான் உடம்பை பார்த்தோம்னா தாமரை பார்க்க வேண்டியதுல. அப்ப குவளைய பார்த்தா அம்மா கண்ணா தோணுது, தாமரையை பார்த்தா நம்ம அப்பா உடம்பா தோணுது. ஏண்டி

0: நீ குருகுன்னு சொன்ன இந்த குருகு மட்டுமல்ல, அன்னைக்கு ஒரு நாள் தமிழ் பாடம் நடத்தினாங்களே குருகுன்னு வரும்போது வளையல்னு சொன்னாங்களே. ஆமா வளையல்னு சொன்னாங்க. அப்ப இந்த குருக பார்த்தோம்னா குருகுன்னு பெயருடைய வளையல் ஞாபகத்துக்கு வரும். வளையல் யார் போட்டிருக்கா? நம்ம அம்மா. அப்ப இந்த குருக பார்க்கும் போதெல்லாம் அம்மாவுடைய கை வளையல் ஞாபகத்துக்கு வருது. அது இன்னும் அறவத்தால் பாம்பு. பாம்பு யார்ட்ட இருக்கும்? நம்ம அப்பா மேல. அப்படியே இங்கே உருண்டு இங்கே உருண்டு இங்கே உருண்டு போயிட்டு சுந்தரமூர் சுவாமி பாம்பு மூசு மூசு. இந்த அடியார் வரும்போதாவது பாம்பு எடுத்து போடியா கீழே சுந்தரர். ஏன்னாரு, நீ வரவேற்கிறிய இல்லையே, இது எங்களை வரவேற்கிறது வரவேண்டது. இப்படி பண்ணுவார் சுந்தரர் தான். பாம்பு மூசு மூசு புசு புசுன்னு சத்தம் போடணும். அவர் கண்டார் இங்கே அந்த பாம்பை பார்த்த மாதிரி. இதெல்லாம் நம்முடைய அப்பா உடம்புல இருக்கிற பாம்படி. அப்பாவை அப்பாவை ஞாபகத்துக்கு வந்தது. அதே குவளைய பார்த்தா அம்மா, குருக பார்த்தாலும் அம்மா வளையல். இங்கே தாமரையை பார்த்தா அப்பா, பாம்பை பார்த்தாலும் அப்பா. தாமரையை பார்த்தா நேரம், பாம்பை பார்த்தா நம்ம அப்பா மேல எப்பாம் போயிட்டே இருக்கும். இந்த நாலு துறையிலையும் 400-500 பேர் வந்து வந்து குடிக்கிறாங்களே, அவங்க எதுக்கு வர்றாங்க? இந்த உடம்பு அடுத்த நம்ம அப்பா அம்மா கிட்ட வர்றவங்க எதுக்கு வருவாங்க? இந்த பாழா போன மலம், மலம்னா புற அடுத்து குளத்துக்கு, அதுக்கு என்ன ஆணவமாகிய மலம். ஆணவம் அப்ப ஆணவமாகிய மலம் நீங்கிறவங்க தான் எங்க வருவாங்க? நம்ம அம்மா அப்பாட்ட வருவாங்க. அது போல இந்த மாதிரி உடம்புல இருக்கிற அழுக்கு போக்குறவங்க தான் இந்த குளத்துக்கு வருவாங்க. அப்ப பார்த்தா அந்த குளம் எப்படி தெரியுதுன்னாரு, எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போண்டி செய்த பொங்கும் மடு. ஏண்டி நம்ம குளத்திலேயா குளிக்கிறோம்? இல்லது அம்மையப்பருடைய அந்த திருவருள்ள குளிக்கிற முடி என்ன ஆமதி. இந்த மாதிரி குளம் இதுல எல்லாம் நம்ம எண்ணிக்கடி குளிப்போம் அப்படின்னு நமக்கு ஏற்க வரும். இப்ப குளத்துல குளிக்கிறதுக்கு யோகியது இல்லாம போச்சு. இந்த சாதாரண குளத்திலேயே குளிக்க யோகியது இல்லை, இந்த மாதிரி குளத்துல எங்க குளிக்க போறோம்? ஆண்டவன் தான் நம்ம குளிக்கப்படுத்தும். பெருமானி திருவண்ணாமலை நினைக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற குளத்துல இந்த மாதிரி எல்லாம் கிடையாதுப்பா, நீ தான் எங்களை குளிக்கப்படுத்தணும்ப்பா என்று. இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கா சங்க அழைக்க தெரியும்னு இன்னி வரைக்கும் இருக்கான்னு பாப்போம். இல்லை ஒரு குளம் இம்மாதிரி காட்சி கொடுத்து அப்போ நம்ம குளத்துல குளிக்கலடி. எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த பொங்கும் மடு. சின்ன பிள்ளைகளானதுனால அப்படியே சொல்லி சொல்லி இருக்கோம். இப்போ என்ன எங்க அப்பாடி எங்க ஊர்டி அப்படின்னு சொல்லணும் சின்ன பிள்ளைல. அப்புறம் வயசு வந்த பிறகு அப்படிலாம் சொல்லப்படாதுன்னு தெரிஞ்சுங்க. அதனால இப்ப சின்ன பிள்ளையான்னு சொல்லிடுங்க. எங்கள் பிராட்டியும் எங்கோனும் நம்ம அம்மாடி நம்ம அப்பாடி அவங்க ரெண்டு பேரும் சே இருக்கிற குளத்துல என்ன பண்ணணும் அப்படின்னாரு. நீ உடம்போட குளிக்காதடி, படி புக பாய்ந்து பாய்ந்து நல்ல குளிடு, போய் விடு, இங்க இருந்து நீஞ்சு போடி. படியில இருந்துகிட்டே குளிக்கிறாவ, புக பாய்ந்து பாய்ந்து நம் தங்கம் திளம்ப. நம்ம கையில் இருக்கிற வளையல் எல்லாம் ஒழிக்கும். திளம்பு கலந்தார்ப்ப கால் சும்மா இருக்குமா? கையில் இருக்கிற வளையல் ஆகுனா காலில் இருக்கிற சிலம்பும் ஒழிக்கும். அதே கையில் இருக்கிற வளைய காலில் இருக்கிற சிலம்பு இதெல்லாம் ஒழிக்க பங்கையப்பும் புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இப்படி ஒரு பாட்டு இருக்குதா சிங்கமான பாட்டுல. இதுக்கெல்லாம் இணையான ஒரு பாட்டு முடியாது. அதனால திருவம்பாவை திருவம்பாவை எங்கேயோ இருக்குது. காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி என்று 20-25,000 அடிக்கு மேல இருக்கிற கைலாய மலையில் இருக்கிறது நம்முடைய திருவம்பாவை. இதனுடைய அனுபவங்கள் அருமைகள் எல்லாம் என்னும் இதெல்லாம் கூட நம்ம தினம் அப்படியே பிள்ளைகளுக்கு சொல்லித்தரலாம். ஒரு அருமையான உரையை எழுதினர். இங்க நல்லா இருந்திருக்கு. என்ன பண்ணாரு, தம்பி இதுல வந்து வீட்டை முறைகளை சொல்லுதுன்னு சொன்னார். வேற யாருமே சொல்லலாம். தீட்சை முறைகள், தீட்சை எப்படி எல்லாம் நமக்கு குருநாதன் பண்ணுகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குருநாதன் அதெல்லாம் இன்னைக்கு மடங்கள்ல அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும். தீட்சை வாங்க போனோம்னா திடீர்னு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தீட்சை வேணும்னா நீங்க என்ன எப்பவும் காலையில குளிக்கிற பழக்கம் உண்டா, உடனே குளிச்ச உடனே திண்ணீர் உண்டா, அந்த பழக்கமெல்லாம் இருந்தாலும் தீட்சைகள் ஆயிக்குன்னு அர்த்தம். ஆமா ஆமா, புத்தடியும் புண்ணை தீர்த்து ஆட்கொண்டாலும் கூடாது பழகடியாராயும். அப்பதான் தினமும் செய்வீங்க, இல்லைன்னா ஒரு நாள் கிட்ட விட்டுருவீங்க. நல்ல புத்தடிவமா இருக்கக்கூடாது பழகடியாரு. அதான் எந்திரிச்சா நாங்க காலையில, அதனால பிள்ளைகள் கூட இதுல எந்திரிச்ச பல்லுலகனா திருநீர் வைக்கணும், அப்புறம் குளிச்சுட்டு அப்புறம் திருநீர். திருநீர் இல்லாத நித்தியே இருக்க கூடாது. மத்தியானம் சாப்பிட வந்தாங்கன்னா, ஏ என்ன காலைல மணியோ செத்து வச்சுட்டியோ சாப்பிடும். அப்படி பைங்குவளைக்கார் மலரால், குவளைப்பூ வந்து எதை போல இருக்குன்னு சொன்னோம், அம்மாவுடைய கண் போல இருக்குன்னு சொன்னோம். குவளை கன்னி கூரன் காண்க, அது திருவாசகம் தான். அதனால அப்ப குவளையை பார்த்தா கண்ணை பார்க்கறோம். அது போல இப்ப பெரிய குருமூர்த்திகள் தன்னை வந்த மாணாக்கனை முதல்ல கண்ணால பார்ப்பாரதாம். அந்த ஆன்மா பக்குவம் தானாம். அதுக்கு என்ன பேருன்னா நயன தீட்சைன்னு பேர். நயன தீட்சை வட சொல் நயனம்னா என்ன, கண்ணு. கண்ணினால் பார்த்து அவள் செய்வது. அப்ப பைங்குவளைக்கார் மலரால் அது என்ன தீட்சை, நயன தீட்சை கண்ணினால் அவள். இனி செங்கமல பைம்போதால், இது தாமரை. தாமரை எப்படி சொல்ற, கைக்கு சொல்லுவது, கைக்கு சொல்லுவது. இது என்னன்னு கேட்டா கஸ்த தீட்சை. கஸ்தம்னா கை, அப்படி வச்சு
1: செங்கமலப்பைம்போதால் அங்கம் குறுகினத்தால்.
0: குறுகு என்ன பண்ணும்னு கேட்டா ரெண்டு ரக்கையை வச்சு நான் உடம்பு அடிக்கடி பாதுகாத்துவோம் அணிக்கும். அது போலத்தான் தீட்சையில அந்த மாணாக்கனை கடைசியில காதல உதேசம் பண்ணும் போது பேச மாட்டாங்க, இன்னும் பக்கத்தில் இருக்கான்னு அர்த்தம். வந்த உடனே என்ன இப்படி இருக்கணும். குருநாதன் அந்த திருச்செவியில ஒரு முறை அந்த மந்திரத்தை சொல்லுவார், நாமும் சொல்லணும். ரெண்டாம் முறை சொல்லுவார், நாமும் சொல்லணும். மூன்றாம் முறை சொல்லுவார், நாமும் சொல்லணும். அப்புறம்தான் அந்த அந்த மேல இருக்கிற அந்த ஆடை எடுத்துருவாங்க, ஆடையை போட்டிட்டு தான் செய்யும். அப்போ குருநாதனுடைய அந்த வாயில இந்த காது படும். அப்ப ரெக்கையில அந்த வச்சு எப்படி அணைக்குதோ அந்த குருகு, அது போல பரிச தீட்சை. பரிசம்னா உடம்பு தொட்டு தொட்டு பார்க்கறது. அங்கம் குருகினத்தால் பின்னும் அறவத், அறம்னா ஒளி, அந்த அறவம் தான் மந்திரம் சொல்லுவது. மந்திரம் சொல்லுவது பயனில் சொல்றாங்க, சொல்லி பார்க்கணும். நீ தவறா சொன்னீங்கன்னா மீண்டும் சொல்லுவாங்க, சொல்லக்கூடாதுன்னு பேரு. அதனாலதான் சொல்லக்கூடாது, நாங்கள் மங்கி மங்கிட்டு இப்படி சொல்றமே தவிர. ஆனா அது இப்படின்னா இப்படிதான் சொல்லுவாங்கன்னு சொல்றது அவ்வளவு அழகில்லை, முறையும் இல்லை. திருவேந்தரத்தை அவங்க சொல்லுவாங்க, சொல்றது நம்ம கொஞ்சம் சோரமா சொல்லக்கூடாது. சொன்னோம்னா திரும்ப வந்து சொல்லுவாங்க, அந்த சோறு இல்லாம சொல்லணும். அந்த எந்த இடத்தை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும், அப்படி சொல்லணும். அதான் பின்னும் அறவத்தால். சரி, அடுத்தது தங்கள் மலம் கழுவா வந்து சார்தலினால். இந்த குளம் மலம்ங்கிறது புற அழுக்க தீக்குது, ஆனா இந்த உபதேசம்ங்கிறது அக அழுக்கை போக்குகிறது. உயிரில் இருக்கிற ஆன்மாவில் இருக்கிற அழுக்கை போக்குது. எனவேதான் தீட்சையும் இங்கு கூறுவாராயிற்று. விளையாட்டா காதார் குழை ஆட பைம்போன் காலன் ஆட. காதார் குழையாட என்ன, நல்ல அப்படியே தண்ணியில் முழுகும் போது இருக்கும் போதெல்லாம் காதல் என்ன பண்ணிருக்கு, எல்லாம் குழை போட்டிருக்கு ஜிமிக்கி அல்லவா. அதனால இப்படி அது பாட்டுக்கு ஆடுது. காதார் குழை ஆட பைம்போன் காலன் ஆச்சு. இது வரைக்கும் என்ன சொன்னாரு, இங்க திருவருள் செல்வம் பெற்றவர்கள் இந்த குழந்தைகள்ங்கிறது தெரிஞ்சுங்க. திருவருள் செல்வம் மட்டுமல்ல, இந்த பொருட்செல்வம் பெற்றவர்கள் தெரியுது. ஏன் எல்லாம் மினிக்கி நிக்குது, ஏன் அவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைய பணக்கார. காதார் குழை ஆட பைம்போன் காலம், உடம்புல எல்லாம் இங்க நல்ல செயின் போட்டிருக்கு, கையில வலையெல்லாம் பவுன் வலையில போட்டிருக்குது, அஞ்சு விரலையும் மோதிரம் போட்டிருக்கு. அதனால இப்படி குளிக்க போதுலாம் பார்த்தா இந்த இதெல்லாம் ஒலிக்கு அப்படியே அப்படியே அப்படியே நின்னுதான். பைம்போன் காலம் ஆட செல்ல பிள்ளைகள். அதனால
1: கோதை குடல் ஆட.
0: எனவே தலையோட குளிக்கிறாங்கன்னு தெரியுது, உடம்போட குளிச்சா கோதை குடல் ஆடாது. கோதைன்னா மாலை தலையெல்லாம்.
1: கோதை குடல் ஆட.
0: அதனால என்னது, ஏற்கனவே தலையில மடர்ல வண்டு பூச்சிக்கிட்டு இருந்தது, இப்ப முழுகி முழுகி வந்திருக்கிறதுனால தண்ணிக்கு மேல வண்டின் குடாம் ஆட. வண்டுகள் எல்லாம் கூந்தல்ல உட்கார முடியல, தண்ணிக்கு மேல அப்படி மிதக்குதான் மிதக்குதான்.
1: வண்டின் குடாம் ஆட
0: எப்படி இருக்குமா தண்ணி,
1: தீத புனல் ஆடி.
0: தண்ணியுடைய குளிர்ச்சியா இருக்கணும், தண்ணிதான் இருக்கணும். நீங்க நம்ம இந்த தண்ணியில தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்லதான் அந்த மாதிரி தண்ணி, கோவை தண்ணீர் தான் அவ்வளவு
1: சில்லுன்றது. ஆடி சிற்றம்பலம் பாடி,
0: இங்கேயும் பாருங்க சிதம்பரத்தை பத்தி குறிப்பிருக்குது அதுவா. சிற்றம்பலம் பெருமான ராஜபெருமான எழுந்துள்ள இருக்கிற இடத்துக்கு என்னன்னு பேரு, சிற்றம்பலம் பாடி.
1: வேத பொருள் பாடி,
0: இல்ல வேதத்தினுடைய பொருள், வேதம் என்ன சொல்லும், இறைவன் அவனுடைய பெருமை அவனுடைய கருணை இவற்றையெல்லாம் சொல்லும்.
1: அந்த வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி,
0: அந்த வேதத்தின் வேதத்தின் பொருளாகவே பெருமான் இருக்கிறான். என்ன அர்த்தம், இது வந்து அந்த தன்மையை பாட்டுல சொல்லும், அந்த தன்மை உடையவனாக ஆண்டவன் இருப்பான். அதனால வேதத்தை படிக்கின்ற பொழுது அவன் தன்மையை வாயினால படிக்கிறோம், ஆனா பெருமானை பார்க்கும்போது அந்த தன்மையெல்லாம் அமைந்த ஒரு பொருளாகவே பார்க்கிறோம்.

பெருமானுக்கு வில்லமெல்லாம் போட்டு அமைச்சா கூட கொன்றை ரொம்ப சிறப்பு, கொன்றை சிறப்பு. அதனால அப்படியே தலையில அப்படியே சூழ்ந்துருக்குமா, ஏன்னா தலையா பெருசு, இவ்வளவு பூவெல்லாம் வச்சு பிரயோஜனம் இல்லை. அதனால சூழ் கொண்டைத்தான் பாடி நல்லா நிறைய பூ அமைஞ்சிருக்கலாம். இப்ப எல்லாம் பூவெல்லாம் கேட்டீங்கன்னா அதுவும் நீங்க இந்த ஆடி 18 இந்த மாதிரி நாளில் கேட்டீங்கன்னா மயிலாடுதுறையில முறை என்ன விலமா அண்ணாவே 8 ரூபா. இந்த கொண்டை நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு அடியவர் ஞாபகத்துக்கு வரணும், இந்த இது வந்தவன ஞாபகத்துக்கு வரணும். எது நின்றனரும் கொன்றையினை நேர் நோக்கி நின்றுருக ஒன்றிய சிந்தையில் அன்பை உடையவர்வால் மடைவிறந்தார். அப்படி மடைவிறந்து பண்ணவா. இப்படி ஆதி தீரம் பாடி அந்த மாமாவாடி அவன் ஆதியாயிருப்பவன் என்றும் பாடுறான், அந்தமாயிருப்பவன் என்றும் பாடுறான். ஏ ரெண்டு அவனுடையவன் அல்லவா. ஆதி தீரம் பாடி அந்த மாமா பாடி யாரப்பா.

0: இதெல்லாம் மூச்சுகள் எப்படி பாடுறாங்களோ என்னமோ. இது எங்க அப்பா சொல்லி கொடுத்த முறை நம்ம கணிதம்.
1: பேதித்து நம்மை
0: என்ன பேதித்து வேறுபடுத்து, என்ன வேறுபடுத்து திருவுந்தியார்
1: மூளையில் கிடந்தாரை முற்றத்தே விட்டவர் தாள பெரியர் என்று உந்திவர். ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 8 பாடல் முதல் 10 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: இறைவன் எப்படிப்பட்டவன்? தீயினும் வெய்யன். இறைவன் எவ்வளவு சூடு, இறைவன் எவ்வளவு சூடு. தீ சாதாரண நெருப்பு சுடும், ஆனா ஜோதிக்குள் ஜோதி, நெருப்புக்கு நெருப்பு. நெருப்பை விட நெருப்பானவன் நெருப்புக்குள் இருக்கிறான். எப்படி சார்? இப்ப தீன்னு சொல்றோம், நெருப்புன்னு சொல்றோம், சாதாரண சூடுங்கிறோம். இப்ப இந்த உலகத்தில் உள்ள சூடெல்லாம் யார் கொடுத்தது? சூரியன். வெயில் உட்காந்துருக்கீங்க நீங்க, இப்போ 1 மணிக்கு ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க. எந்த வெளியே இது சூரியனுடைய வெப்பம், அது 2-3 நாளாக கடுமையான வெப்பமாக இருக்கு. எப்பப்பெல்லாம் கரிநாள் வருதோ அண்ணா அன்னைக்கெல்லாம் வெப்பம் அதிகமாக இருக்கும். என்னைக்கெல்லாம் உங்கள் கேலண்டரில் கரிநாள்னு போட்டிருக்கோ அன்னைக்கெல்லாம் வெப்பம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால தான் அந்த அந்த கரிநாளாக இருக்கிறதுனால அன்னைக்கு வெப்பம் அதிகமாக இருக்கும், சூடு அதிகமாக இருக்கும், பயணம் போகாதீங்கன்னு அர்த்தம். பயணத்துக்கு போகக்கூடாதுன்னு அர்த்தம். நம்ம அன்னைக்கு தான் கிளாஸ் வச்சுருக்கோம், வேறையும் போகாமல் இங்கே உட்காந்துருங்கன்னு அர்த்தம். அதுதான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, கரிநாள் அன்னைக்கு பயணத்தை தவிர்க்கவும். சூரியனை அந்த பூமி வந்து நெருங்குகின்ற காலங்கள் கரிநாள். அப்போ அந்த 12 மணிக்கு வெப்பம் அதிகமாக இருக்கு. யார் கொடுத்தா? சூரியன் வெப்பம் கொடுக்கிறது. சூரியனுக்கு வெப்பம் கொடுத்தது யார்? எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னு, அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க. அருக்கன்னா யாரு? சூரியன். சூரியனுக்கு வெப்பம் கொடுத்தவன் யார்? 1 கோடி ரூபாய் இருக்கிறவன் தான் 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும். 1 கோடி ரூபாய் இருந்தால் 1 லட்சம் கடன் கொடுக்கலாம் இல்லையா? இப்போ சூரியனுக்கு கடன் கொடுக்கணும்னா அவன் சிவபெருமான் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும்? வெப்பத்தில் கோடி இருக்கணும். அப்போது தீயினும் வெய்யன், புனலினும் தண்ணியன். புனல்னா என்னது? தண்ணி, அதுவே குளிர்ச்சி. ஆனால் அந்த குளிர்ச்சியிலும் குளிர்ச்சியாக இருக்கிறான். சிவபெருமான போய் இவ்வளோ சூடு இவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தால் எப்படி சார்? ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. சேயினும் நல்லன் அணியன், நல் அன்பருக்கு தாயினும் நல்லன் பின் தாழ் சடையானே. இவ்வளவு முக்கியமானது கேட்டுங்க. பின் தாழ் சடையான், ஏன் சடை வந்து பின்னாடி இருக்கு. பின்னால சடை இருந்தானது நம்ம அர்த்தம், முன்னால இல்லைன்னு அர்த்தம். முன்னால இல்லைன்னா என்ன அர்த்தம்? யாரையுமே தலை வணங்கவில்லைன்னு அர்த்தம். இறைவன் சிவபெருமான் யாரையும் வணங்காதவன். சிவபெருமானுடைய கை சேர்ந்து பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. சேர்ந்தறியா கையானை எங்கும் செறிந்தானை, ஐயாறு அமர்ந்தானை பாடுதுங்கான் அம்மானம். சேர்ந்தறியா கையான், சிவபெருமான் யாரையாவது வணங்கி பார்த்துருக்கீங்களா? அவன் கை சேர்ந்து பார்த்துருக்கீங்களா? இல்லை எல்லா கடவுளும் கை சேர்ந்துருக்கும். எல்லா தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா கை சேர்ந்துருக்கும் இல்லையா? யாரையாவது வணங்குற மாதிரி இருக்கும். சிவபெருமான் கை சேர்ந்துருக்கா? ஏன் அவனுக்கு மேல் யாரும் இல்லை, ஆனால் அவன் வேறு யாரையும் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் யாரையும் விழுந்து வணங்க வேண்டியது இல்லை, ஆனால் அவனுக்கு தலை சடை என்னாவது முன்னாடி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவனுடைய சடை பின்தாள் சடையானை பிங்ககனை. தாயினும் நல்லன், ஏன் தாயினும் நல்லன்? தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. தாயில் சேர்ந்ததொரு கோவிலும் இல்லைங்கிறீங்க. அதே ஒரு வார்த்தையை தாயில் சிறந்தவன்கிறீங்க. எப்படி இது ரெண்டும் ஒரு
3: சொல்லுங்க. ஏதாவது ரெண்டும் ஏதோ ஒன்று இருக்குங்க. தாய் நல்லவங்க தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. தாய்க்கும் இறைவனுக்கும் உண்டு ஒரே ஒரு நூல் வேறுபாடு. ரெண்டு பேரும் கருணை உள்ளவங்க தான். தாய்க்கும் கருணை உண்டு, இறைவனும் கருணை உண்டு. தாய்க்கு கோபம் வரும், இறைவனும் கோபம் வராது. தாய்க்கு கோபம் வருதா இல்லையா? பையன் பணம் கொடுக்கலனா கோபம் வரும். ஆனால் பணம் கொடுக்காட்டி இறைவன் கோபப்பட மாட்டார். அப்போ தாயினும் நல்ல ஞாரங்க. அப்போ ஏதோ ஒரு சின்ன கோடு யாட்டம் இருக்கு. என்ன இருந்தாலும் ஆன்மா ஆன்மா தான், கடவுளும் கடவுள் இல்லையா? பால் இணைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து. நுட்பமாக கவனிங்க, கொஞ்சம் நுட்பமாக கவனிக்கணும். பால் இணைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து, நீ பாவியேனுடைய ஓனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழைப்பிலார் ஆனந்தமாய. தாய் பெற்ற தாயினும் நல்லன். இப்போ தாயை விட யாரு? நல்லா கவனிக்கணும், ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். யாராவது ஒரு அடியாராவது மாற்றி பாடியிருக்கிறாங்களா? அது திருமூலராக இருக்கட்டும், அல்லது இது வந்து மாணிக்க வாசகராக இருக்கட்டும், சுந்தரராக இருக்கட்டும், யாருமே வந்து 12 திருமுறைகளிலேயோ 14 சாத்திரங்களிலேயோ ஒரு இடத்துல கூட யாருமே முன்னுக்கு பின் முரணாக பாடியிருக்க மாட்டார்கள். அதுதான் சைவம், அதுதான் சைவம். சைவத்துக்குள்ளே சிறப்பு அதுதான். வேறு எந்த நூல்லையும், வேறு எந்த மார்க்கத்திலையும் அப்படி இருக்காது. ஒரு ஞானி சொன்னார்னா வரக்கூடிய அடுத்த சீடர் வந்து மறுத்துடுவார். அலெக்சாண்டர் சொல்லி சாக்ரட்டிஸ் சொல்லியிருந்தார்னா பிளேட்டோ மறுப்பார், பிளேட்டோ சொல்லியிருந்தாருன்னா அரிஸ்டாட்டில் மறுப்பார், அரிஸ்டாட்டில் மறுத்தார் சொல்லியிருந்தார்னா அலெக்சாண்டர் மறுத்துடுவார். இதெல்லாம் மறுத்து பேசக்கூடியவர்கள் தத்துவ ஞானிகள். ஆனால் நம்மள்கிட்ட அப்படி இல்லை. எல்லா தத்துவ ஞானிகளுமே முன்னுக்கு பின் முரண் இல்லாமல் சொல்லக்கூடியவங்க. அதான் சைவம் ஜெயிக்குது. தீயினும் வெய்யன் புனலினும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. வெய்யன் தண்ணியன் கோபமாகவும் இருப்பான், அருளையும் கொடுப்பான். கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவன். கதிர்மதியம் போல் முகத்தான், என்னது கதிர்மதியம்? என்னது கதிர்ங்கிறது? சூரியன். மதிங்கிறது சந்திரன். கதிர்ங்கிறது வெப்பம், மதிங்கிறது குளிர்ச்சி. வெப்பமாகவும் இருக்கிறான், குளிர்ச்சியாகவும் இருக்கிறான். இப்போ தன்னை அடைந்தவர்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறானா இல்லையா? சிவபெருமான் ஒரு புன்முருவலால் முப்புறத்தை எரித்தார் இல்ல. அப்ப முப்புறம் எரிக்கின்ற பொழுது சிரிப்பும் வரும், கோபமும் வரும். நமக்கு கோபம் வந்தால் கோபமாக தான் மூஞ்ச காட்டுவோம், சந்தோஷம் அடையும் பொழுது சந்தோஷமாக இருப்போம். ஆனால் சிவபெருமான் ஒரே நேரத்தில் இரண்டையும் செய்வோம். அப்படி முப்புறம் எரிக்கின்ற பொழுது கண்ணு கோபமாக இருக்கும், ஆனால் முகத்தில் புன்சிரிப்பு இருக்கும். அது திருப்பாவையில் கதிர்மதியம் போல் முகத்தான் அப்படிங்கிறது. நான் சொல்கிறது இப்போ முப்புறம் எரிக்கும் நிலையில் சிவபெருமானுடைய முகத்தை சொன்னேன். ஆமாம், கடவுள் ஒன்று தான், நல்லா கவனிச்சுக்கணுங்க. கடவுள் ஒன்று தான். நிறையா படித்தோம்னா ஒரு உண்மை தெரியும், நிறையா படிக்கணும், நிறையா சிந்தித்தோம்னா ஒரு உண்மை தெரியும், எல்லாம் ஒன்றுங்கிறது தெரியணும். இவ்வளவு இருந்தும் சிவபெருமானுடைய திருவருளை யாரும் அறியவில்லை. அவன் சேயினும் நல்லன் அணியன், நல்ல அன்பருக்கு. இந்த அன்பருங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்பர்னா அன்பு செலுத்துபவர்கள். அன்பர் இறைவன் காட்டிய வழியில் நடப்பவர்களுக்கு அருளை கொடுப்பான். அது புனலிலும் தண்ணியன். இறைவன் காட்டிய வழியில் நடக்காதவர்களுக்கு
2: சூரியனை போல தீயினும் வெய்யன். அது நம்முடைய சிவஞான சித்தியாரில் வரும். அன்பர்கள் எப்படி இருப்பார்கள்? அறவழியில் நடப்பார்கள். அறமழி இதம் செய்வோருக்கு அனுகிரகத்தை செய்வான், அப்போ உதவி செய்வான். சம்பந்தர் தேவாரம் நிறைய சொல்றோம். தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை, கண்ணடைந்த மதில் பிரம்மபுரத்துறையும் காவலனை, முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்து முயல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பலடைந்தார் புண்ணியரே, தன்னை அடைந்தவர்களுக்கு இன்பங்கள் தருவானை. இப்போ யார் ஒருவர் வந்து இறைவனை நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மையே செய்வான். அந்த அணியன் அப்படின்னா பக்கத்தில் இருப்பவன். நமக்கு க்ளோஸாக இருக்கிறது யார் இப்போ? அதெல்லாம் நான்கு வகை மார்க்கத்தில் சுந்தரருடைய மார்க்கம் ரொம்ப முக்கியமான மார்க்கம், நெருக்கம் அதிகம். தோழ மார்க்கம் இறைவனை இறைவனையோ இறைவனோடு பழகுகின்ற பொழுது நண்பராக பழகுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதான் சுந்தரருடைய மார்க்கம் ரொம்ப உயர்வான மார்க்கம். அப்போ இவங்க மார்க்கெல்லாம் அவங்க தப்பு நினைக்க சொல்லக்கூடாது. அவர்கள் ஒவ்வொரு வழியில் இறைவனை அணுகினார்கள். ஞான சம்பந்தர் இறைவனை தந்தை மகன் என்ற உறவில், அப்பர் பெருமான் தலைவர் தொண்டர் என்ற முறை, சுந்தரர் நண்பர் என்ற முறை, தோழர் என்ற முறை. அது தோழர்லையும் வந்து சுந்தரர் வந்து சிவபெருமானுக்கு தோழர் இல்லை, சிவபெருமான் சுந்தரருக்கு தோழர். அதான் தோழமை உமக்கு தந்தனம்னார். அவர் இவர்கிட்ட வந்து தோழம் முடிச்சுக்கிட்டார் இல்லை? ரொம்ப கவனிச்சு பாருங்க, முக்கியமாக கவனிங்க. அப்போ அந்த அளவுக்கு இவர் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கார். அப்புறம் மாணிக்க வாசகர் அவரு ஞானம், இறைவனை ஞானியாக பார்த்தவர். இப்படி ஒவ்வொரு அருளாளர்களும் இறைவனை ஒவ்வொரு வகையாக அணுகியிருக்காங்க. இறைவனுடைய பெயர் இறைவன் ஞானி, குருவாக இறைவனை குருவாக தான் சீடராக இருந்து இறைவனை வழிபட்ட நிலை. இறைவனுடைய பெயர் இறைவனுடைய பெருமை, பொன்னால் புரிந்திட்ட புரிச்சடை, எல்லாம் இறைவனை வந்து பொண்ணாக தான் கவனிக்கிறாங்க. அதான் மூணு பாட்டு ஞாபகம் வச்சுக்கணும். பொன்னா சிவபெருமானுக்கு வந்து அவருடைய திருமேனின்னு சொல்லணும். இப்போ நம்ம சொல்லும்போது உடம்புன்னு சொல்லணும், சிவபெருமானுடைய உடம்புன்னு சொல்லக்கூடாது, பொன்னாரி மேனியை. ஆனால் இன்னமும் தெரியல, சில படங்கள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உடம்பெல்லாம் கருப்பாக போட்டிருக்கு, கண்ணம் மட்டும்தான் கருப்பு, உடம்பெல்லாம் கருப்பு இல்லை. நம்ம ஒரே குடியாக பிடிச்சிட்டாங்க, அந்த படம்பெல்லாம் தப்பு, அப்படி செய்யக்கூடாது. பொன்னால் புரிந்திட்ட பொருசடை என்ன? அதுவும் புரிந்திட்ட அள்ளி முடியலையா? எத்தனை சடை இருக்கு இறைவனுக்கு? ஒன்பது சடை, நிறைய சொல்லியிருக்கேன். பின்னி பின்னி என்ன பண்ணியிருப்பார்னா ஒன்பது சடையாக போட்டிருப்பார் பின்னாடி பின்னாடி. இன்றைக்கும் அது போல் பல பேரை பார்க்குறா எல்லாம் நீட்டாக முடி வளர்க்குறாங்க. இன்றைக்கி சில பேரை பார்த்தா தோளுடைய செவிங்கன்னா சில பேர் தெரிகிறாங்க. அது தோளுடைய செவிங்கன்னா சொன்னால் சரி, அது ஒரு காரணம் மட்டும் தோடு போட்டுட்டு போகிறாங்க, அது வளையமாக வர போட்டுக்கிறாங்க. சரி, சிவபெருமான் அன்னைக்கு தோடு சேவினா இருந்தார், எல்லாம் சைவத்து வந்துகிட்டு இருக்காங்க போல இருக்குன்னு நினச்சிட்டு போக வேண்டியதாக இருக்கு. பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன? பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி. அவன் பேர் என்ன? இப்போ ஒரு சந்தேகம், இப்போ நந்தின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு, பிரதோஷ வழிபாடுன்னு ஒன்று இருக்கு. இப்போ சிவபெருமானுக்கு பேர் இங்கே நந்தின்னு வருது, அங்கே வேற நந்திக்கு வேற வழிபாடு செய்கிறீங்க, எத்தனை நந்தி இருக்கு? நந்திகள் நால்வர். அதிகார நந்தின்னு ஒன்று உண்டு, நாம் அவரை யாரும் கவனிக்கிறதே இல்லை. எங்கே பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கீங்க? ஐயா ஓசோ, நீங்கள் இங்கேருந்து கைலாயத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இந்த கைலாயம் இல்லை, இது வந்து மண்மேவும் கைலாயம். நான் சொல்றது 10 வருஷத்துக்கு அப்புறம் விண்மேவும் கைலாயம் போக போறீங்கல்ல, விண்மேவும் கைலாயம் திருமந்திரம் முடிக்கும் போது
3: பட் திருமந்திரம் நிறைவாகும் பொழுது கைலாய காட்சி, அது வந்து விண்மேவும் கைலாயம். அது கைலாயம் போகும்போது எப்படின்னா, அங்கே நந்தி நந்திக்கிட்ட பர்மிஷன் ஆகிட்டு தான் போகணும். பர்மிஷன் உள்ளே போடுவேன், ஸ்டாப் பண்ணுவேன். அழைப்பு அழைப்போடு போன சுந்தரர் உள்ளே விட்டார். அழைப்பு இல்லாத போன சேரமான் பெருமாள் நிப்பாட்டி விட்டார். யாரை கேட்டி அவர் வந்துட்டார் அது விவரமாக அப்புறம் சொல்லுவோம். அப்போது அதிகார நந்தின்னு ஒருத்தர் உண்டு. அவர் யாருன்னா சிலாதன முனிவருடைய குமாரர். அவர் வந்து அந்த கோவிலில் கைலாயத்தில் காவல். அவர் தான் அதிகார நந்தின்னு பேர். இந்த இது நடக்கும்ல நந்தி கல்யாணம் திருமழப்பாடி. ஏன் யாருக்காவது கல்யாண பிரார்த்தனை இருந்ததுன்னா அங்கே போய் பார்த்துக்கலாம். நந்தி கல்யாணத்தை பார்த்தவங்களுக்கு முந்தி கல்யாணம் ஆகும்பாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண தடைகள் தோஷங்கள் இருந்துச்சிங்களேன் அப்படின்னு சொன்னாங்கண்ணா. அப்படிலாம் ஒன்றும் இருக்கு அதிகமாக இல்லை. அது போனீங்கன்னா அங்கே திருமழப்பாடியில் வந்து நந்தியம் பெருமானுக்கு திருமணம். அதே அப்படியே ஊர்வலம் வர்றது, ஏழு ஊர் அப்படி சுற்றி வருவாங்க. அது சலாதனத்துக்கு முனிவருடைய புத்திர அந்த நந்தி, அவர் அதிகார நந்தின்னு பேர். அந்த அதிகார நந்தி கோவில் வாசலில் இருப்பார். ஆனால் சிவபெருமன் போலையே இருப்பார். ஒரு பிரைசூன் இருக்கும், பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் அந்த இரண்டு கைகளும் சேர்ந்திருக்கும். சிவபெருமானுடைய வடிவத்தில் ஆனால் கை சேர்ந்திருக்கும். ஒரு கோவிலை நுழையும் பொழுது இடதுபுறத்தில் நுழைந்த உடனேயே அவர் அதிகார நந்தி இருப்பார். அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் நீங்க உள்ள போகணும். அது ஒரு நந்தி. விடை நந்தி, மால் நந்தி, இப்படி நாலு வகை நந்தி இருக்கு. சிவபெருமானுக்கு பெயர் நந்தி. நல்லா கேட்டுக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மால் நந்தின்னு ஒன்று இருக்கு, அது பின்னாடி வரும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ விஷயங்களையும் நம்ம ஒரே நாளில் சேர்த்துக்க முடியாது. இந்த இறைவனுக்கு பெயர் நந்தி. என்னால் தொழப்படும் எம் இறை, என்னால் தொழப்படும் எம் இறை. யாரால? திருமூலர். அவர் மிகப்பெரிய யோகி. அவன் திருமூலர் தான் எல்லாத்துலேயும் வருவார். பதினெட்டு சித்தர்லேயும் வருவார், யோகிலையும் வருவார், ஞானிலையும் வருவார், நாயன்மார்லேயும் வர்றார். இந்த 27 திருமுறை ஆசிரியர்கள்லையும் வர்ற எல்லாத்துலேயும் வர்றவர் ஒரு ஒருத்தர் தான். அவர் எப்படி வந்தார்னா, சிவபெருமானை வணங்கி இந்த நிலையை அடைந்தார். என்னால் தொழப்படும் எம் இறை, மற்றவன் தன்னால் தொழப்படுவார் இல்லை தானே. நான் அவனை வணங்குகிறேன். ஆனால் அப்படிப்பட்ட இறைவன் யார்? அவன் யாரையும் வணங்காதவன். சூஸ் பண்ணணும். அதை இப்போ தேர்ந்தெடுக்கும்போது அப்படி தேர்ந்தெடுக்கணும். நமக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட தான் பழகணும். நமக்கு மேலே இருக்கிற இறைவனை தான் வணங்கணும். ஏன்னா சிறு தெய்வங்கள் சைவத்திற்கு உடன்பாடு இல்லை. சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம். அப்போ நம்ம சிறு தெய்வ வழிபாடு நமக்கு உடன்பாடு இல்லை. சிறு தெய்வம் பெருந்தெய்வம்னு பிரிச்சுக்கணும் நம்ம. என்ன சிறு தெய்வங்கள் வந்து உதவி செய்யும் அவங்கவுங்க லெவலில், பெரிய லெவலில் செய்யாது. அவங்கள்ட்ட போய் முத்தி குட்டினா கொடுக்காது. இந்த கடைக்கு போகிறப்பா என்னோட சித்த வானா வரும், ஒரு உதவி செய்ய வரும், அவ்வளோட செய்யும். அத்தெய்வம் அத்தனை காணும் சித்தியா. அந்த தெய்வங்களுக்கு சக்தி இருக்கு, எல்லைக்கு உட்பட்டது, இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளவை, சிறு நன்மைகளை செய்யும், அவ்வளோட சரி. ஆனால் பெருந்தெய்வம் என்று சொல்லக்கூடிய சிவம் எல்லாமும் செய்யக்கூடியது. இறைவன் எப்படி இருக்கிறான் பார்ப்போம். எல்லாம் சிவம். நீங்கள் பார்க்கின்ற எல்லா பொருள்களும் சிவமாகவே இருக்கின்றன. ஆணும் பெண்ணுமாக இருக்கிறார்கள், குணம் குணியுமாக இருக்கிறார்கள். குணம் குணி அழகாக மட்டும் பேசுவோம். தேன் அது ஒரு பொருள், அதில் உள்ள சுவை குணி உண்மையானது அதுதான். மருத்துவத்தில் சொல்லும்போது சொல்றோம், குணமும் குணியும் போல இறைவனும் இறைவியும் இருக்கிறார்கள். நெருப்பும் சூடும் போல, இப்ப நெருப்புலேருந்து சூட்டை பிரிப்பீங்களா? இல்ல உங்க வீட்டில் இருக்கிற நெருப்பு மட்டும் சூடு இல்லையா? இல்ல அப்படிதான் இருந்தா சொல்லுங்க, பிரிக்க முடியுதா? பழமும் சுவையும் போல, கொஞ்சம் மேல வர, சூரியனும் கதிர்களும் போல. பிரிச்சு வரும். இப்ப நீங்க சூரியன்ல உட்கார்ந்துருக்கீங்களா, கதிர்கள்ல உட்கார்ந்துருக்கீங்களா? எனக்கு இது போறோம், கதிர்கள் கதிர்கள் உங்க மேல படுதா, சூரியன் உங்க மேல படுதா? அப்ப உங்களுக்கு நேரடியா பயன்படுறது சூரியனா சூரியனுடைய ஒளியா? நான் சூரியனுடைய ஒளின்னு சொன்னது சக்தி, சூரியனுங்கிறது சிவம். இப்ப சக்தி தான் உங்களுக்கு வாழ வைக்கிறது. ஆனா அந்த சக்தி எங்க இதுல அடங்கியிருக்கு? சிவத்தில் அடங்கியிருக்கு. அப்ப சிவத்திலிருந்து வந்த சக்தி, சிவத்திலிருந்து வந்த சக்தி நம்மளை வாழ வைக்கிறது. சக்தி எதற்குள் ஒடுக்கம்? சிவத்துக்குள் ஒடுக்கம், சிவமும் சக்தியுமாக. அப்போ இறைவனுக்கும் இறைவிக்கும் பேதம் இல்லை. இருந்தாலும் அம்மன் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம். படிக்கிறது சைவ சித்தாந்தம், சிவனுக்கு ஒரு அர்ச்சனை, அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை, துர்க்கைக்கு ஒரு அர்ச்சனை, பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை, முருகனுக்கு ஒரு அர்ச்சனை, அதுக்கெல்லாம் போவோம். புரியுதா? இன்னும் மாறல, நீங்களாம் மாறிட்டீங்க. பல வருஷமா சித்தாந்தம் படிக்கிறீங்க, எல்லாம் ஒண்ணுதான். இன்னும் கொஞ்சம் மேல போக போக உங்களுடைய இந்த புற ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் மாத்திடலாம். இறைவன் கூப்பிட்டா வந்து நம்மளோட உட்காந்துடலாம், அந்த அளவுக்கு உணர்ந்துடலாம். வா வந்து உட்காருப்பா, உட்காருவார். இப்போ நாமெல்லாம் எப்படி பேசிக்கிட்டு இருக்கோமோ அது மாதிரி அவருக்கு ஒரு சேரை போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். போட்டுருவோம், உட்காந்துருப்பாரு இல்ல உண்மையிலேயே உட்காந்து அவரும் கேட்குறாரு. மத்தியானம் எண்ணி பார்க்கலாம், எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறீங்கன்னு எண்ணி பாருங்க. உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கும், சாப்பிட்டு போவார். ஆல நம்ம இறைவனை அணுக்கமாக வச்சுக்கலாம், கவலை. ஆனால் அந்த சிவசக்திங்க மட்டும் விளக்கம் கொடுத்துருவோம். கொஞ்சம் சிவம் நிறைந்த சக்தி. சக்தி என்பது வெளிப்படுகின்ற நிலையில் சக்தி வெளிப்படும். இப்போ கரண்ட் இல்லை, இப்போ இப்போ கரண்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இல்லை இப்போ கரண்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ சக்தியும் சிவமும் சேர்ந்து தான் இருக்காங்க. இப்போ சிவமாக இருக்குது, இப்போ கரண்ட்டு இல்லாதனால சக்தி வெளிப்படலை. அப்போ அந்த சுற்றக்கூடிய ஃபேன் சுற்றக்கூடிய சக்தி அந்த ஃபேனுக்குள் அடங்கியிருக்கா இல்லையா? அடங்கியிருக்கு. அடங்கி இருக்கின்ற நிலையில் சக்தி வெளிப்படு, அடங்கி இருக்கின்ற நிலையில் சிவம் வெளிப்படுகின்ற நிலையில் சக்தி. இப்ப சிவமும் சக்தியுமாக இருக்கிறார். தானே இருநிலம், இந்த பெரிய நிலம் இறைவன், நிலம் மலையா இருந்தாலும் அதான், தரையா இருந்தாலும் தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் ஆகாயம். பஞ்சபூதங்கள் இருக்க, நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த பஞ்சபூதங்கள்ல எது பெருசு? ஆகாயம் தான் பெருசு. ஏன்னா எல்லாத்தையும் அது அடங்கிடும், எல்லாம் ஊடுருவிடும். தானே இருநீலன் தாங்கி விண்ணாய் நிற்கும் வானாகி, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. இறைவன் நிலத்துக்குள், நீருக்குள், நெருப்புக்குள், காற்றுக்குள், ஆகாயத்துக்குள், இறைவன் இருக்கிறான். தானே இந்நிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும், தானே சுடும் அங்கி. அங்கின்னா அங்கின நெருப்பு. ஞாயிறும் திங்களும் சூரியனும் சந்திரனும். அப்ப சூரியன் சந்திரன்ங்கிறது வந்து அது வந்து சூரியன் வந்து பிளானட்டா ஸ்டாரா, த பிக்கெஸ்ட் ஸ்டார் சன். ஆனால் நம்ம பிளானட்ல வச்சுருக்கோம் அதை. சூரியனை மேலேயும் பார்ப்பீங்க, கோவிலில் உருவத்துலேயும் பார்ப்பீங்க. எது ஒரிஜினலு? மேலே தான் சூரியனை பார்க்குறீங்க, ஆனால் அதே நேரத்தில் இன்னும்

ஸ்டார், இன்னிமேட்ஸ் ஜடம், சந்திரன் ஜடம், சந்திரனை கோள்னு வச்சுருக்கோம். ஆனால் அது உபக்கோள்னு சொல்லணும், துணைக்கோள், துணைக்கோளில் வச்சுக்கணும், துணைக்கோளில் வச்சுருக்கோம். ஆனால் இப்போ நம்ம நவக்கிரக நவக்கோள்களில் ஒரு கோளாக வச்சுருக்கோமே ஒழிய உண்மையிலேயே அது பூமியை சுற்றி வருகின்ற பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணைக்கோளை தான் நாங்கள் அஸ்ட்ரானமியில் பேசுகிறது. அந்த ஜடப்பொருள்களையும் இறைவனை இயக்குகிறான். நாளும் ஞாபகம் நவக்கிரகங்களையெல்லாம் இயக்குபவன் இறைவன். எனவே இறை வழிபாட்டின் மூலம்தான் நம்முடைய விதியை வெல்ல முடியும். அதுதான் நம்முடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வந்து இறைவன் தான் நமக்கு உதவி செய்ய முடியுமே அன்றி வேற எதுவோ நமக்கு உதவி செய்யாது. தானே இருநிலம் தாங்கி விண்ணாயிருக்கும், தானே சுடும் அங்கி, தானே ஞாயிறு, தானே திங்கள். அப்ப திங்களுக்குள் இறைவன், ஞாயிறுக்குள் இறைவன், சூட்டுக்குள் இறைவன், விண்ணுக்குள் இறைவன், பூமிக்குள் இறைவன், எல்லாமே இறைவன் தான். தானே மழை பொழி, மழை இறைவன் தான். நல்லா மழை பெஞ்சதுன்னா இறைவன் அருள் இருக்குன்னு அர்த்தம். ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவில் ஆழியில் கூக்கு முகந்து கொடு. அப்போ ஆழி மழை கண்ணான்னு திருப்பாவையில் பாடுவாங்க. நாம் என்ன என்ன மழையாய் மழையை நம்ம கருணையாக பாடுறோம். இதே திருக்குறளில் வான் சிறப்புன்னு பாடுறோம். வான் சிறப்பு எத்தனை அதிகாரம்? முதல் அதிகாரம் சிவம், இரண்டாவது அதிகாரம் சக்தி. திருக்குறளில் முதல் அதிகாரம் எது? சிவம். அதில் சிவங்கிற வார்த்தை வராது. இறைவனுடைய எட்டு குணங்களும் சொல்லுவாங்க. இதில் இறைவனுடைய எட்டு குணங்களும் திருக்குறளில் இருக்கு. எப்படி இருக்கு? கடவுள் வாழ்த்தில் இருக்கு. இறைவனுடைய எட்டு குணங்களில் முதல்ல ஒரு அதிகாரம் இருக்கு இல்லைங்களா? முதல் அதிகாரம் இருக்கு திருக்குறளில் கடவுள் வாழ்த்து. இந்த கடவுள் வாழ்த்து ஃபுல்லாக சிவம். அடுத்தபடி ரெண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு. இந்த வான் சிறப்புங்கிறது சக்தியை குறிக்குது. அடுத்தது நீத்தார் பெருமைங்கிறது அடியாரை குறிக்குது. நீத்தார் பெருமைங்கிறது சிவனடியாரை குறிக்குது. முதல் பாடல் என்னங்க திருக்குறளில்? ஆதி பகவன். அது தன்மயம் உடைமை. இறைவனுக்கு எட்டு குணம் இருக்கா இல்லையா? இறைவனுக்கு எட்டு குணங்களில் ஆதி பகவன் என்பது தன்மயம் உடைமை. வாழறிவன், வாழறிவன் எல்லாம் தெரிஞ்சவன் அவன் தான். நமக்கெல்லாம் வாழறிவே கிடையாது. இயற்கை உணர்வு உடையமை, அதான் வாழறிவன். மலர்மிசை ஏகினான், தூய உடம்பு, அருள் திரும்பின்னு சொன்னா இல்லையா, அதுதான் மலர்மிசை ஏகுது. வேண்டுதல் வேண்டாமையிலான், வரம்பில் இன்பம் உடைமை. இருப்பும் வெறுப்பும் இல்லைன்னா மலர்தலும் கோம்பலும் இல்லாத நிலை. யாராக இருக்கு? எல்லாரும் அப்படிதான் வரணும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இப்படியே இருக்கணும், எவ்வளவு சந்தோஷம் வந்தாலும் இப்படியே இருக்கணும். அதை முதல்ல கற்றுங்க. அதுதான் எலிஜிபிள். திருமந்திரம் படிக்கிறதுக்கு அதுதான் எலிஜிபிள். அப்படி தான் சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இறைவன், இறைவன் என்ற வார்த்தை. முற்றுணர்வு உடையவன், முற்றுணர்வு எல்லாம் தெரிந்தவன். பொறிவாயில் ஐந்தவித்தான், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன். அவனுக்கு பாசமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் தான் பாசமாம் பற்று அறுத்து நம்மையெல்லாம் பாதிக்கக்கூடிய இறைவன். அவனுக்கு பாசம் கிடையாது. தனக்கு ஓமை இல்லாதவன், முடிவில்லாத ஆற்றல் உடையவன். அற ஆழி அந்தன், பேரறி உடையவன். எட்டு குணங்களும் முதல்ல எட்டு பாட்டில் உண்டு. ஒன்பதாவது பாடல் கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத தலை. தாளை வணங்காத தலை, இறைவனுடைய தாளை வணங்காத தலை இருந்தும் வெஸ்ட். திருக்குறளை எல்லாம் எப்படி அணுகணும்னு சொல்லித்தரேன். இரண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு, அது சக்தி. சிவத்தையும் சக்தியையும் வழிபட்டவர்கள் நீத்தார் பெருமை, சிவனடியார்களுடைய பெருமை. இப்படியெல்லாம் திருக்குறளை பார்க்கணும்.

0: நாம் அப்படி பார்க்கல இது வரைக்கும். திருமந்திர வகுப்பு வந்ததுக்கப்புறம் இப்படித்தான் பார்க்க போறீங்க. தானே மழை பொழி தையலுமாய் இருக்கும். தையல்னா யாரு? தையல் நாயகின்னு ஒரு அம்மா இருக்காங்க. யாரு? வைத்தீஸ்வரன் கோயிலா? தையல் நாயகி. தையல்னா பெண்ணு அர்த்தம். தையல்னா பெண், தமிழ்ல வந்து தையல்னா பெண். அந்த அம்மா தையல் நாயகி, பெண்ணுக்கெல்லாம் தலைவி. நான் அப்படி சொல்றது இல்லை. இங்க சிவபெருமான் எம்டி, இந்த அம்மா எம்எஸ். தையல் போடுறது யாரு? ஆப்ரேஷன் பண்றது யாரு? அறிவு அம்மா. அறிவு வந்து சிவபெருமான தான். செயல்பாடு வந்து சக்தி. எப்படியோ அவர் தான் பேராயிரம் வரை வானொலித்தும் பெம்மானை பெருவிழா அடியாருக்கு என்னும் வாராசெல்லும் அறிவிப்பானே. மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரானோ திருத்தருள வல்லாந்தனை திரிபுரங்கள் திரிபுரங்கள் தீயட தின் சிலை கை கொண்ட போறானே புள்ளிருக்கு வேலூரானே போற்றாதே ஆற்றனால் போக்கினு சொல்லி மந்திரமும் மருந்தும் தந்திரமுமாக எம்டியா இருக்காரு. இந்த அம்மா என்ன பண்றாங்க? எம்எஸ் இந்த அம்மா பேர். அவர் வைத்தியநாதர், இந்த அம்மா தையல் நாயகி. அப்போ அந்த கோயிலுக்கு போனால் எப்படி எப்படி தீராத நோயெல்லாம் தீர்க்குமா இல்லையா? அதை விட்டுட்டு நம்ம எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கோம். தானே மழை ஓழி தையலுமாய் நிற்கும். தானே தடவரை தன் கடல் ஆமே. தன் கடல் வரைனா தடம் பெரிய. தன் கடல், கடல் கடலுங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்னதாக இல்லை. சின்ன கடலுங்கிறது இந்த வார்த்தை பின்னாடி பயன்படும் உங்களுக்கு. இந்த கடலுங்கிறது தண்ணீர் இருக்கக்கூடிய பரப்பு மட்டும் கடல் அல்ல. அந்த அந்த நீர்பரப்புக்கு மேலே உள்ள பகுதியும் கடல்னு தான் பேர். அந்த நீர்பரப்புக்கு கீழே பூமிக்குள்ளே இருக்கிறதுக்கு பேரும் கடல்னு தான் பேர். ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஒரு ஏரோப்ளைன் வந்து பறக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 5000 கிலோமீட்டருக்கு மேலே பறக்கும் பொழுது அது திருச்சின்னு தான் பேர். திருச்சியில் பறக்கும்போது திருச்சின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? பூமிக்குள்ளே போகும்போது அந்த இடத்துக்கு என்ன பேர்? ஒரு 500 கிலோமீட்டருக்கு ஒரு 100 கிலோமீட்டருக்கு கீழே பூமியை தோண்டி போகிறாங்கன்னா அதுக்கும் திருச்சின்னு தான் பேர். இதேபோல் கடல்ங்கிறது எல்லா இடத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தை. ஆனால் தண்ணிக்குள்ளே தான் கடல் இருக்கும். கடலுக்குள்ளே தான் தண்ணி. கடலுங்கிறது தண்ணி. கடலுக்குள் தண்ணி, தண்ணிக்குள் உப்பு. அது பின்னாடி பயன்படும் இந்த வார்த்தை. அதான் நம்முடைய திருவம்பாவையில் முன் இக்கடலை சுருக்கி முன் அல்ல முன்னி கடல்னு போட்டிருக்கோம். நான் பிரித்து படிக்க தெரியாது நமக்கெல்லாம். நம்மளாம் முன்னி கடல் முன்னி கடலையும் படிப்போம். முன் இக்கடலை சுருக்கின்னு வரணும். அப்படி படிக்கணும். அதெல்லாம் அப்படியே படிச்சிருக்கோம். அது வரைக்கும் நம்ம இப்படி நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், இப்படி எல்லா இடங்களிலும் எல்லா இடத்திலும் இறைவனே சிவமே நிறைந்து இருக்கிறது. ஞாபகம் என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் சிவாய நம. சைவம்.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு சிறப்புலி நாயனார். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இது 6 பாடல்லேயே வரலாறு. பொன்னி நீர் நாட்டிலேடும் பொற்பதி போனத்துள்ளோர் இன்மையால் இறந்து சென்றோர்க்கு இல்லையா இல்லை என்னாதே ஈயும் தன்மையார். அல்ல, இன்மையால் இறந்து சென்றோர்க்கு இல்லை என்னால். இவங்க தான் இல்லைன்னு போனா அவள் வந்து எங்கிட்டையும் ஒன்று கையில் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லாமே இப்படி யார் இன்மையால் சொன்னாலும் அவளுக்கு உண்மை என்று கொடுத்து சொல்வாங்களாம். அப்படிப்பட்ட அருமையான, எனவே அப்படிப்பட்ட வேதியர் எல்லாம் இருக்கும்படியான தன்பை மன்னனார் அருளி செய்த மறைத்திரு ஆக்கூர் அவ்வூர் நினைவன். அது மாதிரி வந்து நம்முடைய தன்பை மன்னனார் அருளி செய்த மறைத்திரு ஆக்கூர். நம்ம திருவாக்கூரை பற்றி நம்முடைய ஞானசம்பந்தம் அப்படி சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட அவரால் சிறப்பிக்கப்பட்ட திரு ஆக்கூர், திரு ஆக்கூர் ஆக்கூர் அல்லவா, திருவினை ஆக்கும்படியான ஊர் அது இல்லைங்களா, அந்த ஊர் ஆகும். அது நமக்கு தெரியும் திருவாக்கூர்லாம் இங்கே இருக்குன்னு. தூமலச்சோலைதோறும் சுழத்தோடும் ஆனந்தோறும் மாமடை முழக்கம் தாழ மறையொடி முழக்கம் ஓங்கும். அருமையாங்கெல்லாம் என்னென்னு கேட்டால் வீடுகளில் நல்ல சிறந்த வேத ஒளிகள் மற்ற எல்லாம் விளங்குமாம். பூமலி மறிகளிட்ட புகையில் தூபம் தாழ ஓமனல் வேள்விச்சாலை ஆகுதி தூபம் போங்கும். நறுமணம் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, ஆங்காங்கு வேள்வி செய்கின்ற பொழுது நெய்யினை விட்டு அந்த அந்த வேண்டிய விறகுகள் மற்ற அவற்றை விட்டுதான் செய்வாங்களே தவிர மற்ற உயிர்கொலை இருக்காது. அதனால் உயிர்கொலை இல்லாத அந்த மாதிரி அருமையான அந்த வேள்வியில நல்ல நறுமணங்கள் எல்லாம் கவலமாம். ஆலை சூழ் போக வேலை அத்திரு ஆக்கூர் தண்ணில் ஞான மார்போலின் மிக்கார் நான்மறை குலத்தினுன்னார். நல்ல வேதங்கள்லாம் படித்த அந்தனர் குலம். நீலமார் கண்டத்தெந்தோல் நிறுத்தறதாம் திருத்தொண்டேற்ற சீலரா சாலும் ஈகை திருத்தில் சிறந்த நீரார். ஒரு பக்கம் ஆண்டவனுக்கு அன்பு, இன்னொரு பக்கம் உயிரிடத்துல அன்பு. எனவே உயிரிடத்துல அன்பும் ஆண்டவனத்தில் அன்பும் ஒருங்கு இருக்கும்படியான அறிவிப்புடையவன். ஆளு மங்கனருக்கன்பர் அணிந்த போது அடியில் தாழ்ந்து மூலும் ஆதரவு பொங்க முன்பு நின்று இனிய கூறி நாளும் நல் அமுதமூட்டி நயந்தனை எல்லாம் நல்கி நீளும் இன்பத்துள் தங்கி நிதிமடி மாறி கொண்டார். யாரும் அந்த ஊருக்கு ஆக்கூருக்கு வந்தாலும் சரி, நம்முடைய திருப்பலி நாயனார் வீட்டில் சாப்பிடுவோம். ஏன்னா அத்தனை பேரையும் வந்து சாப்பிடும்படியா கூப்பிடுவாராம். அதான் மூலும் ஆதரவு பொங்க முன்பு நின்று இனிய கூறி நாளும் நல் அமுதமூட்டி ஒவ்வொரு நாளும் தவறாமல் இப்படி எல்லாம் அவர்களுக்கு வேண்டிய பொருளும் கொடுப்பாராம். அஞ்செடுத்தோதி அங்கி வேட்டுதல் வேள்வியெல்லாம் நஞ்சனி கண்டர்பாதம் நன்னிட செய்து ஞாலத்து எஞ்சில் அடியார்க்கண்ணும் இடையரா அன்பால் வள்ளல் தஞ்சையில் வாய்ப்பை ஈச தாழ்நில தங்கினாரி. இரண்டு, ஒன்று வேள்வி, இன்னொன்று நம்முடைய அடிவர்களுக்கு உணவு. சரிங்களா, இந்த அடிவர்களுக்கு எந்த ஒன்றையும் இடையராது செய்தால் அதுவே வேள்வி. எந்த ஒன்றையும் இடையராது செய்கின்ற பொழுது அதுவே வேள்வி என்று கூட சொல்லுங்க. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்க ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. அதை இடையராது செய்து அது ஒரு வேள்வி. அதே போல இவர் வந்து சிவவேள்வியும் செய்தார். இந்த இரு வேள்வியும் செய்து அமைந்தாராம். அப்படி இருந்து ஒரு காலையிலே ஈசர் தாழ்நிழல் தங்கினாரே பெருமானுடைய திருவடி பேர் அணிந்தார். அறத்தினில் மிக்கமேன்மை அந்தனர் ஆக்கூர்தனில் மறைப்பெருவள்ளலார் வன் திருப்புலியார் நாள் வாழ்த்தி திருப்புலியாருடைய திருவடியை வாழ்த்தி
1: ஓம் நம சிவாய. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
3: அருட்கடலாகிய கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே சிவ தர்மோத்தரத்திலே இன்று புண்ணியவான்கள் அந்த யமதர்மன் இருக்கின்ற அந்த யமபுரிக்கு செல்லும் போது யமன் செய்கின்ற உபசாரங்களை பற்றிய ஒரு நிகழ்ச்சி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். புண்ணிய பலன்கள் தம்மை புகந்தன. புண்ணிய பலன்கள் தம்மை புகன்றான். இப்பொழுது புண்ணியத்தினுடைய பலனே உடைதானம் பண்ணினவர், அன்னதானம் பண்ணினவர், தீர்த்த தானம் பண்ணினவர், கட்டில் தானம் பண்ணினவர், குதிரை தானம் பண்ணினவர், பொன் தானம் பண்ணினவர், மண் தானம் பண்ணினவர் சொல்லி சொல்லவா? இப்படி புண்ணியவான்கள் செய்த புண்ணியவான்கள் செய்கின்ற புண்ணியத்தினுடைய பலத்தை சொல்லும். புண்ணிய பலன்கள் தம்மை புகன்றனம் புவியில் பாவம் பண்ணினர் பலமும் சொல்வாம். பூமியிலே பாவம் செய்தவர்கள் என்ன அனுபவிப்பார்கள் என்பதை சொல்லுகிறேன். பருப்பத முனிவ கேணி, பருப்பத முனிவனாகிய அகத்தியனை கேட்பாயாக. திண்ணியர் பாவ வேத தீர்ந்தவர் பேதம் தீர்ந்தவர் சிவனு உண்டு என்று எண்ணினர் அச்சமீத கேட்டிடும் போதோ என்றும். அதையால பாவ வேதம் தீர்ந்தவர்கள் சிவன் உண்டு என்று எண்ணினவர்கள் அச்சம் மீதும்படியாக கேட்கும் போதே பயப்படும்படியான பாவத்தை சொல்லுகிறேன். கேட்கும் போதே பயப்படும்படியான புண்ணியவான்களுக்கு பயமா இருக்கும், பாவம்னா பயமா இருக்கும் புண்ணியவான்களுக்கு. சிவன் உண்டு என்று எண்ணினவர்கள் பாவம் செய்யக்கூடாது என்கின்ற கொள்கையிலே உறுதியாக இருப்பவர்கள் பாவத்தை கேட்டா பயமா இருக்குமே இப்ப ஒரு ஆட்டை வெட்டுறாங்க பார்க்கும்போது நமக்கு என்னமா இருக்கு, அவனுக்கு சர்வசாதாரணம். அதே போல எல்லா பாவங்களையும் இப்ப வலை வச்சிருக்கிறவன் மீன் பிடிக்கிறவன பார்க்கும்போது நமக்கு குபீர் இருக்குது, அவனுக்கு குபீர்னு மீன் சேரும், அவனுக்கு மகிழ்ச்சி நமக்கு வந்து பார்க்கும்போது விளங்குதா. சாகையினால அதைத்தான் இங்க சொல்றாரு, திண்ணியர் பாவவேதம் தீர்ந்தவர் சிவனு உண்டு என்று எண்ணினர் அச்சமைத கேட்டிடும் போதும் என்று. அப்படிப்பட்ட புண்ணியவான்கள் கேட்கும் போதே பயப்படும் முடியாத பாவம் என்று இருக்கிறது, அந்த பாவங்கள் என்னது என்று சொல்கிறேன். முருகனுக்கு எல்லாமே தெரிய மாட்டேங்குது. கருவினுள் உயிரும் மற்ற காய வேதங்கடனின் மருவிய உயிரும் தொல்லை வல்வினை மாய அச்சம் பெருகிட மோக துன்பம் பிரிந்துடர் பிரியும் போதில் தருமுடர் சங்கி தூதர் செலுத்திட யமனிஷாரும். ஏயாலே தாயின் வயிற்றிலே கருவாக இருக்கும் போதும் மற்ற காய வேதங்கடனில் மற்ற காய வேதங்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் போதும் விருத்த பருவம் வந்த போதும், இப்படி பாலகுமார விருத்த பருவம் என்று வந்த போதும் அந்த உயிரும் தொல்லை வல்வினை மாய, அதனால அந்த உயிர்கள் செய்த வினையானது தீர்ந்து போச்சுன்னா, வினை தீர்ந்து போச்சுன்னா எப்ப தீருதோ அப்ப விழுந்துடும், எப்ப தீருதோ அப்ப விழுந்துடும். வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒழிந்து அத்தனை போதளவு இல்லாது கண்டான்னு சொல்றாரு. வினை எப்ப தீருதும் சொல்ல முடியாது. சாகரான்னு சொன்னா என்ன காரணம், வினை தீர்ந்து போச்சு, விளக்கு நின்று போச்சுன்னா என்ன அர்த்தம், நெய் தீர்ந்து போச்சு, நீ தீர்ந்து போன அப்படினால விளக்கு நின்று போச்சு, வினை தீர்ந்த அப்படின்னால உடல் நின்றுச்சு. அது போல அப்படி மருவிய உயிரும் தொல்லை வல்வினை மாய அச்சம் பெருகிட பயம் உண்டாகும்படியாக மோக துன்பம் பிரிந்து உடற்பிரியும் போதில், உடல் உயிரை விட்டு பிரியும் போது, உடலை விட்டு உயிர் பிரியும் போது தருமுடல் சங்கி தருமுடல் சங்கி தூதர் செலுத்திட யமனிஷாரும். ஆகையாலே அந்த நரக துன்பத்துல போய் அனுபவிக்கிறதுக்காக ஒரு உடலை தருவார் யமதூதர், யமலோகத்துல அனுபவிக்கிறதுக்கு ஒரு உடல், அது வந்து யாதனாசரீரம், யாதனாசரீரம் சொல்லி இது பூதனாசரீரம் அது யாதனாசரீரம் சொல்லணும், அது ஒரு சூக்கும் உடலை தருவான், அந்த உடலை வச்சுக்கிட்டு தான் அங்கே நசுக்கி எடுக்கணும். செங்கி தூதர் செலுத்திட யமனிசாரம், யமனிசாரம்னா யமலோகத்துக்கு அந்த உயிர் போகும். மண்டனில் மேருவண்ணம் மலைதனில் தென்பால் வார்ந்த எண்டிகள் எண்பத்தாறாய் இரமெனும் யோசானாந்தம் தண்டமும் தரித்த கையன் தங்கி யமனிசாரும் துண்டர்கள் தமக்கு தூரம் அணித்தரம் துண்ணினார்க்கு. அதனாலே மண்ணிலே மேருமலைக்கு தெற்கு பாகத்திலே 86,000 யோசனைக்கு அந்த புறத்திலே தண்டம் தரித்த கையோடு யமதருமன் இருக்கின்ற உலகம். அப்படி மேருமலையிலிருந்து 86,000 யோசனைக்கு தெற்கே யமலோகம், தண்டாயுதத்தை வச்சுக்கிட்டு இருப்பார், தண்டாயுதத்தை வச்சுக்கிட்டு அந்த யமதருமன் இருப்பார். அந்த யமலோகம் பாவிகளுக்கு தூரமாக இருக்கும், புண்ணியவான்களுக்கு பக்கமாக இருக்குங்கிறார். பாவிகளுக்கு தூரமாக தொலையாவளியும்பார் அருணகிரிநாதர், தொலையாவளி போக போக தொலையிலேயே, போக போக தொலையிலேயே என்று சொல்லி அழுத்து போவான். அதை வந்து கிளியும்படி அடற்குன்றறிந்தோன் கவி கேட்டுருகி, கிளியும்படி அடற்குன்றறிந்தோன் கிரவுஞ்சமலை வேலாயுதத்தினாலே பிளந்தவனாகிய முருகப்பெருமானுடைய கவியை கேட்டு உருகி இளியங்கவி கற்றிடாதிருப்பீர். இளியங்கவினா புரியுத, உயிர்களை பற்றிய உலகத்தை பற்றிய அருவறுப்பான பாடல்களை கேட்காதீர், இளியங்கவின்னு இளியங்கு இளியங்கவி கற்றிடாதிருப்பீர். ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, எரிவாய் நரக குழியும் துயரும் விடாய்ப்பட தண்ணியை தண்ணியை தண்ணியை தண்ணியை தண்ணியை தண்ணி என்று தாகத்தோடு விடாய்ப்பட குழியும் துயரும் விடாய்ப்பட கூற்றுவன் ஊர்க்கு செல்லும் வழியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவர். அந்த வழி அப்படி இருக்கும், பயங்கரம் பயங்கரம் பயங்கரம், அப்படி பாவிகளுக்கு தூரமாக இருக்கும் அந்த வழியிலே செல்லுவார்கள். அங்கே யமதருமனுக்கு சேகரட்டி கணக்கப்பிள்ள சித்திரகுப்தர், சித்திர குப்தர், சித்திரகுப்தர் சீவன் செய்தியின் திறங்கள் எல்லாம் புத்தியின் உரிமை செய்து புகழ்ந்திட எல்லாம் பட்டியல் போட்டு கொடுத்துருவார். இந்த பய செய்தது பூரா பட்டியல் போட்டு யமதன்ட்ட கொடுத்துருவார். இவெல்லாம் தெரியாது, நம்ம செய்யறது அவனுக்கு தெரியாது, உனக்கு தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கிறேன். அவ எல்லாம் ஒண்ணு விடாம கணக்கு போட்டு கம்ப்யூட்டரை விட வேகம் போட்டு எல்லாம்
4: கொடுத்துருவான்.
3: எத்தனை பேத்ததா அறியும் அப்பா
4: அளவு
3: உண்டா
0: என்ன
3: நினைச்ச மாத்திரத்துல நினைச்ச மாத்திரதுன்னா அத்தனை உயிர்களையும் கணக்கு
4: பண்றான்
3: அத்தனை உயிர்களையும் பாக்குறேன். பிரம்மாலிஸ்ட் ஒரு வகை அவர் இந்த கணக்கு எடுக்கிறது இல்ல, அவர் கிட்ட போறதே கணக்கெடுத்து அதுக்கு தகுந்தாப்புல எழுதுறது வேலை அவருக்கு. இங்க வாழ்கின்ற காலத்துல செய்ததெல்லாம் அங்க கணக்கு போயிடும், அவர் சித்திரகுப்தர் கிட்ட போயிடும் கணக்கு. இங்க வாழ்கிற காலத்துல செய்யற அக்கிரமங்கள் எல்லாம் அங்க கணக்கு போயிடும், நன்மதியுமே எல்லாமே போயிடும். சித்திரகுப்தர் செய்தியின் தரங்கள் எல்லாம் புத்தியின் உரிமை செய்து புகண்டிட சமனும் போக்க ஒத்துயிர் கவரும் தூதர் வழியின் உருக்க உள்ளி சித்தமும் கழுந்து தீயார் செல்கை முன் செப்புவாமை. அதையாலே அந்த புக அந்த கணக்கை சொல்ல அதற்கு மேலே வந்து இந்த உயிரை கவருகின்ற தூதர்கள் இருக்கிறாங்க பாரு. இதுல என்ன ஒரு வித்தியாசம்னா நல்ல புண்ணியவான்களுக்கு யமதர்மனே வருவாராம், அந்த கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறவனுக்கு காலம் வருவான, இந்த படுபாவிகளுக்கு வந்து தூதன் வருவானான், படுபாவிகளுக்கு தூதன் வருவானான். இறக்கம் அறியாதழு தூதுவர் பறக்கழித்தவர் பற்றுதன் முன்னமே அறக்க நுக்கருள் செய்த வாட்போக்கியர் கரப்பதும் கரப்பார் அவர்தன் மாறு கொண்டு வளைத்தழு தூதுவர் வேறு வேறு படுப்பதன் முன்னமே ஆறு கெஞ்சட வைத்த வாட்போக்கியாருக்கு ஊறி ஊறி உருகும் உள்ள கட்டறுத்து கடிதழு தூதுவர் பொட்ட நோக்கி புறப்படா முன்னமே அட்டமாமல சூடு வாட்போக்கியர் கிட்டமாகி இணையடி. அந்த பாட்டு பூராமா தான் சொல்லியிருக்காரு, அந்த பதிகத்துல இதான் சொல்லியிருக்கிறார். காணம் ஓடி கடிதழு தூதுவர் தாரமோடு தலைபிடியாமனோ ஆனஞ்சாடி உகந்த வாட்போக்கிய ஊனமின்றி உண்மையில் நிற்பர் ஊனமில்லவருக்கு உண்மையில் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆகையினாலே அப்படி அந்த தூதர்கள் வந்து வழியிலே ஒருக்க ஒருக்கன்னா அவனை குத்தி அடிச்சு பறிச்சு இழுத்துட்டு போறது ஒருக்க உல்கி உல்கி ஒடுங்கி போய் உல்கி சித்தமும் கலந்து தீய தீயார் செல்கை முன் செப்புவாமே. அந்த யமனுடைய பணியாளர்கள் எப்படி இருப்பார்னு சொல்றார். யமனுடைய பணியாளர்கள் மைத்திகள் தருவரையினை நிகர்வடி உடையவர் இல்லையாலே கருத்த மலை போன்ற வடிவத்தை உடையவர்கள் நல்ல கருப்பாக இருப்பார்கள், மலை போன்ற வடிவம் உடையவர்களாக இருப்பார்கள். யமதூதர் மைத்திகள் தருவரையினை நிகர்வடி உடையவர் வலியார், வலியார்னா வந்து சாதாரணமான வலிமை உடையவர்கள் அல்ல, வலியே கிட்டிக்காரனுகள். மைத்திகள் தரும் மரணமும் உளர் மெய்த்திகள் தரு அரணமும் உளர் அதையாலே அவர்கள் எல்லாம் மரணமும் உளர்னா உடம்பில கவசம் அணிந்திருப்பார்களாம் அந்த யமதூதர். மெய்த்திகள் மரணமும் உளர் மெய்த்திகள் அரணம்னா பாதுகாப்பு கவசம் உளர் விடவரவன வினையார் அதையாலே விஷத்தை உள்ள அரவத்தை போன்றவர் உள்ள ஆரவத்தை போன்றவர்கள் குத்திர வினை பல உடையவர் குத்திரம் என்றால் துன்பம் கொடுக்கின்ற வினைகள் எல்லாம் தெரிஞ்சவங்க, துன்பம் கொடுக்கிறதுக்கு எல்லா வகையான துன்பங்களையும் செய்ய தெரிந்தவர்கள். குணமில அவல கொடியர் குணமில வல்ல கொடியர் அவளுடைய குணம் இறக்கம் ஒன்னும் இருக்காக அவங்கதான் பாவிகிட்ட வருவாங்க. வருபவர்கள் ஓலை கொண்டு நமனுடைய தூதர் என்று மடிபிடியதாக நின்று தொடர்போது எல்லா அருணகம் அவருக்கு தெரியும், எல்லாம் அங்க போய் பார்த்துட்டு வந்துதான் பாடியிருக்காரு. வருபவர்கள் ஓலை கொண்டு நமனுடைய தூதர் என்று மடிபிடியதாக நின்று தொடர்போது மயல் அது பொலாத வம்பன் அந்த பயல திட்டுறது மயல் அது பொலாத வம்பன் விறகுடைய நாகம் என்று வசைகள் உடனே தொடர்ந்து அடைவார்கள் கருவி அதனால் எரிந்து சதைகள் தரையை அறிந்து கரிய புடலே சுரிந்து விடவேதான் கழுமுனையிலே இறந்து விடுமெனும வேலை கண்டு கடிகவர வேணுமென்ற முறைமேதான் விளங்குத. அப்படிப்பட்டவர்கள் இத்தகமை இத்தகமை அறிய அறியமன துறை வழி விலகுதல் இலரே இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் அந்த யமனுடைய சட்டத்தை விட்டு கொஞ்சம் கூட மாறாதவர்கள். யமன் என்ன சட்டம் போட்டிருக்காரோ அந்த சட்டப்படி நடப்போம். யமனுடைய பணியாளர் வீரமும் தீய செயல்களை செய்தவரிடம் கோபமும், தீய செயலை செய்தவரிடத்துல கோபம், யமன் ஏவிய பணிகளை செய்வதில் வேகம், உடலில் உறுதியும், கோபத்தை வென்ற தன் நன்னெறியாளரிடம் இரக்கம். கோபத்தை வென்ற நன்னெறியாளர், ஒருவன் நன்னறியில இருக்கிறான்னா அவனுக்கு கோபம் இருக்காதுன்னு அர்த்தம். ஒருத்தன் தீய நிதியில போறான்னா அவனுக்கு கோபம் இருக்கும், கோபம் வந்தா தான் தீய நிதியை செய்வான். அதனாலே மூல காரணம் பாவங்களுக்கு எல்லாம் மூல காரணம் கோபம், பாவங்களுக்கு மூல காரணம் கோபம். வந்துருச்சுன்னா வாயில வர்றது தெரியாது, கையில செய்யறதும் தெரியாது, வர்றதும் தெரியாது செய்யறதும் தெரியாது. அதனால மூல காரணம் இது கோபம் தான். கோபத்தை அவன் விட்டானா அவன் ஞானி ஆகிடலாம். ஞானி ஆகிறதுக்கு தகுதி இல்லாதவன் அதிகமா இருப்பதனாலதான் கோபத்தை இல்ல, கோபம் இல்லாதவனை பார்க்க முடியல. அதான் கோபத்தை வென்ற, கோபத்தை வில்லுதல், கோபத்தை வில்லுதல், தன்னைத்தான் காக்கி சினம் காக்காக்காக்கா தண்ணீர். கோபத்தை வென்ற நன்னெறியாளரிடம் இரக்கமும், தீ கக்கும் இரண்டு கண்களும், இரண்டு கண்களையும் நெருப்பு பொறி பறக்குமா அந்த வந்து இரண்டு கண்களும் உள்ளவர்கள், பகைத்தவரிடம் கோரமாக இயல்பவர், ஆயுதத்தை பயன்படுத்தி அவர்கள் உயிரை கவர வல்ல குடியரும் ஆவார் யம தூதர்கள். காலமும் இதுவென அறியுணர், காலமும் இதுவென அறியுணர். அதனால ஒவ்வொருத்தன் காலத்தையும் கரெக்டா வச்சிருப்பான், இத்தனை வருஷம், இத்தனை மாசம், இத்தனை நாடு, இத்தனை நாளிகை, இத்தனை வினாடி, இத்தனை விதற்பரை தற்பரை வரையிலும் கணக்கு போட்டுருவான். தற்பரை 60 தற்பரை உண்டது ஒரு விதற்பரை, 60 விதற்பரை கொண்டது ஒரு வினாடி, 60 வினாடி கொண்டது ஒரு நாடிகை, 60 வினாடி கொண்டது ஒரு நாடிகை, 2 நாளிகை கொண்டது ஒரு மணி, 2 நாளிகை கொண்டது ஒரு மணி, 24 நிமிஷம் ஒரு நாடிகை அப்படி உள்ளது. அப்படி காலமும் இது என அறியுணர், கர்மமும் இவை எனவும் சூலமும் ஒரு கரம் அறிவினர். எல்லாம் கையில சூலம் வச்சிருப்பானா, எல்லாமே கையில சூலம், சூலம் பிடித்தம பாசம் சுழற்சி தொடர்ந்து வரும் காலம் தனக்கு ஒரு காலம் அஞ்சியன் பிடித்து யம பாசம் சுழற்சி தொடர்ந்து வரும் காலம் தனக்கு ஒரு காலம் அஞ்சியன் கடல் மீது எழுந்து என்ன காரணத்தினால தெரியுமா, அப்படி அஞ்ச மாட்டேன்னு சொல்றல, அது காரணம் இருக்கணும்ல, என்ன காரணத்தினால சொல்ல தெரியுமா, கடல் மீது எழுந்த ஆலங்குடித்த பெருமான் குமாரன் அருமுகவன் வேலும் திருக்கை உண்டே நமக்கு உரிமை துடை. இதெல்லாம் திறந்தோறும் சொல்ல வேண்டிய சூலம் பிடித்து யமவாசன் சுழற்சி தொடர்ந்து வரும் காலம் தனக்கு ஒரு காலம் அஞ்சு, ஒரு காலம் அஞ்சு, நல்ல தைரியம், காலம் தனக்கு ஒரு காலம் அஞ்சன், கடல் மீது எழுந்த ஆலங்குடித்த பெருமான் குமாரன் அருமுகவன் வேலும் திருக்கை உண்டே நமக்கு உரிமை. இதுல என்ன சந்தேகம், தண்டாயுதமும் திரிசூலமும் விட தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விளவிடுவேன் யமனுடைய சொல்றாரு. தண்டாயுதமும் திரிசூலமும் விட தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விளவிடுவேன், செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர் வடிவால் கண்டா எடா அந்தகா வந்து வார் சற்று என் கை கட்ட. அது மாத்திரமா, பெட்டிக்கடாவில் வர அந்தகா உரைப்பார் அரிய வெட்டி புறங்கண்டலாது விடேன், வெய்ய சூரரை போய் முட்டி பொருத செவ்வேர் பெருமான் முன்பு நின்றேன் கட்டி புறப்படடா சத்திவாள் என்ற கையதுவே. அம்புக்கு போகல, முருகப்பெருமான் கொடுத்த ஞான வாழ் இருக்குது வந்து பாரு. எம்மப்பட்டரை மூத்து போன உரையில் உபதேசவாள எனது பகை தீர நீ அருள்வாயே அப்படின்னு வேண்டி வாங்கிக்கிட்டாரு. யமபடரை மோது மோன உரையில் உபதேசவாளை, உபதேசவாள் உபதேசவாளை எனது பகை தீர நீயும் அருள்வார். இந்த பாட்டுக்குள்ள எத்தனை கோடி கொடுக்கணும், உபதேசவாள் ஞானவாள் எந்தும் ஐயர் நாத பறையறைமன் ஞானவாள் எந்தும் யார் சொல்றா, ஞானவாள் எந்தும். இப்ப உங்களை பழக்கணுதுல எனக்கு ஒரு சந்தோஷம். ஆமா ஆமா, மகத்தை முட்டி வருடும் கூற்றன் வந்தால் என் முன்னே தொகை பிறவியில் தோன்றி நிற்பாய், சுத்த நித்த முத்தி தியாக பொறுப்பை திரிபுராந்த திரியம்பகனை பாகத்தில் வைக்கும் பரம கல்யாணிதன் பாலகன். இதெல்லாம் நிறைய இருக்கும், சுவையா இருக்கும், கருத்தா இருக்கும். இப்ப சூலமும் ஒரு கரம் அறிவினர், சுழல் வலயமும் உருகை, சக்கரம் உருகையில வச்சிருப்பாங்களாம், உருகையில சக்கரம், பிரளயமுறை பாலக நரனும் அறிவுறு பதர் மனிதர்கள் பயமுற ஓலமிடவும் உடலினை விட உயிர்கவர்வினை உடையவர் யமனுடைய ஏவலர். ஒவ்வொருவருடைய இறுதி காலத்தையும் அவர்கள் செய்த செயல்களின் தன்மைகளையும் அறிய வல்லவர்கள். ஒரு கையில் மூவிலை வேலையும் மறுகையில் பாசக்கயிற்றையும் கொண்டிருப்பவர்கள். உலக உயிர்களை பாதுகாப்பவன் சிவபெருமான என்று உணரும் திறமை இல்லாத உள்ளீடு அற்ற பதர் போன்ற மாந்தர்கள் அச்சத்தால் அலறி ஓடமிடவும் ஓலமிடவும் அதை நோக்காது உடலை விட்டு உயிரை கொண்டு செல்லும் தொழிலினை உடையவர் யாரு? அதைவன். விட மாட்டான், விடவே மாட்டான். நிட்டுற தரர் அவர்கள், நிட்டுற தரர், நிட்டுறம்னா குற்றமே செய்பவர்கள். நினைவு அழியவு நிலையில சிலர் உடலை கட்டுவர் முதுகுற வலிமலி கயிறுற இரு கரமும் பிட்டு உதிர உழுகிட உதிரமும் ஒழுகிட விடர் விருகிட அலரிடவும் விட்டுவர் உயர் உயர்வினில் அமர அவிசிறுவர் அற வெடியார். இப்படி அந்த பாவிகளே இப்படி துன்பப்படுத்துகின்ற குடும்ப இத்தகமைய வியமன படரிடை விடலில வலியார் குத்திரர் குணமறு சிறுமயர் குடியனவினையுடையர் கைத்துளமுடன் நடலையும் நய நயவிய துணை அறவி சித்திரமிகு துயருரு வழி செறிவர்கள் விரிவரவே. இந்த இயல்புகளும் நீங்காத உடல் வலிமையையும் உடைய யமனுடைய பணியாட்கள் வஞ்சகரும் நற்குணம் இல்லாதவர்களும் அற்ப அறிவுடையவரும் கொடிய தொழில்களை செய்தவரும் ஆகிய பாவிகளை அவர்கள் உள்ளம் கசந்து துன்ப உருமாறு நயம் பண்ணும் துணைவர் யாருமின்றி பல வகை துயரங்கள் உருந்தி பொருந்திய வழியாக அவர்கள் விலகி போக விடாமல் நெருக்கி கொண்டு போய் சேர்ப்பார்கள். அதற்கு நரகத்துக்கு செல்லும் வழியில் துயருங்கிறார்கள். எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். கண்டகம் உருநீர் தாங்கள் செய்த பாவ செயல்களால் முள் அடர்ந்த வழியாக செல்லுகிற பாவிகளின் முள்கள் நிறைய கிடக்கிற இடத்துல இழுத்துக்கிட்டு போவான. சிலர் தாங்கள் கால்களில் தைத்த முட்களின் வேதனையால் கதறி அழுதபடி செல்வர். சிலர் தங்களின் கால்களிலே தைத்த முட்களை பிடுங்கி எறியும் முறை தெரியாமல் வழியிலே விழுந்து கிடப்பர். சிலர் உறுதியும் கூர்மையுடைய கற்கள் கிடக்கும் வழியாக சென்று காலின் தசை கிழிந்து விடுவார்கள். நரகத்திற்கு செல்லும் வழியும் துயர அழகது நெருகிடை அடியுற விடுமுறை அறியா. சிலர் சேறு நிரம்பிய நிலத்திலே நடக்க தொடங்கி சேற்றில் அழுந்திய கால்களை எடுக்க முடியாமல் மனம் கலங்கி உடல் வருந்தி பலம் இழந்து நிற்பர். சிலர் ஆழமான பள்ளங்களின் வழியே நடந்து துயரப்படுவர். சிலர் நாணர் புல் அடர்ந்த வழியிலே செல்லும் போது நாணர் புல்லின் கூறிய நுனி உடலிலே குத்தி கீறலும் அரிப்பு ஏற்பட யமபுரியை நோக்கி நடப்பார்கள். சிலர் சமதரையாக இல்லாத நிலத்தின் வழியே நடந்து சென்று வருந்துவர். சிலர் ஏற்ற இறக்கங்கள் உள்ள பெரிய மலைத்தொடர் வழியாக நடந்து சென்று களைப்படைந்து உதவி செய்வோர் இல்லாமல் தனித்து விடப்பட்டவராக தரையிலே அமருவர். சிலர் புகை படராமல் எரியும் தீயின் வழியாக செல்லுவர். சிலர் குழிகள் நிரம்பிய வழியிலே நடந்து துயரப்படுவார். சிலர் மூங்கில்களின் முட்கள் பரவியுள்ள வழியிலே சென்று துன்புறுவர். பாவிகள் செல்லுகிற வழி, அதனால என்னது வழியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவருக்கு என்ன மறந்தவர்களுக்கு சொல்லுங்க பாவம் பாவம் கேட்டா சொல்றது நம்ம கடமை. சிலர் இருள் அடர்ந்த வழியிலே சென்று ஒளி காணாமல் நிலை அடிவர். சிலர் தீப்பொறி வெளிப்பட காட்சி இரும்பு செங்கிலி பின்னி கிடக்கும் வழியிலே நடக்க முடியாமல் அழுவர். சிலர் காட்டு தீ எரிய வழியிலே நடந்து அத்தீப்பட்டு அறிவு கொலைவர். சிலர் தீ போல சுடுகின்ற கற்கள் நடக்கும் வழியிலே போய் அதில் இருந்து விலகி செல்லும் வழி தெரியாமல் மயங்குவர். சிலர் பனி மிகுந்த வழியிலே சென்று பனியின் குளிரால் மனம் கலங்குவர். சிலர் கழுத்து வரை அமிழ்த்த மனம் மணல் வழியிலே சென்று வருந்துவர். புதைவுளி மணல் அழுந்துவர். சிலர் நெருப்பு துணிகள் துளிகளை உடைய மழை பெய்யும் வழியிலே சென்று நிறையடைவர். சிலர் வரளி தீ உருந்திய வழியிலே சென்று உடலின் நிறம் கெட்டு வாடி வருந்துவர். சிலர் சிங்கங்கள் வாழும் வழியே சென்று செய்வதறியாமல் மயங்குவர். சிலர் புலிகள் வாழும் வழியாக போய் தம் செயலிழந்து வருந்துவர். சிலர் பெரிய பெறக்கூடிய விலங்குகள் வாழும் வழியாக சென்று அவை தங்களில் உடல்களை தாக்க வேறு ஒரு வழியாக போய் விடுவர். சிலர் குசுக்கள் தங்களின் உடல்களை துளைத்து வருத்த அறிவு மயங்குவர். அது இங்கே இருக்கிறது. சிலர் உடலை குடைகிற புழுக்களுக்கு வழியிலே சென்று வருந்துவர். சிலர் அட்டைகள் உள்ள வேறு வழியிலே போய் அவை கடித்து ரத்தம் குடிக்க அதனால் அறிவு கலங்குவர். சிலர் உடம்பினை துளைக்கும் சிறிய பறவைகளால் கொத்தப்பட்டு மயங்குவர். சிலர் நஞ்சுடைய நச்சுப்பாம்புகள் இருக்கும் வழியிலே சென்று அவை தீண்ட அதனால் உடல் சோர்ந்து நிற்பர். சிலர் மதம் கொண்ட யானைகள் உள்ள வழியாக சென்று அவை தாக்குவதால் சோர்வடைந்து கலங்குவர். சிலர் கரடிகள் உள்ள வழியாக போய் அவை கடிப்பதால் மனம் கலங்குவர். சிலர் மூர்க்கமான எருதுகள் மிகுதியாக உள்ள பக்கமாக சென்று அவற்றால் ஏற்படும் இடர்களை தடுக்க முடியாமல் இழைத்து நிற்பர். சிலர் காட்டு எருமைகள் மிகுதியாக உள்ள பக்கமாக போய் செய்வதறியாமல் அழிவர். சிலர் ஒட்டகங்கள் உள்ள பக்கமாக போய் செயலிழப்பர். சிலர் பேய்கள் உள்ள வழியாக சென்று அவை செய்யும் துயரால் அறிவையும் நினைவையும் இழப்பார்கள். சிலர் கொடுமை உரிய ராக்கதர் அதிகமாக உள்ள பக்கமாக சென்று உடலின் செயல் இழப்பார். சிலர் பற்றிய நோய்கள் குணமாகாமல் சோர்ந்து மயங்குவர். சிலர் உடம்பு துன்பம் அடைய அம்பு மலையால் வருந்தி அறிவு கலங்குவர். சிலர் வச்சிராயுத மலை விட்டு உடம்பு பல துண்டுகளாக செதிந்துகிடுவர். சிலர் நெருப்பு மலை பலவிதமாக பெய்துதாக்கு உடல் வெந்து சாம்பலாகி அறிவும் செயலும் கெட்டு அழிவர். சிலர் புழுதியை கிளப்புகிற பெருங்காற்று வீசும் வழியிலே சென்று வருந்துவர். சிலர் புழுதி மலை ஒளியும் வழியிலே தங்கி நிற்க இடமில்லாமல் துயரத்தோடு செல்லுவர். சிலர் உடம்பு பிளவுபடும்படி கொட்டும் கல்மலை ஆக்கி வருந்தி நிற்பர். சிலர் செல்லும் வழியிலே இடியாலும் மின்னலாலும் துயரடைந்து அறிவு மயங்கி அழிவார். சிலர் வேறு ஒரு வழியாக செல்லும் போது போர்க்கருவிகள் மழை பொழிவது போல விழுந்து உடல் உறுப்புகள் துண்டிக்கப்படுவர். சிலர் எரிகிற நெருப்பை போன்ற தன் நச்சு நீர் உடல் மீது விழுந்து சுட அதனை தாங்க முடியாமல் சோர்ந்து விடுவர். சிலர் குளிர்ந்த பனியும் பனிக்காற்றும் பொருந்திய வழியிலே சென்று குளிர் தாங்க முடியாமல் வருந்துவர். இவ்வாறு கூறிய வழிகளிலே செல்லுகின்ற நல்வினை இல்லாதவர்கள் இத்தகைய துயரங்களை அனுபவிப்பார்கள். அதில் என்ன, சிலர் மற்றொரு வழியில் சென்று மிகுந்த பசியினால் அறிவு மயங்கி அப்பசியை போக்கு முறை தெரியாமல் கலங்குவர். இத்தகைய தீமையாளரான பாவிகள் தாங்கள் அனுபவிக்கும் துன்பங்களுக்கு முன் செய்த பாவங்களே காரணம் என எண்ணுவர். அப்ப எண்ணுவார் அவர்கள் எல்லோரும் மிகுந்த வலிமையுடைய யமனுடைய பணியாளர்கள் செய்யும் பணியாளர்கள் கொடுமை செய்ய துயர் உருந்து துயருற்று யமன் உலகுக்கு செல்லும் வழியிலே செல்லுவர். யமனுடைய பணியாளர்கள் தீவினையாளர சிலருடைய கால்களிலே இருப்பு சங்கிலியை பிணைத்து தலையை தரையின் மீது வைத்து இச்சங்கிலி பொருந்தியுள்ள இரண்டு கால்களையும் ஆகாயத்தை நோக்கி உயர்த்தி அவர்கள் அலறும்படி இறக்கம் இல்லாமல் யமன் உலக அடையும்படி அடையும் வரை இழுத்துச் செல்லுவர்.
5: ஐயோ கொடுமை, இதெல்லாம் சும்மா சாதாரணம், இதெல்லாம் ஆகமத்துல வேதங்கள்ல சொல்லப்பட்டதை எடுத்து மொழிபெயர்த்திருக்காரு. உங்க சொந்த இஷ்டத்துக்கு எழுதுறதல்ல, உடம்பு தான் பிரியும். உடம்பை பிரிப்பினாலே இப்படியே செல்லுவார்கள். கடுமையான பேச்சும் உடல் வலிமையும் குடுஞ்செயலும் உடைய யமனுடைய பணியாளர்கள் தீவினையாளரை சிலரை நிலத்தின் மீது குப்புறத் தள்ளி அவர்களின் முகமும் மார்பும் தேயுமாறு யமன் உலகு வரை இழுத்து கொண்டு போய் சேருவர் என்று இன்னும் சொல்லுகிறாரு. இன்னும் நிறைய இருக்குது. யமதூதர்கள் நிறைய இருக்குது சொல்றாரு. இன்னும் சிலது அதெல்லாம்

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அறியும் நெறி. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் ஏழாம் திருமுறை 21வது பதிகம் 9வது பாடல் நிலையாய் நின்னடியே. ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருக்கச்சி மேற்றளி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அறியும் நெறி. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல்
2: நான்காம் திருமுறை 77வது பதிகம் 5வது பாடல் புள்ளுவர் ஐவர்.
1: ஓம் சிவாய நம.
3: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை தனித்திருநேரிசை.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு உயிர் விளக்கம். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை 25 பதிகம் 7 பாடல், முன்னம் அவனுடைய வணக்கம். ஓம் சிவாய நம.
3: தலம் திரு ஆரூர் பூங்கோயில் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம். முன்ன

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளுரு நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை 95 பதிகம் 3 பாடல், ஆட்டு வித்தால் ஆறொருவர். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை தனித்திருத்தாண்டகம்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளுருள் இலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் ஆறாம் திருமுறை 20வது பதிகம் 6வது பாடல் புலங்கொடுத்து. வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தலம் திருநள்ளார் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு பிரம்மபுரம். பண் நட்டவாடை. திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: சென்னை நகரின் வடமேல் திசையில் உள்ள திருவேற்காடு என்ற பாடல் பெற்ற தலத்தை இன்றைய சிவாலய தரிசனமாக தரிசிக்க இருக்கின்றோம். இந்த தலம் சென்னையிலிருந்து பூவிருந்தவல்லி செல்லும் சாலையில் வேலப்பன் சாவடிக்கு அண்மையில் உள்ளது. நகர பேருந்து வசதிகள் நிரம்ப இந்த தலத்திற்கு உண்டு. திருவேற்காடு பேருந்து நிலையத்தை அடைந்த பிறகு மேற்கு திசையில் 1 கிலோமீட்டர் நடந்து சென்றால் இத்திருக்கோயிலை அடையலாம். கோவில் பழைய பாலாற்றுக்கு அண்மையில் உள்ளது. இந்த தலத்தை திருஞான சம்பந்த பெருமான் தரிசித்து பாடிய பதிவுங்களுள் ஒன்று தற்காலத்தில் கிடைக்கின்றது. இதனை வட வேதாரண்யம் என்று குறிப்பிடுவார்கள். சிவபெருமான் அகத்தியருக்கு வேதாரண்யத்தில் திருமண கோலத்தை காட்டி அருள் செய்தது போல இங்கும் காட்டியருளினார். ஆதலால் இதனை வட வேதாரண்யம் என்று குறிப்பிடுவர். ஆகவே மூலஸ்தானத்திற்கு பின்புறம் திருமண கோலத்தில் பார்வதி பரமேஸ்வரர்கள் இருக்க காண்கின்றோம். இந்த தலத்தின் சலவிருட்சமாக வெள் வேலமரம் அமைந்துள்ளது. ஆகவே இந்த தலத்தை திருவேற்காடு என்று சலவிருட்சத்தின் பெயராலேயே அழைக்கின்றார்கள். இறைவன் தான் மேற்கொள்ளக்கூடிய திருவுருவங்களுக்கு ஏற்றபடி வேதங்களை தன்னுடன் உருவெடுத்து வருமாறு ஒரு முறை கட்டளையிட்டிருந்தார். அதன்படி வேதங்கள் திருபுர தகனம் செய்யும் காலத்தில் இறைவன் ஏறி வந்த தேரினது குதிரைகள் ஆயின. அர்ஜுனன் ஒரு பன்றியை விரட்டிச் செல்லும் பொழுது அவனுக்கு அருள் செய்யும் முகமாக இறைவன் வேட வடிவம் கொண்டபொழுது வேதங்களை நாய்களாக்கி கொண்டு வந்ததாக புராணம் குறிப்பிடுகின்றது. தில்லைச்சிற்றம்பலத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடும்பொழுது பெருமானுடைய கால் சிலம்புகளாக வேதங்கள் விளங்கின. சிவபிரான் பிக்ஷாண்ண வடிவம் கொண்டருளிய பொழுது மறையே கோவணமாயிற்று. இந்த தலத்திலோ சிவலிங்க திருவுருவை ஏற்றருளிய பொழுது அவை வெள் வேலமரம் ஆயின. இந்த தலத்திற்கு மற்றொரு சிறப்பு 63 நாயன்மார்களுள் ஒருவரான மூர்க்க நாயனார் திருவதாரம் செய்த பெருமையுடையது. மற்றும் இந்த தலத்தில் எவரையும் விஷம் தீண்டியதாக தகவல் இல்லை என்று கூறுவார்கள். இந்த பெருமானை விநாயகர், முருகன், திருமால், நான்முகன் ஆகியோர் பூஜித்து பெயர் பெற்றுள்ளார்கள். மேலும் இந்திரன், அக்னி, யமன், நிருத்தி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் ஆகிய அஷ்டதிக் பாலகர்களும் வேதநாயகனை வழிபட்டுள்ளார்கள். இந்திரன் பூஜித்த ஒரு கோயிலும் இந்த கோயிலுக்கு கீழ் திசையில் தனி கோயிலாக அமைந்திருக்கிறது. இங்கு உள்ள தீர்த்தத்திற்கு வேத தீர்த்தம் என்று பெயர் உண்டு. அங்கு ஞாயிற்றுக்கிழமைகளை நீராடி வந்தால் நோய்கள் நீங்கி நலமுறுவார்கள் என்று தலபுராணத்தின் மூலம் அறிகின்றோம். இந்த திருக்கோயில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. 3 பிரகாரங்களை கொண்டது. வெளிச்சுற்றில் பாலி நதிக்கரையில் வேலாயுத தீர்த்தம் இருக்கிறது. கோயிலுக்கு நேர்கிழக்கில் சன்னிதி திரு பிள்ளையார் திருக்கோயில், திருக்குளம் ஆகியன அமைந்துள்ளன. இரண்டாவது திருச்சுற்றில் கொடிமரம், நந்தி, லிங்க பானம், வெள்வேல மரம், பராசரலிங்கம், சனீச்சரர், முருகநாயனார் ஆகியோரோட திருவுருவங்களை எல்லாம் நாம் தரிசிக்கின்றோம். மூன்றாவது சுற்றிற்கு நுழையும் பொழுது அகத்தியர், சூரியன், நவகிரகங்கள், நால்வர் பெருமக்கள், 63 நாயன்மார்கள், சலவிநாயகர், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அனபாயன், சேக்கிழார், முருகன், மூலலிங்க பெருமான், சண்டிகேஸ்வரர் ஆகியோருடைய திருமேனிகள் இருக்க காண்கின்றோம். இந்த தலத்தின் பதிக கல்வெட்டுக்களை சுவற்றில் அமைத்துள்ளார்கள். மேலும் பிள்ளையார், நாகர், துவாரபாலகர், தர்மநந்தி, அர்த்தமண்டபம், துவாரகணபதிகள் ஆகியோரையும் நாம் தரிசிக்கின்றோம். வேற்காட்டு இறைவனுடைய பின்புறத்தில் முன்கூறியவாறு அகத்தியருக்கு காட்சி நல்கிய மணவாள திருக்கோலத்தை நாம் தரிசிக்கின்றோம். இந்த பெருமானை சரியாசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் பாடி பரவும் பொழுது நாம் எவ்வாறு மனத்தை ஒருமுகப்படுத்தி கொண்டு இறைவனை வழிபட வேண்டும் என்ற ஒரு செய்தியை முதல் பாடலிலேயே அருள் செய்கின்றார். அதாவது நாம் ஒரு உயர்ந்த பொருளை எண்ணினால் அதுவே நமக்கு நற்கதிக்கு வித்தாக அமைவது. சிவபெருமானை காட்டிலும் உயர்ந்த பொருள் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. ஆகவே அந்த வெள்ளொளியோடு வீசக்கூடிய திருமேனியை உடைய அந்த பெருமான் உரையக்கூடிய திருவேற்காட்டினை மனத்தை ஒருமுகப்படுத்தி எண்ணியவர்களுக்கு இந்த உலகில் தெளிந்த ஞானம் ஏற்படும், செம்மையான வாழ்வு ஏற்படும், தேவர்களாகவும் அவர்கள் விளங்குவார்கள் என்ற ஒரு செய்தியை குறிப்பிடுவதோடு இந்த பெருமானுக்கு நாம் பூவும் சாந்தமும் புகையும் அர்ப்பணித்து வழிபட்டால் எந்த துன்பமும் ஏற்படாது என்ற அருளுபதேசத்தையும் செய்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். ஒள்ளிது உள்ள கதிக்காம் இவன் ஒளி வள்ளியான் உரை.

0: கழல்பணி சண்பை ஞானசம் பந்தன் செந்தமிழ் கொண்டு பாட குணமாமே முனிவருடைய திருப்பெயர் வேதபுரீஸ்வரர் எனப்படுவது. ஸ்வயம்புமூர்த்தி, அம்பிகை பாலாம்பிகை என்றும் வேர்க்கண்ணி என்றும் அழைக்கப்படுகின்றாள். ஸ்தலவிருட்சம் வேளமரம், நான்கு வேதங்களும் இந்த மரத்து அடியில் இருந்து இறைவனை பூஜித்தன என்பது தல வரலாறு. தீர்த்தமாவது வேத தீர்த்தம் கோயிலுக்கு தெற்கில் அமைந்துள்ளது. பாலி நதியாவது ஆலயத்திற்கு தெற்கில் அமைந்திருக்கிறது. வேலாயுத தீர்த்தம் என்பது முருகப்பெருமானால் உண்டாக்கப்பெற்றது. தல வரலாறுகளாக சிலவற்றை நாம் இங்கு நினைவு கூறலாம். தட்சிணாமூர்த்தியினிடம் உபதேசம் பெற்ற சனத்குமார முனிவர் நந்தியம்பெருமானால் ஒரு காரணத்தினால் ஒட்டகமாகுமாறு சபிக்கப் பெற்றார். பின்னர் அவருடைய உபதேசத்தின்படி திருவேற்காட்டு ஈசனை வழிபட்டு அருள் பெற்றார் என்ற ஒரு செய்தி தல வரலாற்றில் இருக்க காண்கின்றோம். தேவேந்திரன் தேவ உலகத்து வாழ்வையே வெறுத்து நிலையானது சிவானந்த பெருவாழ்வு ஒன்று என்ற சித்தம் தெளிந்தவனாக திருவேற்காட்டை அடைந்து இறைவனை வழிபட்டு நற்கதி பெற்றான். நந்தியம்பெருமான் முழிந்தும் கூட நான்முகனை சிறையிலிருந்து விடுவிக்காத குற்றம் தீர்வதற்காக முருகப்பெருமான் இந்த தலத்தை அடைந்து தீர்த்தம் உண்டாக்கி இறைவனை வழிபட்டு அந்த பிழையிலிருந்து நீங்க பெற்றார். வெள்வேல மரத்தடியில் முருகப்பெருமான் இவ்வாறு இறைவனை வழிபட்டார் என்று சலமகாத்மியம் குறிப்பிடுகின்றது. அத்திரி முனிவர் பராசரர், பிருகு, குச்சரர், ஆங்கீரசர், வசிஷ்டர், கௌதமர், காசிபர் ஆகிய முனிவர்களும் பிரம்மனின் அறிவுரைப்படி பிறவி நீங்குவதற்காக திருவேற்காட்டை அடைந்து சிவபெருமானை வழிபட்டு அருள் பெற்றார்கள். பராசரர் பூஜித்த லிங்கம் தலவிருட்சத்தின் கீழே அமைந்திருக்க காண்கின்றோம். திருமால் சுதர்சன சக்கரத்தை பெறுதல் பொருட்டு பூஜித்த பொழுது உடன் கூட இருந்த ஆதிசேஷனும் அவரை வழிபட்டு இந்த தலத்தின் எல்லை வரை வாசம் செய்பவர்களை நான் தீண்ட மாட்டேன் என்று கூறியதாக தல வரலாறு குறிப்பிடுகின்றது. ஆகவேதான் இந்த தலத்தில் பாம்பு கடித்து இறந்தவர்கள் இன்று வரை எவரும் இல்லை என்று கூறுவார்கள். இதனை விடம் தீண்டாபதி என்று குறிப்பிடுவர். சிவபெருமான் கைலாயத்தில் பார்வதியாரை மணம் புரிந்தபொழுது இமயமலை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது. இதனை சமன் செய்வதற்காக பெருமான் அகத்தியரை தென் திசைக்கு அனுப்பினார். அப்பொழுது அகத்தியர் பெருமானுடைய திருமண காட்சியை காணாமல் செல்ல நேரிட்டு விட்டதே என்று கவலையுற்ற பொழுது அவரை தேற்றி இறைவன் தனது திருமண கோலத்தை திருவேற்காட்டில் காட்டியருளினாராம். பின்னர் வேதாரண்யத்திலும் காட்டியருளினார் என்று இந்த தல வரலாற்றின் மூலம் அறிகின்றோம். பிருக்கு முனிவருடைய சாபத்தினால் மகாவிஷ்ணுவானவர் ஜமதக்னிக்கும் ரேணுகைக்கும் மகனாக தோன்றினார். பரசுராமர் என்ற பெயர் அவருக்கு அமைந்தது. இந்த தலத்து இறைவனை அவர் வழிபட்ட பொழுது அவருடைய தாயாரான ரேணுகையும் கூடவே வந்தாராம். இந்த ரேணுகாதேவியினுடைய கோயிலே தற்போது கருமாரியம்மன் கோயிலாக விளங்குகின்றது என்று கூறுவார்கள். பாற்கடலை பருகி விளையாடும் காலத்தில் திருமால் கையிலிருந்த வலம்புரி சங்கத்தை தவற விட்ட பொழுது திருவேற்காட்டு பெருமானை வழிபட்டு இந்த இழந்த சங்கினை பெற்றார் என்றும் வரலாறு கூறுகிறது. உபமன்யு முனிவருடன் தீட்சை பெற்று இந்த தலத்து இறைவனை வழிபட்டு பலராமர் அருள் பெற்றுள்ளார். மேலும் டிண்டி முண்டி முனிவர்கள் பலர், பஞ்சபாண்டவர்கள், சிபி சக்கரவர்த்தி, மகாபலி, பாணன், நவகோள்கள் ஆகியோரும் வேதவித்தனாகிய வேற்காட்டீசனை வழிபட்டு பெறு பெற்றுள்ளார்கள். தொண்டை நாட்டில் பாலாற்றின் வடகரையில் அமைந்துள்ள இந்த திருவேற்காட்டில் வேளாளர் குடியில் தோன்றியவர் முருகனாயனார். திருநீற்றின் அடைவே பொருள் என்று உணர்ந்தவராக சிவனடியார்களுக்கு அமுது ஊட்டி அதற்கு பின் உண்ணுதலை ஒரு நியமமாக கொண்டு வாழ்ந்து வந்தார். அவ்வாறு நாள்தோறும் செய்து வரும்பொழுது இவருக்கு வறுமை வந்துவிட்டது. அந்த நிலையிலும் கூட சிவனடியார்களுக்கு அமுது செய்விக்கும் தொண்டை நிறுத்தக்கூடாது என்ற உறுதிப்பாட்டுடன் தனக்கு முன்னே தெரிந்திருந்த சூதாடக்கூடிய ஒரு விளையாட்டை மேற்கொண்டு ஓரிடமாக சென்று அங்கு அந்த விளையாட்டின் மூலம் பெற்ற பொருளை கொண்டு சிவனடியார்களுக்கு உணவிட்டு வந்தார். ஒவ்வொரு முறையும் இவரே வெல்வதை கண்டு இவரிடம் யாரும் விளையாடுவதற்கு வர மறுத்தனர். பின்னர் திருவேற்காட்டினை நீங்கி பல தலங்களையும் வழிபட்டுவிட்டு நிறைவாக திருக்குடந்தையை வந்து அடைந்தாராம். அங்கும் சூதாட்டத்தினை தொடர்ந்து தமக்கு கிடைத்த பொருளை கொண்டு சிவதர்மத்தை செய்து வந்தார். அவ்வாறு தன்னிடம் வர மறுத்தவர்களை குருவாளால் குத்திவிடுவதாக பயமுறுத்துவாராம். ஆகவே இவரை மூர்கர் என்று அழைத்தார்கள். இவர் கற்ற நற்சூதர் என்று சுந்தரமுத் சுவாமிகளால் குறிப்பிடப்படுபவர். இவ்வாறு பல ஆண்டுகள் தான் செய்து வந்த தொண்டை கொண்டு சிவனடியார்களுக்கு அன்னம் பாலித்து வந்தபடியால் பூதங்கள் பாட ஆடும் பெருமானுடைய சிவலோகத்தை அடைந்து இன்புற்றார் என்று பெரியபுராணம் குறிப்பிடுகின்றது. அவரை அடிபவர்க்கு இபவனாக இருந்தபடியும் இருந்தாலும் மூர்கன் என்பர் என்று நம்பியாண்டார் நம்பிகள் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு மூர்கன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? தன் தலை நீர் உன் குடந்தையின் மேவு நற்சூதனையே என்று அந்த நற்சூதன் என்ற சுந்தரருடைய வாக்கையே எடுத்து நம்பியாண்டார் நம்பிகள் இங்கு வழங்குகின்றார். அதோடு கூட அந்த முருகனாருடைய பெருமையை தன்னுடைய திருத்தொண்ட திரு அந்தாதியில் வைத்து போற்றுகின்றார். இந்த தலத்திற்கு இவ்வாறு 11 திருமுறையில் நம்பியாண்டார் நம்பிகள் பாடிய எழுதிய திருத்தொண்டர் திரு அந்தாதியில் முருகனாயனாருடைய பெருமையை பேசும் இடத்தில் இந்த தலத்தினுடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது. அருணகிரிநாதரும் இந்த தலத்து முருகப்பெருமான் மீது திருப்புகழ் அருளியுள்ளார். திருத்தொண்டர் புராண சாரத்தில் உமாபதி சிவம் திருவேற்காட்டை குறிப்பிட்டு முருகனாயனாருடைய வரலாற்றை சுருக்கமாக அருளி செய்கின்றார். ஸ்தலபுராணம் இந்த தலமானது 4 யுகங்களிலும் சிறப்பாக விளங்கியது என்று பேசுகின்றது. பசி பிணி பகை இல்லாத ஒரு பதி என்று இதனுடைய பெருமையை அறிவிக்கின்றது. மணிவண்ண நகர், பானு நகர், பரசுராம நகர், வேலவனம் ஆகிய பல பெயர்களை தாங்கி நிற்பது இந்த திருத்தலம். இதனை யஜுர்வேதம் அமரர் பதி என்றும் சாந்தோக்கியம் பிரமாகாசம் என்றும் குறிப்பிடுவதாக இந்த தலபுராணம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இங்கு உள்ள சன்னதிகள் அகத்தியர் முருகனாயனார், சோமாஸ்கந்தர், முருகன், சந்திரசேகர பிரதோஷ நாயகர், அம்பிகை, துர்கை, வலம்புரி நாயகர் ஆகிய மூர்த்திகளுடைய சன்னதிகள் சிறப்பு வாய்ந்தவை. உள்பிரகாரத்திலும் நாம் கோஷ்டங்களில் உள்ள மூர்த்திகளை தரிசிக்கின்றோம். இந்த தலத்தில் 2 ராஜேந்திர சோழனுடைய காலத்து கல்வெட்டுக்கள் பல அமைந்திருப்பதையும் நாம் காண்கின்றோம். இவ்வாறு பல பெருமைகளையும் வாய்ந்த திருவேற்காடு மணவா கோலத்தை நமக்கு காட்டுவதாகவும், அதே நேரத்தில் 63 நாயன்மார்களுள் ஒருவராகிய மூர்கநாயனாருடைய பெருமையை பேசுவதாகவும் நமக்கு அமைந்திருக்கின்றது. இது தேவாரம், திருப்புகழ் ஆகியவற்றிலும் இதனுடைய பெருமை பேசப்படுகின்றது. இந்த தலத்தை தரிசிக்கும் பொழுது முருகனாருடைய ஒரு பக்தி சிறப்பையும் உணர்ந்து அடியவர் பெருமக்கள் தரிசிக்க வேண்டும். அன்னம் பாலிப்பதனுடைய பெருமையை காட்ட வந்தவர் முருகனாயனார். அந்த அறமானது எக்காலத்திலும் நின்றுவிடக்கூடாது என்ற உறுதியையும் கொண்டவர் என்பதை அவர் மூலம் நாம் கற்று உணர வேண்டும் என்பதை நாம் நினைவு கூர்ந்து இந்த தலத்தை தரிசித்து எல்லா நலன்களும் பெற்று உயர்வோமாக. திருச்சி சிதம்பரம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

திருநெல்வேலி. தன்னார் தமிழழிக்கும் தன்பாண்டி நாட்டு திருத்தலங்களுள் ஒன்று திருநெல்வேலி. வேதசருமர் என்னும் அந்தனர் இறைவனுக்கு திரு அமுதுக்கு ஆக வைத்திருந்த நெல்லை வெள்ளம் கொள்ளாதவாறு வேலியிட்டு காத்தமையால் நெல்வேலி என்ற திருப்பெயர் உண்டாயிற்று. வேணுவனம் என்பது பிரிது ஒரு திருப்பெயர். இறைவர் நெல்லையப்பர், வேணுவனநாதர், இறைவி காந்திமதியம்மை, தீர்த்தம் தாமிரவருணி உள்ளிட்ட பல புண்ணிய புனல்கள். திருத்தலமரம் மூங்கில். சிந்து பூந்துரையில் சிந்திய என்புகள் சிவகதி பெற துணை நிற்பன என்பது நம்பிக்கை. திரு குறுக்குத்துறை திருக்குமரன் ஆலயம் திருவுருமாமலை என்று சிறப்பிக்கப் பெறும் பெருமையினது ஆம். ஆலவாய் ஆலய அமைப்பை ஐயன் நெல்லைப்பதியிலும் காணலாம். அரிதுயில் கொள்ளும் அரங்கனுக்கும் சன்னதி உண்டு. ஆடல்புரி நாயகனின் சன்னதிகள் அற்புதமானவை. செப்பறை கூத்தன் சிவன் சன்னதி பூலோக கயிலை என்று போற்றி துதிக்கலாம். பஞ்ச சபைகளில் தாமிர சபை நெல்லையம்பதி. பிரம்மதேவர், திருமால், அகத்தியர், கருவூர்த்தேவர் முதலியோர் வழிபட்டு பேறு பெற்ற திருத்தலம். பொருணைத்துறைவாய் பிறவாக்கடவுள் வேய்வயிற்பிறந்த தொன்னகரும் என திருவிளையாடற் புராணத்தில் நயம்பெற போற்றும் திருநகர் திருநெல்வேலி. காந்திமதியம்மை பிள்ளைத்தமிழ் கற்கண்டினும் இனிய சொற்கொண்ட தமிழ் நூல். சுந்தரர் அருணகிரியார் திருவாக்குகளில் இடம்பெற்ற திருத்தலம். பற்றார்புறம் செற்றாராகிய புற்றியாரவு அணிவாரைக் கற்றார் தொழுது ஏத்தும் கவுனியர் பெருமான் நெல்வேலிக்கு எழுந்தருளி மருந்தவை மந்திரம் எனத் தொடங்கும் திருப்பதிகம் அருளினர். அருவினை கெடும் என்பது பதிகப்பலன். மருந்தவை மந்திரம் எனத் தொடங்கும் பாடல் பண் சாதாரி.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை பொதுப்பதிகமாகிய உள்ள திருக்குறுந்தொகை.
2: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருநின்றியூர்.

0: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கண்டபத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: கண்டபத்து. இந்திரிய வயம் மயங்கி

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு: முன்னுற உணர்தல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு குறையுற உணர்தல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு நாண நாட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

திருமாளிகைத் தேவர் முதலாக 9 ஆசிரியர்கள் அருளி செய்த 9 திருமுறை திரு இசைப்பா திரு பல்லாண்டு 9 ஆசிரியர் துதி திருச்சி.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த ஆளுடைய பிள்ளையார் திருச்சண்பை விருத்தம். பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

கொடியடை துல்பல் தவிர அன்று துவளத்துடு விடம் தீர்த்த தமிழில் தொகை செய்தவள் திவளக்கொடிக்குல்க மாளிகை மாளிகை சூழிகை சில்லியில் வாய்த்தவளப் பிறை தங்கு சண்பயர் காவலன் சம்பந்தனி கள்ளல் பொழில் நனி பள்ளி தடல் கடன் ஆக்கி அகுதே வெள்ளல் பணி நெய்தனாக்கிய வித்தகல் வெள்ளி குறுகு புள்ளொல் தவளப்புரி சங்கோடு ஆலக்கயல் உகழ தள்ள

உள்தலை கொள்தர போர்வையர் கோயில் புகழை கொள் உள்தலை தழு தமிழ் குண்டா சனி உம்பரே பம்பி நில் கொள்தலை கண்டு வண்டாடப்படையோடும்

மண்டல் வயல் சண்பயரே காவல் சம்பந்தனே விடல் திளைக்குள் அறவல் குல் மெல் கூந்தல் பெருமணத்தில் வடல் திளைக்குள்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த ஆளுடைய பிள்ளையார் திரு மும்மணி கோவை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் கலங்கை பேரி ஆற்று கடுவர கலுழியில் செல்வரு கரை சிதறி புதலிற்கு மலத்துள் புரிபுல் தடையோ திருவருள் பெற்ற இரு பிறப்பாளல் முத்தி

அறிய துண்டப்படே தமிழ் தமிழ் வீரர்களன் பாடி நாடலன் பவுனியர் மாடி நோக்கி மலை மகள் புதல்வல் திருந்திய பாடல் விருந்தினக்கல்லது கடல் துயர் உட்புக கை வெளிக்குள் நெடும் பிறவி

சீர் தல் தலையில் நீ தரித்த சம்பல் தல் தாழினைகள் இல் தலையில் மேல் இருக்கையில் என்றொல் அடிவர் உள்ளத்து இருப்பன இவ்வுலகோ நன்று மலர் கொடு.

கலியை கொன்றொன கவுணியல் சைவசிகாமணி உள்ளடியே அடுசின கடகரி அது பட உரித்த படரு சடை கடவுழ்தல் திருவருள் அதனால் பிறந்தது கழுமலல் எல் கடிநகரது வீ

பலி பேதூர் பெண்ணின் கணவனை விடமே அடைத்தது. அரை சோடிசையா அணிமறை காட்டு குறை சேர் கொடுமை கொடுமணி கதவே ஏறிற்று. அத்தியும் மாவும் தவிர

துறையில் உள் ஆயிரமே கண்டது உரியொடு மேலே ஒரு கையிற்கொள்ளுனர் பரிதலை சமணை.

போதியல் பனை போல் விழுவரே அந்தோ சில ஊமர்களே கவள மாளிகை திவழும் யானைகள் கவுள் தலை கும்பத்து உம்பர் பதனத்தல் புதல் சிலைக்குள்

கொடுல் திலை வளைத்தே கொடுல் சர் துரல் முற்பட வந்து முயல் ரங்கு உதவி செய்வனுக்கலது துணல் கழிமில் முலை சுரி குழல்

சிறுகோத்தியற்றி சிவன் அருள் பெற்ற சிவல் அருள் பெற்ற நற்றமிழ் விரகல் பற்றலறி போல்

தவ நெறிகளுக்குள் ஒரு வளர் கொள்கை உறுப்பசிதானோ வாருண கொங்கோ மதனல் கொடியோ

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருமலை வலம்புரி சொருக்கம். மலைவலம் வரும் செயலை சொல்ல வேண்டுதல். கனகமல கனகமலர் தடங்களது பெருமையினால் களித்தேனந்த அனகமலை வலம்புரியும் செயலினையும் திரிய உரைத்தருள்வா என்று சனகமுனி எழுந்து பணிந்துரைக்குதலும் மனம் மகிழ்ந்து கிரணக் கோலில் தினகரனார் திறந்தடைக்கும் திருக்கோயில் கடவுளிவை செப்பல்லானான். அருணகிரி வலத்தின் நலம். கற்பமெலாம் அரிய தவம் புரிந்தவரும் அதன் பெருமை காண மாட்டார். அற்பதவம் புரிந்தவரு கருணகிரி வலத்தின் நலம் அறியலாமோ. சித்பரதன் புகழ் கேட்கும் விருப்புடையாயென உனக்குச் செப்பா நின்றேன். அற்புதமிக்கதையமுதச் செவி வழியே புகட்ட இன்ப மருந்துகையின்றான். சோணகிரி வலம் புரிதல் பிறவி எனும் பெருங்கடற்குத் தோணியாகும். ஏழ் நரகக் குழிபூதாதறிய முக்தி வழிக்கேற ஏணியாகும். காணறியதவத்தினுக்கும் அறத்தினுக்கும் அரும்பொருட்கும் காணியாகும். வாழ்நுதல் மின் இடத்திருக்கும் கண்ணுதலை மனமுறுக்கும் மகிழ்ச்சியாகும். அருணகிரிய வலம் வருக என்பதற்கு ஏதும் நிகராகுமோ? காசி முதல் சிறப்புடைய தலங்களிலே இருந்திரையை கற்ப காலம் பூஜை செய்யும் ஒரு பலமும் நெடுங்காலம் அரிய தவம் புரிகைதானும். தேசிகனார் உரைத்தபடி சமாதியிலே இருந்து பெறும் சித்திதானும். நேசமுடன் அருணகிரி வலம் வருகையின் உரைப்பதற்கு நிகரதாமோ. மலை வலம் வரும் பலன். அருணகிரி வலம் வருகவென் உரைப்பளவில் அதிக விரமத்தி நீங்கும். நறுமதையின் அளவும் அது அருந்துபவம் வருந்தி நடுநடுங்கியோடும். மறுபு பெரும் பொருள் கவர்ந்த பழவினையும் கரம் குவித்து வழிக்கொண்டேகும். குருபரர்க்கு தவறிழைத்த கொடுவினையும் பயந்து கருக்குலையும் தானே. பலவகையான பாவங்கள் போகும் அந்த வினை உடன்படரும் பெருங்காற்றின் நெறிச்சுடர் போல் அவியா நிற்கும். தந்தையரை கடிந்த வினை கருடனுற்ற அறவெனவே தளர்ந்துமாயும். மைந்தரையும் மகளிரையும் தொலைத்த வினை கடல் சுவரிவரியவாகும். எந்த பொருள் கவர்ந்த வினை தனக்கிருக்கும் இடமேதன் திசைக்கும் தானே. கிரிவல பலன். ஓரடிக்காகம் செய்த பலத்தினை உதவா நிற்கும். ஈரடி ராஜசூய பலம் தரும் இனிய மூன்று. நேரடி பரிமேதத்தின் பலத்தினை நிறைக்கும் நாலு. பாரடி இழுவார்க்காக பலனெல்லாம் வலிக்கும் தானே. ஏனைய பலன்கள். பலம் கொள்ளோர் அடியே பூமி வலம் செய்யும் பலத்தை நல்கும். அலங்கும் ஈரடியே தீர்த்தம் ஆடிய பலன்கள் ஈயும். தலங்கொள் மூன்றடிகள் ஈரன் தானத்தின் பலத்தை நல்கும். இலங்கு நாள் அடிக்கு யோகத்து எண்வகை பலத்தை நல்கும். வைத்த ஓர் அடியே பூஜை பலனெலாம் வழங்கும் மங்கே. உய்த்த ஈரடியே லிங்கம் தாவித்த உறுதி நல்கும். மெத்தவே அடிமூன்றிட்ட பலன் சொலின் விமானம் கோடி. எத்தனை ஸ்தூபிக் கோயில் சமைத்த பேரெல்லாம் நல்கும். நீடருண கிரிவலத்தோர் அடியிட்டோர் உருத்திரர் வாழ்நிலை கை கொண்டோர். நாடி இரண்டு அடியிட்டோர் மகேஸ்வரர் தம் பதத்தடைந்தார் நதியும் சூடி. ஆடரவம் புனைந்த மலை வலமாக எழுந்தொரு மூன்றடியிட்டார்க்கே. கோடி தலை முறையவரை சிவலோகம் தனில் கொடுபோய் குடி வைத்தாரே. கைலாய வழி குறையும் பாவங்கள் ஓடும். நன்றி தரும் அருணகிரி வலமாகச் சிறிது வழி நடந்த வேர்க்கு. துன்று நெடும் கிரண வெள்ளிக் கைலமலை வழிகடுகித் தொலையா நிற்கும். அன்றியும் அம்மலை வளமாய் நடந்த வழி பரலுறுத்து மழச்சியாலே கன்றிய காலரை காணில் கன்றிய காலரை போல காணும் பாவம். வலம் புரிந்தோர் பாததூளியின் பெருமை. வன்னிமலை வலம் புரிந்தோர் பதத்துகளுண்டொரு வாயுவசத்தினாலே புன்னரகம் அணைய இடம் புகுதில் அது கைலையெனப் புனிதம் ஆகும். இன்னும் அவர் பதத்துகளோர் மனிதருடல் செரியில் அவர் இறப்பு நீங்கும் துண்ணும் அவர் பிறப்பொழியும் வலம் புரிந்தோர் பெருமைகள் என் சொல்லுவோமே. வலம் வந்தோர் கைலையில் அடையும் சிறப்பு. அந்த மலை வலம் புரிந்தோர் சிவன் இருக்கும் கைலையினில் ஏகும் போதில் சந்திரன் வெண் குடை எடுக்கும் இரவி விளக்கெடுக்கும் அங்கை தருமம் தாங்கும். அந்தரமே இந்திரனாரவ்வழிக்கு மலர் பரப்பிடுவான் அழகை கோமான் வந்தனை செய்த அருகுவரும் கந்தமலர் மழை சுரிவர் வசுக்கள் தாமே. மேனகையும் அரம்பையுடன் உருப்பசியும் திலோத்தமையும் வீணை யார்க்கும் கானநடம் புரிவர் கங்கா நதியுடனே யமுனை நதி கவரி வீசும். போனகையின் அமுதும் மலை துகிலும் முகிலெடுத்தெதிரே போகும் போதும் நாணமும் கொண்டலர் மடந்தே நணுகு முன்னே மறைபுகழ்ந்து நடக்கும் தாமே. இப்பலனுக்கு எப்பலனும் ஒப்பாது. செயல்பொதிந்துகளும் கங்கை படிவதும் சிறந்த தானம் பார்ப்பதும் யோகத்தாலே வருதலும் பலமுவ்வாதால் ஆற்பொலி சடையன் சோனா சலத்தினை வளமாய்ச் சூழல் கால்பலன் என்றெண்ணாதே முழுப்பலம் கருதும் காலே. பரலால் சிவந்தது பணியால் சிவக்கும் நிரந்தரம் இமையோர் போற்றும் நெடியமால் வரையைச் சூழ்வோர் பரந்திடும் வழியில் தோன்றும் பரலினால் சிவந்தவாதம் வரங்குள வணங்கும் வானோர் மகுடகோடிகளில் தைத்து விரிந்த செம்மணிகள் தாக்கி மீளவும் சிவக்கும் மாதோ. மலை வலம் புரியார் உய்யார் கால்நடை கொடுக்கப் பெற்றென் கரிய கண் தெரியப் பெற்றென் மானுடப் பிறவி உற்றென் மலைவலம் புரியாமந்தர் ஊனுடை புழுக்கூடேறி நரகிடை ஊசல்லாடி தானிடற்படுவதல்லால் உய்கிலர் சனக என்றார். வேண்டுதல்கள் நிறைவேறும் வஞ்சியர் புணர்ச்சி வேண்டின் மன்னர் கை வசமா வேண்டில் அஞ்சிய பகைமையெல்லாம் அக்கணத்தகற்ற வேண்டின் பிஞ்சில மதிபோல் நல்ல புதல்வரைப் பெறுதல் வேண்டில் சஞ்சிதம் முதலாமூன்று கருமமும் தவிர்க்க வேண்டின் முயலகன் அலகை பூதம் கணங்களை முனிய வேண்டில் துயருரு பிணியுமாகச் சோகமும் தவிர்க்க வேண்டின் இயல் இசை அறிய வேண்டின் எழுதரும் கோலம் வேண்டில் வயல்லறு புகழை வேண்டின் மலைவலம் புரிவார் வல்லார். ஞாயிறு திங்களில் வலம் வரும் பலன் வரம் தரும் அறுக்கவாரம் மலைவலம் புரிந்தோர் வெய்யோன் தெரிந்த மண்டலத்தைக் கீறி சிவகதி பதியாய் சேர்வார். திறம் தரும் சோமவாரம் திருமலை வலமாய் வந்தோர் புரந்தரன் என ஏழ்பாரும் புரந்தரன் தன்மை பூண்பார். செவ்வாய் புதனில் வலம் வரும் பலன் மங்கள தினத்தில் சூழ்வோர் கடனுடன் வறுமை நீங்கி சங்கிலித் தொடராம் ஏழு பிறப்பையும் தவிர்ப்பார் புந்திக்கு எங்கள் நாயகரைச் சூழ்வோர் இருங்கலை மறைகள் நாளாறு அங்கமும் தெளிந்து முத்திக்கு அருகராய் அமரர் ஆவார். வியாழன் வெள்ளியில் வலம் வரும் பலன் மாவியாழத்தில் செய்ய மணிவரை வலமாய்ச் சூழ்வோர் மூவரும் புகழத்தேவர் முனிவர்தம் குறவராவார். தாவிலா வெள்ளி வாரம் தனில் வலம் புரிந்தோர் கஞ்சப் பூவையைப் புணரும் பூவை புணரும் மால் புறத்தில் சேர்வார். சனிக்கிழமை மற்றும் சிறப்பு நாட்களில் வலம் வரும் பலன் உதயமே சனி நாள் சூழ்வோர்க்கு ஒன்பது இரகம் நன்றாய் பதினோராம் இடத்தில் தூய பலன்களைப் பலியா நிற்கும் மதியணி சிவன் நிராவும் வருடம் வந்துதிக்கும் நாளும் அதிகமாம் அதிகமாகும் ஐப்பசி முதலாம் மூன்றும். அயன நாளிலும் நாள்தோறும் வலம் வரும் பலன் அயன சங்கிராமம் மாசி மகத்திலர்தோதயத்தில் வெயிலுறும் கதிரைப் பாம்பு விழுங்கு நாள் விதிபாதத்தில் பயனுற வலம் செய்வோர்க்கு பலன்களில் கோடியாகும் அயர்வரத் தினமும் சூழ்வார் பெற்றையார் அறிய வல்லார். மலை வலம் வரும் முறை காரிகை அவரை அற்றை கனவிலும் புணர்ந்திடாமல் நீரினில் மூழ்கித் தூயது உடுத்து வெண்ணீரு சாத்தி ஆரிடம் முறையே தானம் அளித்துதாம் அவை கொள்ளாமல் பாரிடை நடந்து சூழ்ந்த தேவரை பணிந்து போற்றி கஞ்சுகம் போர்வை நீத்து கவிகையும் செருப்பும் நீத்தே அஞ்சுதல் வெகுளி சோகம் அக்கணத்தகற்றி வாஜி குஞ்சரம் முதலா உள்ள வாகனம் குறுகீடாமல் விஞ்சிய அடைக்காய் உண்டி வழியிடை வெறுப்பதாக்கி செங்கை வீசாமல் சோராது உவகையால் சிரத்தில் கூப்பி மங்கையர் பதிதர் நீச்சர் உறுப்பிலா வடிவு நோக்காது அங்குறும் மடியின் ஓசை செபிப்புகாதரச மாதர் திங்களை இரண்டும் சென்று நடந்திடும் செயல்போல் சென்று இருவினையகற்றும் அந்த மலையையன் திசையும் வீழ்ந்து பரவியங்கதனைச் சூழ்ந்த கடவுளர் பணிந்து போற்றி அருவமாய் வலமாம் சித்தர் அமரரை மனத்தால் போற்றி உருகியங்கவர் மேல் கை கால் படுமென ஒதுங்கிச் சென்று வானமார் மலையைப் பொன்னில் படிகனல் மணியா எண்ணி மோனமாய் நடக்க அல்லது இறைபுகழ் மொழியைக் கேட்க ஆனையிச் செயலினாலே வலம் செய்தாலயத்தில் நன்னி ஏன முன் அறியாந்தாளை பணிந்து தன் இருக்கை எய்தி குன்றெனும் குணத்தார் சூழ இருந்து தீம் கனிபால் கொள்க அன்றியே புலவு நீத்த அடிசிலை உண்க நீதி நின்ற அத்தலத்தோர் செய்யும் நிலைமையீது அதிதூரத்தில் சென்றவர் வருத்தமாய வகைவலம் செய்யினும் சீராம் தண்டுதலிலாத ஞான சனகையிச் சைலம் சூழ என் திசை புறப்போர் தம்பேரினில் சிவ உருவம் கண்டார் வண்டிசை பெருகும் மோதி மலைமகள் மலையின் கீழ்பால் கண்டனல் பவள வெற்பில் கையிலை வெற்பிறைவன் காட்சி மணிபறை பரியில் சூழ்ந்த வஜ்ஜிராங்கதன் அப்போது புனர்பவம் தவிர்க்கத் தென்பால் புழுகணி இறையைக் கண்டான் தனிவிழா வினைகள் நீக்கத் தமியனேன் மலையின் மேல்பால் அணியண்ணா மலையான் என்னும் அருவுரு இறையைக் கண்டேன். சூரியலிங்கம் முதலானவை வாலபெம் கதிர்மேல் சோன வரைகடந்தொரு நாள் பாய்ந்து சாலுமத் துயரம் தீரத் தனது பேர் இறையைக் கண்டான் ஆலயம் முழுதும் தேவர் அரவநாட்டுரைவோ சித்தர் சீலமா முனிவர் கண்ட சிவனுரு தெரிக்கொணாதே. மூன்று காதங்கள் தூரம் வரை சிவலிங்கங்கள் ஈசனார் வடிவமான இலிங்கம் அவ்வெல்லை சூழ யோசனை முன்றும் சேர நெருங்கும்பான் உடுக்கள் போல பேசுவதெவனோ அந்த தலத்தினின் பெருமை வேலன் தேசுரும் கௌரியானை முகத்தனும் தெரிக்கொணாதே. பாவங்கள் நீங்கும் வழியைக் கேட்டது தாதவிழ் மலரோன் இவ்வார் உரைத்தலும் சனகன் போற்றி வேதனே பிறவி தீர்க்கும் விமலனே விமலன்னான ஆதியைப் பழித்தோர் செம்பொன் கவர்ந்த பேர் அடையும் தீங்கும் பாதகம் தவிருமாறும் பகரனப் பதுமன் கூறும்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய்.

0: வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன்.
1: சரி, நாம அடுத்த படலத்தை பார்ப்போமா? 14வது திருவிளையாடல், இந்திரன் முடிமேல் வளையறிந்த படலம். 13ஆம் திருவிளையாடல்ல என்ன பார்த்தோம்? உக்ரபாண்டியன் பொங்கி வந்த கடலின் மேல் தன்னுடைய வேலாயுதத்தை எரிந்து கடலை அடக்கினத பார்த்தோம் இல்லையா? இந்திரன் தோற்று போனதையும் பார்த்தோம். தோற்று போனதால இந்திரன் மனம் திருந்தினாரான்னு கேட்டா, அதுதான் இல்ல. இந்திரனுக்கு உக்ரபாண்டியன் மேல இன்னும் அதிகமா கோபம் வந்துருச்சு. தன்னை தோற்கடிச்ச உக்ரபாண்டியனை பழி வாங்கியே தீரணும்னு இன்னும் அதிகமான பொறாமையும் ஆத்திரமும் உக்ரபாண்டியன் மேல அவரு கொண்டு வந்தாரு. சரியான தருணம் வேண்டி காத்திருந்தார் இந்திரன். அப்போ கிரகங்களின் நிலை வேற சரியா இல்லாததால மழை பெய்யாம பஞ்சம் வந்துடுச்சான். பயிரெல்லாம் தண்ணி இல்லாம காய்ஞ்சு தீஞ்சு போச்சு. திராவிட நாடுகளான சேர சோழ பாண்டிய நாடுகள் மூணுமே பஞ்சத்துல வாடி போச்சு. இப்போதான் நாம பொல்யூஷன், குளோபல் வார்மிங்னு மேன்மேட் டிசாஸ்டர்ஸால மழை இல்லாம கஷ்டப்படுறோம். ஆனா அப்போதான் மனிதர்கள் சாஸ்திர சம்பிரதாயப்படி தான் வாழ்ந்து வந்தாங்க. அதனால மழை தவறுவதற்கோ பஞ்சம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பே இல்லாம இருந்தது. இந்த சூழ்நிலையில மூணு நாட்டிலையும் பல காலம் மழை பெய்யாம பஞ்சம் தலைவிரித்து ஆடினதால மூணு வேந்தர்களும் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. என்னாச்சு, என்ன தப்பு நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்பினாங்க. நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, சேர நாட்டுல மட்டும் இல்ல, சோழ நாட்டிலயும் இதே அவலம் தான் இருக்கு, பாண்டிய நாட்டிலயும் இதே அவலம் தான் இருக்கு அப்படின்னு மக்கள் படுற துன்பத்தை பார்த்து இந்த மூன்று மன்னர்களும் தங்களுக்குள்ள இருந்த பகைமைய மறந்துட்டு ஒன்னு கூடினாங்களாம். இப்படி மூன்று நாட்டிலுமே மழை பெய்யாம இருக்கே, அப்போ ஏதோ பெரிய காரணம் தான் இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னு நாம கண்டுபிடிச்சு அதை தீர்த்து வைக்கணும், அந்த குறைய தீர்த்து வைக்கணும். நம்ம பகையெல்லாம் மறந்துட்டு ஒரு கஷ்டம்னா ஒன்று கூடி நம்ம இந்த நேரத்தில் நம்ம மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதனால பொதிகை மலையில இருந்த அகத்திய முனிவரை கண்டு தங்களோட நாட்டில் மழை இல்லாததால வறுமையில மக்கள் வாடுறத எடுத்து சொன்னாங்க. அகத்திய முனிவரும் ரொம்ப வருத்தப்பட்டார். உடனே கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்து, நீங்க இந்திரலோகம் போய் இந்திரன் கிட்டயே மழை பெய்ய சொல்லி கேளுங்க, மழை பெய்விக்கிற வருணன் இந்திரன் கட்டுப்பாட்டில் தான் இருக்காரு அப்படின்னு சொன்னாராம். இந்திரனை பார்க்க, இந்திரலோகம் போகணுமா, அது எப்படி போறது, நாங்க அரசர்கள்னாலும் சாதாரண மனிதர்கள் தானே, நாங்க எப்படி அங்க போறது அப்படின்னு கேட்டாங்களாம் இந்த மூன்று வேந்தர்களும். அப்போ அகத்திய மாமுனிவர் சோமவார விரதத்தை பற்றி எடுத்து கூறி, இவ்வளோ சிறப்பான சோமவார பூஜையை நீங்க மேற்கொண்டால் ஈசன் திருவருளால கண்டிப்பா இந்திரலோகம் போக முடியும் அப்படின்னு, இந்திரலோகத்துக்கே போகக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய சோமவார விரதம் பத்தி கேட்க உங்களுக்கும் ஆர்வமா இருக்கு இல்லையா? சொல்றேன் கேளுங்க. ஒரு விரதத்தை எங்க எப்படி ஆரம்பிக்கிறோங்கிறது முக்கியம். சோமவார விரதம் சோமசுந்தர கடவுளுக்கு மிகவும் விசேஷம். அதனால காசி போன்ற திருத்தலத்தில் அனுஷ்டிக்கிறத விட மதுரையில சோமசுந்தர கடவுள் எழுந்தருளி இருக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலில் அனுஷ்டிப்பது ரொம்ப விசேஷம். அமாவாசை அன்னைக்கு வரும் சோமவாரம் அதை விட விசேஷம். இந்த விரதத்துக்கு பூ, பழம், வெற்றிலை பாக்கு, அப்புறம் அபிஷேக பொருட்கள் வாங்கணும் இல்லையா, அதுக்கு பணம் வேணும் இல்லையா, அந்த பணம் நேர்மையான வழியில சம்பாதித்த பணமா இருக்கணுமா, அப்போதான் விரதம் பலன் கொடுக்கும். இந்த சோமவார விரதத்தை கார்த்திகை அல்லது மார்கழி மாதம் தான் தொடங்கணுமா, அதுவும் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சாப்பிடாம கீழே தரையில படுத்து தூங்கணும். திங்கக்கிழமை விடிய காலையிலேயே எழுந்து மீனாட்சி அம்மையோட கூடிய சோமசுந்தர கடவுளை தியானித்து அன்னைக்கு செய்ய வேண்டிய நித்திய கடன்களை செய்து முடிச்சுட்டு மனசுல எந்த குற்றமும் இல்லாம ஒற்றாமரை குளத்துக்கு போகணும். அங்க விபூதி, வில்வத்தடி மண், தருப்பை, கோமயம், எள் இதையெல்லாம் கொஞ்சம் தலையில வச்சு கையில பவித்திரம் தரித்து சோமசுந்தர கடவுளை தியானித்து இந்த உலகில் உள்ள உத்தம தீர்த்தங்கள் எல்லாத்துலயும் குளித்த பலனை எனக்கு இங்கே தந்தருளுங்கள் இறைவா அப்படின்னு இறைஞ்சி கேட்டு மூழ்கி எழணும். பிறகு சுத்தமான உலர்ந்த வெண்ணிற ஆடை அணிந்து எல்லாமே வெள்ளை பூக்களாய், வெள்ளை மந்தாரம், முல்லை, மல்லிகை, சாதி, இருவாட்சி, வெள்ளருக்கு, வெண்தாமரை போன்ற பூக்களையும் வில்வம், அருகு, அட்சதை, எள், விபூதி முதலியவற்றையும் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போகணும். பூஜை பொருட்களை கோயிலுக்கு எடுத்துட்டு போகும்போது இப்ப நிறைய பேரு பிக்ஷாப்பர் பேக்ல போட்டு கையை கீழே தொங்க விட்டுட்டு போறாங்க. அது தப்பு. இங்க வித்யா குரு கோமதி நாயகம் ஐயா வந்து சொல்லுவாரு, கோயிலுக்கு உள்ள போனாலே கை இடுப்புக்கு கீழே போகக்கூடாதாம். கை கூப்பி இருக்கும் போதும் தலைக்கு மேல இருந்தா, கைய தலைக்கு மேல கூப்பினா ரொம்ப உத்தமம். நெஞ்சுக்கிட்ட இருந்தா மத்தியமம். இடுப்புக்கு கீழே கை எக்காரணத்தை கொண்டு வரவே கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அவர் சொல்றத கேட்டு நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் கை வலிக்கும், ஷோல்டர்லாம் வலிக்கும் தான், ஆனா எந்த காரணத்தை கொண்டும் நாங்க கோயிலுக்கு எடுத்துட்டு போற பொருட்களையோ இல்ல படிக்கிறதுக்காக பாராயணம் செய்யறதுக்காக கொண்டு போகிற தேவாரம், திருவாசகம் மாதிரி நூல்களையோ தோல் பையில போட்டு இடுப்புக்கு கீழே நாங்க தொங்க விடவே மாட்டோம். இடுப்புக்கு கீழே அபிஷேக பொருட்களை கொண்டு போனா அது ரொம்ப பெரிய அபச்சாரமா. அதனால பேக்ல நீங்க எடுத்துட்டு போனாலும் அத நெஞ்சுக்கிட்டயோ வயத்துக்கிட்டயோ இருக்க பிடிச்சிட்டு வாங்க. அதனால பூஜை பொருட்களை தலையில் வைத்தால் உத்தமம், தோளில் வைத்தால் மத்தியமம், ஆனா இடுப்புக்கு கீழே மட்டும் என்னைக்குமே தூக்கிட்டு போகக்கூடாது. அதே போல இது சோமவார விரதத்துக்குன்னு மட்டும் இல்லை, சாதாரண மனிதர்கள் கோயிலுக்கு போனா கூட இதுதான் விதி அப்படின்னு எங்க ஐயா சொல்லுவாரு. இப்போலாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜீன்ஸு, டிஷர்ட்டு, பிளாக் கலர்ல கூட ட்ரெஸ் போட்டுட்டு, தலையை விரிச்சு போட்டுட்டு, செல்போனை நோண்டிக்கிட்டு, அங்க இங்க நின்று போட்டோஸ் எடுத்துட்டு, அதை எஃபியில அப்லோட் பண்ணி ஏதோ பிக்னிக் போற மாதிரி போறாங்க. இந்த மாதிரி மக்கள் கோயிலுக்கு போறதே ரொம்ப அபூர்வம். ஏதோ நல்ல நாள் விசேஷம்னா போவாங்க. அப்படி அபூர்வமா போற அன்னைக்கும் புண்ணியத்தை சேர்க்காம அனாச்சாரத்தை செஞ்சுட்டு பாவத்தை தான் சேர்த்துக்கிட்டு வருவாங்க. ஐயா கோமதி நாயகம் ஐயா இத பத்தி ஒரு முறை ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னாரு. இறைவன் ரொம்ப கருணையானவர். நாம என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர். அவரை ஏதோ வரம் வேண்டி கேட்கிறோம்னு வைங்க, அவர் உடனே சரிப்போ வச்சுக்கோ அப்படின்னு அப்ளிகேஷன்ல சைன் பண்ணி கொடுத்துருவாராம். ஆனா அவர் கொடுத்த வரத்தை சாங்ஷன் பண்றது யாரு தெரியுமா? சண்டிகேஸ்வரர். நாம கோயிலுக்குள்ள வந்ததுல இருந்து நாம ஒவ்வொருவரையும் உள்ளும் புறமா கவனிக்கிறது அவர் தான். நாம கோயிலுக்குள்ள உண்மையான பக்தியோட சரணாகதியோட போகலன்னா அந்த பக்குவம் வரும் வரை சாங்ஷன் ஆர்டரை மூவ் பண்ணாம வச்சுக்கிட்டு இருப்பாராம். ஸோ குழந்தைகளா, அடுத்த முறை கோயிலுக்கு போகும்போது பக்தியோட போகணும், புரிஞ்சுதா? சரி, நாம இப்போ சோமவார விரதத்துக்கு போகலாம். எந்த காரியத்தையும் துவக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த காரியம் நல்லா சித்தி விநாயகர் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கணும். இப்படி இந்த மூன்று அரசர்களும் முறையா சோமவார விரதம் அனுஷ்டித்தோட பலனா அவங்களுக்கு பறக்கும் ஆற்றல் வந்தது. பாருங்க, அந்த காலத்துல நாட்டை ஆண்ட மன்னர்கள் மக்கள் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க. இந்த மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி மழை வேண்டி கேக்குறாங்க. இந்த காலத்துல யாராவது அப்படியெல்லாம் செய்வாங்களா? அப்படியெல்லாம் செஞ்சிருந்தா இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இவ்வளவு சிறப்பான சோமவார விரதத்தை மேற்கொண்டு நேரா மழையே வேணும்னு வேண்டி கேட்டிருக்கலாமே. எதுக்கு கஷ்டப்பட்டு நோன்பிருந்து பறக்கும் ஆற்றல் வந்து இந்திரலோகம் போய் இந்திரங்கிட்ட வேண்டி நிக்கணும் அப்படின்னு கேட்க தோணுது இல்லையா? அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். இந்திரன் மதுரை மாநகர் மீது கடலை பொங்க வச்சார் இல்லையா? கடல் மீது உக்கிரபாண்டியன் வேலை செலுத்தினார். அதனால கடல் கட்டுப்பட்டு இந்திரன் தோத்து போயிட்டாரு. அவர் தோத்து போனாலும் உக்ரபாண்டியன் மேல இருந்த கோபமும் பொறாமையும் தீரவே இல்லை. அதை தீர்க்கதான் இந்த 16 திருவிளையாடலே. 3 பேரரசர்களும் விண்ணுலகம் போனாங்க இல்லையா, 3 பேரரசர்களும் விண்ணுலகம் போனாங்க இல்லையா. இந்திரன் அவங்கள எப்படி நடத்தினார் தெரியுமா? வந்திருக்கிறவங்க சாதாரண மனிதர்கள் தானேன்னு 3 தாழ்ந்த இருக்கைகளை, லோ சீட்டட் சேர்ஸ் ஏற்படுத்தினாராம். சேரனும் சோழனும் அதில் போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. உக்ரபாண்டியனுக்கு இது ஏற்கக்கூடியதா இல்லை. அவர் தான் இந்திரனை ஏற்கனவே தோற்கடிச்சவராச்சே. அப்போ லாஜிக்கா பார்த்தா இந்திரலோகம் யாருக்கு சொந்தம்? ஜெயிச்ச உக்ரபாண்டியனுக்கு தானே சொந்தம். அப்ப அவர் எங்க உட்காரணும்? இந்திரனுடைய ஆசனத்துல தானே உட்காரணும். அந்த இருக்கைய கொடுத்தா அவர் எப்படி அதுல போய் உட்காருவாரு? இதுக்க இந்த 3 அரசர்களும் முறையா வேத வேள்விகளை, கோயில் பூசைகளை செய்யறவங்க. அதுல போடப்படும் அவர் பாகத்தை வாங்கிட்டு மக்களுக்கு மழை தராதது இந்திரனுடைய தப்பு தானே? இவங்க கரெக்டா பே பண்ணிருக்காங்க, அப்ப அவர் கரெக்டா டெலிவர் பண்ணணும். கொடுத்த அவிர்வாகத்தை வாங்கிட்டு அவர் கொடுக்க வேண்டிய மழையை கொடுக்கலன்னா எதுக்கு போய் கெஞ்சி கேட்கணும்? அதனால உக்ரபாண்டியன் நேரா இந்திரனோட சீட்ல போய் உட்கார்ந்துட்டாராம். சேர சோழ மன்னர்கள் மழை வேணும்னு இந்திரன் கிட்ட மிகவும் கீழ்ப்படிந்து வணங்கி கேட்டுக்கிட்டாங்க. இந்திரனை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து அவனோட ஆதரவை பெற்றுட்டு கிளம்பினாங்க. இந்திரனும் அவங்களோட ரொம்ப இணக்கமாகி, சரி இனிமே உங்க எல்லாருக்கும் ரெயின்ஃபால் சப்ளை பண்ண ஜியோ போட்டுறேன், கவலைப்படாம போயிட்டு வாங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்லியா பேசி அனுப்பி வச்சாராம். அது மட்டுமல்ல, நிறைய பொன் பொருள், தங்க வைர ஆபரணங்களை எல்லாம் பரிசா சோழ மன்னர்கள் போயாச்சு. அங்க பாகோ இந்திரனுடைய சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்திரனுக்கு இதை பார்க்கும்போது பயங்கர கடுப்பா வருது. உக்ரபாண்டியன் சிவபெருமானுடைய மகன், முருகக்கடவுள் அப்படிங்கிறது இந்திரனுக்கு விளங்கவே இல்லை. அதனால ஒரு சாதாரண மானிடனுக்கு என்ன திமிர்? நான் கடலால மதுரை மாநகரை அழிக்க முயன்ற போது வேலால அதை தடுத்து நிறுத்திட்டார் இந்த உக்ரபாண்டியன். இப்போ என் தேவலோகத்துக்கு வந்து ஏன் முன்னாலேயே, ஏன் சிம்மாசனத்திலேயே ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு? என்னை தோற்கடிச்ச பெருமை தான் இந்த உக்ரபாண்டியனுக்கு. அதனால அவரோட கர்வத்துக்கு தக்க பதில் தரணும் அப்படின்னு என்ன பண்ணார் தெரியுமா? ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பெரிய கனமான முத்து கொண்டு வந்தாராம். பெரிய முத்து மாலைன்னா நம்ம கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய மாலை. ஒவ்வொரு முத்தும் 2 பேர் சேர்ந்தா கூட கட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு பெருசா இருக்கு. 20-25 கிலோமீட்டர் நீளத்துக்கு பெரிய மாலையா கட்டி கொண்டு வந்தாங்க. அதை ஒரு பெரிய தள்ளுவண்டியில வச்சு 100 பேர் தள்ள முடியாம தள்ளிட்டு வந்தாங்களாம். இந்திரனுக்கு கழுத்தில் அணிஞ்சுக்க முடியாண்டியனுக்கு கொடுத்து சபை நடுவே அவரை திண்டாட வச்சு எல்லார் முன்னாலையும் அவரை கேலி பொருளா ஆக்கணுங்கிறது தான் ஆசை. அப்படின்னு யாரு? முருக கடவுளாச்சே. இடத்தை ஆளும் ஈசன் மகனுக்கு இதை ஏதோ பூமாலை எடுக்கிறது போல சுலபமா எடுத்து ஈஸியா ஒரு கையில பிடிச்சு கழுத்துல போட்டுக்கிட்டாராம். அப்ப அடைச்சு போயிட்டான். என்னடா இது, இந்த உக்ரபாண்டியன் கிட்ட எதுவுமே செல்லுபடி ஆக மாட்டேங்குதே அப்படின்னு மலைச்சு போய் நின்னுட்டான். இந்திரன் கிட்ட இதுக்கு மேல இருக்க பிடிக்காத உக்ரபாண்டியன் மதுரை மாநகருக்கே திரும்பி வந்துட்டாரு. இந்திரனோட சூழ்ச்சியால சேர சோழ மன்னர்களுடைய நாடுகளில் மட்டும் மழை பெஞ்சு வழமையா இருந்தது. ஆனா பாண்டிய நாட்டில், அதாவது மதுரையின் பதியில மழை பொழியாமல் வறண்டு போயிருந்ததாம். இத நினைச்சு அவர் ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாரு. தன் மேல உள்ள பகையின் காரணமா தன் நாட்டு மக்களை துன்புறுத்தும் இந்திரனுக்கு புத்தி புகட்டணும்னு காத்திருந்தார். அப்போதான் ஒரு விஷயம் நடந்தது. உக்ரபாண்டியன் பொதிகை மலை சாரலுக்கு போன போது மழை பொழிய வேண்டிய மேகங்கள் எல்லாம் அந்த பொதிகை மலை உச்சியில சும்மா கிடந்ததை பார்த்தாரு. வந்ததே கோபம் அவருக்கு. தன் நாட்டு மக்களுக்கு மழை பொழியாம சும்மா சோம்பி கிடந்த அந்த மேக கூட்டத்தை கட்டி இழுத்துட்டு வந்தாராம். வந்து என்ன பண்ணார் தெரியுமா, என் நாட்டில் மழை பொழியுங்க அப்படின்னு சொல்லலை. அப்படி செஞ்சா தன் கடமையை செய்யாத மேகங்களுக்கு தண்டனை கிடைச்ச மாதிரி ஆகாதே.

0: இல்லையே, அதெல்லாம் இந்திரனின் கண்ட்ரோல்ல தானே இருக்கு. இந்திரன் சொல்படி கேட்டதால இந்திரனை தானே தண்டிக்கணும் அப்படின்னு சொல்றேன். முதல்ல கிளவுட்ஸ் எல்லாம் லிவிங் பீயிங்ஸான்னு கேட்டா, எஸ் தே ஆர் டிவைன் லிவிங் பீயிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமே. அனலில் இருந்து உள்வாங்க தனக்குள்ள தேங்கி வச்சு அதை கரெக்டான சீசன்ல பொழிகிற கிளவுட் எப்படி நான் லிவிங்கா இருக்க முடியும்? ஃபைவ் எலிமெண்ட்ஸில் அதுவும் ஒன்று தானே. அடுத்த சந்தேகம் என்ன? மேக கூட்டங்கள் எல்லாம் தன்னோட தலைவன் இந்திரன் சொற்படி தானே நடந்தது, அப்போ தப்பு இந்திரன் மேலே தானேன்னு கேட்குறீங்க. கரெக்டா, இதை ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போது நீங்கள் எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறீங்க. உங்கள் கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் லீடர் இருப்பார். உங்கள் கிளாஸ் டீச்சர் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க. ஆனா உங்க கிளாஸ் லீடர் அதை செய்ய வேணான்னு சொல்றோம். அப்போ நீங்க என்ன செய்வீங்க? உங்க இமீடியட் அத்தாரிட்டி கிளாஸ் லீடர் சொல்றத கேட்பீங்களா, இல்ல உங்க சுப்பீரியர் கிளாஸ் டீச்சர் சொல்றத கேட்பீங்களா? கிளாஸ் டீச்சர் சொல்றது தானே கேட்கணும். இப்ப புரியுதா உக்ரபாண்டியன் மேகங்களுக்கு ஏன் தண்டனை கொடுத்தாருன்னு? உக்ரபாண்டியன் தன்னுடைய மழை பொழியும் மேகங்களை சிறைச்சாலையில போட்டு அடைச்சிட்டாருன்னு தெரிஞ்சதும் இந்திரனுக்கு வந்ததே கோபம். இந்த மானுடன் தன்னோட பாதையில ரொம்ப கிராஸ் ஆறான், இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு தன்னுடைய தேவர் படையை திரட்டிக்கிட்டு இந்திரன் போருக்கு கிளம்பிட்டான். உக்ரபாண்டியன் இதைத்தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தார். ரெண்டு பேருக்கும் நடுவுல கடும் போர் நடந்தது. பயங்கரமான ஆயுதங்களை எல்லாம் ரெண்டு பேரும் ஒருத்தன் மேல ஒருத்தர் பிரயோகிச்சாங்க. முடிவுல வேற வழி இல்லாம இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தை எடுத்து வீசினார். இந்த வஜ்ராயுதம் என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ததிசி முனிவரோட முதுகு எலும்புதான் வஜ்ராயுதம். ததிசி முனிவரோட முதுகு எலும்புதான் வஜ்ராயுதம்னு நாம முன்னமே பார்த்தோம். அதை எடுத்து தன்னுடைய ஃபைனல் ஆயுதமா வீசினார் இந்திரன். முருகப்பெருமானுக்கு அதற்கு இணையான ஆயுதம் அவரோட திருமணத்தின் போது அவருடைய தந்தையான சிவபெருமான் கொடுத்திருந்தாரு. உக்ரபாண்டியனின் திருமணத்தப்போ என்னென்ன ஆயுதம் கொடுத்தாரு சொல்லுங்க பார்க்கலாம். வேலு, வளையம், சண்டாயுதம் கொடுத்தாரு இல்லையா? வேலை மதுரையில கடல் பொங்கி வந்தபோது எரிஞ்சு கடலை அடக்கினாரு. அடுத்து வளையம், அதைத்தான் இப்போ உபயோகிக்க போறாரு. வஜ்ராயுதத்தை இந்திரன் வீசவும் உக்ரபாண்டியன் தன் வளையத்தை வீசினாராம். சிவபெருமான் தன் திருக்கரத்தால கொடுத்த ஆயுதத்தின் முன்னே இந்த வஜ்ராயுதம் எம்மாத்திரம். அந்த வளையம் வஜ்ராயுதத்தை வீழ்த்தி இந்திரனோட தலையில இருந்த அவருடைய க்ரௌனை கீழே தள்ளிடுச்சான். ஒரு ராஜா தலையில இருக்கிற கிரீடத்தை அவரோட போரிடுபவர் கீழே தள்ளிட்டாலே ராஜா டிஃபீட்டட்னு தான் அர்த்தம். அவ்வளோதான், இந்திரன் தோத்து போயாச்சு. ரொம்ப அவமானமா போச்சு இந்திரனுக்கு. தன் தோல்வியை ஒப்புக்கிட்டு இனிமேல் மதுரையில ஒழுங்கா மழை பொழிய வைக்கிறேன் அப்படின்னு தன்னையும் தன் மேக கூட்டங்களையும் மன்னிச்சு விட சொன்னாராம். உக்ரபாண்டியனும் சரி பொழைச்சுப்போம் அப்படின்னு மன்னிச்சு விட்டுட்டாராம். இந்திரனும் மேகங்களும் ஃப்ரீ ஆகிட்டாங்க. அப்புறம் மேகங்கள் முறையா மழை பெஞ்சிட்டு வந்ததான். பாண்டிய நாடும் சுபிட்சமா இருந்துதான். உக்ரபாண்டியன் தன்னுடைய வலையால் இந்திரனை தோற்கடிச்ச இந்த படலம் தான் திருவிளையாடல் புராணத்தில் 14 திருவிளையாடல் ஆகும். ஒவ்வொரு புராணத்தையும் கேட்டா ஒரு பலன் கிடைக்கும் இல்லையா? இந்த படலத்தை கேட்டா என்னவெல்லாம் கிடைக்கும் தெரியுமா? நவரத்னத்தை வாங்கும் அதிர்ஷ்டமும் சுகபோக வாழ்வும் கிடைக்கும். மழை பொழியாமல் வறண்டு போயிருக்கும் காலங்களிலோ, இல்ல சீசன் தவறி மழை பொழிஞ்சு பயிர்கள் நாசமாகும் காலங்களிலோ இந்த புராணத்தை தினமும் படிச்சாலோ கேட்டாலோ சிந்திச்சாலோ சரியா மழை பொழிந்து நாடும் மக்களும் சுபிட்சமா இருப்பாங்களாம். என்ன குழந்தைகளா, இந்த புராணம் எப்படி இருந்தது? ரொம்ப அற்புதமா இருந்தது இல்லையா? நாளைக்கு நாம அடுத்த புராணத்தை கேட்கலாம், சரியா?
1: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 successful years of service in the world of Shaiva.

0: and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
3: திருஞான சம்பந்த சுவாமிகள் அருள் செய்த இரண்டாம் திருமுறையிலிருந்து

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளை செய்த திருக்குள்ளிருக்கு வேலூர் திருக்குறுந்தொகை 8 பாடல் உள்ளம் உள்கி. பாடியிருப்பவர் திருமதி காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

Yeah.

0: திருச்சிற்றம்பலம், எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 51வது திருப்பதிகம் அச்சோப்பதிகம். தில்லை சிதம்பரத்தில் அருளிய இப்பதிகம் அனுபவ வழி அறியாமை என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய பதிகம். இப்பதிகத்திற்குரிய பண் ஆரபி ராகமாகும்.

0: நாயனார் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிஸ்

0: Listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya. Shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நமசிவாயா.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் நம சிவாயின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசைப்பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாயின்.
2: நவரோசராகம் மத்தியமஸ்ருதி.

ஓம் நம சிவாய். எழும் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசைப்பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: பெருகலானடி வாழ்த்தி வணங்கவே பெருகலாம் சமம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: வெண்காட்டு
1: முக்குள நீர்
0: வேயனைய தோல் உமை பங்கன்
1: வேயனைய தோல் உமை பங்கன்
0: வெண்காட்டு முக்குள நீர்
1: வெண்காட்டு முக்குள நீர்
0: தோய்வினையார் அவர் தம்மை

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். சைவம் .org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
2: இரவு பகல்

உலகிற்கெல்லாம் ஒரு தலைவனாக விளங்குகின்ற சிவபெருமான், என் உயிர்க்கு அமுதமாக இருக்கின்ற இறைவன், திருவேலி மிளலையில் விண்ணை எட்டுகின்ற கோவிலில் விளங்குகின்ற யோக நாயகனை அல்லாது மற்றொன்றும் இருப்பதாக நான் உணரவில்லை என்கிறார் திருவிசைப்பாவில் சேந்தனார்.

இந்திரன், திருமால், பிரம்மா ஆகியோர் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டு என் உயிரை ஆண்ட தலைவனை வேண்டி வேண்டி அழைப்பர். கருணை கடலாக எங்கும் பறந்தும் நிரம்பியும் எல்லையில்லாமல் இருக்கும் சிவபெருமானுக்கு பல்லாண்டு பாடுவோம் என்கின்றார் சேந்தனார்.

புண்ணியம் செய்பவர்க்கு இவ்வுலைகள் அனைத்தும் கிடைக்கும். எண்ணற்ற பாவம் செய்தவர்கள் எம் இறைவனான ஈசனை அறியாமல் அழிகின்றனர். நமது உள்ளமே பெரிய கோவில், உடம்பே ஆலயம், வள்ளல்களின் வாய் கோபுரவாசல், சிந்தையில் தெளிவு கொண்டோருக்கு உயிரே சிவலிங்கம், அவரின் ஐம்புலங்களும் திருவிளக்காகும்.

குருவின் மீது பக்தி செய்யும் உலகத்தவருக்கு முக்தி தரும் நெறியாவது குருவினை தரிசித்து பூசித்து சிந்தனை செய்து அவரின் பெருமைகளை பேசுவதாகும் என்கிறார் திருமந்திரத்தில் திருமூலர்.

துத்தம், கைக்கிள்ளை, விளரி, தாரம், உழை, இளி, ஓசை எனும் ஏழு சுவரங்களோடும் சச்சரி, கொக்கரை, தக்கை, தகுனிதம், துந்துபி, தாளம், வீணை, மத்தளம், கரடிகை, தமருகம், குடமுழாம், மொந்தை போன்ற தாளக்கருவிகள் வாசிக்க அரவினோடும் என் அப்பன் சிவபெருமான் நடம்புரியும் இடம் திருவாலங்காடும் என்கிறார் காரைக்கால் அம்மையார்.

இறைவன் நடனமாடும் அழகினை விவரித்து அவரின் உருவ அமைப்பை பின்வருமாறு விவரிக்கின்றார் காரைக்கால் அம்மையார். இறைவனின் பவளம் போன்ற திருமேனி காலை வெயிலை போல் உள்ளது. அவர் மேனியில் விளங்கும் திருநீரு நண்பகலின் வெயிலை போல மின்னுகிறது. மாலை பொழுதினை போல சிவபெருமானின் சடாமுடி விளங்குகின்றது. இறைவனை அறியாதவர் அகத்தில் உள்ள இருளைப் போல கருத்திருக்கின்றது எம்பெருமான் திருக்கண்டம்.

மாசில்லாத மனிதிகள் மேனிமேல் பூசுகின்ற நீரு போல் புனிதர்களாய் விளங்குகின்ற அடியவர் பெருமக்கள் நன்மை தீமைகளை அகற்றிய மனதினை உடையவர்கள். ஓடும் பொன்னும் சமமாக பாவிப்பவர்கள். மனதில் பெருக்கெடுக்கும் அன்பினால் இறைவனை வணங்குவது அல்லாமல் பேரின்ப வீட்டினையும் விரும்ப மாட்டார்கள் என திருக்கூட்டச் சிறப்பினை எடுத்துரைக்கின்றார் சேக்கிழார் பெருமான்.

காரைக்கால் அம்மையார் திரவாத வரம் வேண்டுகிறார். மீண்டும் பிறந்துவிட்டால் இறைவா நான் உன்னை மறவாமல் இருக்க வேண்டும். மேலும் அரவினை சூடி ஆடும் பெருமானே, நீ ஆடும்போது உன் அடியின் கீழிருந்து நான் மகிழ்ந்து பாட வேண்டுமென வேண்டுகிறார் என பெரிய புராணத்தில் குறிப்பிடுகிறார் சேக்கிழார் பெருமான். மேலும் மறவாமல் தான் அமைத்த மணக்கோவிலில் இறைவனை உள்ளிருத்தி உயிரினால் ஒளி விளக்கு சுடரேற்றி என்றும் குறையாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனம் செய்து அறவாணர்க்கு அன்பு எனும் அமுதத்தினை அளித்து சிவபெருமானுக்கு நாள்தோறும் அர்ச்சனை செய்கிறார் வாயிலாயர் நாயனார் எனவும் கூறுகிறார் சேக்கிழார் நாயனார்.

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு சிவமான்மியம் உரைத்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

கண்ணுவதும் கைத்தலங்கள் கூப்புவதும் மற்றவன்றாள் நல்லுவதும் நல்லார் கடன் வித்தைகள் எவைக்கும் மேலதாய் விளங்கும் வித்தைகள் எவைக்கும் மேலதாய் விளங்கும் விமலனாருமையோடு மந்தி வித்தைகள் எவைக்கும் மேலதாய் விளங்கும் விமலனாரி உமையோடு மந்தி நத்தனம் புரியும் நாடகம் அதனை நன்றுற மனத்தினில் என்ன அத்தல தகர வித்தையே நமக்கு அருளிய பதஞ்ச

மாலை மணிவாசகனை மற்றையடியும் மடி வணங்குவோமே. திருச்செற்றம்பலம் மடி.

கரிய பாம்பு.

திருச்சிற்கம்பரம் நம்ம பார்வதி பதை அருட்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இந்த திருக்காலத்தி புராணம் சிவமான்மியை முறைத்த அத்தியாயத்திலே 34வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பரமேஸ்வரன் உலகம் உயிர்கள் இரண்டையும் பிணைத்து உலகத்திலே உயிர்கள் வாழ்வதற்காக உலக பொருள்களை எல்லாம் உண்டு பண்ணி அந்த உயிர்கள் தர்மம் அதர்மத்தை அறிந்து பாவபுண்ணியத்தை தெரிந்து நெறியிலே வாழ்வதற்காக நூல்களையும் படைத்திருக்கிறார். உலகத்திலே வாழ்வது என்று சொன்னால் உயிர்களுக்கு இயல்பாக அறிவு இருக்காது, பாவபுண்ணியம் தெரியாது. அப்படி பாவபுண்ணியம், அந்த பாவபுண்ணியத்தினால வருகின்ற இன்ப துன்பங்கள், சொர்க்க நரகம், இவைகள் எல்லாம் உயிர்களுக்கு இயல்பாக தெரியாது. அவைகளை எல்லாம் நூல்களின் மூலமாக அறிவித்திருக்கிறான் கடவுள். உயிர்கள் வாழ்வது என்று சொன்னால் அந்த வாழ்க்கையிலே அவர்கள் இன்பமாக வாழ விரும்புகின்ற உயிர்கள் தான் நிறைய. துன்பத்தை விரும்புகின்றவர்கள் கிடையாது, இன்பத்தை விரும்புகிறார்கள். இன்பத்துக்கு காரணமாக இருப்பது நல்வினை, துன்பத்துக்கு காரணமாக இருப்பது தீவினை. அப்படி இன்பம் உங்களுக்கு காரணமாக இருக்கிற நல்வினை தீவினைகளை உயிர்கள் அறிந்து நல்வினையை செய்ய எண்ணம் வராது. நல்வினை என்கிற புண்ணியத்தை செய்ய எண்ணம் சற்றுன்னு வராது. பாவத்தை செய்வதற்கு எண்ணம் வரும். மனம் வாக்கு காயங்களாலே பாவத்தை செய்து அதன் மூலமாக துன்பத்தை அனுபவிக்கின்ற உயிர்கள் நிறைய இருக்கிறது. பாவம் என்று தெரிந்தே பாவத்தை செய்கிறது, பாவம் என்று தெரிந்தே பாவத்தை செய்கிறது. புண்ணியத்தை தெரிந்து செய்யாமல் இருக்கின்ற உயிர்களும் உண்டு. அதனாலே பாவ புண்ணியங்களை அறிவித்து அந்த பாவ புண்ணியங்களால வருகின்ற இன்பங்களை அறிவித்து அதற்கு மேல சொர்க்க நரகங்களை அறிவித்து இதெல்லாம் தெரியாதது அறிவித்து பாவத்தை செய்தால் அதனாலே துன்பம் உண்டாகும், பிறகு நரகம் உண்டாகும் என்றெல்லாம் அறிவித்து அதன் மூலமாக உயிர்களுக்கு அறிவு உண்டு பண்ணி அதன் மூலமாக வாழ வைப்பது சிவபெருமானுடைய கடமை. அவன் கடமையே சரியா செஞ்சிருக்கிறான். அவனுடைய கடமையே அவன் சரியா செய்து வைத்திருக்கிறான். அவன் செய்த நூல்கள் வேதாகமங்கள். சிவபெருமான் செய்தனுடைய நூல்கள் வேதாகமங்கள். வேதாகமங்களை எல்லாரும் அறிய முடியாது என்று எண்ணி அதற்கு அழையால தமிழிலே அதன் சாரமாக பல நூல்களை அருள் செய்து பல அருளாளர்களையும் இந்த உலகத்துக்கு கொடுத்து அவர்கள் மூலமாக அருளி செய்து இப்படி பல வகையாலும் பாவ புண்ணியங்களை காட்டியிருக்கிறார். இது பாவம், இது புண்ணியம், இது தர்மம், இது அதர்மம், இது நல்லது, இது கெட்டது என்று அறிவித்து அதன் மூலமாக உலகத்திலே உயிர்களை வாழ வைத்து அந்த உயிர்களை உயர்த்துவது இத்தனை ஏற்பாடுகளையும் அவன் பண்ணி வைத்திருக்கிறான். அந்த நெறிமுறைகளை நடத்துவதற்கு அதிகாரிகளையும் உண்டு பண்ணியிருக்கிறான். நெறிமுறைகளை நடத்துவதற்கு அதிகாரிகளையும் உண்டு பண்ணியிருக்கிறான். அது தேவலோகத்தில அரசனாக இருக்கிறவன் தேவேந்திரன், பூலோகத்திலே அரசர்கள், பூலோகத்திலே அரசர்கள், அதற்கு மேலே மற்ற நெறிமுறைகள் நடத்துகின்ற அருளாளர்கள், இப்படி பல வகையாலும் உயிர்களுக்கு நன்மை தீமைகளை காட்டி பாவ புண்ணியத்தை காட்டி அதன் மூலமாக வாழ வைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தினாலே நிறைய செய்து வைத்திருக்கிறான். அதை செய்து வைத்திருந்தாலும் அவைகளை அனுசரிப்பதும் அவைகளை படிப்பதும் கேட்பதும் நடப்பதும் குறை. அது அருளினால் உரைத்த நூல் என்பார் சித்தியார்களே. அருளினால் உரைத்த நூல் என்பார் சிவபெருமான். இல்லை இல்லாத கருணையினாலே பாவம் அப்பாவி உயிர்கள் இதற்கு கண்ணு தெரியாது, அதனால இது கண்ணை தெரிய வைப்போம் என்று சொல்லி அழகில்லாத கருணையினாலே நூல்களை அருளிச்சிருக்கிறார். அந்த நூல்களின் வழி வராதவர்களுக்கு நரகமும், நூல்களின் வழி வந்தவர்களுக்கு சொர்க்கத்தையும் இப்படி படைத்து வைத்திருக்கிறார். இது சித்தியார்களே. அருளினால் உரைத்த நூலின் வழி வராது, அரண்மஞ்சியும் இருளுளான் நிறைய துன்பத்தில் திரும்பா வந்து பொருளுளான் துவர்க்கமாடி போகத்தால் புனியந்து இருப்பான், மருளுளாம் மலங்கள் இருக்கும் மருந்திலே வைத்தியநாதன் என்பது சித்தியார். அதனாலே இப்படி சொர்க்கலோகத்திலே அதிகாரியாகி இந்திரனை படைத்து, பூலோகத்தில் அரசர்களை படைத்து, மனு முதலான அரசர்களை எல்லாம் படைத்து அவர்கள் மூலமாக உலகத்துக்கு நன்மை தீமைகளை அறிவிக்க செய்து அப்படி தவறி நடந்தது தண்டனையை கொடுத்து இப்படியெல்லாம் படைத்து வச்சிருக்கிறார். அது காதிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவிய போல் கட்டுந்திருந்தமே வெளியில் விட்டு அல்லலாம் காப்பிட்டு அதற்கு சென்று பேரிட்டு மெய்யென்று பேசும் பால் பெய்யும் பொய்யுடல் பிறக்க வேலை அமுதம் ஊட்டி பெரிய புவனத்தினை போக்கு வர உருவந்து பெரிய விளையாட்டமைத்திட்டு ஏறிட்ட தன் சுருதி முழிதத்தின் நமனை விட்டு இடர் உர உருக்கி இடர் ஏற்று இரவு முதல் இல்லாத பேரின்ப வீட்டில் இசைந்துதில் கொன்மினந்து சீரிட்ட உலகன்னை வடிவார என்றே சித்தாந்தமூர்த்தி முதலே சரகிரி விளங்கவரும் தட்சணாமூர்த்தியே சின்மயானந்த உருவே என்று தாய்மாரவர் ஏறிட்ட தன் சுருதி முழித

மறையும் புராணமும் இறுதியாயதும் இயன்றவை அனைத்தும் விரிய வாய்ப்பு உணர்ந்து வெயன் உலகதனில் தருமத்தை விதிமுறை நடாத்தற்கு உரிய கற்பக நாட்டு அரையநாதியரை, கற்பக நாட்டு அரையநாதியர் தேவேந்திரன், கற்பக நாட்டு அரையநாதியரை, அரையநாதியரை என்ன சொன்னால் தேவேந்திரன், தேவேந்திரன் கீழ இருக்கிறார், பூலோகத்தில் இருக்கிறார்கள், முனிவரை மனுக்களை உதவி பெரிதும் இன்னல்களை புரிந்தவன் யாவன் ஆங்கமன் குணத்தினை பத்தும். அதனாலே இப்படி நூல்களை அருள் செய்து அந்த நூல்களின் நூல் சொல்லப்பட்டபடியாக மக்களை நடத்தும்படியாக நடக்கும்படியாக அதிகாரமுடையவர்களாகிய அரசர்களையும் படைக்கும் இப்படி எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான். இவை என்ன காரணத்தினால படைச்சானா, எல்லை இல்லாத அருளாகி குணத்தினாலே இப்படி உயிரெடுத்து காட்டி இருக்கிறான்ங்கிறார். அருக்குணம் சொல்றது, அருக்குணம் என்று சொல்வது சௌரமான குணம் கடந்தவன் என்று சொல்வது, அப்புறம் குணம் உடையவன் என்றும் சொல்லுவது, குணம் கடந்தவன் என்றும் சொல்லுவது, குணம் உடையவன் என்றும் சொல்லுவது. அதாவது சுரூப லட்சணத்துல குணம் இல்லாதவன், நடக்க லட்சணத்துல குணம் உடையவனாக இருப்பான். சுரூப லட்சணம் என்கின்ற சூதி வடிவமாக இருக்கும் போது குணம் இல்லாதவனாக இருப்பான், தடத்த லட்சணமாக உருவம் எடுத்து வரும்போது குணமுடையவனாக இருக்கும். குணமுடையவனாக இருந்துதான் உயிர்களுக்கு இந்த மாதிரி அவன் பாவபுண்ணிய தகுந்தா போல நன்மை தீமைகளை செய்வதும் இன்ப துன்பத்தை கொடுப்பதும் உயிர்களை உலகத்துல வாழ வைப்பதும். அதனாலே இப்படி நூல்களை படைத்து அந்த நூல்களின் மூலமாக மனு முதலான அரசர்களை படைத்து அந்த அரசர்கள் மூலமாக உலகத்தை நடாத்தி அந்த உயிர்களுக்கு அதையாலே இப்படி இது பாவம் இது புண்ணியம் என்று உணர்த்தி அதன் மூலமாக வாழ வைப்பது ஒரு பெரும் கருணை. மிகுந்ததோர் கருணை சுவேதனே என்றும் விளங்கிய லகுலியே என்றும் சகந்தொள உணர்த்தும் சாந்தனே என்றும் சைவ தேசிகர் வடிவாகி யுகந்தொரும் சைவ திவ்யஞான முகத்தி மண்ணுயிர் உயித்திடுவான் மகிழ்ந்தினிது அளிக்க வல்லவன் யாவன் மற்றவன் குணம் மருவினால். அதனாலே முன்னே சொன்னது பொதுவான உலக நீதியை சொல்லி, பொதுவான உலக நீதியை சொல்லி அதற்கு மேல் இந்த பாட்டில என்ன சொல்றாரு, சுவேதன் லகுலி சாந்தன் என்கின்ற ஆசிரியர் சைவாச்சாரியர்களை படைத்து, சைவாச்சாரியர்கள் சிவபெருமான் உண்டு பண்ணப்பட்ட முதலில் உண்டு பண்ண சைவாச்சாரியர் இவர்களை பத்தி எல்லாம் தெரியாது. இவர்கள் லகுலி சாந்தன் சுவேதன் என்கின்ற சைவாச்சாரியர்களை படைத்து அந்த சைவாச்சாரியர்கள் மூலமா சைவ சித்தாந்த ஞானத்தை உலகத்துக்கு உணர்த்தி, சைவ ஆச்சாரியர்கள் மூலமாக சைவ சித்தாந்த ஞானத்தை உயிர்களுக்கு உணர்த்தி, அதாவது பொதுவான நீதி அறிந்து நடப்பது ஒரு வகை, அதுக்கு மேல சமயத்தை அறிந்து கடைபிடிப்பது ஒரு வகை, அந்த சமயத்திலும் சைவ சித்தாந்தத்தை பின்பற்றி நடப்பது மிக உயர்ந்தது. அது சாமானியமா எல்லாருக்கும் விளங்காது, சாமானியம் எல்லாருக்கும் விளங்காது, அது சைவ சித்தாந்த ஞானுடைய ஆசிரியர்களால அது விளக்கப்படும். அப்படி சைவ சித்தாந்த ஆசிரியர்களை வழி வழியாக அவன் கொடுத்துக்கிட்டு தான் வர்றான். ஆனா இப்ப சைவ சித்தாந்தம் ரொம்ப குறைச்ச, சைவ சித்தாந்த ஞானமுடையவர்கள் ஓரளவா இருக்கிறார்களே தவிர விருத்தி உடையவர்களாக இல்லை, ஓரளவாக இருக்கிறார். சைவ சித்தாந்த ஞானம், சைவ சித்தாந்த ஞானம், சைவம் பெரியது, சைவத்தில சைவ சித்தாந்தம் பெரியது, சைவம் பெரியது, சைவம் பொது, சைவ சித்தாந்தம் பெரியது. அப்படி சைவ சித்தாந்தத்தை நன்றாக கற்ற ஆச்சாரியர்கள், நல்ல ஆச்சாரியர்கள் இருந்து அங்கங்கே சைவ சித்தாந்தத்தை உணர்த்தினால் மக்களுக்கு அதான சைவ சித்தாந்த ஞானம் உண்டாகும். சித்தாந்த ஞானம் உண்டானால் சிவனை பரம் என்று தெளியும் முடியா புத்தி வரும். சிவனை பரம் என்று தெளிந்தால் அந்த சிவனை அடைய முடியாத புத்தி வரும். சிவனை அடைய முடியாத புத்தி வந்தால் அவரை எப்படி அடையலாம் என்கின்ற புத்தி உண்டாகும். இப்படி ஒன்று கொண்டு காரண காரியமாக வரும். சைவ சித்தாந்த ஆச்சாரியர்கள் நல்லா இருக்கணும், சைவ சித்தாந்த அடிப்படை தான். சைவ சித்தாந்த சமயம் பெருகணும்னா சைவ சித்தாந்த ஆசிரியர் இருக்கணும். பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னா வாத்தியார், நல்ல வாத்தியாரா இருக்கணும். வாத்தியாருக்கே ஒண்ணும் தெரியாதுன்னா பிள்ளை எப்படி படிக்கும், பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க அதிக மார்க் வாங்கணும்னா என்னமா இருக்கணும். இப்ப சில பள்ளிக்கூடங்கள் இது பேமஸான ஸ்கூலு, இது பேமஸ் ஸ்கூலு, சேர்க்கும் போதே 2 லட்சம் கட்டணும். என்ன யூகேஜிக்கு, யூகேஜி எல்கேஜி சேர்க்கும் போதே 2 லட்சம் கட்டணும். ஒன்னான பொருள் பாருங்க, படிச்ச உடனே வேலை 100க்கு 100 மார்க் அப்படி எல்லாம் இருக்குது அல்லவா, நிறைய இருந்து சைவ சித்தாந்தத்தை முறையாக உபதேசிக்கிற, சைவ சித்தாந்தத்தை முறையாக மரபு மாறாதபடி, சம்பிரதாயம் மாறாதபடி, சம்பிரதாயம் மரபு மாறாதபடி சைவ சித்தாந்தத்தை படைஞ்சோடும். சைவ சித்தாந்த படைஞ்சோடும் சாதாரண வேலை இல்லை, சைவ மத்ததெல்லாம் சொல்லிடலாம், சைவ சித்தாந்த படைஞ்சோடும் சாமானியம் இல்ல. சைவ சித்தாந்த பாடத்தை நல்லா சொல்ற ஆச்சாரியன் நல்லா சொல்ல, நல்லா கேட்கிற இடம் நல்லா கேட்டான்னா ரெண்டு பேருக்கும் ஞானம் உண்டு. நல்லா சொல்லல, நல்லா

0: இருக்க இருக்கிற ஞானமும் போயிடும். அதனால சைவசித்தாந்தம் மிகப்பெரியது. அது சொல்றாருங்க சைவ சித்தாந்த அத திப்பிய ஞானம்ங்கிறார். திப்பியம் என்றால் திவ்யம் என்றால் திப்பியம் என்றால் உயர்ந்தது இனிமை என்பது பொருள். எப்படி சொல்றாரு, யுகந்தோறும் சைவ திப்பிய ஞான முகத்தி சைவ தேசியர் வடிவாகியே யுகந்தோறும் சைவ திப்பிய ஞான முகத்தி மண்ணுயிர்கள் உயிர்த்திடுவான், மண்ணுயிர்கள் உயிர்ந்துடுவான். நல்லா சொல்றாரு. அதனால சைவ சித்திய ஞானத்தை உகற்றி அந்த ஞானத்தை சொல்ல வைத்து அதன் மூலமாக உயிர்கள் உயிர்ந்துடும்படியாக செய்யக்கூடியவன் சௌர்வான்கிறார். சைவ சித்தாந்தம் தெரியவில்லையானால் ஆன்மாக்களுக்கு முக்தி கிடையாது. சித்தாந்தத்துலதான் முக்தியே, மற்றதெல்லாம் முக்தி குற்றமான முக்தின்னு சொன்னார். இதெல்லாம் பழிசீர் முக்தினார் சிவபிரகாசத்துல. நம்முடைய சைவ சித்தாந்த முக்தி தான் சிறப்பான சிவனடியை சேது முக்தி செப்பு முதிந்தியாமே என்றார் சித்தியாருல. அதனால சைவ சித்தாந்த நிலை இருக்கின்றவர்களுக்கு முக்தி கட்டாயம் கிடைக்கும். சித்தாந்தத்தே சிவந்தன் திருக்கடைக்கன் ஏற்றி ஜனன ஒன்றிலே சீவன் முத்தராக வைத்தாண்டு மலங்களிலே ஞானவாரி மடுத்து ஆனந்தம் படுத்து ஆனந்தவாரி மடுத்து ஆனந்தவாரி மகிழ செய்து இப்படி வந்து சரியகிரிய யோகம் தண்ணி நெஞ்சாரா சிவஞானத்தை கொடுப்பது சித்தாந்த நெறிங்கிறார். சித்தாந்தத்தே சிவந்தன் திருக்கடைக்கன் ஏற்றி ஜனன ஒன்றிலே ஜீவன் முத்தராகும். அதனால ஒரே ஜென்மத்தை முக்தியை கொடுப்பது சைவ சித்தாந்தம். சித்தாந்தத்துக்கு வந்துட்டான்னா மறுபடி பறக்க மாட்டான். சித்தாந்தம் என்றால் என்னது கூடிய பொருள், முடிந்ததும் முடிவு, அதுக்கு மேலே முடிவே கிடையாது. சித்தாந்தங்கிறது ஞானத்தின் எல்லைன்னு பொருள் இருக்கு. முடிவு அந்தம்ம எல்லை, சித்து என்பது ஞானம், ஞானத்தினுடைய எல்லை, அதுக்கு மேல ஞானமே இல்லை. அப்படிப்பட்ட அந்த பிரிய ஞானத்தை உயிர்கள் உய்வதற்காக இப்படி அழிக்க வல்லவன் சிவபெருமான் ஒருவனே. அவன் அந்த குணம் அவனுக்கு எப்படின்னா அருக்குணம் என்று சொல்லுவது, உயிர்கள் உயர வேண்டும் என்று சொல்லி அருக்குணம் என்று சொல்லுவது. அதுக்கு மேல என்ன புராண வரலாறுக்கு வர்றாரு. இதுவரையிலும் சொரூப லட்சணம் சொன்னாரு, தடத்த லட்சணம் சொன்னாரு, குணம் கடந்ததை சொன்னாரு, அப்புறம் குணத்தோடு கலந்ததை சொன்னாரு. இதுக்கு மேல புராண வரலாறிலே அவன் செய்த அருள் நிகழ்ச்சிகளை பத்தி சொல்லிட்டு வர்றாரு. அந்த அருள் நிகழ்ச்சியில திருமாலுக்கு செய்ததை சொல்றாரு. அதுதான் அந்த திருவள்ளிமலையில சக்கர வாங்க பூஜை பண்ணியது. அதை சொல்றாரு. அது எப்படி சொல்றாருன்னா, ஏனென்றால் திருமால் தான் தேவர்களிலே மிக உயர்ந்தவர். அவருக்கு புருஷோத்தமனும் வேறு. திருமாலுக்கு புருஷோத்தம் ஆன்மாக்களில் புருஷன் என்றால் ஆன்மாக்கள், புருஷன் என்று சொன்னால் உயிர்கள், அதிலே உத்தமன் மகாவிஷ்ணு. அவர் தான் வந்து சிவபெருமானுடைய பெருமையை உலகத்துக்கு நன்றாக அறிவித்து. மகாவிஷ்ணு மாதிரி சிவபெருமானை பூஜை பண்ணிய அன்புடையவர்கள் யாரும் கிடையாது. அளவில் உண்பெருமை அறியவும் நின்றாக்கு அழிவிலா அன்பு வைத்திடவும் தளமலர் எடுத்தும் அருச்சனையாற்றி சாலனும் திருவருள் வரவும் மலர் தலை உலகினி சுரும்பர் உலர்வாய் உலர்துளாய் படலே மார்புடை அண்ணலே மார்புடை அண்ணலே வல்லநாமந்தே என்பது சிவ தத்துவ வேகம். அதனாலே இப்படி துளாய் மாலை அணிந்தவனாகிய மகாவிஷ்ணு ஒருத்தன் தான் வல்லவன்கிறார் சிவ தத்துவ வேகத்துல. உன்னுடைய திருவடியில அர்ச்சனை பண்ணவன் உன்னுடைய அருளை பெறவன் வல்லவன் என்கிறார். சாமானியம் அல்ல. பரமா பொய் சொல்லிவிட்டாரு, பரமா பொய் சொல்லிவிட்டாரு. மகாவிஷ்ணு அந்த சமயத்துல நிறைய மலர்கள் போட்டு அர்ச்சனை பண்ணார் சுவாமி. அவர் கண்டேன்னு பொய் சொல்லிவிட்டாரு. இவர் காண முடியவில்லை என்று வந்து உட்கார்ந்து இருக்கும்போது அவர் கண்டேன் என்று பொய் சொல்ல அந்த சமயத்திலே அந்த அக்னி தூணானது வெடிக்க பரமனுக்கு சாபம் போல அந்த வேளையில ஏராளமான மலர்களை தூவி மகாவிஷ்ணு அர்ச்சனை சந்தோஷப்பட்டு உனக்கு ஆலயமும் பக்தர்களும் உண்டாகுது என்று அந்த பரமாவுக்கு பூஜையும் கோயிலும் போக என்றனும். அதனாலே இப்படி மகாவிஷ்ணு ஒருத்தர் தான் பிரதி தூரம் ஆகியால அவதாரம் தூரம் சுவாமியை பூஜை பண்ணி இருக்கிறார். எத்தனையோ கோயில பூஜை பண்ணி இருக்கிறார். அது மகாவிஷ்ணு சிவகோஷியில வல்லவர், சிவகோஷியில வல்லவர். அதனாலே களங்கணி வண்ணன், களங்கணி வண்ணன் மகாவிஷ்ணு இணைத்த பூஷணையில் கமலமா மலர் ஒன்று குறைய. அதுதான் திருவிழிமலை. ஒரு மலர் குறைய தினந்தூரம் ஆயிரம் மலர்களாலே தாமரை மலர்களாலே பூஜை பண்ணினாரு. நீட்டினை நிறைய பூசி நித்தல் நயமம் செய்து ஏற்றுளி ஒரு நாள் ஒன்று குறையக்கு நிறைய விட்ட ஆற்றலுக்கு ஆளி நல்கி அவர் உனது எழுச்சும் கோயில் வீட்டிலும் கழிப்பர் போது வீழி மலரையும் நுகர்கிறார் என்பது அப்பர தேவாரம். சுந்தரதும் பாடுறாரு, சம்பந்தரும் பாடுறாரு, பல நூல்கள். சலமுடைய சலந்தரந்தன் உடல் தழிந்த நல்லாளி நலமுடைய நாரணக்கென்று அருளியவார் என்னடி நலமுடைய நயனமிடந்த அறநெடிக்கு அலராக இட ஆளி அருளி நன்கான் சாடவும். அதனாலே கமலமா மலர் ஒன்று குறைய உடங்கனி வீதி தனது கண் அகழ்ந்து அங்கு ஒருந்து ஒருங்குதன் மலருடும் வளைய. மலர் குறைந்த உடனே என்ன பண்ணினாரு மகாவிஷ்ணு, விஷயம் மந்திரம் குறையப்படாது, மந்திரலோகம் கிரியாலோகம் வந்து சொல்லுவார்கள். மந்திரலோகம் கிரியாலோகம் திரவிய லோகம் இருக்கப்படாது. அதெல்லாம் நல்லா தெரிந்தவராகினாலே
1: மலர் குறைந்து விட்டது என்று சொல்லி விடல,
0: தன்னுடைய கண்ணை தொங்கிவிட்டார். கண்ணால் வந்து என்ன கண்ணு தாமரைக்கணும் குண்டரி காட்சி கடுமுடியில் உடனே கண் எடுத்து வச்சாரு. கண் எடுத்து வச்ச உடனே என்ன பண்ணாரு சாமி, உடனே காட்சி, உடனே சக்கரம், உடனே பெயர் கண்ணங்கிற பெயர், சக்கர ஆயுதம் காட்சி. இது திருவடிமலையில ஒண்ணு, சிறு மாத்தியர்ல ஒண்ணு, ரெண்டு வகையில இங்கே இதாக வரலாறு இருக்கிறது. உளங்கனி மீது தனது கண்ணகழ்ந்து ஒருங்கனான் மலரோடும் அணைய வளங்கனு பரிதி விரிசுடர் மட்க வயங்கு பேர் ஆழியம்படையை சூரியனுடைய ஒளியெல்லாம் மங்கும்படியாக அந்த ஒளி இருந்தான். ஒளி வயங்கு வேர் ஆழியம்படைய துளங்கு நெடுமார்க்கு அளித்தவன் யாவன் அணையவன் குணத்தினை தோய்ந்தான். அதன் அதைப்படி அருக்குணத்தினை தோய்ந்தவனாகிய சோர்வான் இப்படி திருமால் செய்த பூசைக்கு இறங்கி அவனுடைய பத்திக்கு இறங்கி சக்கரத்தை அளித்தவினார். நரையுதல் கமலை குழுநானைக்கு நனையவள் கற்ப நீழல் உரைதரு தேவர் தங்களானைக்கும் உள்கூறாது. கமலத்துல இருப்பவனாகிய மகாலட்சுமியினுடைய கணவனுடைய ஆணைக்கும் அதற்கு மேல கற்பக நிழல் உரைதர தேவர்களுடைய ஆணைக்கும் கட்டுப்படாமல், இது ஒரு வகையா சொல்றாரு. அது அந்த விஷம் டாக்டர் தான் இது எப்படி சொல்றாருன்னா, அந்த விஷமானது தேவருடைய ஆணைக்கும் கட்டுப்படல, விஷ்ணுனுடைய ஆணைக்கும் கட்டுப்படல. விஷ்ணுனுடைய ஆணைக்கும் பயப்படல அந்த விஷம், தேவர்களுக்கும் பயப்படவில்லை. அப்படி உள்கூறாது. உலகம் யாவைக்கு இறுதியை விளைத்து உலகம் முடியும்படியான ஒரு செயலை செய்து பறந்தது அந்த விஷம் பறந்தது விளைத்து திரைக்கடன் நாப்பன் எழுதரு கடுவினை திரைக்கடலாகி பார்க்கடை எழுந்த கடுவினை, கடுன்னா விஷம், கடு என்றால் விஷ கடுவினை எழுதா மறையவன் வடுத்த பரமதேவன் வேண்டிக் கொள்ள மிதத்தினில் அமைத்தோன் எவனவன் குணமறு உற்றான். அதனாலே அப்படி தேவர்கள் பரமன் முதலாம் தேவர்கள் எல்லாம் வேண்ட யாருக்கு அடங்காத அந்த விஷத்தை சோர்வான் இந்த கண்டத்திலே அடக்கி வைத்தார். அதனாலே அவன் குணத்தை மறிவினம்ங்கிறார். குணத்தை மறிவினம் சொன்னால் உயிரினை காப்பாற்ற வேண்டும் என்கின்றது ஒரு குணம், காப்பாற்ற வேண்டும் என்றனாலே குணத்தனை கடந்தவனாயிருந்தாலும் குணத்தனை மறிவி இருக்கிறான் என்று சொல்கிறார். இன்னொன்னு சாமி விஷம் சாப்பிட்டார் அல்லவா, அந்த விஷம் வந்து விஷமா இல்லை அமுதமாயிடுச்சு, விஷம் அமுதமாயிடுச்சு. அது எப்படின்னா வந்து இஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே அஞ்செழுத்து ஓதினாலும் அறநடி கண்பதாகும் வஞ்சனை பார்த்தவராக்கி வழக்கில அவனர்தந்த நஞ்சமுழு ஆக்குவித்தான் நனிபலியடிகளாரு. இது அப்பர் சுவாமி அவருக்கு கொடுத்த விதம் விஷத்தையே சாமி அவதமாக்கிட்டாரா. இன்னொன்னு சிவபெருமான எப்படிப்பட்டவன்னா தன்னை சார்ந்த எந்த பொருளா இருந்தாலும் தன்னை பொருளாக்கிடுவார். தன்னை சார்ந்த எந்த பொருளாக இருந்தாலும் சிவத்தை சார்ந்தது என்ன ஆகும், சிவபெருமான் அமுதம், சிவபெருமான் ரத்தம் ஆனந்தம் அமுதனும், சிவபெருமான் அமிர்தம், அமிர்தம்ங்கிறது சிவபெருமான் தான் பேரு. அமிர்தம் உத்தமம் சுபம் இவைகள மங்களம் இதெல்லாம் சிவபெருமான் தான் பேரு. அமிர்தம் என்று சொன்னால் சிவபெருமான் தான் பேரு. அமிர்தத்தை இந்த விசஞ்சார்ந்தபடியினால விஷ அமிர்தமா மாறிக்கும். சிவபெருமான் அமிர்தம், அமிர்தத்தை விசஞ்சார்ந்தது எது சார்ந்தாலும் சிவபெருமான், எது சார்ந்தாலும் அந்த அமிர்தத்தை சார்ந்த விஷ அமிர்தமாயி போய் விஷமா இல்ல, விஷமா இருந்துச்சுன்னா கிடுக்கும் விஷமா அமிர்தமா போச்சு. என்ன காரணம் என்றால் சோமான அமிர்தனாகையினாலே, அமிர்தனாகையினாலே அவனை சார்ந்த விதமும் அமிர்தமாச்சு. அது ஞானம் இருந்தது நஞ்சை கண்ட தடக்கும் அதுவும் நன்மை பொருள், நஞ்சு கட்ட உள்ளவ ஆனா அது சிவபெருமான்றதுனால அதுவும் நல்ல பொருளா மாறிக்கும். இப்படி இந்த ஒரு நிகழ்ச்சியே சிவபெருமான் ஒருவனே பரம்பொருள் என்பதற்கு ஒரு நிகழ்ச்சியே போதும், நீலகண்ட ஒன்றே சாட்சியாக இருக்கிறது. அதற்கு மேல ஸ்ரீபுர செம்மாரத்தை சொல்றாரு. ஸ்ரீபுர செம்மாரம் என்பது கபலாச்சன் தாரகாச்சன் வித்யுன்மாலி என்கின்ற மூன்று அசுரர்களோ சிவபெருமான் நோக்கி தவங்கிறார்கள். சிவபெருமான் நோக்கி தவங்கிறார், சிவபெருமான் நோக்கி தவங்கியது கடைசியில கிட்டு போறது இல்லை, அக்கறம் பண்ணா கூட கிட்டு போறது இல்லை, கடைசியில அவனை எப்படியா காப்பாத்தி விடுவாங்க. பரமாவன் நோக்கினா விஷ்ணுவை நோக்கி தவம் பண்ணானா கடைசியில சங்காரம் ஆயிடுவா, அவர்களே விட்டு சங்காரம் பண்ணிடுவார். சிவபெருமான நோக்கி தவம் பண்றவன அடக்கிறதுக்கு சிவபெருமானே வருவார். சிவபெருமான் நோக்கி தவம் பண்ணனான் அசுரனோ மற்றவர்களும் தவம் பண்ணனான், அப்படி தவம் பண்ணி அவன் ஏதாவது தகாத காரியங்களை செய்தான் என்று சொன்னால் அவனை அடக்குவதற்காக, அடக்கி அருள் பண்ணுவதற்காக, அடக்கி அருள் பண்ணுவதற்காக யாரு வருவா, விஷ்ணு வரமாட்டாரு, பரமா வரமாட்டார். சிவபெருமாட்ட வரவாங்கினவன அடக்க அருள் பண்ண பரமா வரமாட்டாரு, விஷ்ணு வரமாட்டாரு, சிவனே வருவார். சிவபெருமன் தவம் பண்ண யாரு நோக்கி தவம் பண்ண, சிவபெருமானுக்கு தவம் பண்ண நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு அண்டங்களை அக்கிரம நெறியில ஆட்சி பண்ண அவனை அடக்கிறதுக்காக வந்தா சிவனே வந்தான். வேற ஒரு வந்தா ஒண்ணு பண்ண முடியாது. அதே சொல்றாரு சிங்கம் இது வீரவாகதேவர் சொல்றாரு சிவபெருமானு, ஈசனே அவன் ஆடானால் மதலையாகினா ஈசனே சிவபெருமானே அவருடைய திருவிளையாடலா திருவிளையாடலா இப்போ குழந்தையா வந்திருக்கிறான். குழந்தை இல்ல சிவபெருமான் தான் குழந்தையா வந்திருக்கிறான். ஈசனே அவன் ஆடலால் முதலையாயினான் பேசில் அங்கவன் பரனொடு பேதகன் அல்லன் ஆசிலா அவன் அறுமுகத்து உண்மையால் அறிணி பேசுலாவகன் மணி இடை கதிர் ஒரு தரம் போல் என்பது நல்லவரான். அதனாலே சிவபெருமானத்துல வர வாங்கினவன் அழியறதில்ல. இப்ப முப்புராதீஸ்வரர்கள் சிவபெருமானத்துல வர வாங்கினாங்களா அக்கிரமத்தை பண்ணாங்களா சிவபெருமானம் என்ன பண்ணாரு அந்த மூணு பேர்த்தையும் அழிக்கிற சூரமன்மனை அழிக்கும். அவனுக்கு வசந்த பதவியே வேற கொடுத்துட்டாங்க. இப்ப சூரமன்மை எப்படி இருக்கிற முருகனையே தான் அழிக்கிறான். முருகன் எல்லாத்தையும் தாங்கிறானா முருகனையும் சூரவன்மன் தாங்கிறாய் மயிலா இருந்தாங்க. அதே போல அந்த திரிபுரத்தை அசுரர்களை சிவபெருமான் அழிக்கவில்லை. என்ன பண்ணாரு மூணு பேர்த்தையும் ரெண்டு பேர்த்த காவலாளியா போட்டாரு ஒருத்தனை மத்தளம் முழக்க போட்டாரு. மூவையில் செத்தஞான் உயிர்ந்த மூவையில் இருவந்திரு கோயிலின் வாய்கள் காவலாளருந்து ஏவிய பெண்ணை ஒருவனே கரிகால் அரங்காக மானை நோக்கியோர் மானடமகளா மணிமுழா முழக்க அருள் செய்த தேவதேவனன் திருவடி அடைந்தேன் செடுங்குழி திருப்புறாரு சுந்தரகரா. அதனாலே சிவபெருமான வர வாங்கிட்டு அக்கிரம மண்ணினால சிவபெருமானே வருவார். வேற இடத்துல வரலாம் அவரே வருவார். அவர் அப்புறம் கடைசியில் அடிக்க மாட்டார் படிக்கிறார். அவருக்கு வேற பதவி கொடுத்துருவார். இப்ப சிவபெருமான் முன்னாள் நிக்கிற ஆளாரு திருவுருதாசுரன். ரெண்டு பேர் துவாரக பாடங்கள் திருவுருதாசுரன் அதை சொல்றாரு. ஆனா திரிபுர சமகாரம் ரொம்ப புருஷம். திரிபுர சமகாரம் ரொம்ப புருஷம். இது தனக்கு இரும்பு கோட்டை, ஒருத்தனுக்கு தங்கத்துல கோட்டை, ஒருத்தனுக்கு வெள்ளியில கோட்டை. அந்த கோட்டையில கோடிக்கணக்கான அசுரர் வாழ்வார்களாம். ஒரு கோட்டையில தங்கத்துல கோட்டைன்னா இப்படி இருப்பார். தங்கம் திருடர் இருந்திருக்க மாட்டார்னு அந்த கோட்டை பறக்கும் கோட்டை. அது அது எப்படி தெரியுமா? இப்ப ஜெர்மன் போகணும் ஜப்பான் போகணும் அமெரிக்கா போகணும்னா அது போல பறக்கும். பெட்ரோல் இல்லாம டிரைவர் இல்லாம அது சம்பந்த சொல்றாரு. எழுந்துலகைந்துழலும் போய் இறங்குற பக்கம் அங்க இருந்ததெல்லாம் காலி. எழுந்துலகை நலிந்துழலும் அவுணர்கள் தம்புறமூன்றும் எழிற்கண்ணாடி உளுந்துருளும் உளுந்துருளும் அளவையின் உள் எரிகோளவன் சிலை வளைத்தோர் உறையும் கோயில். அப்படிப்பட்ட அந்த தீபுரத்தை ஒரு உளுந்து உருளுகிற நேரத்துல சம்பளாக்கிட்டாங்க. உளுந்து உருளுகிறவர் கணக்கு சொல்றாரு. உளுந்துருளும் அளவையின் உள் எரிகோளவன் சிலை வளைத்தோர் உறையும் கோயில் குழுந்தரடம் நகை காட்ட கோவனதம் முகங்காட்ட குதித்து நீர்மேல் விழுந்தகையில் விழிகாட்ட உப்பவளம் வாய்காட்டும் என்பது திருஞான முதல் தேவாரம். அதனாலே இப்படி திரிபுரத்து அசுரர்கள் பலகோலம் வாழ்ந்தார்கள். எல்லாரும் சௌகசக்காரர். அதான் பெரிய ஆச்சரியம். அசுரர்கள் எல்லாருமே சௌகசு. அவனை அழிப்பதற்காக அவர்கள் செய்த அக்கிரமம் இருந்துச்சு. சௌகசி இருந்துச்சு அக்கிரமம் இருந்துச்சு. அதான் அந்த அசுரர்கள் சௌகசம் பண்ணுமா அக்கிரமம் பண்ணுவா அது குலத்தினுடைய குணம். குலத்தினுடைய குலத்தடவையாகும் குணம்னு வருது அல்லவா. அவன் தவம் பண்ணி சிவருமானே பரம்பொருள் அந்தறிந்து சிவருமான தவம் பண்ணி பூசையும் பண்ணுவான். அதே சமயத்துல அந்த குலத்துக்கு உண்டான குலப்படி அக்கிரமம். அது மாதிரி எல்லாருமே பூசக்காரே. அவரை அழிப்பதற்காக திருமால் பல தடவை போய் போட்டுட்டு தோற்று போய் வந்துட்டார். தோற்று போய் வந்துட்டார். அதன் பிறகு தோற்று போய் வந்து அவருடைய குடும்பம் தாங்க முடியாம தேவர்கள் எல்லாம் போய் சிவருமானத்துல முறையிட்டார்களா. அப்பத்தான் சிவருமான் அந்த அசுரனுடைய குடுமையை கேட்டு கண்ணீர் விட்டாராம். சிவருமான் சிவருமான் கண்ணீர் விட்டாருங்கிற கதை தெரியுதா இந்த இடத்துல. அந்த கண்ணீர் விட்ட போது அந்த கண்ணீர்ல முளைச்சதான் உருத்திராட்சம் வரும். கண்ணீர்ல முளைச்சதான் உருத்திராட்சம். அதனாலதான் அச்சம் கண்ணு உருத்தனுடைய உருத்தனா சிவருமானுடைய கண்ணு தான் உருத்திராட்சம். அதன் பிறகு ஐயால இந்த மாதிரி என்னன்னா அவர்கள சண்டதிய புறப்பட அதுக்கு தேர் தயார் பண்ணுங்கன்னாரு. அது சிவருமான் சண்டைக்கு இப்பதான் புதுசா வர அது முடி சண்டை போட்டது கிடையாது. சண்டை போடுறதே கிடையாது. சிவருமான் ஆயுதங்களுக்கு சண்டை போடுறதே கிடையாது. அதுக்காக யார தேவர்கள் எல்லாம் கூடி தேர் செய்தார்கள். அவன் தேர்னா சாதாரணம் அல்ல. வேதம் ஆகமம் புராணங்கள் இதிகாசம் சாத்திரங்கள், கோத்திரங்கள், நட்சத்திரங்கள், வருஷங்கள், மாசங்கள், கிரகங்கள் எத்தனையும் கூடி ஒரு தியாக சமைச்சாங்க.
1: சூரியனும் சந்திரனும் சக்கரமா, சூரியன் ஒரு சக்கரமா, சந்திரன்
0: வெம்மை மீது உறவானது மிக செய்ய விரல் அழிந்து விண்ணுடோர்கள் செம்மலரும் தீரன்மார் சென்றிருப்ப தேவர்களே தேரதாக மைமரு மேரு விழும் மாசுணனான் அரியரிகால் அடியாக மும்மரிலும் முடியளவில் முடி செய்த முதல்வனிடம் முதுகுன்றமே
1: என்று சம்பந்தருகிறார். அரைகள் சொல்றார், இப்படி இவ்வளவெல்லாம் சிரமப்பட்டு அதனால தேர் தயார் பண்ணினார்கள். அப்படி தேர் தயார் பண்ணி சாமி சிவபெருமான் சண்டைக்கு வர்றாருன்னு தேவர்கள் ரொம்ப சந்தோஷம். அதனால மகாமெருமலையை உள்ளா வளைச்சாரு, வாசுகி நானா பூட்டினாரு. அதுல திருமால் தான் அம்பா இருந்தாரு. அதுல இப்படி எல்லாம் இருந்த அதனால சண்டைக்கு ஏறினாரு, தேர்ல ஏறினாரு. ஏறின உடனே அச்சு முடிச்சு, அச்சு முடிஞ்ச இடம் தான் அச்சுருவாக்கம்னு தாமணி இட்டலும் அச்சு முடிஞ்சது வந்து உந்தி வரும். அச்சு முடிஞ்சதா அழிந்தன முப்புற உந்தி வரும். தேரும் உடிந்தது உடைந்தது திரிபுரம் இருந்தது ஒரே சமயத்துல. அதுக்கு என்ன செஞ்சான் தெரியுமா? ஒண்ணுமே சில செருக்க அவ்வளவு திரிபுரம் இருந்ததுக்கு என்ன பண்ணாரு? சிரிச்ச. அதனால திரிபுரம் சிரிப்பினாலே இருக்கிறவன் பெருமனுடைய தலையை நகத்துல கிளினாரு. இப்படி எல்லாமே அவன் செய்யறது வித்தியாசமா இருக்கும். மத்த தேவர செய்யறதும் சிவன் செய்யறதும் வித்தியாசமா இருக்கும். இதனாலேயே சிவபெருமான் பரம்பொருள் என்று தெரிந்து கொள்ளலாம். நம்ம சைவ இலப்பன அவலரு இதுல அருணகலம்பத்துல ஒரு பாட்டு பாடியிருக்காரு. சைவ இலப்பன அவலர்
0: காலி துளங்கு நகத்தாலும் கையில் பொலி ஊர் நகத்தாலும் சிலத்தரக்கன் உறங்கொண்டி
1: ராவணனை மிதித்தது.
0: சிலத்தரக்கன் உறங்கொண்டி திசைமா முகலை சிறங்குண்டீர் மேலை புறத்தை நகை தெரித்தீர் வில்வேல் புறத்தை வில்வேல் மன்மதே வில்வேல் புறத்தை பகை தெரித்தீர் சூலப்படையேன் மடுப்படையேன் சுமந்தீர் அருணை அமர்ந்தீரே என்பது சைவ இலப்பன.
2: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய்.

தலம் திரு மூக்கீச்சரம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த இரண்டாம் திருமுறை பண் செவ்வழி ராகம் எதுகுல காம்போதி.

0: நீத்தல் விண்ணப்பம் பாடல் 11 முதல் 20 வரை.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக சுவாமிகள் உத்தரகோசமங்கையில் அருளிய நீத்தல் விண்ணப்பம்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
2: அடுத்தது நான் சம்பந்தரை சொல்லணும். எவ்வளவு சொல்ல முடியும்? வாய் பத்தாது, நாக்கு பத்தாது, இருந்தாலும் ரெண்டு ஒன்னு எண்ணிப்பார். எனக்கு பிடித்தது கோளறு திருப்பதிகம் என்று ஒன்று. அற்புதமான திருப்பதி. எந்த விதமான நாளும் கோளும் அடியார்களுக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்னு திட்டமிட்டு சொன்ன ஒரு பதிகம் அது. திருமறைக்காட்டில் இருந்தார்கள் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசர். மதுரையிலே கூன்பாண்டியன் சமண மதத்தை தழுவிவிட்டான். அரசி மங்கையர்க்கரசி சோழனுடைய பெண்ணு, அவர் சைவ சமயத்திலேயே இருந்தாள். கணவன் சமண மதத்தில் இருக்கிறான், அரசி சைவ சமயத்தில் இருக்கிறார். விஞ்ஞான சம்பந்தர் அந்த அம்மாவை சொல்லும் போது, சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பில் முயங்க. கணவனுக்கு எதுக்க, கணவன் விபூதி பூசாத கட்சி, மனைவி விபூதி பூசுகிற கட்சி. கணவனுக்கு எதுக்க விபூதியை நெத்தியில பூசறதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லை. அதனால சந்தனத்தோட குழைச்சி மார்புல பூசினாளாம் அந்த அம்மா விபூதியை. இத திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் சொல்ற, சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பில் முயங்க. இவருக்கு எப்படி தெரியும்? முத்தறிவுடையவர். அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது இல்லையா? குலச்சிறையாரும் அந்த அம்மாவும் சொல்லிவிட்டாங்க, திருஞான சம்பந்தரை கூட்டிட்டு வா அப்படின்னு வந்து கூப்பிட்டாங்க. திருமறைக்காட்ட இருந்தாங்க. இதை கேள்விப்பட்டார், இந்த மாதிரி அரசியும் குலச்சிறையாரும் உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்ன. திருநாவுக்கரசர் உடனே, ஐயோ போகாதீங்க போகாதீங்க, தமிழர்கள் மிக பொல்லாதவர்கள், என்னையே கல்லில் கட்டி போய் கடல்ல தூக்கி போட்டான், பாய்சனை கொடுத்தான், இந்த மாதிரிலாம் பண்ணான்கள், உங்களை ஏதாவது பண்ணிட்டு போறான், போக வேண்டாம். அதோட இன்னைக்கு நாளும் தெரியாதுல கோடும் தெரியாதுலன்னு இவரு வயதான காலத்துல சொல்லி இருக்கிறார். திருஞான சம்பந்தர் மதுரைக்கு போறதுல திருநாவுக்கரசருக்கு ஓப்பு இல்லை. போக வேண்டாம் சுவாமி அப்படி தடுக்கிறார். திருநாவுக்கரசர் வயசுல மூத்தவர். அவர் சொல்றார், இவர் உடனே என்ன சொன்னார், சிவனடியார்களுக்கு நாளும் கோளும் ஏது? அவர் ஒன்றும் பண்ணாது, நான் மதுரைக்கு போய் தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த வேயர் தோழிப்பங்கன்னு பதியும்பாரு. அற்புதமான திருப்பதி. ஆசரு நல்ல நல்ல, அவை நல்ல நல்ல, அடியாரவர்க்கு மிக, எத்தனை நல்ல சொல்றது. பத்து பாட்டு, ஒரு பாட்டிலையும் நாலு தடவை வருது, பத்து பாட்டிலையும் 40 தடவை நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்லன்னு வருது. அடியார்களுக்கு நாளும் கோளும் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்றாரு கடைசியில இல்லையா? இந்த அற்புதமான திருப்பதியும் எனக்கு மிக பிடிக்கும். ஒரு நாளைக்கு 3 தடவையாவது நான் அந்த பதியத்தை சொல்லுவேன். அதனால்தான் 6 மாசமா மருந்தோட உறவாடி கொண்டிருக்கிற நான் பூனம் பாடி இருக்கிறேன்னா காரணம் இந்த பதிகங்கள் தான், இந்த தெய்வீக பாடல் தான். என்னை வாழ வைத்ததும் அதுதான், வாழ போய் இப்பவும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறதும் அதுதான் இல்லையா? அந்த அற்புதமான திருப்பதி கிட்டத்தை உங்களுக்கு எதுக்கு நான் இப்போ ஓதி காட்டுவேன்?

இலங்கை எரிதேறி ஏழையுடனே பொன்பது மத்த மாலை புதுசூடி வந்து என் உளமே புகுந்து அதனால் ஒன்பதோடு ஒன்றுடையது பதினெட்டோடு உடல் நாட்களவிதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல

முதல் பாட்டுல ஏழு நாட்களையும் சொன்னார். ஏழு நாட்கள்னால வருகிற துன்பம் அடியார்களுக்கு வராது. இப்பவும் சொல்றான் இல்லையா, நீ வெள்ளிக்கிழமை நீ செவ்வாய்க்கிழமை இது ஆகாது அப்படின்னு சொல்றானா இல்லையா. ஆமா, அந்த நாட்கள் எல்லா நாட்களுமே அடியார்களுக்கு நல்ல நன்மையை செய்யும் அப்படின்னு சொன்னவர் அடுத்த பாட்டுல 27 நட்சத்திரத்துல இப்பவும் பாருங்க பழனி இருக்கிறதே ஆகாது அப்படின்னு சொல்லுவான். நட்சத்திரத்தையும் சொல்லுவான், திதியையும் சொல்லுவான். நீ அவட்டம் அவட்டம் அது ஆகாதுமா. ஆமா, இந்த நட்சத்திரங்களால வருகிற தீமையும் திதியினால வருகிற தீமையும் அடியார்களுக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்னு பாடி வச்சார். 9 ஒன்றோடேடு 18 ஆறும் உடனாய் நாட்களை விதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே உருவளர் பவளவே நீ ஒளிநிறமையோடும் வெள்ளை விடவேல் உருகலர் கொண்டை திங்கள் முடிமேல நின்று என்னுடவே புகுந்த அதனால் திருமகள் கரையதூர்தி தயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. கல்வியினால் வருகிற துன்பம், செல்வத்தினால் வருகிற துன்பம், புகழ்ச்சியினால வருகிற துன்பம் அடியார்களுக்கு வராது. செல்வத்தினால துன்பம் வராது. செல்வம் ஒரு அளவுக்கு மேல இருந்தா பெரிய துன்பம், செல்வமும் ஒரு அளவுக்கு மேல இருந்தா துன்பம், கல்வியும் ஒரு அளவுக்கு மேல இருந்தால் துன்பம், புகழ்ச்சியும் ஒரு அளவுக்கு மேல இருந்தால் துன்பம். திருமகள் கலையதூர்தி தயமாது பூமி திசை தெய்வமான பூமியினாலையும் துன்பம் உண்டு. அடிச்சுக்கிட்டு நிக்கிறான் பாருங்க, எனக்கா உனக்கா காஷ்மீர் எத்தனை உயிர் போகுது, எத்தனை உயிர் போகுது. பூகம்பம் வந்தபோது யார கேட்டு வந்தது, லட்சக்கணக்கில் போச்சு. தீர்ப்பு சொல்றதுக்கு அவன் காத்திருக்க இல்லையா. திருமகள் கரையதூர்தி தயமாது பூமி திசை தெய்வமான பலவும் இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த திசைக்கு ஆகாது அந்த திசைக்கு ஆகாதுன்னு. இந்த இன்னைக்கு புறட்டு போறீங்களா, அது வடக்கு வடக்குல போகக்கூடாதுங்க, அது என்னவோன்னு சொல்லுவாங்களே. இந்த நாள் போயிடுதே இல்லையா, அந்த தெய்வங்கள்லாம் அடியார்களுக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்ற. மதுனுதன் மங்கையோடு வட ஆறிலிருந்து மறையோடும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேலிருந்து என்னுடமே புகுந்த அதனால் கொதியூர் காலன் அங்கி நமனோடு தூதர் ஒரு நோய்களான பரமும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. யம தூதர்கள் ஒன்றும் பண்ண மாட்டான், கொடிய நோய்களும் ஒன்றும் பண்ணாது. நான் 1954-55 லெப்பர் மேன் தான். ஆமா, லெப்பருக்காக ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன், அதுல ஒன்றும் சரிப்படல. எங்கேயோ இருந்து ஒருத்தன் வந்தான், ஒரு பெரியவர். என்ன தம்பி நீ நல்லா பாடுற, உன் உடம்புல ஒரு நோய் இருக்கு தெரியுமா, உனக்கு கொஞ்சோண்டு யோகாசனம் போட்டீங்கன்னா அதெல்லாம் சரியா போயிடும் சொன்னேன். அன்னையிலிருந்து யோகாசனம் போட்டேன், இந்த லெப்பர்ல இருந்து நான் தப்பிச்சேன். 3 எந்திரிச்சேன், நித்திய கர்மாசனங்களும் முடிச்சேன், குளிச்சேன், 3:45 யோகாசனம் போட்டேன், ஜபம் பண்ணேன், சிவபூசை பண்ணேன், சாப்பிட்டேன், பஸ்ல ஏறி வந்தேன். கம்பு ஊனிட்டாவது நடக்க முடியுதே அப்படின்னு நினைச்சேன். அதற்கு உறுதுணையாக இருப்பது இந்த திருப்பதி. திருமகள் கரையதூதி கொதியூர் காரன் அங்கி நமனோடு தூத்தர் கொடு நோய்களான பலவும் இல்லையா. லெப்பருக்கு வந்து தொழுநோய் அப்படின்னு பேர். அத வாரியா சொல்லுவார், தொழுநோய்னா என்ன அர்த்தம்னா எல்லா நோயும் இந்த நோயை பார்த்து கும்பிடுதான், அவ்வளவு மட்டமான நோய் இது அப்படின்னு. கொதியூர் காரன் அங்கி நமனோடு தூத்தர் கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு. நஞ்சனி கண்டன்யந்தை மடவாசனோடும் விடையேறுங்கள் பரமன் குஞ்சிருள் வன்னே குந்தை முடிமேறின் உடமே புகுந்ததனால் பெஞ்சின அவனரோடும் முருமிடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இடியும் மின்னலும் யமனும்
என்ன செய்யும்? சிவனுக்கு நான் அடிமை செய்கிறவன், சிவன் என் உள்ளத்தில் இருக்கிறான், அதனால இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் பண்ணது. சிவன் என் உள்ளத்தில் இருக்கிறான், அவன் உள்ளத்துல கொண்டு வந்துடு கபாலி கோயில். கபாலி அப்பா அப்படின்னு நீ என்ன நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் அங்கே வருவானவன். ஒற்றியூரப்பா தியாகராஜா அப்படின்னு நினை, உன் உள்ளத்துக்கு அவன் வருவான். நான் நினைக்கிறேன், நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன். அவனை நினைத்து பஞ்சாட்சரம் சொல்லுகிறேன், அவனை நினைந்து விபூதி இட்டுக் கொள்ளுகிறேன். ஓரளவுக்கு உடம்பு என்ன தொந்தரவு பண்ணினாலும் ஏதோ கொஞ்சம் பாடிக்கிட்டு இல்லையா, பால்வரி அதடதாடை வரி கோவணத்தை வடபாசனோடு முடனாய் நான் மலர் வன்னி கொன்று நதி சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் கோடரி உழுவையோடு கொலையானே கேடல் கொடுநாகமோடு கரடி புலி சிங்க யானை இதெல்லாம் கூட உன்ன ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்றாரு சுவாமி. இப்போ பாரதியார யானை தானே கொன்று விட்டது இல்லையா? என் வீட்டுக்கு பின்னால ஒரு 200 அடி மண் இருக்கு. ஒரு நாள் போனேன், ஒரு பாம்பு புஷ்ன்னு படம் எடுத்து. ஏண்டா என்னப்பா என்ன ஏண்டா படம் எடுக்கிற அப்படின்னு தான் கேட்டேன். நான் கல் எடுத்து அடிக்கல, கம்பு எடுத்து அடிக்கல, ஏண்டா இங்க வந்து என்ன ஏண்டா தொந்தரவு பண்றேன்னு சொன்னேன் பாருங்க. படத்தை விட்டுட்டு வெறும்னு பேசாம போயிட்டான். போறது எனக்கு தெரியுது. ஆமா, நான் தான் பயந்துகிட்டு கொல்லைக்கு போறது இல்லையே தவிர, ஏண்டா இங்க வந்த நான் கேட்டவொடனே அது போயிட்டு. ஆனா மிருகத்தினால வருகிற துன்பம் எனக்கு வரக்கூடாது. செப்பிள முலை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வனடைவார். இந்த ஒவ்வொரு பாட்டிலையும் முதல்ல 2 வரி சிவனுடைய அடையாளத்தை சொல்லிட்டு போறார். இவனை நினைத்து விடு, அந்த அடையாளத்தை சொல்றார் இல்லையா? இப்பவும் போலீஸ்ல கேக்குறான் இல்லையா, இந்த ஆளுக்கு என்ன அடையாளம்னு. இன்னும் எல்லாம் அடையாளம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்பவே அவ அந்த கம்ப்யூட்டர் மூலமா படமே எடுத்துடுறாங்க இல்லையா? ஆமா, அந்த அடையாளம் சொல்லிட்டே போறாரு 10 பாட்டிலையும். இன்னும் அடையாளத்தோடு இருப்பான் அவனை நினைத்து விடு இல்லையா? மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவரும் சிறத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலான் இப்பாத்து நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். நினைத்தால் அங்கே வருவான், தில்லையம்பல கூத்தன் வருவான். ஆமா, நான் தினந்தோறும் வைத்தீஸ்வரங்களுக்கு போவேன், தினந்தோறும் திருக்கடையில் போவேன், தினந்தோறும் சிதம்பரத்துக்கு போவேன், ஒரு நாளும் தவறதில்லை இல்லையா? ததர் ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர் செப்பிழ முறை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வனடைவார். ஒப்பிழ மதிவும் அப்பும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் வெப்படு குடிரும் பாதம் பாருங்க. நெடுக என்னமோ ஒரு காய்ச்சல் காய்ச்சல்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆமா, டெல்லியில இருக்கிறோம். இப்ப கூட இன்னைக்கு எனக்கு வேண்டிய ஒருத்தன் சொன்னா, ஜுரத்தினால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். வெப்படு குளிரும் பாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நடிக அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர் வேள்வடவிடி செய்தன்று விடை மேலிருந்து மடவாதனோடு முடனாய் வான் மதி வந்தி கொன்றே மலர் தூடி வந்து என் உளமே புகுந்ததுனா ஏழு கிணல் தூளி அங்கே அலையந்தனோடும் இடரான வந்து நடிக ஆழ்கடல் நல்ல நல்ல நல்ல நல்ல அடியாரவர் குமிவே பல பல வேடமாகும் வரன் ஆரிபாகன் மறையோடு தேவர் வெறு காலமான பலமும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அப்பவே சொன்னார், அலைகடல்னால தீமை வரும், மேறுமலைனால தீபம் தீபம் பல பல வேடமாகும் பரன் ஆரிபாகன் பசுபேரும் உங்கள் பரமன் தலமகளோடு இருக்கும் முடிமேலிந்து நுடமே புகுந்ததனால் மரம் தேவனும் மாலும் மறையோடு தேவர் வெறு காலமான பலமும் அலைகடல் மேறு நல்ல அவர் நல்ல
தொடர் குடலியோடு விசையற்கு நன்கு குணமாய வேடவையினன் மத்தமும் மதியும் நாகம் முடிமையை அணிந்து என் உளமே கூந்த அதனால் புத்தரோட மனை பாதில் அணிவிக்கும் அண்ணன் திருநேரு தம்மை திடமே. ஒரு நுணுக்கம் சொல்றேன். மதுரையில சமணர்கள் கூட்டம் நிறைஞ்சு போச்சு. திருஞான சம்பந்தர் வந்தாதான் சரிப்படும்னு சொல்லி அந்த அம்மாவும் மந்திரியும் சொல்லி அனுப்பிச்சாங்க. இவர் வேதாரண்யத்திலிருந்து புறப்படுறாரு. புறப்படும் போதே சொல்றாரு திருநீறு அந்த சமணர்களை அழிக்கும்டா அப்படின்னு. எப்படி சொல்ல முடியும்? திருநீறு அந்த சமணர்களை அழிக்கும்னு சொன்னார். அதே மாதிரி இவர் போய் மந்திரமாவது நீர் பாடிதான் சமணனுக்கு பாண்டியனுக்கு ஜுர நோய் போச்சு. அப்புறம் ரெண்டு மூணு வாதத்துல அவங்களை எல்லாம் விரட்டி விட்டு சைவத்தை நிலைப்படுத்தினார் இல்லையா. சைவத்தை நிலைப்படுத்துவதற்கு முக்கியமான இடம் அவருக்கு மதுரை தான் கிடைச்சது. அதற்கு காரணம் இந்த மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும். அதை இங்கேயே சொல்றாரு. புத்தரோடு அமனைவாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநூறு சம்மைத்திடமேன்னு வேதாரணத்திலேயே சொல்லிவிட்டார் அவர். தீர்க்க தரிசிகள் பின்னால வர்றது அவங்களுக்கு முன்னாரியே தெரியும். ஆம், என்ன தேவாரத்துக்கு திருப்பி விட்டாரே இந்த அருணந்தி தம்பிரான்னு ஒருத்தர் அவர் சொன்னார். உன்னால தேவாரத்துக்கு நன்மை, தேவாரத்தினால உனக்கு நன்மைன்னு அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். எனக்கு அப்ப அது புரியல. ஏன்? வயசு காரணம். அவருடைய அறிவுக்கும் என்னுடைய அறிவுக்கும் ஏழு வச்சாங்க. உன்னால தேவாரத்துக்கு நன்மைன்னு சொன்னார். என்ன நன்மை? இப்ப பாருங்க, மொழி தெரியாதவன் முதல் கொண்டு தேவாரத்தை கேட்கிறானே இல்லையா? ஆமா, தேவாரத்தினால ஏன் பேர் வெளியாவது? புகழ்வார் அவர் புகழ் தகைய வல்ல அடியினர். இப்ப மொழி தெரியாதவன் முதற்கொண்டு தர்மபுர சாமனான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நல்ல அந்த டிவோஷன் சங்கத்தெல்லாம் பாரு, தெரியுது இல்லையா? அதனாலதான் தேவாரத்தினால உனக்கு நன்மை, உன்னால தேவாரத்துக்கு நன்மைன்னு எப்பவோ சொன்னாரு அந்த அருணந்தி தம்பரம். ஆமா, தங்கம் மாதிரி இருக்கிறதா உன்னுடைய சாரீரம் அப்படின்னு அவர் சொன்னார் அந்த அருணந்தி தம்பரம். இன்னைக்கு இருக்கிறவன் சொல்றான், அன்னைக்கே சொல்லிட்டாரு அவர். அதனால தீர்க்க தரிசிகளுக்கு அது தெரியும். அதனால புத்தரோடு அமனைவாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநூறு தம்மை திடவேன்னு திருமறைக்காட்டிலிருந்தே சொல்லிவிட்டார் அவர். அதுக்கு அடுத்தது கடைசி பாட்டு.

சத்தியமிட்டு சொல்ற. இந்த பத்து பாட்டும் படிக்கிறவர்கள் வானுலகத்தை ஆளுவார்கள். திருஞான சம்பந்தர் அப்படி ஒரு தெரியும். எனக்கு இந்த திருப்பதிகம் மிகவும் எண்ணத்தில் உடையது. தினந்தோறும் மூணு தடவைக்கு குறையாமல் சொல்லுவேன். அதனாலதான் முடிஞ்ச போது இப்படியே நடந்து போறேன், தூங்குறேன், சாப்பிட்றேன், மருந்தும் சாப்பிட்றேன், சோறும் திங்கிறேன், சோறு ஜீரணம் ஆகுது, தூங்குறேன். அந்த பதிகாரம் பிடிக்கும். அடுத்தபடியாக பொருளிலார்க்கு உலகம் இல்லை, அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை. பொருள் வேண்டும் இல்லையா? ஆமா, நான் தேவாரம் படிக்க வந்ததுக்கு அப்புறமா

எனக்கு ஒரு பெரிய திருப்பம் வந்து, அதுக்கப்புறமா படிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு திருப்பம் வந்து. அந்த திருப்பத்துல தேவாரம் பூரா படிச்சேன். இந்த திரு இந்த திருப்பத்துல அண்ணாமலை சுற்றி போய் சங்கீதம் படிச்சேன். அதுக்கப்புறமா மறுபடியும் தருமபுரத்துல வேலை பார்த்தேன். அவங்கள விட்டு நான் விலகினேன். வெளியில வந்து நீ கேசட்டு பூரா பாடி இன்னைக்கு ஜனங்களுக்கு தேவாரம்லாம் வெளியில கிடைச்சி போச்சு. யார் செய்தது? அப்போ பொருள் எனக்கு தேவை. எத்தனை நாளைக்கு எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போன நான் கேட்க முடியும்? கேட்க முடியாது. திருஞான சம்பந்தர் திருவாவடுதுறைன்னு ஒரு ஊருக்கு போனார். அவங்க அப்பாவுக்கு வேள்வி செய்யறதுக்கு பொருள் வேணும்னு கேட்டார். அப்பா அப்பா வாங்க கோயிலுக்கு போகலாம், மாசுராமணி ஈஸ்வரரை கூப்பிடலாம், அவரை கேட்போம், அவர் கொடுப்பார் பொருள், நான் உங்களுக்கு தரேன் வாங்கன்னு அப்பா அழைச்சு போனார். அப்பா என்ன சொல்லிக்கணும்? அட பைத்தியகார பிள்ளையே, இப்படி ஒரு பிள்ளை எனக்கு பிறந்திருக்கிறானே, நான் வேள்வி செய்யறதுக்கு பொருள் வேணும்னு கேட்டாக மாசுராமணி ஈஸ்வரர் கோயிலுக்கு வான்னு சொல்றானே அப்படின்னு தானே அவர் சொல்லியிருக்கணும். அப்படித்தானே இப்ப இருக்கிற தாய் தந்தவர்கள் சொல்லுவாங்க. கூடவே போனார். கூடவே போய் மாசுராமணி ஈஸ்வரர் சந்நிதியில நின்னார். அப்பா வேள்வி செய்யணும்னு நினைக்கிறார். உலகமெல்லாம் நல்லா இருக்கணும், நல்ல மழை பெய்யணும், நல்லா விளையணும், உலகமெல்லாம் நன்றாக சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சார். இந்த வேள்வி செய்யறதுக்கு பொருள் தேவை, அப்பா கேட்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்பதியும் பண்ணார். இடரினும் தடரினும் என்று அந்த திருப்பதியும் பாடினார். 1000 பொன் கொண்ட ஒரு மூட்டையை கொடுத்தான். 1000 பொன்னு மாத்திரம் நம்ம எண்ண முடியாது, எடுக்க எடுக்க குறையாதியாது. ஆமா, 1000 பொண்ணுல 10 பொண்ணு எடுத்துட்டா பாக்கி 990 தானே இருக்கணும். எடுத்துவிட்டு கட்டிவிட்டு வச்சு எடுத்தாக்கா மறுபடியும் 1000 இருக்கும். அதுல உலவா கிழின்னு பேரு. அப்படி ஒரு மூட்டையை கொடுத்தான் சிவன், கொடுத்துட்டு இருக்கான். ஆமா கொடுக்கறான், கொடுத்துட்டு இருக்கான், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நீங்களும் அந்த பதியத்தை உங்களுக்கு தேவைன்னா சொல்லி பாருங்க. அந்த திருப்பதியை எனக்கு மிகவும் பிடிக்கும். அதுவும் ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்ல தவற மாட்டேன். கோயில்ல போய் அந்த பதியம் சொல்லுவேன். திருஞான சம்பந்த கோயில தானே சொன்னாரு, நானும் கோயில்ல போய் சொல்றேன், அவன் கொடு. அந்த அற்புதமான திருப்பதியம் என்ன காப்பாத்து. போது வாரம் சொன்னா எங்கேயாவது ஒரு கோயில்ல வேலை பார்க்கணும், எங்கேயாவது ஒரு மடங்கள்ல தானே வேலை பார்க்கணும். நான் அப்படி பார்க்கலையே, நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேனே, எப்படி வாழ? அவன் கொடுக்கிறான், சிவன் கொடுக்கிறான், தேவாரம் கொடுக்குது. அந்த அற்புதமான திருப்பதியத்தை உங்களுக்காக நான் பாடி முடியும்.

இதுவோ எம்மையாடுமாறு இவர் உந்த மக்கில்லையில் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறையரனே. வாடினும் ஜாவினும் அருந்தினும் போய் வீழினும் உனகள் விடுவே நல்லேன். தாழிலும் தடமுல தயங்கு தண்ணி போயிட மதி வைத்த புண்ணியனே. இதுவோமையாளுமாறு இவதொந்த மக்கில்லையேன் அதுவோ உனது இன்னருள் ஆவர் துறையரனே. நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபட மரபே நம்மா புனல்விதி நலங்கொண்டை போதணிந்த கனலறி அனுபவிக்க ஐயவனே. இதுவோமையாளுமாறு

கிளறடிகளார் சிந்ததையேன் கொய்யனி அருமலை குலாயத்தண்ணி மையனி மிடருடை மறையவனே இதுவே மேலுமாறு இவது ஒன்ற மக்கள் அதுபோன்று சென்றனு ஆவடு துறையரனு என்று தோன்றி.

அப்படி அழற விழித்தவனே, இதுவோ வியாழ்மாறு இவது ஒன்ற மக்கள் அதுவோ உனது இன்னொரு ஆவடுதுரையரனே. பேரிடர் பெருகி ஓர் மணி வரையிலும் சீருடை கடலனார் சிந்தையே ஏருடை மணிமுடியில் அவனனே, ஆருட படவரை அடத்தவனே, இதுவோ மேலுமாறு இவது ஒன்ற மக்கள் அதுவோ உனது இன்னொரு ஆவடுதுரையரனே. உன்னினும் பதிப்பினும் உறங்கினும் நின் ஒன்மன் அடியில் உரையாதன்னா கண்ணன் கடிகம் தாமரை மேல் அண்ணன் அளப்பரிதாயவனே.

மயங்கி ஓர் முனிவரின் அத்தா உன்னடியிலால் அறத்ததென்னா. புத்தரும் சமணரும் புறன் உரைக்க பத்திரகிற்கள் செய்து பயந்தவனே இதுவோ மேலுமாறு.

0: இப்படி ஒரு அற்புதமான திருப்பதிகம், பொருள் வேணும்னு நினைக்கிறவர்கள் ஆண்டவன் திருச்சநீதியில போய் இந்த பதிகத்தை சொன்னால் அவர்களுக்கு கிடைக்கும். நான் சொல்லுகிறேன், எனக்கு யாரோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், யாரோ கொடுக்கணும், சிவன் கொடுக்கணும் என்று சொல்லி திருஞான சம்பந்தரை இன்னும் எவ்வளவோ ஒரு நாலஞ்சு பதிகத்துக்காவது இப்படி சொல்லி சொல்லிவிட்டால் நல்லதுன்னு நான் எண்ணுகிறேன், சொல்லுவேன். அப்படி இந்த வேர் தோழிப்பங்கன் திருப்பதிகமும் இடது திருப்பதிகமும் எனக்கு மிகவும் பிடித்தமான பதிகம். எந்த பதியம் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இதெல்லாம் நான் சொல்லிட்டு அவினைக்கு வினை தினம் சொல்லுவேன், மறையுடையாய் தோருடையாய் தினம் சொல்லுவேன், ஒரு ரூபாயின்னு தினம் சொல்லுவேன், இதெல்லாம் மூணு தடவை சொல்லுவேன். நீங்க நினைக்கலாம் உனக்கு ஓதுற வேலை அது ஒண்ணுதான் இருக்கு, அதனால நீ சொல்லிட்டு இருக்கிற, எங்களால பிள்ளை குட்டி பேரம் பேத்தி சொல்லணும்னு நினைச்சா சொல்ல முடியும், மனம் இருந்தால் மார்க்க முடியும் இல்லையா, உங்களுக்கு தேவைன்னா சொல்லும் இல்லைன்னா இல்லையா என்று சொல்லி பஞ்சாட்சரம் சொல்லி நமது நாடு நன்றாக இருக்கட்டும், நன்றாக மழை பெய்யட்டும், நல்ல விளை பொருள்கள் எல்லாம் நிறைய விளையட்டும்,
1: தேவாரம் வாழ்க என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்ளுகிறேன். பஞ்சாட்சரம் சொல்லி நிறைவேற்றிக் கொள்ளுவோம். வாழ்க செய்வோம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

அதுவும் பெண்கள் விளையாட்டாதான். சின்ன பிள்ளை வச்சுட்டு சித்தாந்தத்தையே பெண்கள் விளையாட்டா பாடிட்டாங்களே. ஞான மார்க்கத்தில் இருக்கு நம்மை

இப்படி எல்லாம் எங்கேயோ இருந்த என்னை எப்படியோ கொண்டு வந்து எதற்கெல்லாம் ஆளாக்கி இப்படி கொண்டு வந்தியப்பா நீதான் அல்லவா என்று சொல்லி ரொம்ப அருமை. இதெல்லாம் இந்த பேதத்தை நம்ம வளர்த்தெடுத்தேங்கிற ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு எவ்வளவோ திரைப்படத்துல 5 மணி நேரம் இல்ல 8 மணி நேரம் ஓட்டலாமே.

இத்தகதாள் வாருருவப்பூன் முளையீர் வாயார நாம் பாடி ஏறுருவப்பூம் புனல் வாய்ந்து ஆடேலோர் என்பவாய். இது ஒரு பெண்ணுடைய அந்த நிலை. இதுவும் பேசித்து நம்மை வளர்த்தெடுத்ததுதான். பேசித்தது எப்படி? சாதாரண உலகியல் உணர்வுடையவராய் இருந்த பெண் அருளியலை காட்டி அருளியல் உணர்வுக்கு அப்படியே அழைத்து வந்தாராம். எப்படி எல்லாம் செய்திருக்க அந்த பெண்ணு? ஓர் ஒரு கால் ஒரு கால்னா அப்படி நினைச்சு நினைச்சு நினைச்சு ஒரு தொழில் செய்யறது பேசாம இருந்தது. அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் நினைச்சு அப்புறம் நினைக்கிறது அப்படி. ஓர் ஒரு கால் எம்பெருமான் என்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயோவாள். ஒரு சொல்லணும் இல்ல ஏதேனும் ஒண்ணு சின்ன பிள்ளைய கேட்டதுன்னா சிலத்துல வந்து ஒரு தரம் சொல்லணும் ரெண்டு தரம் சொல்லணும் விட்டுடும். சில நேரத்துல அரிக்கி விடும். சீரொரு கால் வாயோவாள். ஒரு சிலத்துல என்ன வேணும்னா பெருமான் அப்படி இருக்கணுமா? என்ன செய்யறாரு தெரியுமா? எத்தனை ஆன்மாக்களை என்னென்னவெல்லாம் செய்யறாரு அப்படின்னு கொஞ்சம் நேரம் பொறுத்து அவ பேச்ச கேட்டாமா? ஆமா இதே வாயுவான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவு சொல்லலாம். சீரொரு கால் வாயோவாள் சொல்லும் போது சித்தம் கழிகூற மனம் வந்து தன்னை ஆக்கணும் அப்படின்னு சொல்றேன். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முன் சித்தமெல்லாம் மகிழ்ச்சிப்பட சொல்லணும் அவர் சொல்லலாம். சித்தம் கழிகூற இப்படி அந்த பெருமானி பத்தி சொல்ல சொல்ல சொல்ல சொல்லும் போது திருவள்ளுவர் அன்பிற்கு முன்போ அடைக்கின்றான் இல்ல ஆர்வலர் புன்கண் நீர் பூசல் தரும். இந்த உள்ளத்தில் இருக்கிற அன்பு மிக மிக மிக கண்ண தண்ணி தார் தாரையா வடியும். அதனால அந்த எம்பெருமான் நம்பெருமான் எம்பெருமான் நம்பெருமான் என்று சொல்லி சொல்லுகிறவள் சொல்ல இந்த நீர் ஒரு கால் ஓவா கண்ண தண்ணி அது பாட்டுக்கு வடியும். நெடுந்தாரை நெடுந்தாரைன்னா இங்க இருந்த பிடிச்ச தண்ணி இப்படி வந்து பாயில ஒரு சொட்டு விழுந்து இங்க ஒரு நெஞ்சில உளுந்து வயிற்றுல உளுந்து இப்படி போயிட்டு இருக்கு. நீர் ஒரு கால் வாயோவா நெடுந்தாரை கண்பனித்த. அப்புறம் என்னாச்சுன்னா அதே நினைவாய்த்தாரு. பாரொரு கால் வந்தனையால் விண்ணோரைத்தான் பணியால் யார் இல்லாத நேரத்துல இருந்தா இதுன்னு எல்லாம் பித்து பிடிச்சு சொல்லுவாங்க இல்லாத பாரொரு கால் வந்தனையால் அந்த பெருமான் நினைச்சு அப்படியே வணங்குறான். பெருமானி உன்னுடைய திருவடிக்கு வணக்கம்பா.

நண்பனையால் தரையிலேயே படுத்து வணங்குறாளாம். விண்ணோரைத்தான் பணியால், ஆனா சிவபெருமானை தவிர மூச்சு படிமன். கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு, குடிகளினும் அல்லேன் நினது அடியார்கள், நரகம் புயினும் எல்லேன் பிற தெய்வம். என்ன நரகத்திலேயே கொஞ்சம் போறேன்னு சொன்னா கூட உன்னை தவிர என்ன வேற யாரும் நினைக்க மாட்டேன். உன்னை அல்லாது எங்கள் உத்தமணி இங்க இருக்குது, இங்க இருக்குது திருவாசல எந்த பகுதி, திருச்சதகம். சித்தொருவராமாறும், அப்ப ஏனைய தெய்வங்களை வணங்க மாட்டால் நம்முடைய பெருமானையே வணங்குவாள். இப்படி பேரறையற்கு நம்முடைய சிவபெருமானுக்கு இங்க நீ பித்தொருவராமாறும். என்னப்போ அதே பித்தாயிட்டது, இல்லி சாப்பிட கூப்பிட்டா வேணாங்கிறா, காத்து வேணாங்கிறா, புரியுதா, அதே சொல்லி சொல்லிட்டு இருக்கிறா. இப்படி பித்தொருவராமாறும் ஆறொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள். இப்படி ஒவ்வொரு ஆன்மாவை எந்த பெருமான் தான் இப்படி ஆட்கொள்ளும், பெரிய செய்தார் கேப்பா. இந்த பெண் நிலைமையும் தெரியல, இவரை ஆட்கொள்ளுகின்ற அந்த ஆண்டனுடைய விசித்திரமும் தெரியல. வாருருவ பூன்முறையீர் வாயார நாம் பாடி. அதனால இப்படி எல்லாம் இருக்கின்ற ஒரு அன்பர்களையும் இப்படி அன்பராக்குகின்ற அந்த ஆண்டவனுடைய புகழையும் ரெண்டையும் சேர்த்து

0: ஏர் உருவம்னு அர்த்தம். கேட்டா நல்ல எழுத்து மிக்க வடிவம், ஒரு குளம்னா அதை பார்த்துட்டோம்னா அங்கேயே நிக்கலாம்னு தோணுது. அப்படின்ட்டு வெளியில வர மனசு சொல்லுங்க, அவ்வளவு அழகான குளம். அந்த ஏர் உருவ பூம்புணல் வாய்ந்து ஆடேலோ என்பாவாயி. அருமையான இது எல்லாமே ஒவ்வொரு அருமையான பாட்டு தான் இல்லைங்களா, அருமையான பாட்டு.
1: இந்த மேகம் என்ன சொல்லுதான், நினைந்து முன்னி நினை மழை பெய்யணும், மக்கள் எல்லாம் நன்றாக இருக்கும் நினைத்துதான். அதனால கடலை சுருக்கி கடல் நீரை போய் அப்படியே எடுத்து முகந்ததான். எது இந்த வெண்மையான மேகங்கள் கடல் நீரை முகந்து எடுத்துக்கொண்டு என்று சொன்னார். நம்ம இப்ப ஆவியாக மாறிங்கிற அவங்க முகந்து கொண்டுன்னு சொன்னாங்க அல்ல, முகந்து முன்னி கடலை சுருக்கி எழுந்து பாருங்க. இறங்கும் போது அந்த மேகம் வெள்ளவெளியேன்னு இருந்துதான், இந்த தண்ணீர் அப்படியே தான் எடுத்துக்கிட்ட உடனே மேகம் எல்லாம் கண்ணங்கரையேன்னு இருந்துதான். இந்த கண்ணங்கரையேன்னு எது போல என்னாரு, உடையாள் என்ன திகழ்ந்து. உடையாள்னா நம்ம எல்லாம் அடிமையாக உடையாள், நம்ம எல்லாம் மக்களாக உடையாள். யாரு, நம்ம அம்மா உமையம்மை. உமையம்மை உடையாள் என்ன திகழ்ந்து. இந்த மேகங்கள் போகும் பொழுது வெண்மையா இருந்தது, ஆனா அந்த தண்ணீரை முகந்து மேலே வந்த பிறகு எப்படி நம்ம அம்மா கருப்போ அது போல கருப்பா இருக்குது. ஏன் கருமையான மேகமா தண்ணீர் இருந்தது மழை பெய்யறதுக்கு பாத்தீங்கன்னா, ஏய் மேகம் இருட்டிட்டு வருதுடா அப்படிங்கிற மாதிரி இருட்டிட்டு வருதுடா. அந்த இருட்டி கொண்டு வருவதுங்கிறது சீக்குவல் டு நம்முடைய அம்மா நிறம் இல்ல. உடையாள் என்ன திகழ்ந்து. அப்புறம் மேகம் இருக்கும்போது வெறும் மேகம் மட்டும் வராது, இடி இடிக்கும் இல்ல, இடி இடிக்கும். அதனால அப்படி இடி இடிக்கும் போது என்ன எப்படி இருக்கிறாரு, உடையாள் என்ன திகழ்ந்து எம் பிராட்டி திருவடிமேல் பொன்னும் சிலம்பில் சிலம்பி. எங்க அம்மா கால எப்பவும் சிலம்பும் போட்டிருப்பா, அந்த சிலம்பு நடக்கும்போது கெலின் கெலின் கெலின் அப்படின்னு ஒழிக்கும். அது மாதிரி இடி எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, ஒரே அடி அம்மடா அம்மடா விழுந்து எங்கேயோ இடி விழுந்து நாலு பேர் தலையில போய் விழுந்துக்காது, அப்படி லேசா அப்படி கெனின் அம்மா மாதிரி அந்த செலவு மாதிரி இருக்கும்னா இடி, அந்த இடியினால யாருக்கும் தொந்தரவு இருக்காது, தொந்தரவு இருக்காது, யாரும் அடிய மாட்டாங்களாம். அதனால உடையால் என்ன பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னும் சிலம்பில், அந்த உண்மயமாக இருக்கிற சிலம்பு இருக்குதே அது போல சிலம்பி. சிலம்பின்னா ஒழித்துன்னு அர்த்தம், சிலம்புதல் சிலம்புதல்னா ஒலித்து. மலர் சிலம்படி வாட்டி வணங்குவன், அங்க சிலம்பு சிலம்பே இங்க சிலம்பு ஒலித்தல் மறந்துருப்போம். ஆகவேதான் அப்படி சிலம்பி பொன்னும் சிலம்பில் சிலம்பி. சரி இந்திரவில் போடுதான் இல்ல, அந்த வளைவா அது எது போல இருக்கிறாரு, திருப்புருவம் என்ன சிலை குலவி. எங்க அம்மாவுடைய புருவம் எப்படி இருக்கும், அப்படி வளைவா இருக்கும். அது மாதிரிதான் அந்த இந்திரவில் இருந்துதான் அந்த புருவம் என்ன பொழிந்து. எப்படி இதெல்லாம் தெய்வ கவிஞனுக்கு தான் வர முடியும், உமையம்மையும் அப்ப சொல்லுவதும் அம்மையை பற்றி விடக்கூடாது. ஆனா அதே போல வெண்மையாயிருந்த மேகம் கருமையானதுக்கு அம்மா நிறம் இல்லைங்களா, அப்புறம் அது ஒழித்ததுக்கு அம்மா சிலம்பு, அப்புறம் வந்து அது இந்திரவில் போட்டதுக்கு எங்க அம்மா புருவம். அம்மா விட்டு பிரியலவர் எம் பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் என்ன திகழ்ந்து. நம் தம்மை ஆளுடையாள் என்ன திகழ்ந்து அப்படி என்னது, தன்னில் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழை. எங்க அம்மா என்ன பண்ணுவான்னு கேட்டா, இந்த ஆன்மாக்கள் உயிர்களுக்கெல்லாம் அருள் செய்யணும்னா தான் மட்டும் வரமாட்டான், அல்லது தன்னுடைய கணவன் மட்டும் வரமாட்டாங்க, ரெண்டு பேருமே தான் வருவாங்க, சேர்ந்து வரும். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்பதிக அம்மையப்பர் அப்படி சேவந்தளிப்பர். இதுதான் சாஸ்திரம், எது திருக்கல்ட்டு படியார், திருக்கல்ட்டு படியார் முதல் பாட்ட திருக்கல்ட்டு படியார், முதலில் திருவந்தியார் அடுத்த திருக்கல்ட்டு படியார் முதல் பாட்ட. இந்த உலகத்திற்கு யார் தலைவர்னார், அம்மையப்பராக இருக்கின்ற எங்கள் அம்மையப்பர் தான் தலைவர். அவர் உயிர்களை ஆட்கொள்ளும் பொழுது எப்படி வருவார்னாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துதான் செய்வோம். அதனாலதான் உனக்கு யாருப்பா பால் கொடுத்தது அப்படின்னு கேட்ட உடனே அப்பா கொடுத்தாருன்னு சொல்லல, அம்மா கொடுத்த, அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து கொடுத்தாங்க. தோடுடைய செதியன் இடையேறியோ என்றெல்லாம் சொல்லுங்க. அதனால் இப்போ பெருமானும் பெருமாட்டியும் சேர்ந்து இந்த உலகத்திற்கு எப்படி அருள் சுரக்கிறார்களோ அது போல மழைப்பொடியதான். இப்படி மின்னி பொலிந்து எம் பிராட்டி திருமுடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி, அந்த அவருடைய புருவம் எப்படி வளைஞ்சிருக்குமோ அது போல இந்திரவில் எல்லாம் போட்டு, நம் தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிலா எங்கோமான். நம்ம அம்மா விட்டு அப்பா பிரியவே மாட்டாங்க, அப்பா விட்டு அம்மா பிரிய மாட்டாங்க. அப்படி பிரியாத அம்மா அப்பா நம்ம வேற யாரு கிடைக்கும், நம்ம சைவத்துக்கு தான் கிடைக்கும். அம்மா அப்பா பிரியாத அம்மா அப்பா அப்படி ரெண்டு பேருமா இருந்து என்ன செய்வார்கள் உயிர்களுக்கு, தன்னில் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி முன்னி முன்னா தானே நினைந்து, நாம எல்லாம் வேண்டி கேண்டி மடை பெய்யணும் அல்ல, தானே அவன் தானாக வரணும், தானாக தந்ததென்று உந்தி பெற, தன்னையே தந்ததென்று உந்தி பெற. திருவுந்தியார் அதுக்கு முதல்வர் என்ன வரமாட்டேங்குது, தானாக தந்ததென்று உந்தி பெற. யாரை தருவானாம் பெருமான், தன்னையே தந்ததென்று உந்தி பெற. ஆன்மாக்களுக்கு தன்னையே தந்துருவானா, தந்துருவானா, தந்துருவான். தந்தது உன் தன்னை கொண்டது சித்தாந்த சாத்திரமும் இந்த திருமுறைகளும் அடாடாடாடா இந்த ரெண்டும் எப்படி உறவுன்னா, நம்ம அம்மையப்பர் மாதிரி தான் உறவா இருக்குது. ஆமா ஐயா, தானாக தந்ததென்று உந்திய பெற, தன்னையே தந்ததென்று உந்திய பெறன்னு திருவுந்தியா இல்ல, தன்னை தருவானான்னு கேட்ட, தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை தங்கரார் குலோ சதுரன்னு திருவாசகம் வருது. அதனால தன்னையே தந்ததுங்கிறது உந்தியாலும் இருக்குது திருவாசகம். எனவே இப்படி தன்னில் பிரிவீரா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி நினைந்து இந்த ஆன்மாக்கள் பழைக்க வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி, அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொடியாய் மழையேலோர் என்பவாய். அவள் எப்படி இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் வேண்டிய வேண்டியவாறு அருள் பொழிவாளோ அது போல இந்த மழையும் பொழிய என்று சொன்னீங்களா. அம்மையை விட்டு அம்மையப்பரை விட்டு போகாமல் வர்ணனை கூட அந்த அம்மையப்படி செய்து, அந்த அம்மையப்படி எப்படி ஆன்மாக்களுக்கு அருள் செய்வாளோ அது போல இந்த மழை பொழிய என்று சொன்ன. அதெல்லாம் இல்ல, எங்கோமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொடியாய். ஏன்னா வம்பே வேணாரு, மூன்று மழை வேணுமா, அஞ்சு மழை வேணுமா, ஆறு மழை வேணுமா நமக்கு தெரியாது. எங்கள் பெருமானும் பெருமாட்டியும் எந்தெந்த ஆன்மாக்களுக்கு எந்த வகையில அருள் செய்யணுமோ அந்த வகையில அருள் செய்வாங்க, அது போல மழை பெய்யுது. அப்போ எந்தெந்த நாட்டில் எந்த விதமான மழை பெய்யணுமோ அப்படி வரணும். ஐயா இப்ப ஐப்பசி கார்த்திகை நடவு நட்டுட்டாங்க, அஞ்சு நாள் அது நல்ல பயிர்லாம் இப்பதான் நெல் பயிர் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன, மும்மாறி பெய்யப்படாது, தோண தோண தோண தோண தோணு பெய்யணும். அது நமக்கு கஷ்டம்தான், ஆனா அந்த மழை தான் அந்த பயிருக்கு நல்லது. இப்ப சொல்லும் அட்ட மழைப்பா பத்து நாள் கொண்டு விட்டுது, நச நச நச நச, அந்த நமக்கு நச நசங்கலாம் அந்த நெற்பயிருக்கு அவ்வளவு அப்படியே இன்ஜெக்ஷன் பண்ற மாதிரி, பென்சில் இன்ஜெக்ஷன் சொல்றமே அப்படி பண்ற மாதிரி அந்த ஒவ்வொரு துணி. அப்ப மூணு மழையெல்லாம் போதாது. ஆமா சரி, தை மாசம் மாசி மாசம் எல்லாம் அறுவடை வந்த போது மூணு மழை வரவும் கூடாது. ஏன், நெல் வயலுக்கு வந்தது களத்துக்கு வந்தது வீட்டுக்கு வந்து சேரணும் கூடாது. இதெல்லாம் ஏன் வம்பு அப்படிங்கிறத நம்முடைய மணிவாச பெருமான், அவன் அருளே என்ன பொடியாய் மழையேலோ என்பாய். எனக்கு தெரியாது சுவாமி, எப்ப மழை பெய்தால் நாட்டுக்கு நல்லது, எப்படி பெய்தால் நல்லது, எந்த பகுதிக்கு பெய்தால் நல்லது என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. அது உனக்கு தான் தெரியும், உன் அருள் எப்படி மக்களுக்கு செய்யற ஆன்மாவுக்கு அது போல அந்த மழையும் பெய்கின்ற வம்பு இல்லை. நீங்க ரெண்டு மூணுன்னு ஏன் சொல்லிட்டீங்க, வேண்டாம் இப்படியெல்லாம் சிவ சிவ. அதான் இதனுடைய போக்கு நிலை வேற, அதனுடைய போக்கு நிலை வேறு என்று சொல்றேன். ஆனா இந்த மழை பொழிகேன்னு வேண்டுவது ரெண்டு பேரும் வேண்டியிருக்காங்க, ரெண்டு பேரும் வேண்டியிருக்காங்க. இவர் வேண்டார், அவர் அந்த அம்மா வேண்டியிருக்காங்க. சரி போட்டோம். என்ன பொடியாய் மழையேல் ஓடியம்பாவாய். அப்புறம் அடுத்து பதினேழாவது பாட்டு, செங்கன் அவன்பால். இவட ஒரே ஒரு சொல்லு பாருங்க. என்ன திகழ்ந்து எம்மை ஆள் உடையாள் இட்டிடையின், இட்டிடையின்னது அது என்னது? இட்டிட, இட்டிட, இட்டின மிகச் சின்னதுன்னு அர்த்தம். அம்மா எடை எப்படி இருக்கும்னு கேட்டா மிகச்சிறிய எடையா. இந்த இட்டிங்கிறதுக்கு சிறிதுங்கிறது எங்க இருக்குது? ஆறு ஆறு அளவு இட்டிதாயினும் கேடில்லை போகாரகலா கடை திருக்குறள். ஆறு ஆறு அளவு இட்டிதாயினும் கேடில்லை, இட்டிதுன சிறிது போகாரகலா கடை. பொருளாதாரம், திருவள்ளுவர் பொருளாதாரம். இந்த முன்னப்புறம் என்ன சொல்றோம்? சம்பளம் ஏறணும் ஏறணுங்கிறமே. அவர் என்ன சொல்றாரு? இந்த பிறப்பா வர்ற சம்பளம் ஓரணாவா இருந்தாலும் பரவாயில்ல, இட்டிதுன்னு சின்னது, ஓரணாவா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா செலவு செய்யறதுடா தம்பி, ஓரணாங்கிறது பழைய நிலைமை, வேண்டாம் உங்களுக்கு வழங்குறது கஷ்டம். வர்ற சம்பளம் ஒரு ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல, செலவு செய்யறது 90 காசுக்குள்ள முடிச்சுக்கோ, 90 காசுக்குள்ள, அப்பதான் பொருளாதாரம் வரும். ஏன்னா ஒரு ரூபாயா இருந்தா கூட பரவாயில்ல, செலவு என்ன இருக்கணும்? 90 காசுக்குள்ள முடிச்சுக்கோ. எனவே தினமும் 10 காசு நம்மளுக்கு அல்லன்னு போடு. அப்ப பொருளாதாரம் எப்படி சிறக்கும்னு கேட்டா, வருகிற வருமானத்தை விட செலவு குறையணும், அப்பதான் நாட்டில் வருமானம். திருவள்ளுவர் பொருளாதாரம். எனக்கு சார் மாசத்துல 20,000 வருது. இப்ப கல்லூரிக்கு போன நுழைஞ்சாலே ப்ரொஃபசருக்கு 20,000 நல்லா வாங்கட்டும், அது திரும்ப கவலைதான். நாங்கெல்லாம் 38 வேலை செஞ்சு கடைசியில 8,000 வாங்கணும். 88 போய் பெறும் போது 1,000 வாங்கினா மட்டும் போறாத சாமி. 1st 20th சம்பளம் வந்து சொன்னா 30th எந்த அளவுல நீ செலவு பண்ணிருக்கணும்? 20,000 பிஎஃப் ஒன்னு பிடிச்சுப்படும், அவனே பிடிச்சா நல்ல வேலை தான் பிடிச்சாங்க. ஏன்னா அது வந்து நல்லது, அது அந்த சம்பளம் வாங்கணும் பிடிக்கிறது நல்லது அல்லவா. அது அல்லாதவன் என்ன அகலா கடை செலவு செய்யறது, அதை விட குறைச்சு பண்ணு, குறைச்சு பண்ணு. இப்போ கவர்மெண்ட் வருத்தப்படுறதாதான் பட்ஜெட் போட்டா இது செலவு வந்து எக்கச்சக்கமா பண்றாங்க, வரவு ஒன்னும் கம்மியா இருக்கு. அப்ப என்ன, ஒவ்வொரு ஆண்டும் இப்படி வருது, எத்தனை நாள் தான் வர்றது? ஒரு 2 கழிச்ச உடனே ஒன்னே தான் பெட்ரோல் விலை ஏத்துறாங்க, உடனே கருப்பூடி பிடிச்சு பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லதான். ஒன்னு தூக்கி உட்கார மாதிரி வையன் பார்ப்போம், சும்மா வெறுமனை சைக் பண்ணக்கூடாது சரிங்களா. சரிப்பா எல்லாம் உயருது, உயர்கின்ற பொழுது 2 கொஞ்சமும் உயருது, உனக்கு சம்பளம் உயரணுங்கிற, பென்ஷன் உயரணுங்கிற, எல்லாம் பொருளாதாரம் இருப்பது. அப்புறம் பெட்ரோல் விலை ஏத்தனை மட்டும் ஒன்னு தூக்கி போட்ட வச்சு இப்படி 4 கொடுத்துருவே, உன்னை தூக்கி வைப்போம் 4 கொடுத்துருவே போல. அதான் அங்க இந்த இட்டிதுங்கிறதுக்காக வந்து ஆசு ஆறு அளவு இட்டிது. இதெல்லாம் ரொம்ப அரிய சொற்கள். இந்த இட்டிது சின்னதுங்கிறதெல்லாம் இப்பெல்லாம் போயே போட்டுது. ஆனா அந்த அருமையான சொல் இங்க இடம்பெற்றிருக்கிறது இட்டிடையில் என்பதுல. சரி போட்டோம். செங்கனவன்பால் திசை முகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இயலாததோர் இன்பும். பெருமான் தருகிற இன்பம் எப்படிப்பட்டுதான்? செங்கனவன்பால் யாரு? செங்கனவன் யாரு? திருமால். திசை முகன்பால், இந்த பால்னா அவனிடம் அர்த்தம், பால்னா அவனிடத்தில் என்ன. திருமாலிடத்திலோ, நான்முகன் பிரம்மனிடத்திலோ, அல்லது தேவர்கள் பால் மற்ற தேவரிடத்திலோ எங்கும் இராததோர் இன்பம். அவரிடத்திலெல்லாம் கிடைக்க முடியாத, அவர்கள் அனுபவிக்க முடியாத, அனுபவிக்காது இருக்கிற இன்பம் இருக்குதே, அந்த இன்பத்தை நமக்கு தருவாங்க. அப்படிதான் எந்த இன்பம்? வீடு வேற்று இன்பம், முத்தி இன்பம். ஏன்னா அந்த இன்பம் அவங்க பெறல. மற்றபடி காத்தல் தொழில், படைத்த தொழில் எல்லாம் பண்ணி எல்லாம் நானிட்டால் அதெல்லாம் வேலை செய்யறாங்க, ஒத்துக்கிறாங்க. ஆனால் இந்த முடிவில்லாத ஒரு இன்பத்தை அவங்க பெறல. எனவே இந்த நாம் பெருமான் நமக்கு வழங்குகின்ற இன்பம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, திருமாலிடத்திலோ, நான்முகனிடத்திலோ, தேவரிடத்திலோ இல்லாத எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதாய். அப்படி இந்த பேரின்பத்தை நமக்கு உரியதாக

என்ன, இந்த நறுமணம் பொருந்திருக்கும்படியான கூந்தலாம், அம்மா கூந்தல். இயற்கையா செயற்கையான்னு போட்டு பட்டிமன்றம் போட்டு விட்டுறாங்களே, இயற்கையான மனம் சரிங்களா, அப்படிப்பட்ட நல்ல நறுமணம் உடைய அந்த கருமையான கூந்தல், கூந்தலை உடைய அம்மா நம்முடைய அம்மா உமையம்மை. அந்த அம்மா நந்தம்மை கோதாட்டி. என்னது கோதாட்டுதல்? அர்த்தம் கோதுன்னு என்ன, புளியில வந்து கோதா இருக்கிறது என்ன, தூக்கி எட்ட வச்சிடறோம் சரிங்களா, புளிய மட்டும் எடுத்துக்கிறோம், அப்போ தக்கைன்னு அர்த்தம், பயன் இல்லாதுன்னு அர்த்தம். அப்ப தன்னை அடைந்த அந்தரத்தில் என்ன பண்ணுவாரு, இந்த ஆன்மாவுக்கு எது தீங்கு தரும், வினை, அந்த தீவினை ஆகிய கோதுகளை எல்லாம் நீக்கி கோது ஆட்டி. அப்போ ஒவ்வொரு உயிரிடத்திலும் இருக்கிற அந்த வினையை நீக்கி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருடி. பெருமாட்டி என்ன பண்ணுவாளாம், நாம போய் அவட்ட போக முடியல, அந்த அம்மா நம்ம வீட்டுக்கு வருவாளாம், ஐயா எல்லா வீட்டுக்கும் வருவாளாம், எல்லா வீட்டுக்கும் வருவாளாம், இல்லங்கள் தோறும் அப்படின்னா வீடுதோறு வீடு வீடா வருவாளாம் இல்ல, இல்லங்கள் தோறும். இப்ப நாம வர்றதுன்னா வருதல் எழுதலாம், இறைவன் வருதலை வருதல் எழுதப்படாது, எழுந்தருளுதல் என்று சொல்லணும், எழுந்தருளுதல் என்று சொல்லணும். அதே போல நம்ம போல இருக்கவங்கன்னா சாதாரண இல்லறத்தில் இருக்கவங்க போனாங்கன்னா நடந்தான் வந்தான்னு அர்த்தம், மகா சன்னிதானங்களை சொல்லும்போது சன்னிதானம் எழுந்தருளினார்கள் என்று சொல்லணும். இப்ப திருவண்ணாமலைக்கு வந்தோம்னா திருவண்ணாமலைக்கு வந்தாருன்னு நம்ம எல்லாம் போட்டுடலாம், ஆனா ஒரு பெரிய மகான் சன்னிதானம் திருவண்ணாமலைக்கு எழுந்தருளினார்கள் அந்த சொல் மரபுச்சம். அது போல இங்கே பெருமான் பெருமாட்டி எல்லாம் வருகின்ற பொழுது பெருமாட்டி வந்தாங்க கூடாது, இல்லங்கள் தோறும் எழுந்தருளி எழுந்தருளி என்ன செய்யறாளாம், செங்கமல பொற்பாதம் தந்தருளும் தேவகனி, செங்கமல பொற்பாதம் தந்து அவருடைய தம் சிவந்திருக்கும்படியான திருவடிகளை கொடுப்பானாம். அந்த திருவடிகளை கொடுத்தல் என்பது என்ன, சீக்கொள்ட்டு அதான் வீடு பேரு முத்தி என்று சொல்லுது, முத்திங்கிறது அது எப்படி தெரியுது, சிவபுரணே செல்வர் சிவபுரத்தில், சரி எங்க இருப்ப, சிவனடி கீழ் உள்ளார். அப்ப என்ன அர்த்தம், அந்த சிவனடியில் இருப்பதுதான் முத்தி வீடு பேர்னு அர்த்தம். அதனால இங்க என்ன, செங்கமல பொற்பாதம் தந்தருளி என்று சொன்னா அவருடைய திருவடியை நம்ம கொடுத்தோம்னா சீக்கிரம் என்ன அர்த்தம், வீடு பேர்த்தை கொடுத்துன்னு அர்த்தம், வீடு பேர்த்தை கொடுத்துன்னு அர்த்தம் இல்ல. அப்ப முத்தி இன்பம், அந்த முத்தி இன்பம் தான் செங்கனவன் பால் திசை முகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாத இன்பம். ஏன் அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, இப்ப திருமாலோ பிரம்மணனோ நாம ஏதோ வந்து நூறாண்டு வாழ்றோம்னு சொன்னா அவங்க ஆயிரக்கணக்கில் ஆழ்வாங்க, நமக்கும் இறுதி உண்டு அவங்களுக்கும் இறுதி உண்டு, நமக்கும் வினை உண்டு அவர்களுக்கும் வினை உண்டு, நாமும் துன்பப்படுறோம் அவங்களும் துன்பப்படுவாங்க, நமக்கும் பிறப்பு உண்டு அவனுக்கும் பிறப்பு உண்டு. அப்ப பதவி உயர்வே தவிர ஆக அவங்க கிட்ட இருக்கிற இன்பம் இந்த வீட்டின்பம் இல்லை, வீட்டின்பம் வந்துட்டு அப்புறமேல் மீண்டும் வரமாட்டாங்க. இங்க இருக்க மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராணி கள்ளப்புல குரம்பை கட்டடிக்க வல்லாணி, அது வீடு பேரு, அந்த வீடு பேர்னு வந்துட்டா அப்புறம் மீண்டும் வர்றாங்க. அதனால அந்த வீடு பேர் தின்பத்தை இந்த ஆன்மாவுக்கு தருவாங்களாம். அதான் செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை முன்னே சொல்லியிருக்கிறேன். சேவகன் சொன்னா நாம நினைக்கிற மாதிரி பியூன் அப்படி சொல்லக்கூடாது, அபச்சாரம் சொல்லுங்க, சேவகம் என்றால் வீரம் என்று. சேவகனை ஐயா இந்த மாதிரி இவ்வளவு எண்ணிறந்த உயிர்கள் இருக்கின்றன, இத்தனை உயிர்களுக்கும் வீடுதோறும் தானும் தன்னுடைய உமையுமையுமா சென்று வீடு பெற்று தருவாரா அப்படின்னு, ஆமாப்பா அவருடைய வீரம் தான். இப்ப இத்தனை ஆன்மாக்களத்திலையும் நேரா வீட்டுக்கு போக முடியுமா, போக முடியும், ஏன் பெரும் வீரர் அவர். ஏன்னா நாமெல்லாம் என்னன்னு கேட்டா நடந்து போகணும் அல்லது பிள்ளைகள் வச்சுக்கிட்டு போகணும், பெட்ரோல் வேணும் இல்லைங்களா, நடைபெறம் இல்லாமல் போடும், டயர் வெடிச்சு போடும், டிரைவர் வரேன்ட்டு அன்னைக்கு வரமாட்டார், எத்தனையோ சங்கடங்கள் நமக்கு ஒன்று ரெண்டா உண்டு, அத்தனை உண்டு, பிரஷர் இல்லாத போது இல்லைங்கிற சங்கடம் இருந்துன்னு அதுக்கு மேல சங்கடம், பல பேர் படுறாங்க, அது இல்லாம இருந்தாலும் தேவலான்னு போடுதாட்டு இருக்கு. ஏன்னு கேளுங்க, வழியில போகும்போது ஐயா ஏன் நடந்து வரீங்கன்னு கேட்பேன், 500 பேர் அதுக்கு பதில் சொல்லணும். இப்ப நாம என்ன நடந்து தான் வரணும், நமக்கு தலையெழுது நம்மளே போறான், ஐயா ஏன் நடந்து வரீங்க, பெரிய என்ன குதிரையிலே வர முடியும் போறான்ட்டு போறான், பிள்ளைகள் வந்து நடந்து போனான்னு அது வேற கேட்பான்.
பிரஷர் வச்சவங்க கஷ்டம் தான் பறங்குறாங்க. எல்லா இப்ப கஷ்டத்தை விட டயர் அந்த மற்ற கருவிகள் மற்ற இதை விட இந்த பணியாளரை வேலை வாங்குறதுதான் கஷ்டங்கிறாங்க. எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஆமா, பணியாளவகன் என்றால் இங்க வீரன் என்று பொருள். சேவகனை அம்கன் அரசை அவன் இந்த அந்த உலகத்துல அழகான பேரரசாக இருக்கிறான். அடியோங்கற்கு ஆர் அமுதை, அடியோர்களுக்கெல்லாம் அடி அமுதமாக இருக்கிறான். அவன் வேற யாரும் இல்லை, நங்கள் பெருமானி நங்கள்னர் அல்லவா, நம்முடைய பெருமானர். இலக்கணப்படி இந்த நங்கள்ங்கிற சொல் வரக்கூடாது. நம்முடைய தலைவன் சொல்லலாம், நம் தலைவன்களாம். நங்கள் என்ற சொல்லு இலக்கணப்படி இல்லை, ஆனா செய்யுளானதுனால அப்படி வருது. அதை ஏற்றுக்கணும்னு செய்யுளானது நச்சினார்கள் போல ஒரே இருந்தாங்கன்னா நம்மை அல்லது நம் என்னாது நங்கள் என்றார் சொல் வழு அமைதி. சொல் இலக்கணப்படி சரியான சொல் அல்லதான், ஆனால் பெரிய இலக்கியங்களை வருவதில் அதனால அது இலக்கணம் வைக்கணும். இலக்கண வழு அமைதி என்று சொல்லுங்க. நங்கள் பெருமானி பாடி நலம் திகழ பங்கையப்பும் புனல் பாய்ந்து ஆரேரோர் என்பவாய். அதனால இப்படி பாடி நமக்கு பெருமான் என்ன செய்யறான், யாருக்கும் தராத இன்பத்தை வீடுகளோறும் எழுந்துருளி வந்து தானும் தன் தன்னுடைய தையலுமாய் தருகிறான் அல்ல. அப்படிப்பட்ட பெருமானுடைய அந்த அருமையெல்லாம் இப்பொழுது பாடி நீ நாம் இந்த நீராடுவோம் என்று சொல்லி முடிக்கிறார். இனி ஒரு பாட்டு, நம்ம அண்ணாமலையை குறிக்கிற பாட்டு.

ஏன்னு கேட்டா இப்ப பொழுது விடிய போகுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த பொண்கள்லாம் எப்ப போச்சு, 3:30 போன பொண்ணு, 3:30 போச்சு. ஏன்னா 3:30 ஏன் போச்சுன்னா எல்லா பெண்களும் ஒரே அடியா சரியா வந்துருந்ததுன்னா 4 மணிக்கு வந்திருக்கலாம், சில இது மாதிரி தூங்கும்னு தெரியும். அந்த தூங்கு மூஞ்சிகளுக்காக அது 3:30 போன பெண்கள் ஒவ்வொரு வீட்லயா ஒரு 8 வீட்டுல போய் பெண்களை எல்லாம் அனுப்பிக்கிட்டு அப்புறம் அந்த பெரியம்மா கிட்ட போய் அந்த பெருமானி பாடுறது எப்படின்னு கேட்டுக்கிட்டு அப்புறம் குளத்துல இறங்கி குளிக்கிறாங்க. அதனால இப்ப மணி என்ன, இப்ப சரியா 5:50, 5:45. அப்ப என்ன அர்த்தம், அப்படியே கூவின பூங்குயில், கூவின கோழி, குருகலி, எம்பிர, எம்பிர சங்கம், அப்படி தொலைவில் வர்றவங்க கூட யாரோ வெள்ள வேட்டி வர்ற மாதிரி இருக்குது, ஆம்பளை தான் இருக்கு என்று தெரியற அளவுக்கு உரிய அந்த ஒளி இதெல்லாம் வந்துச்சு. அப்ப இப்ப பாடு பாடுற நேரம் எப்ப, 5:40 அப்படி பாடுங்க. இப்ப இருக்கிற அமைப்புல 5:40, 5:30 மேல. அதனால

0: எப்படித்தான் அந்த ஓமை கிடைக்குதோ மணிவாசகர். இதோ திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில போய் வணங்கினா திருவண்ணாமலை உள்ளூர்காரங்க, பக்கத்தூர்காரங்க, நம்ம இந்திய நாட்டுக்காரங்க, ஏன் பாரியன் வெளிநாட்டுக்காரங்களும் வந்து வணங்கலாம். இவங்கெல்லாம் வணங்குறதுதான் நமக்கு தெரியுது. மணிவாசகருக்கு நீ உன்னப்ப கியூ நிக்குது பாத்தியாங்க பாக்குற சாமியினர் யாரு அவங்க எல்லாம் எல்லாம் நம்ம மக்கு விண்ணோர் தொகை எல்லாம் தேவர்கள்பா.
1: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஒளியியல் முதற்கொண்டு எங்கே சேர்க்கிறார் சொல்றேன். இத்தனை யார் பாண்டாட்டி யாத்திரையெல்லாம் போயிட்டு வந்தாங்கல்ல, போயிட்டு வந்தோன்னா தென்னிலகண்ட யாழ்ப்பாணத்தையும் யாரு இப்ப எத்தனையோ பேர் அடிவர் கூட வந்தாங்க, அவர்கள் எல்லாம் ஒண்ணும் பாக்கல. என்ன சொல்றாரு, விரலியாருடன் திருஞான சம்பந்தர் விரலியாருடன் நீலகண்ட பெரும்பானர்க்கு மிக நல்கி உரையுடாம் அவர் மாளிகை செலவிடுத்து. இவர் வந்த பிறன் வந்த அறிவர்கள் பலரா இருக்கலாம், அத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாளிகை கொடுக்கல. திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மனைவியார் வந்ததுனால நீங்க போய் பாவம் அம்மா ரொம்ப சிரமம் இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அவங்களுக்கு தங்க வைத்து மற்றவர்களும் தங்கினார்கள். இந்த அளவு கூட சொல்லுகிறார்கள். உடன் வந்தாருக்கு உரையுள் நல்குவது முதற்கொண்டு சொல்லப்படுகிறது. பெரியபுராணம். ஆமாம் ஆமாம், தங்கத்தில் தங்கம். உடன் வந்தாருக்கு உரையுள் நல்குவது முதற்கொண்டு பெரியபுராணம் திறந்து அது ஒரு எவ்வளவு அருமையாக. அதே போலத்தான் இன்னொரு இடத்துல எங்க ஏன் அந்த இது வேள்வி செய்கின்ற இடத்துல தங்க வைத்தாங்க. ஆ திருநீலக்கர் அங்க போனோடனே இது பாருங்க தான் இடத்துல இந்த மாதிரி காட்டிட்டார். அது தான் போன இடத்துல திருநீலக்கர் வேணும்னு எல்லாரும் கூட தான் வர்றாங்க. இவங்களுக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு இருக்க யாத்த திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு மனைவிக்கு சொன்ன உடனே அங்க என்ன பார்த்தோம்னா அவங்க என்ன நல்ல வேள்வி செய்கின்ற இடம் இருக்கு பாருங்க அது பக்கத்துல கொண்டு உட்கார வச்சாங்க. அதனால இதை இடம் கொண்டு சொன்ன உடனே அவர் அந்த வேள்வி செய்கின்ற இடத்துக்கு பக்கத்துல இருந்தாலும் வேள்வி செய்யறத கொண்டு வச்ச உடனே சேர்க்கிறார். ஏற்கனவே அந்த வேள்வியில லேசா நெய் இருந்தது, இவங்க போய் பக்கத்துல உட்கார்ந்த உடனே வளஞ்சொழித்து எழுந்தது அத்தி. இவ்வளவு சொல்லிருக்காருப்ப நாடறிஞ்சவர் அரசு அறிந்தவர் உலகம் அறிந்தவர் பக்தர் அத்தையும் தெரியும் இருக்கு. இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் இருக்குது அதெல்லாம் சொல்றாரு பாத்தீங்களா. அங்க ஒரு இடம் அங்க மற்ற இடங்களுக்கு போகும்போது இந்த குடும்பத்தோட வந்தவங்களுக்கு ஒரு தனியிடம் கொடுன்னு சொன்னார். தான் வீட்டுல வந்த போதும் குடும்பத்தோட வந்தவங்களும் நீங்க அங்க போய் தங்கியிருக்கலாம். ரொம்ப நாளா வந்து கால்நடையெல்லாம் வந்திருக்குது போய் தங்கி இருக்கிறது. இந்த அளவு சொல்லியிருக்கு பெரியபுராணம். எனவேதான் இப்படி எல்லாம் அருமை ஆற்றுப்படுத்தி பாக்கியன் தனி மன்னர் நேர்குடலார் மணிவன் விரல் யாருடன் நீலகண்ட பெரும்பானருக்கு மிக நல்கி உரை உடாமவர் மாளிகை செலவிடுத்து உள் அணிதரும் போதில் பாருங்க நான் வீட்டுக்குள்ள நுழையில அவர்களுக்கு நீங்க அங்க போய் தங்கிக்கலாமே அப்படின்னாரு. இல்ல இல்ல இல்ல நீங்க போய் தங்க அவர்களை தங்க வைத்து பிறகு தான் உள்ள கால் எடுத்து வைக்கிறது. இவ்வளவு சொல்றாருப்பா இவ்வளவு சொல்ற எந்த நூல் சொல்லிட்டு இந்த இலக்கியம் தவிர இந்த அளவுக்கு சொன்ன ஒரு நூல் காட்டுவாங்க வரலாற்று. சில விடுத்து உள் அணிதரும் போதில் அறல் இந்நேர் குடலார் மணி விளக்கெடுத்து எதிர்கொட அணி உற்றார். பாருங்க அந்த வீட்டுக்காரங்க வரவே இருக்கிறதுக்கு முன்னே இவங்களுக்கு உரிய இடத்தை கொடுத்துட்டார். அவங்க மணி விளக்கெல்லாம் எடுத்தாங்களாம், எடுத்து அணி உற்றார். அங்கணிந்தரும் மறைக்குலத்தாயர் வந்து அடிவணிங்கிட தாமும் துங்கணியில் பெறும் தோணியில் தாயர்தால் மனங்குளத் தொடுவாராய். அருமை அருமை. இவங்க போன உடனே அம்மாவே வந்து வணங்கிக்கிட்டாங்களாம். அம்மா வணங்கப்படாது பொதுவாக, அப்பா வணங்கிக்கலாம் அம்மா வணங்கப்படாது. அப்படிதான் தாய்க்குளம்னு தாய்க்குளம் தாய்க்குளம்ங்கிறாங்களே இந்த மாதிரி சமய நெறியில் என்னன்னு கேட்டீங்கன்னா துறவியான பிறகு துறவியான பிறகு தாய் வந்தாங்கன்னா அந்த தாய் துறவி வணங்கினுமே தவிர தன்னை வணங்கக்கூடாது. நாங்கெல்லாம் மதுரை ஆதீனத்தில் அழகா பார்த்த ஒன்று, பல நாட்கள் பார்த்த ஒன்று, அருமையான முறையில 73 தெற்காவணி மூல வீதி மதுரை மறக்காது எங்களுக்கு. 48 வடக்காவணி மூல வீதி மதுரையும் மறக்காது, ஏன்னா அது சுந்தரேசப்பட்டு இருந்த இடம். இது வந்து மடம் இருந்த இடம், நடுப்புற திருக்கோவில். அடாராடா இங்க போயிட்டோம்னா நீ எப்ப வந்தேள் எப்ப வந்தேள் அப்படின்னு கேட்பார் பட்டர். நேத்து என்ன நம்ம வீட்டுக்கு வந்துட வேண்டியதானே, அங்க என்ன வடக்காவணி மூல மதிக்க இவங்க எப்ப வந்தீர் அப்படின்னு கேட்பாங்க. நேற்று என்ன இங்க மடத்துக்கு வந்துட வேண்டியதானே, புலவர் மடம் தானே இது உங்களுதானே அப்படிம்பாங்க. இப்படி இருந்த காலம் மதுரை. அவரு பூஜை பண்ணும் போது அவங்க தாயார் வந்தாங்கன்னா பூஜை எல்லாம் நிறைவு பண்ணி முடிச்ச பிறகு எங்களுக்கு எல்லாம் மற்றவங்களாம் திருநீர் கொடுப்பார், ஓதாமூர்த்தியில கொடுத்து அதெல்லாம் கொடுப்பாங்க. பண்ணிட்ட பிறகு அவங்க அந்த அவங்க அம்மா அந்த கொலை செய்யப்படணும், இந்த நகை இதுல தொங்கும், வயசானவங்க அப்படி ஆடும், தரையெல்லாம் தலையெல்லாம் புளிச்ச நேரம் இருக்கும், ரொம்ப வயசானது, கையில திருநீர் வச்சுக்கிட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு இவர் எங்களுக்கு நம்ம திருநீர் கொடுத்துட்டு போய் வணங்குவார். வணங்கின உடனே அப்படி விட்டுவிடும், கண்ணாலியானம் கண்டேன் காண்கள். ஆனால் அந்த தாயரும் இங்க வணங்குறாங்களா, வணங்குறானா அவருக்கு அந்த ஏ வணங்கணும் யாரு வணங்குறோங்கிறது இல்லாம அந்த அன்பு மீது உருவினால இவர் உடனே அடாராடான்னு சொல்லிட்டு இவரும் வணங்குறதா. இந்த குறிப்பெல்லாம் பாருங்க, தாயர் வந்து அடிவணங்கிட தாமும் அங்க நீள் பெரும் தோணியில் தாயர்தால் மனங்கொள தொடுவாராய். பாருங்க இவருக்கு சேர்க்கலாரு, இவர் வணங்குறார், இவர் வணங்க போயிருந்து கேட்டா அந்த அப்பா அப்பாவை மதுரையில பார்த்த உடனே அந்த அப்பா தோணிபுரத்து அப்பா தோணார், இப்ப இந்த அம்மா வணங்கின உடனே தோணிபுரத்து இருக்கிற அம்மா தோன்றாங்களா. ஆகவே அவர் கண்ணால் காண்பதெல்லாம் தோணிபுர பெருமானி. ஏன் என் உள்ளம் கவர்கள்வன், யார் அவனுக்கு கொடுத்தது பாலு, எந்த மாமி கொடுத்தாங்க, ஊர் மாமி கொடுப்பாங்களாப்பா, உள்ள மாமி தானப்பா கொடுப்பாங்க, தோருடைய செவியன்பா வெடியேறி வந்தாங்கப்பா, காருடைய சுடலை எல்லாம் பொடி நல்லா நிறந்தாங்கப்பா, அவர் தான்ப்பா கொடுத்தது, என் உள்ளம் கவர்கள்வன். அதனால் அப்பாவை கண்டவுடனே தோணிபுரத்து அப்பாவும் அம்மாவை கண்டவுடனே தோணிபுரத்து அம்மாவும் தோன்றாங்க. பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிற்கின்ற பரிபூரண ஆனந்தமே, எங்க இல்ல அங்குங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி. என்னமோ தாய்மானார் வெளியில வரல, அதிகமா வெளியில வரலதான், திருப்பராயத்துறை போட்டுது அது பக்கா எங்க இருக்க வேண்டியது, நம்ம கிட்ட இருக்க வேண்டியது, நாம அது செய்யல ஒண்ணும், அதனாலதான் போயிட்டு போனதுனால போனதுன்னு அர்த்தம் இல்ல, அருமையா பதிப்பிக்கணும் ஐமானார், அருமையா பதிப்பிக்கணும் சிவசிவ. அதனால் அந்த நின்ற பெரும் தோணியில் தாயர்தாள் மனங்கொள தொழுவாராய், தங்கு காதலின் அங்கமர்ந்தருளுனால் தம்பிரான் கடல் போற்றி பொங்கும் இன்னிசை திருப்பதியும் பல பாடினார் போல் நீர்த்தி. அருமை ஏன்னா இது ஐந்தாவது தலையாத்திரை இப்ப முடிஞ்சிருக்குது, இனி ஒன்னே ஒண்ணுதான் தொண்டை நாடு செல்லணும். அதனால் இங்கே இருந்த போது பல பதியங்கள் பாடினார் சீர்காழி. அதனால சீர்காழிக்கு இப்ப இருக்கிற இதுல 70 பதியங்கள் இருக்கின்றன, 70 பதியங்கள் இருக்கின்றன. என்ன பண்ண இப்ப நம்ம இதெல்லாம் தலைப்பெல்லாம் கொடுக்கணுமே, ஒரு காலத்துல தலைப்பு கொடுத்தார் ஒருவர் சென்னையில பாளையக்காட்டு ராஜமாதிரி ராஜரத்தன மொழியார், அவரு தலைப்பு கொடுத்து பேச சொன்னது அல்லவா, மூவர் அல்லவா மூவர் எழுந்தருளிய பதிகள், பதிகள் அப்படி கொடுத்தார். இதை பத்தி பேசுங்க, மூவர் எழுந்தருளிய பதிகள்னா இப்ப என்ன, இந்த மூவரும் சென்று வந்த பதிகளை தொகுத்துக் கொள்ளணும், எத்தனை இடங்கள் போயிருக்காங்க, அதுல ஒருவரே பாடியது இருக்கும், ஆமா சுந்தரம் மட்டும் பாடியிருக்கும், இருவரே பாடியது, மூவரும் பாடியது, சரி இப்படி ஒரு தொகுப்படுத்திட்டு அந்த மூவரும் பாடியதிலும் கூட இப்ப சீர்காழியில இவர் சீர்காழிலே தங்கன வர்றதுனால சீர்காழில பல பதியும் பாடியிருக்கு, 70 பதியும் இப்ப கிடைச்சிருக்கு. அப்ப இந்த மாதிரி மூவர் எழுந்தருளிய பதிகள்னு பேசும்போது சீர்காழின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய தலைப்பெருமையை சொல்லி, ஞான சம்பந்தம் எடுத்துக்கிட்டோம்னா அதுவே 3-4 மாதம் பேசணும், ஏன் 70 பதியங்கள் முடியும், அப்புறம் அப்பர் பாடிய பாட்டு, அப்புறம் சுந்தர பாடிய பாட்டு, இப்படி 200 பதிகளையும் முதல் முதல் பேசியது சென்னதான், ஒவ்வொரு பதிகளா எடுத்து பேசுறேன், பதிகள் மூவர் எழுந்தருடைய திருப்பதிகள் அவரே நீங்க மணி பேசணும்னு சொன்னார். அதனால் இங்கே தோணிபுரத்துல இப்பொழுது 5வது முறை எழுந்தருடைய போதும் பல்வேறு பதியங்களை அவர் அருள் செய்தாராம். நீளமாவிளந்த திருமிடற்றடக்கிய நிமலரை நேரெய்தும் காலமானவை அனைத்தினும் பணிந்துடன் கலந்த அன்பர்களுடன் சால நாள்களங்குறைபவர். அருமை அருமை பாருங்க, ஒவ்வொரு நாளும் என்ன செய்வார்னாலே அது அருமையா சொல்றாரு, நிமலரை நேரெய்தும் காலமானவை அனைத்தினும், அருமை அருமை. இப்ப பெருமானி நேரடியாக அந்த வழிபாட்டு நேரத்துல பாக்கலாம்னா எப்பன்னா வழிபாட்டு நேரத்துல தான் பாக்கலாம் எல்லாரும், இல்லனா என்ன சார் திருமுழுக்காவதாட்டு துணி போட்டிருக்கு மறைச்சிருக்கு அப்படின்னு, சரி தீபாவளி ஆயிட்டது கூட்டிட்டு போட்டாங்க வாங்க, அப்ப நேரா பெருமானை பார்க்கின்ற நேரம் என்பது ரொம்ப அருமையா வைக்கும்னு சொன்னா கூடுமான இந்த தீபாவளி ஆகும் போது பாக்கிறது, அது சோடச்சோக்கச்சாரம்னு அந்த 16 வகையான அந்த உபசாரங்களுடன் பெருமானுக்கு காட்ட நம்ம வணங்கலாம்னு அந்த, அதனால 6 காலமும் சென்று வணங்கலாம் எங்க சீர்காழியில், அங்க தங்கி இருக்கிற நாள். எனவே அந்த காலந்த கலந்தன்பலோடும் சாலனால் அங்குறைபவர் தையலால் தடிவிட குடைகம்பர் கோலமார் தர கும்பிடும் ஆசையுண்டெடும் குறிப்பினரானார். முன்னே சொன்னோம், இவர் நாவுக்கரசர் சொல்லுகிற பொழுது நான் தொண்டை நாடெல்லாம் சென்றேன், காஞ்சிபுரம் சென்றேன், பெருமாட்டியை பணிந்தேன்னு சொன்ன போது இவருக்கு ஒரு தைப்பு தைச்சிருக்கு. என்ன? ஆமா, காஞ்சிபுரம் உமையால் தழுவ குடைந்த இடம் அல்லவா காஞ்சிமான என்று ஒரு அழுத்தம் இருக்கு. அதனால இப்ப என்ன வேணும்னா தொண்டை நாட்டு யாத்திரை தான் போக போறாரு, ஆனாலும் கூட அந்த காஞ்சி மாநகரம் முன்னேன்னுதான். என்ன நாவுக்கிறத சொல்லும் போது அது அழுத்தமா சொன்னார, அதனால என்ன அருமை தெரியுங்களா? ஆமா, நாம காஞ்சிபுரம் எல்லாம் போகவே இல்லையே, வழிபாடு செய்தி என்று நினைந்ததாம் அவருடைய திருவுள்ளம். அதனால் ஆ தையலால் தடிவிடக்கூடிய நம்பர் கோல மாறுதர கும்பிடும் ஆசை கொண்டு எழுங்குறிப்பினராய். எனவே காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரம் மட்டுமல்ல, காஞ்சிபுரம் முதலான பதிகள் வணங்கணும், ஆனா காஞ்சிபுரத்தை முக்கியமாச்சு. தண்டக திருநாட்டினை சார்ந்து வந்து எம்பிரான் மகிழ் கோயில் கண்டு போற்றி நாம் பணிவதென்று அன்பருக்கு அருள் செய்வார். உடனே சொன்னாங்க எல்லாரும், எல்லாரும் என்ன பெரியவங்க எல்லாம் அப்படி இருக்கட்டும், அரியேன் தொண்டை நாடு சென்று வழிபாடு செய்துட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவங்கிட்ட எல்லாம் அடிவட்டெல்லாம் சொன்னாராம். சொல்லிவிட்டு அன்பருக்கு அருள் செய்வார், காலம் பெற்று அந்த அண்டருக்கு அறிவரும் பெருந்தோணியில் இருந்தவர் அருள் பெற்று தொண்டர் குழாத்துடன் புறப்பட அப்படி புறப்படும் போது தொடர்ந்து எழுந்து தாதையர்க்கு உரை செய்வார். அப்பாவும் கூட வந்தாங்க, ஏன்னா அப்பா வந்து அஞ்சாவது தலை யாத்திரைக்கு வரவே இல்லை, அதனால நடுப்புற மதுரைக்கு வந்தார். இப்போ தொண்டை நாட்டு யாத்திரை போகும்போது அடியேன் அப்படின்னு தான் கூட வந்தார். அப்பதான் அப்பாவுக்கு என்ன சொன்னார்னா, வயது ஆயிருக்கு ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இவருக்கு வயசு 16 இல்லீங்களா, 16 ஆகப்போது. ரெண்டாவது வந்து இவர் பிறந்ததுங்கிறது ரொம்ப காலம் தள்ளிதான், ஏன்னா ரொம்ப நாள் தவங்கிழந்த பிறந்திருக்காரு இவர், அதனால அவங்க மேலும் ஒரே ஒரு குழந்தை தான், ஏகன் தான், அநேகன் இல்லை. நாமக்கரசர் அப்பாவுக்கு தான் அநேகன், ஒரு ஒரு பையன் ஒரு பாப்பா. சுந்தரருக்கு ஏகன் தான், மணிவாசகருக்கு ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, அதுதான் சொல்லணும். ஏன் வரலாறு இல்லை, வரலாறு அதனால அவருக்கு அவர் சொன்ன வாக்கையே, பெருமானே நீங்க உங்களுடைய உடன் பிறந்தவர் ஒருவரோ ஒருவரோ தெரியலையே, ஏகன் அநேகன் இறைவன் அறிவாழ்கே, வேகம் கெடுத்தாண்டவேந்தன் அடிவல்கே என்றுதான் சொல்லி மணிவாசரி போட்டணும், வேற வழி இல்ல. எனவே இப்படியா என்ன சொல்றாராம், இப்ப அப்பாவும் என்ன ஒரு பையை எடுத்துக்கிட்டு அந்த காலத்துல பெட்டி எது கிட்டியது ஒரு பை தான் வச்சிருப்பாங்க, என்ன மாற்று உடை ஒன்னு இருக்கும் அவ்வளவுதான். ஏன்னா அன்றாடம் வந்து குளிக்கிறது காய வைக்கிறது அதை கட்டி கட்டிக்கிறது ரெண்டாவது ரெண்டுதான் இருக்கும். எப்படி நான் 4 ட்ரெஸ் 5 ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறது, திருநீற்று பையும் சிவ பூஜை பெட்டியும் ஒன்னு இருக்கும், அதை வச்சு துணிச்சு இருப்பாங்க, தூக்கி வச்சுக்கிட்டு அவ்வளவுதான் எங்க வேணாலும் போக வேண்டியதான், யாதும் ஊரே யாவரும் கேள்வி அடிப்படுது. அப்படி அது புறப்பட்டுதான் சொட்டேன், அப்பர் நீர் இனி இங்கு ஒடிந்து அருமறை அங்கி வேட்டு அன்போடும் துப்பு நேர் சடையார்தமை பரவியே தொழுதிரும் என சொல்லி சிவ சிவ அப்பாட்ட, அப்பா நீங்க இங்கேயே இருந்து வேள்வி எல்லாம் செய்யலாம், ஏன் 1000 ரூபா வாங்கி கொடுத்துடுங்க வேள்வி செய்யணும் தானே, அதனால அப்படி இருக்கும்போது. ரெண்டாவது அவர் வயது முதுமையமாக இருந்திருக்கலாம், அதனால இல்ல இங்கிருந்து நீங்க இங்க இருங்க, எங்க வயது வீட்டு கிளம்பினீங்கன்னு சொல்ல மாட்டான், 20வது நூற்றாண்டு அவரு இல்ல இல்ல அந்த நூற்றாண்டு இல்ல, அதனால இங்க இருங்க, எதுக்கு உடல் வேற சிரமமா இருக்கு, இங்க இருந்து யாகம் வேட்டு யாகம் வேட்டு நிறுத்தணும், யாகம் வேட்டு இங்கேயே இருங்கிறது அர்த்தம், அதை சொல்லாமல் சொல்லணும், யாகம் வேட்டு சரி தம்பி சொன்னவொன்னு அப்பாவும் இருந்துட்டாங்க. எனவே தொண்டை நாட்டு யாத்திரைக்கு தந்தை யார் வரவில்லை, அதனால இப்படி சொல்லிவிட்டு பரந்தொழுதரும் என சொல்லி மெய்ப்பெருந்தொண்டர் மீள்பவர் தமக்கெல்லாம் விடை கொடுத்தருளி போய் ஒப்பிலாதவர் தனம் தமை வழி இடை பணிந்து உருகும் அன்போடு செல்வார். நீ இறைப்பொழுது அவருடைய திருவடி எங்கே செல்கிறது, தில்லை செல்வம் மல்கிய தில்லை மூதூரினில், தில்லை மூதூர்ங்கிறார், திருவாசகம் ஞாபகத்துக்கு வராம இருக்கலாமா, தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பைந்தனாகி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகம் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் எங்க இருக்க கீர்த்திருவர் பாத்தீங்களா, அதெல்லாம் அப்படியே கொட்டி வச்சிருக்க கொட்டி வச்சிருக்க. திருவாசகம் தான் திருவண்ணாமலையில் ராத்திரி 9 மணிக்கு முடிக்கிறது எப்ப பாத்துட்டு 12 மணிக்கு சிவசிவ நம்ம திருவண்ணாமலைதான் என்ன பண்றது நேரம் ஏது அவங்களும் எல்லாம் பணியில இருக்கிறாங்க எல்லாம் 8 மணி 8:30 கடையை கட்டிட்டு வர்றாங்க 9 மணிக்கு சாப்பிட்டு வந்துருவாங்க சிவான்னு நான் போய் உட்காந்து 9 மணிக்கு வந்தோம்னா அவ ஒரு பய கேக்கறதுக்கு இல்ல 10, 11, 12 என்ன போலாமா அப்படின்னா போலாம் ஐயா அப்படி இருந்தாலும் 12:30 கூட போவோம் இல்லையா அப்படின்னால நிறுத்திவோம் யார் கேக்குறா அண்ணாமலையான் அடிக்க மலம் தெந்திரஞ்சும் என்று மாதிரி திருவண்ணாமலையில அப்படிதான் முடியும் அதனால கீர்த்தி திருவெல்லாம் ரொம்ப அருமையா அப்படி கொட்டி வச்சிருக்க என்னமோ அவர் திருவாசகம் திருவாசகமே அதுல என்ன பண்றது சிவம் போ எனவே இப்படி அந்த சொல்லவரே தில்லை மூதூர் என்று சொன்னார் ஏன்னா அப்படி சொல்லும் போதே திருவாசகம் அல்லன்னா என்ன பண்றது செல்வம் மல்லிய தில்லை மூதூரினில் தில்லை மூதூர் தான் ரொம்ப அருமையான திருவாசகத்தின் தொடரா இருக்கு திருநடம் பணிந்தேத்தி பல்வேறும் தொண்டர் எதிர்கொள பரமர்தம் திருத்தினை நகர்பாடி இங்கிருந்தவாறு செல்கின்றவர் பல்வேறு அந்த திருப்பதிகளிலும் செல்கிறார் அந்த திருப்பதிகள் எல்லாம் குறித்து எத்தனை திருப்பதி இருக்குது 32 தொண்டை நாட்டு திருப்பதிகள் அதெல்லாம் கூட ஒரு இது செய்தா தேவலாம் பேராசையனும் பிணியில் பிணிப்பட்டு ஓரா இருக்க மாதிரி அந்த 32 பதிகளையும் அவங்க எல்லாம் மெதுவா நிதானமா இருந்து போய் வழிபட்டாங்க நமக்கு அப்படி நிதானம் எல்லாம் இல்ல சீக்கிரம் வழிபட்டா தேவலாம் இருக்கு அப்ப 3 நாள்ல வழிபட முடியுமா என்று பார்த்து 3 நாள்னா எங்கே முன்னே தொடங்கினால் எந்த பதியை முன் தொடங்கினால் நம்ம அந்த மாதிரி வர முடியும் 3 நாளில் நிறைவுபடுத்தலாம் என்றெல்லாம் பதிகள் தெரியுது அத வந்து போகிற எதை முன்னே வைத்து எதை பின்னே போனால் நல்லதுன்னு செய்தா நல்லது பார்க்கணும் விரைவில் பார்க்கணும் அல்லவா மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்கோர் வார்த்தை சொல்ல சர்க்குரும் வாய்க்கும் பராபரமே பலரும் மேற்கொள்றாங்க நெய்வேலியில அருமையா ஒவ்வொரு இதும் வந்து இதுக்கு கிரிவலம் வர்றாங்களே ஒரு குழு 3 மணிக்கு புறப்படுறாங்க காலையில அலுவலகத்தையும் முடிச்சுக்கிறாங்க அதனால மறுநாள் காலையில அலுவலகமும் அவங்களுக்கு வேலை குறைய கூடாது என்ன கிரிங்க அம்மா என்ன பண்றது இம்மை அம்மை இரண்டையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு 3 மணிக்கு புறப்படுறாங்களாம் 5:30 எல்லாம் திருவண்ணாமலை போயிடுறாங்க சரிங்களா 7 to 9 பலம் வந்துடுறாங்க உடனே புறப்படுறாங்களா 2 மணிக்கு 3 மணிக்கு வந்துடுறாங்களாம் நல்லா தூங்கிட்டு மறுநாள் காலையில அலுவலகத்துக்கு போயிடுறாங்களாம் ஆகவே ஒரு அருமை அன்பர்கள் அப்படி போறாங்க நீங்க 3 மணிக்கு வந்துட்டீங்கன்னா போலாம் ஐயாங்கிறாங்க அதே போல மாதத்துல ஒரு நாள் ஒதுக்கி ஞாயிற்றுக்கிழமை அதை வந்து தலை இது இல்ல நம்ம எல்லாம் நினைச்சேனுமே நாள் என்ன நம்ம எல்லாம் கேட்டுட்டு இருக்குதா இல்லையே அதனால விரைவில் இது பண்ணும் அப்படி செஞ்சா நல்லது நாங்க இப்ப வந்து இந்த திருவண்ணூர்ல தொடங்கணும் சுந்தர தேவாரம் இந்த சிவகாசி அன்பர்களோடு திருவண்ணூர்ல பித்தாபரிசோடி நம்ம ஐயா தான் இருந்து உணவெல்லாம் கொடுத்த இன்னைக்கு திருவண்ணூர்ல தொடங்கினாங்க அதை நாங்க நிறைவுபடுத்தும்படியான காலம் வந்தது போன தரம் தான் அந்த ஆடிச்சுவாதி இன்னைக்கு அதுக்கு முன்னையே எல்லா பதியத்தையும் முடிச்சு இந்த தலைக்கு தலை மாலை அணிந்தது என்ன தானனை முன்படைத்தான் இது ரெண்டும் திருவஞ்சக்கலத்துல அதனால அதை மட்டும் பாக்கி வச்சிருந்து இந்த தரம் ஆடிச்சுவாதிக்கு அங்க போய் நிறைவேற்றிடுவோம் திருவண்ணூர்ல சுந்தர தேவாலயம் தொடங்கணும் ஏன்னா அங்க தொடங்கினது நிறைவு திருவஞ்சக்கலம் நிறைவு தெரிஞ்சதுக்காக போறது போறோம் அந்த கொங்கு நாட்டு திருப்பதிகளை வழிபாடு செய்திருவோம் 7 திருப்பதி தான் கொங்கு நாட்டு திருப்பதி பாடப்பட்டது அது அப்புறம் நல்ல அங்க ஒரு அன்பர் பவானி அன்பர் இங்க கூட தெரியும் உங்களுக்கு எல்லாம் யாராவது வந்தாலும் நல்ல அன்பர் வந்து எந்த திருப்பதியை முன்ன வைத்தா ஒரே நாள்ல நாங்க கொங்கு நாட்டு திருப்பதியை வழிபாடு செய்யணும் எங்களுக்கு முக்கியம் அர்ச்சனை எல்லாம் இல்ல அங்க போய் அந்த பதியத்தை முழுதும் படிக்கணும் அவ்வளவு நேரம் இருந்தா போதும் அவர் திருவஞ்சமா கூட நீங்க வந்துருங்கயா கரூர் பக்கத்துல இருப்பாருக்கா அதை நம்ம முதல்ல 5:30 to 6 வழிபாடு செய்துட்டோம்னா நேர கரூர் அப்புறம் பவானி திருச்செங்கோடு இத நாளையும் மத்தியானத்துக்குள்ள முடிச்சிட்டோம் இல்லையா 3 ராத்திரில முடிச்சிடலாம் நம்ம மூணுக்கு மேல அப்படின்னு ஏன்னா வந்து இதெல்லாம் அவினாசி எல்லாம் 8:00 முன்னெடுத்துருவாங்களாம் அதுக்கு மேல கதை சாத்திடுவாங்களாம் அப்படின்னு சொல்லுங்க அதே மாதிரி அருமையா திருவஞ்சமாக்கூடல தொடங்கி 5:30 அவர் அப்படியே வந்து மத்தியானம் திருச்செங்கோடுலாம் முடிச்சுட்டேன் இரவு அந்த அவினாசி வழிபாடு செஞ்சுட்டு நேர கோவை போய் பேரூர்ல சாந்தலிங்கல்யா மேடம் ஐயா நீங்க இங்க வந்துருங்க நம்ம சாப்பிட்டுட்டு இங்க இருந்து மறுநாள் காலில போய்க்கலாம் எனவே இப்படிதான் முடிச்சுட்டு ஆத்திரி நேரத்தை பேரூர் போயிட்டோம் அதனால ஒரே நாள்ல கொங்கு நாட்டு திருப்பதிகள் 7 நாம நிறைவுபடுத்தலாம் திருவஞ்சமாக்கூடல படிச்சோம்னா ஆனா 5:30 to 5:30 அங்க இருக்கணும் அங்க போய் நான் குளிக்கிறேன் கழிக்கிறேன் கூடாது எல்லாம் அங்கேயே குளிச்சுட்டு வந்து சொல்லிட்டேன்

ரெண்டு காரியம் சார் நான் விடாம செஞ்சிருக்கேன்னா எனக்கு நோபல் பரிசு கொடுக்கணும். என்ன வேலை தவறாம சாப்பிடுவனுங்க, நேரம் தவறாம தூங்குவனுங்க. அவரை நோக்கி சொன்னதில்ல, நம்மை நோக்கி சொன்னது. ஆமாமா, அவர் பெரிய ஞானி, ஞானி நம்மை நோக்கி சொன்னார். யோசிக்கும் யோசிக்கிறாராம், என்னதான் நம்ம சரியான வேலை செய்யறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாராம். ரெண்டு வேலை செஞ்சிருக்கையா அப்படின்னார். என்ன ஒண்ணு அருமையா காலையில எட்டு ஆச்சுன்னா அது வெறும் இட்லி விட்டா மட்டும், இட்லினா ஒரு பொங்கல், இட்லினா ஒரு உப்பா, ஏதேனும் ஒண்ணு தொடுகறி இருக்கணும், சட்னி சாம்பார் முனாபடி இத்தியாதிகள் இதெல்லாம் இருக்கணும், காஃபி இருக்கணும். 12 மணி ஆச்சுன்னா ஒரு பொரியல், ஒரு கூட்டு, ஒரு பச்சடி, அதோட சாம்பாரத்தோட இருக்கணும். சிவசிவ ராத்திரினா ஒரு வத்த குழம்பு அப்படி இருக்கணும், அப்பளம். இப்படி யோசிக்கும் வேளையில் உண்பதும் உறங்குவதுமாக முடியும். அவர் பார்த்தாரு இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டா, கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை, கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளுக்கு நின்றுடுக யாமாட்டோம் என்றி நேற்றெல்லாம் கூட கூட வர வரேன்னு சொல்லிட்டு நாங்க மட்டும் பார்த்தா எங்களுக்கு மனசு நிறைய பிள்ளடி. ஏன்னு சொன்னியே, ஐயோ என்னையும் அழைச்சிட்டு போடு கண்டிப்பாடி அப்படின்னு சொன்னேன். நான் அதனால ஒன்னு விட்டுட்டு வரேன், பார்க்கவும் கஷ்டமா இருக்கு, நீ வரவும் மாட்டேங்கிற, என்ன போனி? ஆமா, விட்டுட்டு பார்க்கவும் மனசு வரல, உள்ளுக்கு நின்றுருக யாமாட்டோம், அதனால நீயும் வந்து எல்லாம் சேர்ந்து போலாண்டி என்றெல்லாம் சொல்றான். இப்படி எல்லாம் அது மாதிரி சொல்றேன். தொண்டை நாட்டு தலையாத்திரை எங்கே தொடங்கினால் 3 நாளைக்குள்ள தொண்டை நாட்டு யாத்திரையை நாம் நிறைவுபடுத்தலாம். ஆனா அங்கங்க இறை வழிபாடு ஆசையணும், லாங்க மகிக்கவும் வெல்லப்படாது. அதனால ஆனா வருகின்ற உண்ணு உண்ணும் போது சிலது இல்லைன்னா பத்தி கவலை இல்லை. ஆனா அப்படி போயிடணும், போப்பா 2 பழம் வாங்கி சாப்பிட்டு போவேன் என்ன அப்படின்னு சொல்லணும். அப்படியாக இருந்து போனோம். அது போல நடுநாட்டு யாத்திரை, தொண்டை நாட்டு யாத்திரை, இந்த சோழ நாட்டு யாத்திரையை அந்த காலத்துல நம்ம இவங்க அடங்கல் முறையில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, காவிரியை மையமா வைத்து வடகரை தென்கரைன்னு பிரிச்சிருக்காங்க. அது நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டா, நாம ஏன்னா நடுப்புறத்து காவிரி அப்போ அது வந்து அவங்களுக்கு எல்லாம் கடக்கிறது கஷ்டம், இப்பதான் நம்ம வந்து எல்லாம் முசிறியில ஒரு இதெல்லாம் போட்டாங்க. இப்ப இதே இதுல நாங்க எல்லாம் தொட்டியத்துல இருக்கும் போது முசிறி இது காவிரி கடந்துதான் திருச்சி வரைக்கும் போகணும், முக்கொம்பு வரைக்கும். இப்ப முசூர்ல ஒண்ணு கட்டிவிட்டாங்க, அதனால ரொம்ப அருமையா வந்து இந்த படகு மேல தண்ணி இன்னும் போனால படகுன்னு ஒண்ணு வேணும். சிவசிவ தண்ணியே இதில் அரியேன் வாழி காவேரி என்றது இல்ல. அப்பெல்லாம் 1.5 மணி நேரம் 2 அணா கொடுத்தோம்னா இந்த கரையில இருந்து அந்த கரை 2 அணா கொடுத்தா போதும், அப்ப 2 அணாங்கிற பெரிய காரியம். அதனால அதுவும் ஆடி மாதம் தென்னா 2 பேர் அப்படி அந்த தள்ளாங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். இருக்கால லாலாப்பேட்டையோ அல்லது முசூர்ல இருந்து குளித்தலையோ போக, இப்ப எவ்வளவு வசதி வந்துட்டு. அதனால காவிரி வடகரை தென்கரை தலங்கள் வைத்து எதை பிடித்த நம்ம ஏறத்தால ஒரு நாள்ல ஒரு இந்த பிறம் ஒரு 6 தளம் அல்லது 4 தளம் இதுல ஒரு 4-8 அல்லது 10 குறையாம செய்யலாம் என்று போட்டு. சோழ நாட்டு திருத்தலம்னா அது ஒரே நாள்ல ஒரே தர முடியாது, இந்த தரம் ஒரு பகுதி வரை, அடுத்த தரம் ஒரு பகுதி, அடுத்த தரம் ஒரு பகுதி, ஆக எப்படி முடிக்கணும், ரொம்ப 4 தளம் உள்ளது, அப்படிலாம் போட்டா தேவலான்னு சிவசிவ திருவருள். எனவே எங்க தில்லை மூதூரினில் திருநடம் பணிந்தேத்தி பல்வேறும் தொண்டர் எதிர்கொள பரமரதம் திருத்தினி நகர். எல்லாம் தொண்டை நாட்டு நடுநாடும் தொண்டை நாடுமா இருக்குது. இதுல பாருங்க இன்னொரு அறிவிப்பாடு, அதெல்லாம் எழுதணும்னு நினைப்பு எழுதி, ஆனா நம்முடைய தர்மயாஜின பதிப்புல வரும், வரும் இவங்கெல்லாம் தான் உதவி எழுதுறதுக்கு எல்லாம் இப்ப நல்லா எழுதுவார் அருமையா, அதெல்லாம் நல்லா வைத்துக் கொண்டு எழுதுறோம். இப்ப 3 பேரும் அந்த நான் தலையாத்திரைங்கிற சொல்லை பயன்படுத்துறதில்லை. ஏன்னு கேட்டா தலம்ங்கிற சொல்லு திருமுறையில இல்லவே இல்லை, யாத்திரைங்கிறது கிடையாது, சும்மா அதெல்லாம் பின்னால வந்தது. செலவு நயப்பு என்று போடுறது, ஏன்னா நயப்புன்னா விரும்பி, செலவுன்னா செல்லுதல் அர்த்தம், விரும்பி செல்லுகின்ற செலவு அப்படிதான் வச்சிருக்கு. விளங்காதுன்னு விளங்கிக்கிட்டேன் அவ்வளவுதான், விளங்காத விளங்குன்னு என்னங்க விளங்குறது, செலவு நயப்புதான். அப்படி போகும்போது திருஞான சம்பந்த செலவு நயப்பு மேற்கொண்டது எப்படின்னு கேட்டா, தன்னுடைய சீர்காழியை மையமாக கொண்டு போய் போய் வருகிறார் சரிங்களா. அதனால அவருக்கு என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் தாளம் பெற்றது எங்க திருக்கோலக்கா, அதான் முதல் ஒரே தளம். 2வது போனது தாத்தா ஊருக்கு சரிங்களா, திருநெனிப்பள்ளி அது மத்ததெல்லாம் பூம்பு புகார் அதெல்லாம் போனது இல்ல. திருநாவுக்கரசரம் நாட்டு செலவு, அப்புறம் தொண்டை நாட்டு செலவு,

0: வடநாட்டு செலவு, இந்த யாத்திரை செலவு, பாண்டி நாட்டு செலவு என்று நாட்டு வகையில தான் அவருடைய அந்த செலவு நகைப்பை அமைக்க வேண்டியது. முதல் ஒன்னு ரெண்டுன்னு போட முடியாது. சுந்தரர் அப்படியே, சுந்தரர் திருநாவலூர்ல தோன்றினார், திருவண்ணூர்ல ஆட்கொண்டார், திருவண்ணூர்ல ஆட்கொண்ட பிறகு திருவாரூர் வர்றார், பாப்பான்னு சொன்னவன ஆரூர் போறார். ஆகவே திருவாரூர் போறார். இது வரைக்கும் நீங்க முதல் தலையாத்திரைன்னு சொல்லவும் முடியல. ஏன்னா வச்சுக்கிட்டா வச்சுக்கிட்ட அப்படிதான். எங்க இருந்து திருவண்ணூர்ல இருந்து திருவாரூர் வருவதை முதல் செலவு நகைப்புலாம். இனி திருவாரூர்ல போய் பறவையாரம் அடைந்தவன அங்க மையமா கொண்டு போய் போய் வருகிறார். எனவே அவருக்கு திருவாரூர் மையம். அப்ப முதற் செலவு நகைப்பு மட்டும் தான் அந்த வெண்ணையனூர்ல இருந்து வந்தது. ரெண்டாவதுல இருந்தெல்லாம் திருவாரூரை மையமா கொண்டு போய் போய் வருகிறார். அது அப்படியா? இதெல்லாம் எல்லாம் எழுதணும். ஏன்னா அந்த யாத்திரை மேற்கொண்ட வகையில ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான அமைப்பு அப்படி அமைப்பிருக்கு. அதுல ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரே ஒரு முறை நம்ம சேரமானோட போகும்போது திருநாகைக்காரன் மட்டும் போயிட்டு வர்றாரு. ஆனா அந்த ஒரு அவரு இன்னும் பல பதிகள் போயிருக்கலாமா நமக்கு இல்ல. ஆனா அந்த ஒரு நாட்டை ஒரு பதி மட்டுமே சென்று வர்றாரு அப்படி இருக்கு. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, நெல் வந்துட்டு அதை போய் எடுத்துட்டு வர்றதுக்காக ஒரு தரம் போய் வர்றாரு. ஒரே ஒரு ஊர் தான் போய் வர்றாரு. அதெல்லாம் நம்ம ஒரு திருப்பதி செலவு நகைப்புன்னு அமைக்க முடியல, அமைக்காமல் இருக்க முடியல. இதெல்லாம் குறிக்கணும். நம்முடைய மூவரும் எவ்வாறு அந்த திருப்பதி செலவை மேற்கொண்டனர், எவ்வ வகையில் வேறுபடுகின்றனர், இதெல்லாம் எழுத வேணாமா? இன்னைக்குதான் அதெல்லாம் சொல்றது தெரியுது. இப்படி மணிவாசகர் கேட்கவே வேணாம். திருவாத ஊர் தோன்றியதுன்னு அதை ஏதோ சொல்றோம், அவ்வளவுதான். சைக்கிள் ஏற்பாடு இருந்தா அது தெரியும். திருவாதூர் ஏன்னா ஒரே தான் வருது திருவாசகத்துல. வாதவூர் வாத ஊரினில் வந்தி நிதருடி பாத சிலம்பொலி காட்டிய பரிசும் பெருமானி. திருவாத ஊர்ல இருக்கின்ற பொழுது உன்னுடைய பாத சிலம்பொலி கேட்க. அப்ப நம்முடைய 63 பாத சிலம்பொலி கேட்டவர்கள் யார் யார்? 63 ஒரு சேர்ல பாவம். 63 யார் பேர்றது? என்ன சேரமான் பெருமாள் கேட்ட. அது போல மணிவாசர் கேட்டிருக்க, பாத சிலம்பொலி காட்டிய பரிசும். அந்த உரடன் தான் வாத ஊர் வந்துடும். வாத ஊர் வந்து சிவசிவ திருக்கோயர் முழுந்து எல்லாம் தில்லைய பத்தியே போட்டுது. என்னமோ அவருடைய வரலாறு அறிவதற்கு இல்லாமே போயிடுது. திருவிழாப்பான்லாம் பாடியிருக்கு. அதெல்லாம் போதிய சான்றுகளோடு இல்லை, பாடியிருக்காங்க. வாழ்க. அவ்வளவுதான். அவங்க கூட இன்னென்ன பதிகத்தை இங்க பாடினார்னு குறிக்கல. கீர்த்தி திருவுகள் எங்கே பாடியது? தில்லையில் அருளியதுன்னு போட்டிருக்கு. திருவாசல்ல தில்லையில் அருளியது. போட்டி திருவுகள் தில்லையில் அருளியது. நீர் திருவண்ணப்பம் உத்தரகோஷ மங்கையில் அருளியதுங்கிறாங்க. இதெல்லாம் என்ன உத்தரகோஷ மங்கைக்கு அரசி என்று வருது பல பாட்டுல. அப்படி வருது மறதெல்லாம் சும்மா கண்டபத்து இதெல்லாம் தில்லையில் அருளியதுன்னு போட்டு வச்சிருக்காங்க. இப்ப இந்த மூவருக்கும் சேக்கிழார் சொன்னது போல அவருக்கும் உண்மைய மணிவாசர் வரலாறும் சேக்கிழாரால் அருள செய்யப்பட்டிருக்குமானா? தங்கம் தங்கமா போயிடும். நாம கொடுத்து வைக்கல, நாம கொடுத்து வைக்கல. அவ்வளவுதான். ஏதோ திருவாரூர் அழுது, திருவாரூர் அழுது, சீர்காழியில் அழுது, சீர்காழி அழுது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். தவிர அது உண்மைதான் அப்படின்லாம் சொல்லலாம். அப்படி எல்லாம் போய்விட்டது. எனவே இந்த மூவருடைய செலவு நயப்பை இப்படி எல்லாம் எண்ணணும். எனவே இவர் பாருங்க, இப்ப தொண்டை நாட்டு செலவு நயப்பு என்று சொல்கிறோம். இங்கிருந்து திருத்தணி நகர் செல்கிறார், அங்கிருந்து திருமானிக்குடி, அங்கிருந்து திருப்பாதிரி புலியூர் என்று சொல்கிறோம். இது அப்படியே நம்ம குறிச்சிட்டு வந்தோம்னா தொண்டை நாட்டு அந்த திருப்பதிகளை சொல்லிட்டே வரலாம். சரிங்களா? இவ்வாறெல்லாம் வணங்கிய பெருமான் முன்னிமாவனங்காப்பன இருந்தவர் கலையினை பணிந்து அங்கு முன்னமா முடக்கால் முயற்கருள் செய்த வண்ணமும் ஒடிந்தேத்தி முன்னம் மா முடக்கால் முயற்கருள் செய்த வண்ணமும். அதே போல மூவர் தமிழை சேக்கிழார் எவ்வாறு முகந்தெடுக்கிறார்? மூவர் தமிழை அதெல்லாம் எண்ணணும். சில பதியங்கள்ல தொடக்கத்தை தொடங்குவார், சிலதுல கடைசி வரிய முன்னவைப்பார், சிலதுல இடையடிய முன்னே வைப்பார், சிலது வெறும் கருத்தளவே செய்வார். அப்போ மூவர் தமிழை எவ்வாறெல்லாம் முகக்கிறார் நல்ல ஒரு அப்படியே எழுதணும். எழுதணும். யார் எழுதலையே? எழுதினாலும் நல்லது இல்ல, அது எழுதணும். அப்படி இருக்க பாருங்க, இங்க என்ன எழுதுறாரு பாருங்க. முன்னமா முடக்கால் முயற்கருள் செய்த வண்ணமும் ஒடிந்து பாருங்க. எனவே திருப்பாதிருப்பதி ஒரு பாடிய பதியத்துல ஒரு பதியத்துல ஒரு பாடல் என்ன செய்யறாராம்? முடக்கால் முயற் முனிவருக்கு அருள் செய்ததை பாடுகிறார் அப்படிங்கிறார். அப்போ அந்த பதிய முழுதிலையும் அந்த ஒரு தொடர் இவரை ஈர்த்திருக்கிறது. முதல் பாடல் முன்னம் மாமுடக்கால் முயற்க அருள் செய்த வண்ணமும் என்று தொடங்கி அப்ப பாட்டினுடைய தொடக்கமும் அதுவே இல்லைங்களா, அவர் எடுத்து முகந்த இடமும் அதுவே. அப்ப முதல் குறிப்பாக வருகின்ற இடத்தை முகந்திருக்கார் இல்லைங்களா. எப்படி இருந்தது இது போல நீங்க பூர அப்படி தோத்தம்னா ஒரு அருமைப்பாடு தெரியும். சில இந்த நான்காம் பாட்டு அஞ்சாம் பாட்டு கூட எடுத்திருக்காரு, எடுத்துட்டு விட்டுருவார் மற்றதெல்லாம். அப்படியெல்லாம் ஒரு அருமையான அமைப்பெல்லாம் செய்யறார். அந்த மூன்று தமிழையும் வைத்துக் கொண்டு இவர் எங்கெங்கெல்லாம் அதை எடுத்திருக்காருங்கிறதையும் பார்த்தோம்னா சிலங்கள வெறும் வன் தமிழ் பாடி அப்படின்னு விட்டுறாரு, வன் தமிழ் பாடி என்று விட்டுறார். அதை நம்ம எடுக்க வேண்டியதில்லை. ஆனா அது எடுத்ததை மட்டும் சொன்னா பாருங்க, அதெல்லாம் இப்படி குறித்தால் நல்லது. குறித்து வரும் அநேகமா தர்மியாதீன பதிப்புல வரும். திருத்தொண்ட தொகையில இருப்பதை அப்படியே சிறமையில் கொண்டு எழுதிட்டார். அவ்வளவுதான் திருத்தொண்ட தொகை மூலம் வடிநூல் நம்பியாண்டா நம்பிகள் இல்லைங்களா, இந்த ரெண்டு பேரையும் அப்படியே மூலமும் வடியுமா வைத்து எழுதிட்டார். ஆகவே இவருக்கு முன்னதான் சேக்கலாருக்கு முன்ன நம்பியாண்டா நம்பிகளே குறிச்சிருக்க அவ்வளவுல நம்பப்பட்டிருந்தார் மணிவாசர் போற போக்கல அவ்வளவுதான். அதனால முன்ன முன்னதான் இவங்களுக்கு முன்னதான், ஆனா மூவருக்கும் பின்னதான். இதான் எங்களுடைய முடிந்த கருத்து. அது மர்மடையிலேயாக மற்ற யாராலும் சரி எங்களுக்கு பொறுத்து. ஆனா அவங்க எல்லாம் மர்மடைகள் காசு எல்லாம் முன்னே முன்னேங்கிறாங்க. எனவே மொடிந்தேத்தி மண்ணு பார்பொழில் திருவடுகூர் திருவடுகூர்ல பண்ணார் பணங்கி போய் பின்னு பார்சடையார் திரு அக்கரை பிள்ளையார் அணி உற்றார் திருவக்கரை என்ற ஊருக்கு பிணைந்துடனாலாம் பக்கரை பெருமான் தனி வணங்க அங்கமருநாள் அருளாலே செக்கர்வேணியார் இரும்பை மாகாலமும் சென்று தாழ்ந்து உடன் மீண்டு மிக்க சீர்வலர் அதிக வீரட்டமும் மேவார். எல்லாம் தொண்டை நாட்டு நடுநாட்டு பதிகள் இரும்பை மாகாளம் திருவதி வீரட்டான இவற்றை எல்லாம் வழிபாடு செய்தாராம். செய்து திரு தொண்டர் வந்த எதிர்வல தொழுது எழுந்தனை உற்றார் ஆதி தேவரங்கமர்ந்த வீரட்டானம் சென்றனைபவர் முன்னே பூதம் பால நின்றாடுவார் திருநடம் புலப்படும்படி காட்ட வேத பாலகர் பணிந்து மெய் உணர்வுடன் உருகிய வெறுப்போடும் கோதிலா இசை குளவு குண்டை குரட்பூதம் என்றெடுத்தே தீ. பாருங்க இந்த குண்டை குரட்பூதம் எடுத்தே தீங்கிறார் என்ன. ஆமா திருவடுகூர்னு இங்க போடப்பட்டிருக்கேன், அது இன்னைக்கு திரு ஆண்டார் கோயில்னு பெயர்ல இருக்கா. அதெல்லாம் நம்ம வந்து ஆமா ஆனா இவரு சீகேஸ் எழுதுறாரான்னு பாருங்க சீகேஸ். எனவே இந்த மாதிரி ஊர் பெயர் கூட மாறி இருப்பதெல்லாம் குறிக்கணும். ஏன்னா இன்னைக்கு போறவங்களுக்கு தெரியாதுல்லவா. அதனால இப்படி அருகே குண்டை குரட்பூதம் என்றெடுத்தேத்தி பரவி ஏத்திய திருப்பதி திசை பாடினார் பணிந்தங்கு விரவும் அன்போடு மகிழ்ந்தனு துறைவர் விமலரை வணங்கி போய் அரவ நீச்சடை அங்கனர் தாமகிழ்ந்து உரை திரு ஆமாத்தூர் திருவாமாத்தூர் அங்க போய் திருபுறத்து வந்தருளிய திருமறை சிறுவர் சென்றணிவுற்றார். இந்த பதிகள் எல்லாம் பாடிக்கொண்டே செல்கிறார். அங்கெல்லாம் இருந்து பெருமானை சென்றணிந்து சிந்தையில் மகிழ் விருப்போடு திகழ் திரு ஆமாத்தூர் போன்ற பொன்தயங்கு பூங்கொண்டையும் வன்னியும் புனைந்தவர் அடி போற்றி குண்டவார் சிலை என திருப்பதிகம் குலவிய இசை பாடி நன்றும் இன்புற பணிந்து செல்வார் திருக்கோவலூர் நகர் சேர்ந்தார். அப்படியே சென்றவர் திருக்கோவலூர் நமக்கு தெரியும். அங்கெல்லாம் சென்று பாடினாராம். கோவல் நீடிய வீரட்டம் அமர்ந்தவர் குறைகடல் பணிந்தேத்தி ஆவின் ஐந்து வந்தாடுவார் அரையணி நல்லூரை அணிந்தேத்தி. அந்த பக்கத்துல மலை மாதிரி இருக்குது, அந்த மலைக்கு மேல் இருக்கிற பெருமான் தான் அரையணி நல்லூர். பாவலந்த செந்தமிழ் கொடு பரவுவார் பரவு சீரடியார்கள் மேவும் அன்புறு மேன்மையாம் தன்மையை விளங்கிட அருள் செய்தார். அதனால அங்கே அறிவரெல்லாம் வணங்கி அம்மேன்மை பெறும்படியான அருமையான பதி அந்த பதியெல்லாம் வணங்கி சென்றாரலாம். சீரில் மன்னிய பதிய முன்பாடி திரு அரையணி நல்லூர் பாரில் மல்கிய கொள்கையால் பங்கதம் மலைமிசை வழங்கொள்வார் பாரில் மல்கிய தொண்டர்கள் இமையவர் நாள்தோறும் பணிந்தேத்தும் காரில் மல்கிய சோலை அண்ணாமலை அன்பர் காட்டிடக் கண்டார். திருக்கோவலூர் திரு அரையநல்லூர்ல இருந்து பார்த்தோம்னா திருவண்ணாமலை தெரியும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா அங்கிருந்து அடிவர்கள் எல்லாம் இதோ திருவண்ணாமலை தோன்றுகிறது என்று சொன்னாரலாம். சொன்ன உடனே ஞானசம்பந்தர் இங்கிருந்தவாறே அப்படி வணங்கியவர் திரு அண்ணாமலைக்கும் செல்கிறார். அது அங்கிருந்துதான் அது கண்டது என்று சொன்னீங்களா. ரொம்ப அருமை விளங்கிடல் செய்வார் சீர அண்ணா அன்பர் காட்டிடக் கண்டார் அண்ணாமலை அங்கமரபிரான் வடிவு போன்று தோன்றுதலும் கண்ணால் பறி கைதொடுது கலந்து போற்றும் காதலினால் உண்ணாமுலையால் எனும் பதியம் பாடி தொண்டருடன் போற்று தென்னீர் முடியார் திருவண்ணாமலையை சென்று சேர்வுட்டார். பாருங்க இப்ப உண்ணாமலை உமையாருடன் உடனாகிய ஒருவன்கிற பதியம் நம்ம திருமுறை பதிப்பு எல்லாம் எங்க போட்டிருக்கோம், இது திருவண்ணாமலைன்னு போட்டிருக்கோம். நான் என்ன சொல்றேன், திருவண்ணாமலை பதியம் தான் எங்கிருந்து பாடியது, திரு அரையநல்லூர்ல இருந்து பாடியது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அதுக்காக தான் இந்த வரலாற்று முறையை நாங்க ஒண்ணு கொண்டாந்தோம் இல்லைங்களா. இப்ப ஒன்று அது என்ன, நம்ம அடங்கல் முறையில பன்முறை, இன்னொன்னு தலைமுறை இருக்கு. பன்முறை தலைமுறையெல்லாம் அந்த பதியத்துல என்ன ஊர் இருக்கோ அதான் போட்டுது. இப்ப கூட தானனை முன்படைத்தான்ங்கிற பதியம் எங்க போட்டிருக்கு, திருவஞ்சைக்கலம்னு போட்டிருக்கு. திருவஞ்சைக்கல் பாடினாரா இல்ல, யானை மேல இவர்ந்து செல்லும் போது எல்லாம் பாடினது சரிங்களா. அப்ப தானனை முன்படைத்தான்ங்கிற திருவஞ்சைக்கலம்னு போட்டது என்ன, ஒன்னும் அபத்தம்ங்கிறதான் சொல்லப்படாது பெரியவங்க சரிங்களா. அதனால ஆனா பாடியது எங்கே, சென்று கொண்டே பாடினது. அதிலும் அந்த நிறைவாக இருக்கிற பாட்டு எங்க பாடினது, கைலாயமே சென்ற பிறகு பாடினது. ஆமா, ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன்னோடித்தான் மலையை சூடி செய்யின் கரும்பின் சுவை நாவலர் ஊரன் சொன்ன ஏழி செய்யின் தமிழால் இசைந்தேத்திய பத்திவையும் ஆழி கடல் அறையா அஞ்சை அப்பர் கறிவிப்பதி. கூரியர்ல வந்திருக்குன்னு அன்னைக்கே கூரியர்ல வந்திருக்கு. திருமுறைகளில் கூரியரில் வந்த பதியம் எது என்றால் தானே முன்படைத்தான். ஆமா கேட்டான் பையன் கேப்பான்ல, ஐயா இது போகும்போது பாடிட்டே போனதுன்னா அங்கிருந்து எப்ப வந்தது, கூரியர். கூரியர் தான் உண்மையிலேயே ஆழி கடலறையா அஞ்சே அப்பர் கருவிப்பது. கூரியர் யாருன்னாரு, வர்ணன். கொண்டு போய் சேர்த்துடப்பா அப்படின்னு. சரி, திருவுலா மாலை பாடினார் இவரு சேர்மான் பெருமாள், அது அதுவும் கூரியர் தான். மாசாத்தன் ஒரு ஆள் இங்க வாப்பான்னார், பத்திரமா கொண்டு போய் இதை கொண்டு அங்க சேர்த்து விடணும். ஆகவே அப்பவே கூரியர் இருந்திருக்குன்னு தெரியும். ஆகவே தக்க ஆள் மூலம் தான் அந்த காலத்துல போக வேண்டியது, வேற வழிகிறது. அப்ப திருவஞ்சைக்களம் என்று சொல்லுவதை விட அஞ்சைக்களத்து அப்பருக்கு அறிவிப்பதே என்றே பாட்டில் இருக்கு. அதனால எப்படி திருவஞ்சைக்களத்துல பாடி இருக்க முடியும், அதனாலதான் வரலாற்று முறைன்னு வந்தாதான் நல்லது. இந்த இடத்துலதான் நிச்சயம் பாடல். எனவே உண்ணாமலை உமையாருடன் பாடல், பாடலுக்கு காணப்படுகிற பொருள் திருவண்ணாமலை பெருமான் தான். ஆனா பாடிய இடம் அரையணி நல்லூரின் அருகு. அப்பதான் உண்மையா அந்த இடம் கூறி விளக்கு. ஈஆர்சின்னு அந்த பாத்துல உண்டு, நாம எல்லாம் பழைய காலத்துல படிச்சது இல்லீங்களா, அருமையான. ஆமா, ஈஆர்சி இடம் கூறி விளக்கு. ஆமா, நாலஞ்சு இது கொடுத்துருவாங்க, அது கொடுத்துட்டா இந்த தொடர் யார் யாருக்கு எப்பொழுது சொன்னது, அப்புறம் அந்த பகுதிக்கு விளக்கம் எழுதணும். அது உண்மையாவே மூலம் படிச்சிருந்தா தான் முடியும். அதை ஒரு முழுக்கே போட்டான் இப்போ. ஏன் மூலம் படிக்க, நோட்ஸ் தானே படிக்கிறேன், அதனால போட்டாங்க. அட வந்ததை எழுதுங்கப்பா அப்படி, நானும் போடுறத போடுறேன், நீயும் பாஸ் ஆனது ஆவு, தெருவில் நிக்கிறது நெல்லு சிவஜி, இப்படி போயிட்டு. ஆகவே உண்ணாமலையாளுங்கிற பதியம் எங்கே பாடப்பட்டது, அண்ணாமலை அங்கு அமரபிரான் வடிவு போன்று தோன்றுதலும் கண்ணால் பருகி கைதொழுது என திரு அரையநல்லூரை வழிபட்ட நம்ம ஞானசம்பந்தர் அறிவரோடு இப்படி இருக்கும் போது இங்க அந்த அவரெல்லாம் அன்பரெல்லாம் காட்டினாங்களே தான் திருவண்ணாமலைன்னு சொன்னாங்க. பாட்டவனே அது பெருமானும் வடிவம் போன்றே தோன்றுச்சான். ஏன் பிரம்மன்மால் காணாத போது காண முடியாதவாறு அந்த பெருமான் எப்படி நீண்ட உருவம் எடுத்து அந்த நின்னா, அது போல அந்த மலை உயர்ந்த நீண்டு இருக்கிற மலையாக அப்படி அமைந்தது. அப்படி தோன்றதுன்னு அங்கேயே பாடுகிறார், அங்கேயே பாடு. அப்ப உண்ணாமலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அறிவித்திரல் மடலை முழவதிர அண்ணாமலை தொடுவார்வினி வழுவாவண்ணம் அருவி.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in Anbarna Nayarile. Adutha Nigalchi Aanmeega Sorpolivu. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் குதிரையிட்ட சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
3: பவளமால் வரையில் நிலவெறிப்பது போவார் பவளமா நிலவெறிப்பது போர் பரந்த நேற்றழகு பச்சுடம்பி

பாரத பெரும்போர் தவளமாறுப்பொன்று ஒடித்தொரு கரத்தில் தரித்துயர் கிரிப்புறத்தெழுதும் கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த

கடவுள் தன்னை காட்டிலே நடமாடும் கடவுள் தன்னை கனகமா மணிமன்றில் நடனம் செய்ய காட்டினார் பதஞ்சலியும் புலிக்காலன்னல் காசினியில் இவரை போல் யாரும் இல்லை வீட்டினார் வினையோடு மலங்களெல்லாம் மலனார் செய்கின்ற நடனங்கண்டு கூட்டினார் குஞ்சித பதத்தில் அன்பு குலவியவர் பதந்துடுது

பரி வாங்கி வந்திருந்தால் பயனொன்றில்லை, பரமன் அருள் வாங்கி வந்தான் அதனால் நல்ல. பெரிய பயன் பாண்டியனும் பெற்றான் இந்த பேருலகில் இவனை போல் பெற்றாரில்லை. கரியவன் காணாத கடவுள் தன்னை காணாமற் கண்டான்கான் பரியின் மேலே. உரிய பயன்வாத ஊர்முனிவர் தம்மால் உலகினுக்கும் பாண்டியர்க்கும் கிடைத்த

திருச்சிற்றம்பலம் பார்வதி பதஞ்சலி வியாக்கரவாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மரதடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாத ஊரடிகள் ஊரான விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே குதிரையிட்ட செருக்கத்திலே ஒன்பதாவது பாடல் முதலாக விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. உயிர்கள் உலகத்திலே தோன்றி வாழ்கிறது. வாழ்கின்ற காலத்திலே உலகப் பொருளை அறிந்து அனுபவிக்கவே தன்னுடைய ஆயுள் அறிவு ஆற்றல் எல்லாவற்றையும் செலவிடுகிறது. உலகப் பொருளை அனித்திய பொருளை ஐம்பொருளுக்கு வேண்டிய பொருள்களை அனுபவிக்கவே உயிர்கள் காலமெல்லாம் போக்கி விடுகிறது. அப்படி உலகப் பொருளையே அனுபவிக்க காலத்தை ஜென்மத்தை ஆக்கிவிட்டால் அடுத்தாற்போல நல்ல பிறவி கிடைக்காது. ஏனென்றால் அந்த உலகப் பொருளை கொடுத்தவனை நினையாமல் அனுபவித்தபடியினால், உலகப் பொருளை கொடுத்தவனை நினையாமல் அவனுக்கு நன்றி சொல்லாமல் அனுபவித்தபடியினாலே உபசாரம் ஒருவன் பண்ணுகிறான் என்றால் அவனுக்கு ஒரு உபசார வார்த்தை சொல்லணும். நமக்கு உபசாரம் பண்ணுறான்னா பொருளாலே அவன் உபசாரம் பண்ணுறான். நாம் வாக்கினாலே வார்த்தையினாலே பேச்சினாலே உபசாரம், பொருளாலே அவன் உபசாரம் பண்ணுறான். நல்ல சாப்பாடு கொடுக்குறான், வஸ்திரம் தருகிறான், பொருள் தருகிறான் என்று அவன் தகுதிக்கு தகுந்தாற்போல காலத்துக்கு தகுந்தாற் போல அவன் உதவி செய்கிறான் என்றால் அவன் என்ன சொல்லவனும், ஐயா நல்ல உபகாரம் செஞ்சீங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், ஒன்றும் இல்லாதவன் வார்த்தை நான் கொடுத்தவன் எல்லாம் இருந்து கொடுக்குறான், அவனை இவன் என்ன பண்ணுற வாங்கினவன், நீங்கள் நல்லா இருக்கணும் சார் அப்படின்னு வாழ்த்து. அந்த உபகாரம் சொல்ல வரலையானா கொடுத்தவனுக்கு மனசு நல்லா இருக்கா, கொடுத்தவனுக்கு என்னமா இருக்கான், எத்தனையும் கொடுத்த ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லி வருத்தவன். மனைவியை சமைச்சு போட்டான்னு வச்சுக்கப்பா, கணவன் என்ன பண்ணும், பிரமாதம் ஒன்றா இருக்கும், அது புரிச்சு கிடந்தாலும் சரி பிரமாதமாக இருக்குன்னு சொல்லணும். அதே போல உபசாரம் பண்ணினவர்களுக்கு உபசார வார்த்தை, பொருளால் உபசாரம் பண்ணுகிறான், வார்த்தையினால சொல்லப்படாதா, அந்த வார்த்தையை சொல்லவில்லையானால் நன்றி குறைந்தவனாகிறான், நன்றி கெட்டவனாகிறான், நன்றி மறந்தவனாகிறான். அதனால எல்லா பொருளையும் தந்தவன் சிவபெருமான். உலகப் பொருளை ஒன்றை கூட நாம் படைக்கல, தேகத்திலிருந்து தனு கரண புவன போகம்னு சொல்றது சித்தாந்தத்தில், தனு கரண புவனங்கள் போகங்கள், புவனம் போகங்கள்னா அதுக்குள்ள எல்லாம் அடங்கிடும். அத்தனையும் தந்தவன் சிவபெருமா, அத்தனையும் படைத்தவன் சிவபெருமா. இப்ப நம்ம ஒன்னும் கூட படைக்கலே இல்லை, மண்ணிலிருந்து நினைச்சு பாருங்க, எல்லா பொருளையும் சிவன்தான் படைத்தான். உயிர்களுக்கு தேகத்தை கொடுத்து, உயிர்களுக்கு தேகத்தை நாம படைக்கல, உயிர்களுக்கு தேகத்தை கொடுத்து இந்த உயிர்கள் வாழ்வதற்கு புவனங்களை படைத்து, புவனங்களிலே பொருள்களை படைத்து அந்த பொருள்களை அனுபவிக்கும்படியாக செய்கிறார். அதனாலே இத்தனையும் செய்தவன் சிவபெருமான், உபகாரம் உபகாரம் எல்லா உதவியும் அவன் தான் செய்திருக்கிறான். இப்படி எல்லா உதவியும் அவன் செய்தவனை வாழ்த்துவதா, அவனை நினைப்பதா, நினைக்காமல் விடுவதா, கட்டாயம் நினைக்கும் கட்டாயம். அதே தாயுமான சுவாமி எல்லாம் உதவும் உனை

0: பச்சிலையாயினும் போட்டிரஞ்சி நில்லேன், நல் யோக நெறியும் ஜெயேன், அருள் நீதி ஒன்றும் கல்லேன், பரமே எவ்வாறு கதி காண்பதுவே என்பது தாயுமான ஒரு பாடல். அதனாலே இப்படி உபகாரம் செய்தவனை நினைப்பது அவசியமாகிறது. செய்நன்றி செய்நன்றி என்னன்றி ஒன்றாருக்கும் உண்டாம் ஓய்வில்லை, செய்நன்றி ஒன்ற மகனுக்கு செய்நன்றி அறிதல்னே ஒரு அதிகாரம் எழுதினார். என்னன்றி ஒன்றாருக்கும் ஓய்வு உண்டாம் ஓய்வில்லை, செய்நன்றி ஒன்றவர்கள். அதே தாய்மானவர் இன்னொரு வகையா சொன்னார், பிறந்த முற்பாடு எனக்கு தாய் பால் கொடுக்குறா, பிறந்த முற்பாடு நான் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது நீ பால் கொடுத்தியே சாமி அப்படின்னு. வயிற்றுக்குள்ள இருக்கும்போது யாரு கொடுத்தா சாமி? அதுக்கு தகுந்தாறு போல, அந்த சிசுவுக்கு தகுந்தாறு போல அதுக்கு ஒரு வழியை வச்சு அது மூலமா அதுக்கு உணவு கொடுத்து தானே அது உள்ளுக்கு உயிரா இருக்குது, பிறக்குது. இல்லைன்னா பிறக்குமா? பிறந்தவன கத்துது இல்லை, அதுக்கெல்லாம் சத்து எது? அந்த கர்ப்பத்தில் இருக்கும்போது நீ அண்ணனும் தண்ணீரும் கொடுத்தாயே சுவாமி, உன்னை மறக்கலாமா அப்படின்னு. தாயர் கற்ப தூடு அனமும் தண்ணீரும் தந்தருடும் நேய உன யாரே நினையார் பராபரமி என்பது தாய்மாவும். இப்படி உலக வாழ்விலே வாழும்போது இந்த வாழ்வெல்லாம் அவன்தான் தந்தான் என்று வாழ்வு. அதை சித்தியாரிலே சக்தியின் ஜெபமாய தன்மை உலகமெல்லாம் உத்தவ ஆனும் பெண்ணு உணர்வுண உணியமாக வைத்தனும் அவளால் வந்த ஆக்கமி வாழ்க்கை எல்லாம் இத்தையும் அறியார் வீட லிங்கத்தின் இயல்பும் ஓரார் என்பது சிவஞான சித்தியார் வைத்தனன் அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை எல்லாம். அதனாலே இப்படி ஒருவன் கடவுள் உண்டு, உயிர்கள் சிற்றறி உடையது, உலகம் அறிவில்லாதது, அறிவில்லாத உலகத்தோடு சிற்றறி உடைய உயிர்களை சேர்த்து வாழ வைத்தல், சிற்றறி உடைய உயிர்களை அறிவில்லாத உலகத்தோடு சேர்த்து வாழ வைத்தல். இப்படி வாழ வைக்கின்றவன் ஒருவன் உண்டு, அவனை நினைதலும் வாழ்த்துதலும் வணங்குதலும் நம்முடைய முக்கியமான இந்த உண்மையை சாமானியர்களுக்கு தெரியாது. சமயத்துறையில சேர்ந்தவர்களுக்கு தான் இந்த உண்மை தெரியும். சமயத்தில் சேரவில்லையானால் இந்த உண்மை தெரியாது. சமயத்தில் சேரவில்லையானால் இந்த உண்மை தெரியாது. அந்த சமயங்களிலே எல்லா சமயங்களும் ஒவ்வொரு நன்மையை சொல்லும். எல்லா நன்மையும் சொல்லுவது சைவ சமயம். ஒவ்வொரு சமயம் மற்ற சமயங்களெல்லாம் சில நன்மைகளை சொல்லும், சிலது பொருந்தாததையும் சொல்லும். மற்ற சமயங்கள் பொருந்தாததையும் சொல்லும், கடவுள் அல்லாதத கடவுள் என்று சொல்லும், அதில் சில அறநெறிகளை சொல்லும். ஆனா எல்லா வகையான நன்மையும் சொல்லுவது உண்மையான கடவுளை காட்டுவது, கடவுளை சேருவதற்கு வழியை காட்டுவது, உண்மையை சொல்லுவது சைவ சமயம். அப்படிப்பட்ட சைவ சமயம் யாரால் உண்டு பண்ணப்பட்டது? உண்டு பண்ணப்பட்டதே அல்ல சைவ சமயம், உண்டு பண்ணப்பட்டதே அல்ல. மற்ற சமயங்கள் எல்லாம் ஒவ்வொருவரால் உண்டு பண்ணப்பட்டது. ஒரு காலத்திலே அவரால் அது உண்டாச்சு, இவரால் இது உண்டாச்சு. சைவ சமயம் சிவபெருமானால கூட உண்டு பண்ணப்பட்டதில்லை. ஏன்னா சிவபெருமான் ஒரு காலத்துல உண்டாயிருந்தா தானே சைவம் உண்டாவது. சிவபெருமான் எப்போதும் உள்ளவர், சைவமும் எப்போதும் உள்ளவர். சிவபெருமான் எப்போதும் உள்ளவர், சைவமும் எப்போதும் உள்ளது. அதனாலே சைவ சமயம் எப்படிப்பட்டதுன்னா சில பேர் எழுதுறா சைவ சமயம் தொன்மையானது, சைவ சமயம் தொன்மையானது, தொன்மையான ரொம்ப பழமையானது அப்படின்னு எழுதுறோம். அப்புறம் ஒரு ஆள் எழுந்தா 20,000 வருஷத்துக்கு முந்தி சைவம் தோன்றியதுங்க, 20,000 வருஷத்துக்கு முந்தி, அதுக்கு முந்தி சைவம் இல்லையா? அதனாலே சிவம் சைவமும் ஒன்று, சைவம் சிவனுடன் சம்பந்தமாகும். சைவம் சிவம், சிவம் சைவம், சிவம் சைவம், அதுதான் விஷ்ணு வைஷ்ணவம் வச்சா விஷ்ணு வைஷ்ணவம் ஆகும். அதனாலே சைவ சமயம் ஒரு காலத்துல தோன்றியதில்லை, எப்போதும் உண்டு. அதுதான் பதி எப்போதும் உள்ளது, பசு எப்போதும் உள்ளது, பாசம் இந்த உண்மையை சொல்லுகிற சைவம் எப்போதும் உள்ளது. அதனாலே அந்த சைவ சமயம் ஆனது பலருக்கு அந்த சைவ சமயத்துல பூதம் கிடைக்காது. பல பேருக்கு சைவ சமயத்துல சேர்றதுக்கு புண்ணியம் இருக்காது. சைவ சித்தாந்தத்துல சேர்றதுன்னு சொன்னா பல பேர் சேர முடியாது, சில பேர் தான் சொல்லுவோம். அது குமர குரு சொன்னார், வேதம் என்கிற பாதவம் வளர்த்தனே பாதவம் அதனின் படுபயன் பலவே, இலை கொண்டு வந்தனர் பலரே, தளிரூரி தளிர் கொண்டு வந்தனர் பலரே, தளிரூரி இலை கொண்டு வந்தனர் பலரே, அரும் அருங்காய் பிஞ்சென்று இவையெல்லாம் கொண்டு வந்தவர்கள் பல பேர். அதற்கு மேல ஊரும் வேதாந்தம் என்று உச்சி ஏற்படுத்த ஆறாய் இன்ப அருங்கணி பொழிந்து சாரங்கொண்ட சைவ சித்தாந்த தேனமுது அறிந்தினர் சிலரே. அந்த வேதம் என்கிற மரத்தை வளர்த்தாய், அதிலே சில பேர் ஆகையால தளிரை கொண்டு வந்தான், சில பேர் இலைய கொண்டு வந்தான், ஒருத்தன் பிஞ்ச கொண்டு வந்தான், ஒருத்தன் காய கொண்டு வந்தான். அதெல்லாம் பலன்கள் அற்ப பலன் தான் தரும். ஆனா ஒருத்தன் மேல ஏறினேன், குருநாசூர மேல ஏறினேன், பில்டர் பண்றதுக்கு அங்கேயே வடிகட்டது கொண்டு போனானா, அங்கேயே கனிய பறிச்சாலாம், அப்படியே பிடிச்சாலாம், வடிகட்டி சாரமாக ஊரும் வேதாந்தம் என்று உச்சி ஏற்படுத்த சாரம் கொண்ட சைவ சித்தாந்த தேனமுது அருந்தினர் பலரே அல்ல சிலர். அதனால சைவ சித்தாந்தத்தில் சேருவது சாமானியம் அல்ல. அது புறச்சமய நெறி நின்று அகச்சமயம் புக்கும் புகன்மிருதி வழி உழன்றும் போகலும் ஆச்சிரம அறத்துறைகள் அவையடைந்து அருந்தவங்கள் உரிந்தும் ஆரண நூல் பலதெறிந்து அருங்கலைகள் தெரிந்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிக தெளிந்தும் சென்றால் சைவ தரத்தடைவர். இதில் சரிய கிரியாயோகம் செலுத்தியவன் ஞானத்தால் சிவனடியை சேரும். அவ்வளவு புறச்சமய நெறின் பாட்டு புரியுதில்ல சித்தியார். அதனாலே சைவ சித்தாந்தத்திலே சேருவது ஆச்சரியம். சைவ சித்தாந்தத்துக்கு மேலே சித்தாந்தமே இல்லை. சித்தாந்தத்தே சிவந்தன் திருக்கடைக்கன் ஏத்தி, சித்தாந்த நிலையில் நிற்கின்றவர்களே, சித்தாந்தத்தே சிவந்தன் திருக்கடைக்கன் ஏத்தி ஜனன ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்தாண்டு, ஜனன ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்தாண்டு மலங்கழுவி ஞானவாரி மடுத்த ஆனந்தம் பொழிந்து வரும்பரப்பை அறுத்து முத்தாந்த பாதமலர் கீழ் வைப்பன் என்று மொழிந்திடவும் உலகரலா மூர்க்கராகி பித்தாந்த பெரும்பதற்று பதற்றிப்பாக பெருங்குழியில் விழுந்துடுவது இது என்ன பராந்தி என்பது சித்தியர். அதனால சித்தாந்த நெறி உயர்ந்த நெறி. சித்தாந்தம் என்றால் முடிந்ததன் முடியும், அதுக்கு மேலே அந்த நெறி தான் நமக்கெல்லாம் கிடைக்கிறது. சித்தாந்தம் என்றாலும் ஆகமம் என்றாலும் உண்டே, ஆகமம் என்றாலும் சித்தாந்தம் என்றாலும் உண்டே. அந்த சித்தாந்த நெறியானது சில காலங்களிலே குன்றி இருக்கும், குறைந்து இருக்கும், மற்ற சமயங்கள் கூடுதலாய். சைவ சித்தாந்தம் சைவ சமயம் குறைந்து இருக்கும். அப்படிப்பட்ட காலத்திலே சிவபெருமான் அங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்க அனுப்புவார். எங்கே இருந்து? கைலாயத்தில் இருக்கிற ஆளுங்க அனுப்புவார். வேதநெறி தலை தோங்க விது சைவ துறை வழங்க பூத வரம்பரை ஒலிய ஒருத்தர் அனுப்பினார். எங்கே? சிறுகாழியில ஒருத்தர் அனுப்பினார். சமண சமயம் அதிகமாக மிகுந்திருந்த போது, சைவ சமயம் குன்றி இருந்த போது முருகனே சீர்காழியில வந்து அவதாரம் பண்ணினான். அதே போல புத்த சமயம் அதிகமாக சைவ சமயம் குன்றி இருந்த போது திருவாதூரிலே மாணிக்க வாசகரை திருநந்தி தேவரே திருவாதூரிலே அவதாரம் பண்ணி ஆயவளம் பதியதில் அமாத்தியரின் அருமறையும் தூய சிவாகம நெறியும் துறை வழங்க வஞ்சனையால் மாயனிடும் வஞ்சனையால் மாயனிடும் புத்த இருள் உடைந்தோட வந்து ஒருவர் சேய இடம் பருதி என சிவனருளால பதவி. அதனாலே இப்படி புத்த சமயம் மிகுந்து சைவ சமயம் குறைந்து இருக்கிற காலத்திலே திருநந்தி தேவரை திருவாதூரில் அவதாரம் பண்ண வச்சார். திருநந்தி தேவர் தான் வாணிக்க வாசகர்னு சொல்றது சுருப்புலி வாழ்ல நான் ஒருத்தந்தான். திருநந்தி தேவர் தான் மாணிக்க வாசகராக வந்தார், இல்லையா அவர் வந்து உபதேசம் பண்ண மாட்டார். இப்போ மற்றவர்கள் அவர் வந்து உபதேசம் பண்ணார்னு வரலாறு இல்லை, நேராக சிவபெருமானே வந்து உபதேசம் பண்ணார் இல்லப்பா. அது என்ன காரணம்? அங்கே திருநந்தேவர் அங்கே கைலாயத்தில் உபதேசம் பெற்றவர், அவர் தான் இங்கே வந்து அவதாரம் பண்ணியிருக்கார். அவருக்கு வேறாலும் உபதேசம் பண்ணால் பொருத்தமாக இருக்குமா? அவருக்கு தகுந்தாப்புல உபதேசம் பண்ண முடியுமா? அதனாலே அவரே நேரா வந்து ஆச்சாரியனாக வந்து நலந்தன் மேல் வந்தவர்களை நீள்கடலர் காட்டி உபதேசத்தை பண்ணினார். அதனாலே சிவபெருமானுடைய என்ன என்ன தெரியுமா? உயிர்களை எல்லாம் பேரின்பத்திலே வைக்க வேண்டும், பேரின்பத்திலே வைக்க வேண்டும். சிற்றின்பத்திலேயே உழன்று கொண்டிருக்கிறது, சிற்றின்பத்திலேயே உழன்று கொண்டிருக்கிறது, அதை பேரின்பத்திலே வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம். அதுதான் அவனுக்கு பித்தே. அதனாலதான் அவனுக்கு பித்தான். உயிர்களை உயர்த்த வேணுமே, உயிர்களை உயரும். இப்போ அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் பிள்ளைகளை பற்றி? பிள்ளைகளை உயர வேணுமே, பிள்ளைகளை உசத்த வேணுமே என்று இருக்குமல்லவா? அதுக்கு பித்துன்னு, பித்துன்னா அன்பு. அது அளவில்லாததுக்கு பித்துன்னு, அந்த அன்பு அளவில்லாததுக்கு பித்துன்னு. அதனால தான் பித்தா பிரசூடி என்று சொன்னார். அதனாலே அப்படி உயிர்களை பேரின்பத்தில் வைப்பதற்கு இந்த சைவ சமயத்தில் சேர்ந்தா தான் பேரின்பத்தை அடையும். வேற எந்த சமயமும் பேரின்பத்தை தருவதற்கான தெய்வங்கள் இல்லை, எல்லாம் ஜித்தியன்புகளை தருகின்ற தெய்வங்கள், நம்மை போன்ற உயிர்கள். நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லாம் பேரின்பத்தை தர வல்லமையுடைய கடவுள் வேறு இல்லை. சரி, இதை சொல்றாரு திருவள்ளுவர் காமத்து பாடல. மனைவி தோளிலே சாய்ந்துகிட்டு இருக்கிறவனுக்கு இதை விடவா இன்பம் இருக்கு, அந்த வைகம் தான் அப்படின்னா தாம் வீழ்வார் மென்றோள் துயிலின் இனிதுகொள் தாமரைக்கண்ணான் உலகு என்பது திருக்குறள். அதனாலே போகலோகங்கள் அதெல்லாம் போகலோகங்கள், மோட்சலோகங்கள் அல்ல. அதனாலே பேரின்பத்தை கொடுப்பவன் சிவபெருமான் ஒருவனே. அந்த சிவபெருமானை அடைவதற்கு வழிகாட்டுவது சைவ சமயமே. சைவ சமயமே சமயம் சமயாதீத பழம் பொருளை கைவந்தடவே மன்றுருளி காட்டும் இந்த கருத்தை விட்டு பொய் வந்துடலும் சமய நிதி புகுத வேண்டாம். முத்தி தரும் தெய்வ சபையை சேருவதற்கு சேரவாரம் ஜகத்தீரே என்பது தாயுமான ஒரு பாடம். அதனாலே இப்படி சைவ சமயத்தை சேருவதற்கு பல பிறவிகளிலே ஒவ்வொரு சமயங்கள்ல இருந்து சைவ சமயத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம எல்லாம் சைவ சமயத்துக்கு வந்துட்டோம், எல்லா சமயங்களையும் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம். இனிமேல் நம்ம வேறு சமயங்களுக்கு போக வேண்டியதில்லை. உண்மையிலே நன்றாக சைவ சித்தாந்த நெறியை நீங்கள் முறைப்படி அனுட்டி தீரலானால் பரவி இல்லை, மறுபடி பரவி இல்லை. அதுதான் சித்தாந்தத்தை சிவந்தன் திருக்கடைக்கன் ஏற்றி ஜனன ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்து மலங்களில் ஞானவாரி மடுத்து ஆனந்தம் பொழிந்து முத்தாந்த பாதமலர்க்குள் வைப்போம். அதனாலே சித்தாந்த நெறியை கிடைப்பது ஆச்சரியம். அதனாலே இப்படி சைவ சமயம் குறைந்திருக்கிற காலத்திலே அதற்கு தகுந்த ஆளை அனுப்புவார். கைலாயத்தில் ஏராளமான ஆளு இருக்காங்க, பெரிய பெரிய ஆளெல்லாம் அங்கே கையில் வச்சிருக்கிறாரு. அது சமயத்துக்கு வந்து அப்படி அனுப்புவார். இப்பெல்லாம் அனுப்பணும், நாளாச்சு இப்பெல்லாம் ஒரு ஆளை அனுப்பணும், வருவான் ஆளா ஞான சம்பந்தர் மாதிரி மாணிக்க வாசர் மாதிரி அனுப்போம் அனுப்புவார்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக வரச்சொல்லு சார், இதனால் சைவ சமயத்தை பற்றி தெரியாதவர்கள் நிறைய இருக்கிறாங்க. சைவ சமயம்னு பேரளவில் சொல்லி கொண்டு இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. சைவ சமயம்னு வேடம் போட்டிருப்பாங்க, சைவ சமயம் உண்மை தெரியறதில்லை. அதனாலே இப்படி சைவ சமயத்தை வளர்ச்சி பண்ணுவதற்காக சிவபெருமானை பரம்பொருள் என்று காட்டுவதற்காக சைவத்தின் மேல் சமயம் ஏறில்லை, அதில் சார் சிவமான் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான்வரை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிர்த்தரச் செய்த நால்வர் முற்றாளியும் உயிர் துணையே என்பது அருணை கலம்பக சைவ எல்லப்ப நாவல். எல்லப்ப நாவலன்னு வேறு, அவரை சைவ எல்லப்ப நாவலன்னு போட்டுவிட்டார் முன்னாடி சைவத்தில் இருக்கப்போ. அதனால சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமான் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிர்த்தரச் செய்த நால்வர் முற்றாளியும் உயிர் துணை என்பது அருணை கலம்பகம். அதனாலே இப்படி சைவ சமயமே சமயம் என்றும் அந்த சமயத்திலே ஆச்சாரியன் மூலமாக உபதேசத்தை பெற்று அந்த உபதேச நெறியிலிருந்து உபதேச மந்திர பொருளாலே உனை நான் இணைந்து அருள் பெறுவேனோ என்கின்ற முறையிலே நின்று திருவருளை சேர்கிறோம். இந்த உண்மையெல்லாம் காட்ட வந்தவர்கள் சமயாச்சாரர்களாகிய நால்வர் ஒரு மக்களும். அதிலே அதிகமாக இந்த மாதிரி உபதேச நெறியே குரு சிஷ்யன் உபதேச நெறி பூசை என்கிற நெறியை காட்டினவர் மாணிக்கவாசகர். தீச்சை பூசை உபதேசம் என்று காட்டினவர் மாணிக்கவாசகர். எல்லாரையும் ஒவ்வொரு வகையை ஆண்டு கொண்டாரு, இவரை இந்த முறையில் ஆண்டு கொண்டார். மாற்றமா வையகத்தின் வெவ்வேறு வடிவாக மறைந்து வந்து தேற்றுவான் அவ்வவரை திகைக்க வைத்து பின்ன வரை தெளிய வைப்பார். புரியுது பாட்டு புரியுதா? மாற்றமா வையகத்தின் வெவ்வேறு வடிவாக மறைந்து வந்து தேற்றுவான் அவ்வவரை திகைக்க வைத்து பின்ன வரை தெளிய வைப்பார். ஏற்றமாவாத ஓர் முனிவருக்கு திகைக்காமல் சிவஞானம் எடுத்துரைத்தார். மாற்றம் அது தெரிந்தீரே இவர் பெற்ற ஞானத்தின் வகைதன்னாரே என்பது வாதம் உள்ளது. பாட்டு புரியுதில்ல? மாற்றமா வையகத்தின் வெவ்வேறு வடிவாக மறைந்து வந்து தேற்றுவான் அவ்வவரை திகைக்க வைத்து பின்னவரை தெளிய வைப்பாப்பா. நாயன்மார் மட்ட பாடலாம் கேட்டுக்கிட்டான். வாதவூர் முனிவருக்கு திகைக்காமல் சிவஞானம் எடுத்துரைத்தான். மாற்றமது தெரிந்தீரே அவங்க பெற்றதுக்கு இவர் பெற்றது மாற்றமது தெரிந்தீரே இவர் பெற்ற ஞானத்தின் வகை தன்னாலே என்பது வாதவூர் வள்ளி. ஆகையினாலே இப்படி திருநந்தி தேவரையே திருவாதவூருக்கு அனுப்பி வைத்து அவருக்கு மேலும் உபதேசத்தை பண்ணி வச்சு மந்திரியா இருந்தவரை சாமியாராக ஆக்கி சிவஞானியாக ஆக்கி அவர் மூலமாக திருவாசகத்தை பாட வச்சு அவர் காலத்திலேயே மாணிக்கவாசகர் காலத்திலேயே எத்தனையோ ஆன்மாக்கள் அந்த திருவிழையாடல்களை பார்த்தும் கேட்டும் உய்தி பெற்றவர்கள். அதன் பிறகு அவர் பாடிய திருவாசகத்தினாலே சைவ சமயமே சமயம் ஜவுர்மானே பரம்பொருள் என்கின்ற ஒரு நம்பிக்கை வந்து அதன் மூலமாக நின்று கதி பெற்றவர்கள் அநேகம், இன்னும் பெறப்போகின்றவர்கள் அநேகம். உலகத்திலே சிவபக்தி பரவி இருக்கிறது, சிவபக்தி இருக்கிறது என்று சொன்னால் அது திருவாசகம் தான் முதல் காரணம். சிவபக்தி இருக்கிறது சிவபெருமானே பரம்பொருள் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் திருவாசகம். அவர் உபதேசம் பெற்றவுடனேயே சாமியோட போயிருந்தார் பாட்டு பாடலைன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். அதுக்காக அவர் அனுப்பல, இந்த உருப்படி இல்லாத உயிர்களை எல்லாம் உருப்படி ஆக்குறதுக்காக. அதனாலே இப்படி ஞானம் இல்லாதவர்களுக்கும் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல பத்தி உண்டு பண்ணி அதன் மூலமாக உய்யக்கொள்ள வேண்டும் என்கிற கருணையினாலே சிவபெருமான் திருவாதவூரிலே அவரை அவதாரம் பண்ண வச்சு முதல் மந்திரியாக அரிமர்த்தன பாண்டியனுக்கு ஆக்கி குதிரை வாங்க வர செய்து இவர் வழியில உட்கார்ந்திருந்து காத்துக்கிட்டு இருந்து ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானம் திருவாசகமாக வந்தது. அதனாலே அதுக்கு மேலே அந்த பொருளை எல்லாம் பாண்டியன் கொடுத்த பொருளை எல்லாம் குதிரை வாங்க கொடுத்த பொருளை எல்லாமே நீ திருப்பணிக்கு செய். இந்த பாண்டியன் பொருள் ஈட்டியது நல்ல வழியில ஈட்டியது, அறவழியில ஈட்டினான். தர்ம வழியிலே இந்த பொருளை அதர்ம வழியிலே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அரசன் என்கின்ற அந்த அதிகாரத்தை காட்டி மிரட்டி பணம் சம்பாதிக்கல, அக்கிரமமான வரியில சம்பாதிக்கல, நியாயமான வரியில வாழ்ந்த பணம். அதனால இது திருப்பணிக்கு செய்யும். அதுக்கு மேலே அடியவர்களுக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடுனார். பெருந்திரு வடியராகி இருந்தவர் தம்மின் மேன்மை எய்தினர் முகத்தை நோக்கி திருந்திய பொருள் இதெல்லாம் திருப்பணி கழியும் மேல அருந்தவருக்கு அருள் இல்லாத அறந்தவருக்கு அருளும் என்றார். அதன்படி அவர் சொன்னபடி பொருளை எல்லாம் திருப்பணிக்கு ஆக்கிவிட்டார். திருப்பணிக்கு ஆக்கினார், அடியார்களுக்கு கொடுத்தார். உடனே பணத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளா எடுத்துக்கிட்டு இல்ல, அது உங்களுக்கு தெரியுமா? நான் கூட இருந்தேன் மாணிக்கவாசகர் இப்படி பணம் இல்லையா இதெல்லாம் சொல்ல முடியுமா? பணத்தை வச்சிருப்பாரு கையில. சிவஞானி ஆயிட்டாரு, எல்லாவற்றையும் திறந்து விட்டாரு. எல்லாவற்றையும் திறந்து பணத்தை வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? வச்சுக்கிட்டு இருப்பாரு. உடனே உடனே நல்ல பெரிய இன்ஜினியரை கூப்பிட்டாரு, கோயிலை கட்டுன்ட்டாரு. நல்ல சிற்பியை கூப்பிட்டாரு, கோயிலை கட்டுன்ட்டாரு. அதுல தலைமையான ஆளை கூப்பிட்டாரு அடியார்கள்ல, அவர்கிட்ட கொடுத்து அடியார்கள் எல்லாம் கூப்பிட்டாரு. உடனே உடனே கொண்டு வர ஊருகா ஒரு வினாடி கூட பணத்தை வச்சிருக்கணும். அதனாலே இப்படி நல்ல வழியிலே வந்த பணம் திருந்திய பொருள் இதெல்லாம் திருப்பணி கடியும் மேலா அருந்தவர்களும் இல்லாத அலந்தவர்களும். அதனாலே இப்படி திருப்பணியை செய்தார். அதன் பிறகு அரசனிடத்திலிருந்து ஓலை வந்தது, குதிரை வரவில்லை, உடனே வர வேண்டும். சாமி கிட்ட ஓலையை கொண்டு காட்டினார். சாமி கிட்ட ஒரு மாணிக்கத்தை கொடுத்து நீ நேர அரிமர்த்தன பாண்டிகிட்ட போ, அந்த மாணிக்கத்தை கொண்டு போய் ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல நான் குதிரையை கொண்டு வந்துடுவேன், பயப்படாத. ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல குதிரையை கொண்டுட்டு வந்துடுறேன், நீங்க முன்னாலேயே ஓலை விட்டபடினால நான் வந்தேன்னு சொல்லு அப்படின்னு இப்படி எல்லாம் பொய்யும் சொன்னாரு மெய்யும் சொன்னாரு, பொய்யும் சொன்னாரு மெய்யும் சொன்னாரு. உடனே அந்த மந்திரிக்கு உண்டான ட்ரெஸ் எல்லாம் வச்சுருந்தாரு பெட்டியில் தனியாக வாங்கி. சாமியார் ஆக்கிறா அந்த முதல்ல அதெல்லாம் நீ ரசன்கிட்ட போகிற, அதனால மந்திரி வடத்தையே போட்டுக்கிட்டு போனார். ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு மந்திரியாக போனார். அப்புறம் போய் சொன்னார் இந்த மாதிரி குதிரையெல்லாம் வாங்கியாச்சு. அது அங்கே இருக்கிற சோதிடரை கேட்டோம், அவங்க ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தில் குதிரை வர்றது நல்லதுன்னு சொன்னாங்க, அதுக்காக திருப்பரந்துறையில் குதிரையை நிறுத்தி மாணிக்கவாசன் மாணிக்கத்தை கொடுத்த மாணிக்கவாசன் மாளிகையில தங்கி இருந்தார். அதன் பிறகு அயால மற்ற மந்திரிகள் எல்லாம் சொல்றதை கேட்டு குதிரை வாங்கல ஒரு பொய் சொல்றாரு என்று சொன்னதை கேட்டு தண்டனையை தந்தான். அப்படி தண்டனையை தந்த போது சாமி கிட்ட வேண்டினார், பாருடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மட்டிலேன் கண்டாய் சீருடு பொலிவா சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை உர சிவனே யாருடன் யாருக்கு எடுத்துரைப்பேன் ஆண்டனி அருள் இளையானால் வார்கடல் உலையில் வாழிலேன் கண்டாய் வருக வந்த அருள் உரியாய் என்று பாடினாரு. அதன் பிறகு ஏழை ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல குதிரைகள் எல்லாம் வந்துருச்சு, சொன்ன மாதிரியே வந்துருச்சு, சொன்ன மாதிரியே. சௌரமான் சொல்லிட்டாருன்னா தவற மாட்டார், நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறார் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கப்பா அப்படியே வந்துடும். அதனால ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல அளவில்லாத குதிரைகள் வந்தது, அழகான குதிரைகள் வந்தது, அளவில்லாத குதிரைகள் வந்தது, அழகான குதிரைகள். இப்படி ஆவணி மாசம் மூணு நட்சத்திரத்திலே எப்படி குதிரை கொண்டு வந்தாரு, பணம் போட்டு வாங்கினாரா, இல்ல காட்டுல இருக்கிற நரிகளை எல்லாம் நினைச்சாரு, நீங்கள் எல்லாம் குதிரைகளா வரணும், எல்லாம் குதிரையா வந்துச்சு, காட்டுல இருக்கிற நரிகளை. இது அப்பர் சுவாமி பாடுறாரு, நரியை குதிரை செய்வானும் நரகரை தேவு செய்வானும் விரதம் கொண்ட ஆடவல்லானும் விச்சின்றி நாறு செய்வானும் முரசதிருந்த ஆனை முன்னோட முன்படிந்த அன்பர்கள் ஏத்த அரவரை சாத்தி நின்றான ஆரூர மருந்த அம்மானே என்று பாடுகிறார் மாணிக்கவாசர வரலாற்று. நரியை குதிரை செய்வான் நரகரை தேர்வு செய்வான், நரிய குதிரை செய்வான் நரகர்களா இருக்கிறவர்களை தெய்வமாக ஆக்கும், தாழ்ந்தவர்களை உயர்ந்ததா ஆக்குவான், உயர்ந்தது தாழ்ந்ததும் ஆக்குவான், உயர்ந்தவர்களை தாழ்ந்ததாக செய்வான், தாழ்ந்தவர்களை உயர்ந்ததாகவும் செய்வான். அதனால இப்படி நரிகள் எல்லாம் பரியாக வரணும்னு நினைச்சார். அரியோடு வரமர் கடவுள் யாதவன் நரிய குதிரை ஆக்கிய நன்மை, நரிய குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வுத்து பெரியதன் மதுரையெல்லாம் பிச்சதற்கும் பொருந்துள்ளார். இரும்புதர மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என்ற நெண்புரிக்கு கரும்புதர் சுவை எனக்கு காட்டினை உன் கடலினைகள் ஒருங்குதரை உலவு சடை உடையான நரிகளெல்லாம் பெருங்குதரை ஆக்கியவார் அன்றே உன் பேரருளை என்பது திருவாசகம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

திருச்சிற்றம்பலம், ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், யூ ஆர் அபவுட் டு லிசன் ஸ்ருதி சுக்தி மாலா பிரசன்டட் பாய் சாந்தா சுந்தரராஜன், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய்.